0: கட்டுப்பாடுகளை கடுமையாக்குகிறது. ஆகாய கடல்வழி பயணங்கள் மீது ஸ்பெயின் கட்டுப்பாடுகளை விதிக்கும். அண்மை நாட்களில் மொரோக்கோவிலிருந்து சுமார் 70,000 குடியேறிகள் ஸ்பெயினின் சியூட்டாவுக்குள் நுழைந்துள்ளனர். இத்தாலி எல்லை கட்டுப்பாடுகளை விதித்தது. அதற்கு பதிலடியாக ஸ்பெயினின் நடவடிக்கை வந்துள்ளது. சியூட்டா எல்லை திறந்துள்ளது என்ற தவறான தகவல் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவியதால் புதுவாழ்வு தேடி பலர் அங்கு கடல் வழியாக நீந்திச் செல்ல முயன்றனர். அந்த முயற்சியில் பலர் மாண்டனர். சிங்கப்பூர் கார்பந்து அணி ஆசியான் கிண்ண போட்டியின் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. இந்தோனேசியாவுடன் அது பொருந்திய ஆட்டம் 1-1 என சமநிலையில் முடிந்தது. இல்ஹான் ஃபண்டி 66 நிமிடத்தில் கோல் அடித்து சிங்கப்பூரின் அரையிறுதி சுற்றுப்பயணத்தை உறுதி செய்தார். ஆட்டம் சிங்கப்பூரின் ஜலன் பசார் விளையாட்டரங்கில் நடைபெற்றது. பி பிரிவு வெற்றியாளரை சிங்கப்பூர் அடுத்து சந்திக்கும். தற்போது அந்த பிரிவில் தாய்லாந்து முன்னிலையில் உள்ளது. சிங்கப்பூரில் 2 நிறுவனங்கள் குறைந்த கரிம மின்சாரத்தை மலேசியாவிலிருந்து பெற ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. 900 மெகாவாட் மின்சாரம் பெறுவதற்கு நிபந்தனையுடன் கூடிய அனுமதியை எரிசக்தி சந்தை ஆணையம் வழங்கியுள்ளது. செம்காப் யூட்டிலிட்டிஸ், சவுதர்ன் சோலார் அலையன்ஸ் ஆகியவை அந்த இரு நிறுவனங்கள். 2029 ஆண்டு வாக்கில் அவை வர்த்தக செயல்பாடுகளை தொடங்க திட்டமிட்டுள்ளன. ஜொகூரில் உள்ள சூரிய சக்தி மின்கலன் எரிசக்தி சேமிப்பு கட்டமைப்புகள் உற்பத்தி செய்யும் மின்சாரத்தை அந்நிறுவனங்கள் கொண்டுவரும். அதற்கு முன் இரு நிறுவனங்களும் தேவையான அனுமதிகள், ஒப்பந்தங்கள் ஆகியவற்றை பெற வேண்டும். சிங்கப்பூரின் எரிசக்தி துறையில் கரிம வெளியேற்றத்தை குறைக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இதுவரை வெளிநாடுகளிலிருந்து மின்சாரம் பெறும் 13 திட்டங்களுக்கு நிபந்தனையுடன் கூடிய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தொழில்நுட்பத்தின் ஆற்றல் அதிகரித்து வரும் நிலையில் மனித பண்புகள் முன்பு இல்லாத அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகின்றன. கல்வி அமைச்சர் டெஸ்மன் லீ இதனை தெரிவித்தார். தொழில்நுட்பம் உருவாக்கும் படைப்புகள் அர்த்தமுள்ளவையாக அமைய மக்கள் சரியான கேள்விகளை கேட்பது அவசியம் என்றும் அவர் சொன்னார். கலை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் அவர் பேசினார். லசேல் கலைக்கல்லூரி, நன்யாங் நுண்கலைக்கழகம் ஆகியவை இணைந்து நடத்திய முதல் பட்டமளிப்பு விழா அது. தொழில்நுட்பம் எவ்வளவுதான் சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அவை கருவிகள்தான். அந்த கருவிகளை பயன்படுத்தி படைப்பதும் உருவாக்குவதும் கலைஞரை பொறுத்தது என்று அமைச்சர் சொன்னார். கிட்டத்தட்ட 700 மாணவர்கள் பட்டம் பெற்றனர். காசாவில் தரைமட்டமான கட்டடங்களின் எண்ணிக்கை 9 விழுக்காடு கூடியிருப்பதாக ஐக்கிய நாட்டு நிறுவனம் மதிப்பிடுகிறது. சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் சண்டை நிறுத்தம் நடப்புக்கு வந்தது. தாக்குதல்கள் கணிசமாக குறைந்திருந்தாலும் சேதம் தொடர்ந்து ஏற்படுகிறது. போர் தொடங்கியதிலிருந்து அங்குள்ள கட்டடங்களில் மொத்தம் 82 விழுக்காடு இடிந்து விழுந்துவிட்டன. காசாவின் 2.1 மில்லியன் மக்கள் தொகையில் பெரும்பகுதியினர் தங்குவதற்கு இடமில்லாமல் மோசமான சூழலில் வாழ்கின்றனர். சீனா டால்பின் சூறாவளியை எதிர்கொள்ள தயாராகிறது. அதிகாரிகள் அவசரகால நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளனர். சூறாவளி நாட்டின் கிழக்கு கரையை நாளை அல்லது திங்கட்கிழமை கடக்கும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. கடுமையான காற்றையும் அடைமழையையும் அது கொண்டுவரும் என்று எச்சரிக்கப்படுகிறது. பல்வேறு கிழக்கு மாவட்டங்களில் வெள்ளப் பேரிடர் நிவாரணப் பணிகளுக்கு அதிகாரிகள் தயாராக உள்ளனர். பயணப்படகு சேவைகளும் கட்டுமான பணிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: சிங்கப்பூர் இந்த ஆண்டு அதன் 61வது தேசிய தினத்தை கொண்டாடுகிறது. பிரதமர் லாரன்ஸ் வோங் விடுக்கும் தேசிய தின செய்தியின் தமிழாக்கம் இன்றிரவு 9 மணிக்கு வசந்தத்தில் ஒளிபரப்பாகும். பிரதமரின் உரையை கலாச்சார சமூக இளையர் துறை அமைச்சு, மனிதவள அமைச்சு ஆகியவற்றுக்கான துணை அமைச்சர் தினேஷ் வாசுதாஸ் வாசிப்பார். ஒலி 968 அது இடம்பெறும். ஒளிபரப்புக்கு பிறகு தேசிய தின செய்தியை மீ வாட்ச் இணையப்பக்கத்தில் பெறலாம்.

0: பிரிட்டிஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனிஷ்க்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனிஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
1: பிரியாணி சமைச்சா அதன் சுவையே தனி சுவை. அது மட்டுமா, SPM கோல்டு இட்லி அரிசியும் சிறப்பானது. எல்லா காலத்துக்கும் ஏற்றது SPM கோல்டு அரிசி வகைகள் தான். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
2: மொத்த விற்பனையாளர் SP முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் துவாஸ் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. 2 இணைப்பு பாலத்திற்கு நடுப்பகுதி வரை நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 4 மணி நேரம் அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம். குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. BKE வூட்லண்ட்ஸ் எக்ஸிட் 10A அப்பால் நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 3 மணி நேரம் அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
5: ரயில நிக்கிறவன கெட்டுது நம்ம சத்தம், அவ இக்கரவரும் அக்கரையில நெஞ்ச அவன
4: சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் வார இறுதி.
6: ஆட்டு தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
4: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
7: உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன். தேசிய தின அணிவகுப்பின் அன்பளிப்பு பைய பெறுவதற்கு நீங்க ஆவலா இருக்கீங்களா? ஒண்ணுமே செய்ய தேவையில்ல, நேர்களே வானொலி பக்கமாவே இணைந்துருங்க. இன்னும் சற்று நேரத்துல சிங்கப்பூரை சார்ந்த ஒரு கேள்வியை நான் கேட்க போறேன். அந்த கேள்விக்கு சரியான பதில நீங்க சொன்னீங்கன்னா தேசிய தின அணிவகுப்பின் அன்பளிப்பு பைய நீங்க பெறலாம். அதற்கு நீங்க வானொலி பக்கமாக இணைந்திருங்க. 9678 8 என்ற எண்ணுக்கு உங்களுடைய பதில வாட்ஸ்அப் அதாவது புலனம் மூலியமாக குறுஞ்செய்தியாக அனுப்பி வைக்கலாம். இது 9068 கேட்டாலே பரவசம். முதல்ல யார் அனுப்பி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பை.

0: உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன். சிங்கப்பூரை சார்ந்த ஒரு கேள்வியை நான் கேட்க போறேன். சரியான பதில யாரு முதல்ல சொல்றீங்களோ அவங்களுக்கு சிங்கப்பூர் தின அணிவகுப்பின் அன்பளிப்பு பை காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதற்கு நீங்க தயாரா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். அதனால நேரத்தை தாமதிக்காம இப்பொழுதே கேள்வியை நான் கேட்டுறேன். அதற்கு சரியான பதில 9687889868 என்ற எண்ணுக்கு அனுப்பி வைங்க குறுஞ்செய்தி மூலமாக. சிங்கப்பூரின் முதல் இந்திய அதிபர் யார்? மீண்டும் ஒரு வாட்டி கேள்வியை நான் கேட்கிறேன், நல்லா கேளுங்க. சிங்கப்பூரின் முதல் இந்திய அதிபர் யார்? இதான் கேள்வி நேயர்களே. சரியான பதில யாரு சொல்ல போறீங்க அப்படின்னு பாக்கலாம். இது ஒளி 9868 கேட்டாலே பரவசம்.
1: அம்மி மிதிச்சாச்சு அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு எட்டூர் என்

0: நிலவரம்.
1: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. எஸ்எல்ஏ நோக்கி செல்லும் டிபிஇ கேபிஇ. அதற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. வாகனங்கள் பழுதாக இருக்கின்றன. இசிபிஐ நோக்கி செல்லும் கேபிஇ சுரங்கப்பாதை ஷேர்ஸ் அவென்யூ வெளியேற்றத்திற்கு அருகே வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. மேலும் துவாசை நோக்கி செல்லும் பிஐஇ பயாரேபா சாலை, அதற்கு பிறகும் வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. துவாசை நோக்கி செல்லும் ஏஒய்இ லோவர் டெல்டா சாலை, அதற்கு பிறகும் வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: நட்சத்திரமாய் ஜொலிக்கும் மனதை மயக்கும் எல்லோருக்கும் பிடிக்கும். அது என்ன?
1: வைரம்.
0: சரியா சொன்னீங்க,
1: வைரம் எல்லாருக்கும் பிடிக்கும் தான். ஆனா எல்லாராலையும் வாங்க முடியுமா?
0: முடியும்க்கா.
1: என்ன சொல்ற
0: அக்கா? நம்ம தேசிய நாளை முன்னிட்டு ஏபிஜே அபிராமியில ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை வைரத்துக்கு 50 விழுக்காடு தள்ளுபடி தராங்க.
1: வைரத்துக்கு 50 விழுக்காடு தள்ளுபடியா?
0: ஏபிஜே அபிராமியில எல்லாமே உலகத்தர வைரங்கள் உத்தரவாத சான்றிதழோட தராங்க. அதுவும் தெளிவான விலைப்பட்டியலோட வாங்கிக்கலாம்.
2: அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ், சிங்கப்பூர்.
3: பிட்சா ஹட் இன் சீசி 7 டூரியன் பிட்சா. சாதாரண அளவு பிட்சா 16.90 காசு மட்டும்தான்.
4: நான் உறவுக்கு பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவுக்கு மேல் இருக்கும் டூரியன் பழ கிரீமோட சேர்த்து சாப்பிட்டா ருசியோ ருசி. தேசி தினத்தை முன்னிட்டு சிறப்பு சலுகை தொகுப்பு 4 பிட்சாஸ் அதோடு 3 இதர உணவு வகைகள். பிட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். சீசி 7 பிட்சாவை சாப்பிட்டு கொண்டாடுங்கள்.

0: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை வணக்கம் சிங்கை நான் ஜினி 2.0
1: எந்திரிங்க சத்ரி எந்திரிங்க
2: முதல்
3: வெளி வரை காலை 6 மணிக்கு
2: நான் உங்களை தட்டி எழுப்ப
3: வந்துருவோம்.
2: வணக்கம் சிங்கை கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.

0: பிரம்மாண்டமான வார இறுதி
1: ஒலி 9 ஆரியட்ல இணைந்திருக்கிறோம் நேயர்களே. எனக்கு பிடித்தமான ஒரு பாடல் நம்ம கேட்டோம், அதே நேரத்துல உங்களுக்கு அடுத்த பாடல் வரவிருக்கிறது. லிட்டில் ஜான் படத்துல இருந்து வந்த பாடல் பூவுக்கு பிறந்த நாள். பூவுக்கு பிறந்த நாளும் இல்லையோ, ஆனா நாளைக்கு சிங்கப்பூருடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகின்றது. கேட்டு மகிழுங்கள். இது ஒலி 9 ஆரியட்டு, கேட்டாலே பரவசம்.

0: வாகனங்கள் புதிதாக இருக்கின்றன. பிஐஏ நோக்கி செல்லும் டிபிஇ கேபிஇ வெளியேற்றத்திற்கு அருகே, மேலும் சிபிஏ நோக்கி செல்லும் கேபிஇ சுரங்கப்பாதை ஷியர் செவன்யூ வெளியேற்றத்திற்கு அருகே வாகனம் பழுதாக இருக்கிறது. வாகனம் ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: போக்குவரத்து நிலவரம்.

0: சென்னை பிரம்மாண்டத்தின் அடையாளமான டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸில் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை முன்னிட்டு அசத்தலான சலுகைகள். ஆகஸ்ட் முதல் தேதி முதல் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் போது 0 விழுக்காடு கழிவு. அனைத்து முன்னணி கடன் அட்டைகளுக்கு கூடுதல் சேவை கட்டணங்கள் எதுவும் இல்லை. அது மட்டுமல்ல, தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் சேருவோருக்கு சிறப்பு சலுகைகள். தரமான தங்கத்திற்கும் தனித்துவமான நகைகளுக்கும் டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ், 113 சிராங்கூன் சாலை, சிங்கப்பூர். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: இந்த மாதம் நம்மள சில பேருக்கு கூடுதல் உதவி கிடைக்குதாமே.
2: ஆமா, எனக்கு GST அதாவது பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு ரொக்கம் கிடைக்க இருக்கு.
1: நல்லதுதான். தகுதி பெறும் சிங்கப்பூரர்கள் 850 வள்ளி வரை பெறலாம்.
2: உனக்கு தெரியுமா, GST பற்றுச்சீட்டு திட்டம் நிரந்தரமானது. குறைந்த நடுத்தர வருமானம் ஈட்டும் சிங்கப்பூரர்களுக்கு உதவதா இது. GST-யோ மற்ற செலவுகளையும் ஈடுகட்ட எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு.
1: மூத்தோருக்கும் ஏதோ இருக்குதானே?
2: ஆமா, என் அம்மாவுக்கு 65 வயசுக்கு மேல ஆகுது. மற்ற தகுதிகளையும் பூர்த்தி செய்யறதால அவங்களுக்கு GST பற்றுச்சீட்டு மெடிசேஃபும் கிடைக்க போகுது. பலதுறை மருந்தகத்திற்கு போகும் போது அது அவங்களுக்கு உதவியா இருக்கும்.
1: எனக்கும் இந்த சலுகைகள் கிடைக்குமான்னு பாக்கணும்.
3: தகுதி பெறும் சுமார் 1.5 மில்லியன் சிங்கப்பூரர்கள் 850 வெள்ளி வரை GST பற்றுச்சீட்டுகளை ரொக்கமாக பெறுவர். தகுதி பெறும் மூத்த சிங்கப்பூரர்களுக்கு 450 வெள்ளி வரை GST பற்றுச்சீட்டு மெடிசேஃப் வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/govbenefits-gstv.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் துவாஸ் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. 2 இணைப்பு பாலத்திற்கு நடுப்பகுதி வரை நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 4 மணி நேரம் அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம். குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. BKE வூட்லண்ட்ஸ் எக்ஸிட் 10A அப்பால் நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 3 மணி நேரம் அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
1: ஒலி 9:68 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நான் கேட்ட கேள்விக்கு பலரும் பதில் சொல்லிருந்தீங்க. ஒரு சிலர் சரியான பதில், ஒரு சிலர் தவறான பதில் சொல்லிருந்தீங்க. ஆனா முதல்ல சரியான பதில சொன்னவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சாமுவல் ஜெர்மனி அவர்கள். சிங்கப்பூரின் முதல் இந்திய அதிபர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அது தேவன் நாயர் அவர்கள். அவர் சிங்கப்பூரின் 3வது அதிபராக நியமிக்கப்பட்டார். அதற்கு பிறகுதான் SR நாதன் அவர்கள் அதிபராக பதவியேற்றாரு. அதாவது 6வது அதிபராக பதவியேற்ற SR நாதன் அவர்கள் 2வது சிங்கப்பூர் இந்திய அதிபர். அதற்கு பிறகு தர்மன் சண்முகரத்னம் அவர்கள் நமது தற்போதைய சிங்கப்பூர் அதிபராக பதவியேற்றுள்ளார். ஆமா நேயர்களே, சிங்கப்பூரின் முதல் இந்திய அதிபர் யாரு அப்படின்னு யாராவது கேட்டா இனிமே தேவன் நாயர் என்ற பதில சரியாக சொல்லிவிடுங்க. வானொலி பக்கமாவே இணைந்திருங்க, உங்களுக்காக ஒரு சில நல்ல நல்ல பாடல்கள் வரவிருக்கின்றன. இது ஒலி 9:68 கேட்டாலே பரவசம்.
5: அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற சிங்கப்பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
6: பாத்தீங்களா, இவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க, நீங்க ஓடி போயிடுங்க. அப்படி ஒண்ணு பண்ணலாம்,
7: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்க தான் வந்தாகணும்.
8: வழங்கும்
9: கொண்டாட்டம் மறக்காம கேளுங்க.

என்றால் உயிர் இல்லையா, அதனால பூனைகளை பார்த்தா இன்னைக்கு அவர்களை கொஞ்சம் அதிகமாவே கொஞ்சலாம். ஏன்னா இன்று சர்வதேச பூனைகள் தினம், அதோட ஸ்காட்டிஷ் வைல்ட் கேட் டே, அதுவும் இன்று அங்கீகரிக்கப்பட்டு வருகின்றது. இன்று பூனைகளுக்கு என்றே ஒரு தனிப்பட்ட கொண்டாட்டத்தை நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக உங்களுக்கு செல்ல பிராணிகளாக பூனைகள் இருந்தா அவர்களுக்கு இன்று கொஞ்சம் அதிகமாவே பாசத்தை கொட்டுங்க. அதோட நேர்களே, இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு தினமும் இன்று அங்கீகரிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகின்றது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர் யுவர் மதர்ஸ் ஜுவல்லரி டே, அதாவது உங்களுடைய அம்மாவுடைய அலங்கார பொருள்களை இன்று நீங்க அணியும் தினம் இன்று அங்கீகரிக்கப்பட்டு வருகின்றது. அம்மாவுடைய பொருள்களை நம்ம போடுவது என்றாலே கண்டிப்பாக நமக்கு அது ஒரு தனிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். முக்கியமாக பெண்களுக்கு அம்மாவுடைய புடவையா இருக்கட்டும், அவர்களுடைய நகையா இருக்கட்டும், அவர்களுடைய அழக பார்த்து வளரும் நமக்கு அவர்களை போலவே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை ஒரு பக்கம் இருந்தாலும், நமக்கு ஒரு தனிப்பட்ட பருவம் வந்த உடனே அவர்களை போலவே நம்மளும் பொட்டு வச்சுக்கணும், பூ வச்சுக்கணும், அழகா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அது எல்லா பெண்களுக்கும் இருக்கும். இத பெண்கள் மட்டும் அங்கீகரிக்கணும் அப்படின்னு இல்ல, ஆண்களும் அவர்களுடைய அம்மா போட்ட மோதிரமா இருக்கலாம், நகையா இருக்கலாம், அதை அணியும் தினம் இன்று அங்கீகரிக்கப்பட்டு வருகின்றது. தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்திருங்க நேயர்களே. உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன். இது ஒலியினுள்

0: வாகனங்கள் புதிதாக இருக்கின்றன. பிஐஏ நோக்கி செல்லும் டிபிஇ கேபிஇ வெளியேற்றத்திற்கு அருகே, மேலும் சிபிஐ நோக்கி செல்லும் கேபிஇ சுரங்கப்பாதை ஷியர் செவன்யூ வெளியேற்றத்திற்கு அருகே வாகனம் பழுதாக இருக்கிறது. வாகனம் ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தேசிய தினத்தன்று சிங்கப்பூர் மிளிரும். அதுபோல் நீங்களும் ஜொலிக்கலாம். ஜோய் ஆலுகாசுடன் கொண்டாடுங்கள். 9 விழுக்காடு GST உள்ளடக்கிய விலையில் வைர நகைகளை வாங்கி மகிழுங்கள். கூடுதலாக தங்க நகைகளின் செய்கூலியில் முழுமையான 30 விழுக்காடு தள்ளுபடியை பெற்றிடுங்கள். உங்கள் அருகாமையில் உள்ள ஜோய் ஆலுகாஸ் கிளைக்கு இன்றே செல்லுங்கள். இச்சலுகை August 10 வரை மட்டுமே. ஒரு தேசம் பல சிறப்பு.
1: ஜோய் ஆலுகாஸ், World's favorite jeweler.
2: சிங்கப்பூரின் முதல் அனைத்துலக தமிழ் மேடை நாடக விழா நாடகமே 2026 உலக தமிழ் மேடைகளை ஒன்றிணைக்க 8 வித்தியாசமான நாடகங்கள், 6 சுவாரி

0: வசந்தம் வாயிலாக ஒலி 96.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 96.8 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 96.8
1: கேட்டாலே பரவசம்.
2: ஒலி 96.8 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. அருமையான ஒரு பாடல் நம்ம கேட்டோம், சீதாரா அவர்கள் பாடிய பாடல். ஒரு தாயால குழந்தையை எவ்வளவு அழகாக வர்ணிக்க முடியுமோ அவ்வளவு அழகாக வர்ணிக்கப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த ஒரு பாடல். கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோன்ற ஒரு சில பாடல்கள்ல இந்த பாடலும் ஒன்று. எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாடல். தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க, உங்களுக்காக ஒரு சில புது புது பாடல்கள் வரவிருக்கின்றன. ஆனால் நான் மட்டும் பேச மாட்டேன், நீங்களும் என்னுடன் சேர்ந்து ஒரு கலந்துரையாடல ஈடுபட போறீங்க. அதனால வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. இது ஒலி 96.8 கேட்டாலே பரவசம்.
3: We gonna blow the speakers baby.
4: ஒலி எங்கேயும் எப்போதும்
5: பறக்கிறது பரமேல.

0: கணேஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனிஷ்க்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனிஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
1: உங்க குடும்ப உறுப்பினர்களோடு KFC வழங்குகிற சிறப்பு விருந்தை அனுபவம்.

0: துண்டிகள் தொட்டுக்கு இரண்டு வகை டிப்ஸ், 12 சிறிய அளவு கோழி துண்டிகள், 2 சாதாரண அளவு பிசைந்த உருளைக்கிழங்குகள், 2 சாதாரண அளவு காய்கறிகள், 4 சாதாரண அளவு கோக் குளிர்பானங்கள். கடையில் சாப்பிட்டாலோ கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிட்டாலோ 39.95 காசு மட்டும்தான். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்தினா 44.95 காசு மட்டும்தான். ருசித்து மகிழுங்க.
1: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் துவாஸ் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. 2 இணைப்பு பாலத்திற்கு நடுப்பகுதி வரை நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 4 மணி நேரம் அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம். குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. BKE வூட்லண்ட்ஸ் எக்ஸிட் 10A அப்பால் நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 3 மணி நேரம் அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: ஒலி 96.8 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன். சிங்கப்பூருக்கு நாளைக்கு 61வது பிறந்த நாள் வரவிருக்கிறது. அதை கொண்டாடுவதற்காக பலரும் தயாராக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு நிலையை எட்டுவதற்கு சிங்கப்பூர் கண்டிப்பாக நிறைய சவால்களை சந்திச்சு இருக்கும். ஒரு சிறிய நாடாக சிங்கப்பூர் என்னென்ன சவால்களை சந்திச்சுட்டு இருந்திருக்கு, அதை எவ்வாறு அது மீண்டு வந்திருக்கு என்பதை பற்றி தான் இன்றைய கலந்துரையாடல் இருக்க போகுது. ஒரு மனிதன் நன்றாக வாழ வேண்டும், ஒரு மனிதன் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னா அதற்கு முக்கியமான ஒரு அஸ்திவாரம், அடித்தளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது குடும்பம். அது போல சிங்கப்பூர் நல்லா இருக்கணும், ஒரு நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா அது நல்லா இருப்பதற்காக அரசாங்கம் என்ற ஒரு அடித்தளம் ஆணித்தரமாக இருக்க வேண்டும். உண்மையிலேயே உலக வரைபடத்துல ஒரு சிறு புள்ளியாக தான் சிங்கப்பூர் திகழுது. ஆனால் இப்பொழுது பல நாடுகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய பெருமை நேயர்களே. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லத்தரசு அப்படின்ற ஒரு திருக்குறள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்றுதான். இயற்றல் அப்படின்னா பொருள் வரும் வழிகளை பெருக்குதல், அதாவது புதிய வருவாயை உருவாக்குதல். ஈட்டல் அப்படின்னா வந்த பொருள்களை சேமிக்கிறது. காத்தல் அப்படின்னா சேர்த்த பொருள்களை நம்ம எவ்வாறு பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பார்ப்பது. காத்த வகுத்தல் அப்படின்னா காத்த பொருள்களை முறைப்படி பிரித்து எவ்வாறு செலவு செய்ய வேண்டும். இத நான்கையும் ஒரு நாடு கடைபிடிச்சதுதான் அதுதான் வல்லத்தரசு அப்படின்னு திருவள்ளுவர் அவர்கள் சொல்றாங்க. அரசாங்கம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று நேர்களே. அரசன் இல்லாத நாடும் அச்சாணி இல்லாத தேரும் ஒன்றுதான் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. அச்சாணி இல்லாம கண்டிப்பாக தேர் விழுந்து விடும் இல்லையா, அதனால அரசு மிகவும் சிறப்பாக ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது சிங்கப்பூர் எதிர்நோக்கும் சவால்களை எவ்வாறு சிங்கப்பூர் மீண்டு வருகிறது, இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. 967889968 என்ற எண்ணுக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்க அனுப்பி வைக்கலாம். இது ஒலி 968 கேட்டாலே பரவசம்.

0: பத்து நிலவரம்.
1: வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. சாங்கியை நோக்கி செல்லும் PIE பாசர் லாபா. அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. போக்குவரத்து வழக்குகள் பழுதாகி இருக்கின்றன. அங்முக்கிய அவென்யூ 1 மற்றும் அங்முக்கிய அவென்யூ 2 இதற்கு இடையிலான பகுதிகளில் போக்குவரத்து வழக்குகள் பழுதாகி இருக்கின்றன. சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. BKA நோக்கி செல்லும் SLE TPE அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. வாகனம் ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: நமது தேசிய தினத்தன்று சிங்கப்பூர் மிளிரும். அதுபோல் நீங்களும் ஜொலிக்கலாம். ஜோய் ஆலுகாசுடன் கொண்டாடுங்கள். 9 விழுக்காடு GST உள்ளடக்கிய விலையில் வைர நகைகளை வாங்கி மகிழுங்கள். கூடுதலாக தங்க நகைகளின் செய்கூலியில் முழுமையான 30 விழுக்காடு தள்ளுபடியை பெற்றிடுங்கள். உங்கள் அருகாமையில் உள்ள ஜோய் ஆலுகாஸ் கிளைக்கு இன்றே செல்லுங்கள். இச்சலுகை August 10 வரை மட்டுமே. ஒரு தேசம் பல சிறப்பு.
1: ஜோய் ஆலுகாஸ், world's favorite jeweler.
2: தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக தேடுகிறது BYD. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட BYD மற்றும் டென்சா மேம்படுத்தப்பட்ட அதிநவீன வாகனங்களை பிரத்யேக காலவரையறைக்குட்பட்ட சலுகைகள் மற்றும் உரிமையாளர் பலன்களுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். BYD ஆட்டோ 3, C9 7 ER, C9 8 DMI மற்றும் CL 6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்கோ மாற இதைவிட சிறந்த தருணம் வேறில்லை. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
3: இதோ வந்து

0: பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை,
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்த பாடல்கள் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
3: சொந்தங்களுக்கு என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கலாம்.
4: மாறுகிறது ஒலியில் உல்லாசம், தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி

ஒளி 9:06 எட்டுல இணைந்திருக்கிறோம் நேயர்கள். லீ மைமூன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சாதாரண மீன்பிடி கிராமமாக இருந்த நம் சிங்கப்பூர் இன்று பொருளியல், வேலை வாய்ப்பு, கல்வி, வீடமைப்பு வளர்ச்சி அனைத்திலும் முன்னணி வகிக்கிறது. இதற்கு காரணம் வலுவான அரசாங்கம் தான். சட்ட ஒழுங்கை இந்த நாட்டு மக்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல், 4 இனத்தவரும் ஒற்றுமையாக வாழும் ஒரு நல்லிணக்கம், அவர்களுக்கு ஏற்ற அறிவிப்பு பலகை நமக்கு இருக்குது. அதோட தூங்கா துறைமுகம் நமது நாட்டின் பொருளியலை மேம்படுத்த உதவுகிறது அப்படின்னு மைமூன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே வரிசையில சையத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு சிங்கப்பூரர்கள் உழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள், அது இன்னும் தொடர வேண்டும், அந்த உழைப்பு தான் மிகவும் முக்கியம் அப்படின்னு சையத் அவர்கள் சொல்றாங்க. ஆனால் ஸ்வீடன், நார்வே, சுவிட்சர்லாந்து இது போன்ற நாடுகளை ஒப்பீடு செய்யும் பொழுது வாழ்க்கை தரம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக நமது உழைப்பை நம்ம தொடர்ந்து போட்டுக்கொண்டே இருந்தால் கண்டிப்பாக நமது வாழ்க்கை இன்னும் ஒரு சிறப்பான ஒன்றாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சையத் அவர்கள் சொல்றாங்க. முற்றிலும் உண்மைதான். ஆனா 61 இந்த ஒரு நிலையை சிங்கப்பூர் எட்டி இருக்குது அப்படின்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய சாதனை தான் நேயர்களே. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிகவும் நன்றி. சிங்கப்பூர் நமக்கு நிறைய விஷயங்களை கொடுத்திருக்குது. இந்த நாட்டுல வளர்ந்து அனைத்தையும் செய்த அனைவருக்கும் தெரியும் சிங்கப்பூர் எவ்வளவு பெரிய வளர்ச்சிய அடைந்திருக்குது அப்படின்றத. தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க, உங்களுக்காக ஒரு சில நல்ல நல்ல புது பாடல்கள் வரவிருக்கின்றன. இது ஒளி 9:08 கேட்டாலே பரவசம்.

0: 9.8 போக்குவரத்து நிலவரம்.
1: வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. சாங்கியை நோக்கி செல்லும் PIE ஸ்டீவன் சாலை, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. மேலும் PIE நோக்கி செல்லும் TPE லோயாங் அவென்யூ வெளியேற்றத்திற்கருகே சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: வரும் தினம் பிரம்மாண்டத்தின் அடையாளமான டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸில் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை முன்னிட்டு அசத்தலான சலுகைகள். ஆகஸ்ட் முதல் தேதி முதல் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் போது 0 விழுக்காடு கழிவு. அனைத்து முன்னணி கடன் அட்டைகளுக்கு கூடுதல் சேவை கட்டணங்கள் எதுவும் இல்லை. அது மட்டுமல்ல, தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் சேருவோருக்கு சிறப்பு சலுகைகள். தரமான தங்கத்திற்கும் தனித்துவமான நகைகளுக்கும் டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ், 113 சிராங்கூன் சாலை, சிங்கப்பூர். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: இந்த போறப்பு தான் எல்லாரும்
2: உங்களுக்கு சமைக்க தெரியாதா? அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
3: டேக் ஆனியன்,
2: உங்களுக்காகவே ஒலி 9-6-8 திங்கள் முதல் வெள்ளி வரை இவ்வங்கத்திற்கு ஆதரவு
4: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
5: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் துவாஸ் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. 2 இணைப்பு பாலத்திற்கு நடுப்பகுதி வரை நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 4 மணி நேரம் அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம். குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. BKE வூட்லண்ட்ஸ் எக்ஸிட் 10A அப்பால் நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 3 மணி நேரம் அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

céu.

0: நிலவரம்.
1: விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. துவாசை நோக்கி செல்லும் பிஐஇ பயலேபா சாலை, அதற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. இரண்டாம் தடத்தை தவிர்க்கவும். மேலும் ஏஒய்ஏ நோக்கி செல்லும் சிடிஇ அங்முக்கிய அவென்யூ ஒன்று, அதற்கு பிறகு விபத்து ஒன்று நேர்ந்திருக்கிறது. அங்முக்கிய அவென்யூ ஐந்து, அதற்கு இடையிலான பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. நான்காம் தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: ஜீனி அக்ஷய ஜுவல்லர்ஸ் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷய ஜுவல்லர்ஸ் 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: வீட்டு சாப்பாடு விருந்து சாப்பாடு மாதிரி இருக்கே, எப்படி எல்லாம் எஸ்பிஎம் கோல்டு பொன்னியரிசில சமைக்கிறதாலதான். எஸ்பிஎம் கோல்டு பொன்னியரிசியா? ஆமா, எஸ்பிஎம் கோல்டு பொன்னியரிசி தரமானது, சுத்தமானது, சுவையானது. எஸ்பிஎம் கோல்டு பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைச்சா அதன் சுவையே தனி சுவை. அது மட்டுமா, எஸ்பிஎம் கோல்டு இட்லி அரிசியும் சிறப்பானது. எல்லா காலத்துக்கும் ஏற்றது எஸ்பிஎம் கோல்டு அரிசி வகைகள் தான். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: உங்களுக்கு எப்படி இருக்கு?

சிங்கப்பூருடைய பிறந்த நாள் வருகிறது இல்லையா, அதை பற்றி நம்ம பேசணும். சிங்கப்பூர்ல முக்கியமாக சமூக கூடங்கள்ல என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்குது, அவ்வாறு நிகழ்ச்சிகள பங்கு பெறும் பொழுது நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் என்பதை பற்றி நம்ம பேசணும். அதற்கு பிறகு 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் தமிழ்ல ஒரு சில அரிய வார்த்தைகள் இருக்கிறது இல்லையா, அதை பற்றி நம்ம பேசணும். பரி என்றால் குதிரை, உதிரம் மற்றும் குருதி என்றால் இரத்தம், மற்றும் இந்த கருப்பு என்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம சின்னராவா இல்ல பெரியரா பயன்படுத்துவோமா என்பதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்ட, சிங்கப்பூரை சார்ந்த ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்ன சாமுவேல் ஜெயமணி அவர்கள் சிங்கப்பூர் தேசிய தினத்தின் அன்பளிப்பு பைய பெற்றாரு. என்ன கேள்வி அப்படின்னா, சிங்கப்பூரின் முதல் இந்திய அதிபர் யார் என்ற ஒரு கேள்வி. அந்த சரியான பதில் என்ன அப்படின்னா, தேவன் நாயர் அவர்கள். தேவன் நாயர் அவர்கள் தான் சிங்கப்பூருடைய முதல் இந்திய அதிபர். அதற்கு பிறகு 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் சிங்கப்பூரின் அரசாங்கம் எவ்வாறு சிங்கப்பூரை சவால்கள் இருந்து மீட்டெடுக்குது என்பதை பற்றி நம்ம பேசணும். தொடர்ந்து வானொலி பக்கமா இணைந்து இருந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்மிதா சிவராம். பாய்.

வணக்கம். காலை மணி 10. மீடியாகாப் ஒலி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். தாய்லாந்தில் துப்பாக்கிச் சட்டங்களை கடுமையாக்க பிரதமர் அனுடின் சான்விராகுன் உறுதியளித்தார். பொதுமக்கள் துப்பாக்கி வைத்திருப்பதற்கான விதிமுறைகளை வலுப்படுத்தும் பரிந்துரையை முன்வைக்கவிருப்பதாக அவர் சொன்னார். தலைநகர் பாங்காக்கு அருகே உள்ள உயர்நிலைப் பள்ளி ஒன்றில் மாணவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலுக்கு பிறகு பிரதமரின் அறிவிப்பு வந்துள்ளது. முடிந்தவரை ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் என்றார் திரு அனுடின். சம்பவத்தில் மொத்தம் 8 பேர் கொல்லப்பட்டனர். 30 பேருக்கு காயம் ஏற்பட்டது. சவுதி அரேபியா, துருக்கியே, பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் கூட்டு தற்காப்பு ஒப்பந்தத்தை செய்துள்ளன. மக்கா கூட்டு தற்காப்பு ஒப்பந்தம் என்று அது அழைக்கப்படும். 3 ஏதாவது ஒரு நாடு மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அது 3 நாடுகளின் மீதான தாக்குதலாக கருதப்படும். ஒப்பந்தத்தின் கீழ் எல்லா தற்காப்பு ஒத்துழைப்பு அம்சங்களும் வலுப்படுத்தப்படும். மத்திய கிழக்கிலும் அந்த வட்டாரத்துக்கு அப்பாலும் அமைதி, பாதுகாப்பு, நிலைத்தன்மை ஆகியவற்றை மேம்படுத்த ஒப்பந்தம் முனைவதாக பாகிஸ்தான் கூறுகிறது. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகள் முட்டுக்கட்டையை சந்தித்துள்ள நிலையில் 3 நாடுகளும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தி வருகின்றன. ஸ்பெயின் இத்தாலியிலிருந்து வரும் பயணிகளுக்கான எல்லை கட்டுப்பாடுகளை கடுமையாக்குகிறது. ஆகாய கடல்வழி பயணங்கள் மீது ஸ்பெயின் கட்டுப்பாடுகளை விதிக்கும். அண்மை நாட்களில் மொரோக்கோவிலிருந்து சுமார் 70,000 குடியேறிகள் ஸ்பெயினின் சியூட்டாவுக்குள் நுழைந்துள்ளனர். இத்தாலி எல்லை கட்டுப்பாடுகளை விதித்தது. அதற்கு பதிலடியாக ஸ்பெயினின் நடவடிக்கை வந்துள்ளது. சியூட்டா எல்லை திறந்துள்ளது என்ற தவறான தகவல் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவியதால் புதுவாழ்வு தேடி பலர் அங்கு கடல் வழியாக நீந்திச் செல்ல முயன்றனர். அந்த முயற்சியில் பலர் மாண்டனர். சிங்கப்பூர் கார்பந்து அணி ஆசியான் கிண்ணப் போட்டியின் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. இந்தோனேசியாவுடன் அது பொருந்திய ஆட்டம் 1-1 என சமநிலையில் முடிந்தது. இல்ஹான் ஃபண்டி 66வது நிமிடத்தில் கோல் அடித்து சிங்கப்பூரின் அரையிறுதி சுற்றுப் பயணத்தை உறுதி செய்தார். ஆட்டம் சிங்கப்பூரின் ஜலான் பசார் விளையாட்டரங்கில் நடைபெற்றது. பி பிரிவு வெற்றியாளரை சிங்கப்பூர் அடுத்து சந்திக்கும். தற்போது அந்த பிரிவில் தாய்லாந்து முன்னிலையில் உள்ளது.

0: சிங்கப்பூரில் இரண்டு நிறுவனங்கள் குறைந்த கரிம மின்சாரத்தை மலேசியாவிலிருந்து பெற ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. 900 மெகாவாட் மின்சாரம் பெறுவதற்கு நிபந்தனையுடன் கூடிய அனுமதியை எரிசக்தி சந்தை ஆணையம் வழங்கியுள்ளது. செம்காப் யூட்டிலிட்டிஸ், சவுதர்ன் சோலா அலையன்ஸ் ஆகியவை அந்த இரு நிறுவனங்கள். 2029 ஆண்டு வாக்கில் அவை வர்த்தக செயல்பாடுகளை தொடங்க திட்டமிட்டுள்ளன. ஜொகூரில் உள்ள சூரிய சக்தி மின்கலன் எரிசக்தி சேமிப்பு கட்டமைப்புகள் உற்பத்தி செய்யும் மின்சாரத்தை அந்நிறுவனங்கள் கொண்டுவரும். அதற்கு முன் இரு நிறுவனங்களும் தேவையான அனுமதிகள், ஒப்பந்தங்கள் ஆகியவற்றை பெற வேண்டும். சிங்கப்பூரின் எரிசக்தி துறையில் கரிம வெளியேற்றத்தை குறைக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இதுவரை வெளிநாடுகளிலிருந்து மின்சாரம் பெறும் 13 திட்டங்களுக்கு நிபந்தனையுடன் கூடிய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தொழில்நுட்பத்தின் ஆற்றல் அதிகரித்து வரும் நிலையில் மனித பண்புகள் முன்பு இல்லாத அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகின்றன. கல்வி அமைச்சர் டெஸ்மன் லீ அதனை தெரிவித்தார். தொழில்நுட்பம் உருவாக்கும் படைப்புகள் அர்த்தமுள்ளவையாக அமைய மக்கள் சரியான கேள்விகளை கேட்பது அவசியம் என்றும் அவர் சொன்னார். கலை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் அவர் பேசினார். லசேல் கலைக்கல்லூரி, நன்யாங் நுண்கலைக்கழகம் ஆகியவை இணைந்து நடத்திய முதல் பட்டமளிப்பு விழா அது. தொழில்நுட்பம் எவ்வளவுதான் சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அவை கருவிகள்தான். அந்த கருவிகளை பயன்படுத்தி படைப்பதும் உருவாக்குவதும் கலைஞரை பொறுத்தது என்று அமைச்சர் சொன்னார். கிட்டத்தட்ட 70 மாணவர்கள் பட்டம் பெற்றனர். காசாவில் தரைமட்டமான கட்டடங்களின் எண்ணிக்கை 9 விழுக்காடு கூடியிருப்பதாக ஐக்கிய நாட்டு நிறுவனம் மதிப்பிட்டுள்ளது. சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் சண்டை நிறுத்தம் நடப்புக்கு வந்தது. தாக்குதல்கள் கணிசமாக குறைந்திருந்தாலும் சேதம் தொடர்ந்து ஏற்படுகிறது. போர் தொடங்கியதிலிருந்து அங்குள்ள கட்டடங்களில் மொத்தம் 82 விழுக்காடு இடிந்து விழுந்துவிட்டன. காசாவின் 2.1 மில்லியன் மக்கள் தொகையில் பெரும்பகுதியினர் தங்குவதற்கு இடமில்லாமல் மோசமான சூழலில் வாழ்கின்றனர். சீனா டால்பின் சூறாவளியை எதிர்கொள்ள தயாராகிறது. அதிகாரிகள் அவசரகால நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளனர். சூறாவளி நாட்டின் கிழக்கு கரையை நாளை அல்லது திங்கட்கிழமை கடக்கும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. கடுமையான காற்றையும் அடைமழையையும் அது கொண்டுவரும் என்று எச்சரிக்கப்பட்டது. பல்வேறு கிழக்கு மாவட்டங்களில் வெள்ள பேரிடர் நிவாரணப் பணிகளுக்கு அதிகாரிகள் தயாராக உள்ளனர். பயணப்படகு சேவைகளும் கட்டுமான பணிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: சிங்கப்பூர் இந்த ஆண்டு அதன் 61வது தேசிய தினத்தை கொண்டாடுகிறது. பிரதமர் லாரன்ஸ் வாங் விடுக்கும் தேசிய தின செய்தியின் தமிழாக்கம் இன்றிரவு 9 மணிக்கு வசந்தத்தில் ஒளிபரப்பாகும். பிரதமரின் உரையை கலாச்சார சமூக இளையர் துறை அமைச்சு, மனிதவள அமைச்சு ஆகியவற்றுக்கான துணை அமைச்சர் தினேஷ் வாசுதாஸ் வாசிப்பார். ஒலி 968 அது இடம்பெறும். ஒளிபரப்புக்கு பிறகு தேசிய தின செய்தியை மீ வாட்ச் இணையப்பக்கத்தில் பெறலாம்.

அன்பான நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். மீண்டும் உங்களுக்காக நிகழ்ச்சி படைக்க வந்துட்டேன். நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி என்பது அறியட்டு கேட்டாலே பரவசம். அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு நமக்கு எப்போதுமே தெரியும், சனிக்கிழமை. ஆனா நான் மட்டும் உங்களுக்காக நிகழ்ச்சி படிக்க மாட்டேன். நம்ம கூட சில குழந்தைகள் இணைய போறாங்க. அவங்களை பாக்குறதுக்கு வானொலி பக்கமாவே இருங்க. இப்போது உங்களுக்காக சித்ரா வழங்கும் இரண்டு பாடல்கள், பூவே பூச்சிடவா திரைப்படத்திலிருந்தும் ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்தும் கேட்டு மகிழுங்க.

0: டானிஷ் குடல் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனிஷ்க்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனிஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
1: உங்க குடும்ப உறுப்பினர்களோடு KFC வழங்குகிற சிறப்பு விருந்தை அனுபவிச்சு கொண்டாடுங்க. 10 கோழித்துண்டிகள், தொட்டுக்கு 2 வகை டிப்ஸ், 12 சிறிய அளவு கோழித்துண்டிகள், 2 சாதாரண அளவு பிசைந்த உருளைக்கிழங்குகள், 2 சாதாரண அளவு காய்கறிகள், 4 சாதாரண அளவு குளிர்பானங்கள். கடையில் சாப்பிட்டாலும் கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிட்டாலும் 39 வள்ளி 95 காசு மட்டும்தான். வீட்டு கருப்பு வைக்கும் சேவையை பயன்படுத்தினா 44 வள்ளி 95 காசு மட்டும்தான். KFC-ல ருசித்து மகிழுங்க.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. BKE வூட்லண்ட்ஸ் எக்ஸிட் 10A-க்கு அப்பால் நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 3 மணி நேரம் அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 9.

0: தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.
1: நேர்களே, மீண்டும் வந்துட்டேன் நான் உங்கள் யாழினி. இப்ப நான் மட்டும் இல்ல, என் கூட 4 குழந்தைகள் இருக்காங்க. எல்லாருமே நீ ஆன் பிரைமரி ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காங்க, நீ ஆன் தொடக்கப்பள்ளியில இருந்து இணைந்திருக்காங்க நம்ம கூட மாணவர்கள். வணக்கம் மாணவர்களே. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் உற்சாகமா பேசுங்க, சரியா?
2: நான்
1: ரொம்ப நல்லா இருக்கேன், உங்களை பார்த்தோன்னே இன்னும் ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, இந்த அழகான மாணவர்களை பார்க்கணும்னா இப்போவே ஒலியோட ஃபேஸ்புக் பக்கத்துக்கு போங்க, அங்க நாங்க எல்லாரும் உங்களோட லைவா இணைந்திருக்கிறோம். வணக்கம். இப்போ எனக்கு முன்னாடி ஆஃபியா முதல்ல இருக்காங்க. எப்படி இருக்கீங்க ஆஃபியா? நல்லா இருக்கீங்களா? தேசிய தின கொண்டாட்டங்கள் உங்களுடைய பள்ளிக்கூடத்துல முடிஞ்சிருச்சா? நான் நல்லா இருக்கேன். தேசிய தின கொண்டாட்டங்கள் முடிஞ்சிருச்சா? எப்படி இருந்துச்சு? நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப மெதுவா கேக்குது, கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா?
2: எனக்கு ரொம்ப உற்சாகமா இருந்தது.
1: என்னென்ன செஞ்சீங்க உங்களுடைய தேசிய தின கொண்டாட்டத்துல?
2: சிங்கப்பூர் பாட்டெல்லாம் பாடணும்,
1: என்னென்ன செஞ்சீங்க சொல்லுங்க?
2: அப்புறம் சிங்கப்பூர் எப்படி நன்றாக கண்ட்ரி இருந்தது,
1: சிங்கப்பூர் எப்படி வளர்ந்தது அப்படிங்கறத பத்தி நீங்க கதை கேட்டீங்களா? சரி, அபிராமிஷா நீங்க சொல்லுங்க.
3: கொண்டாட்டம் சிறப்பாக நடந்துச்சு, என் பள்ளி நிறைய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செஞ்சுச்சு.
1: அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அங்கம் என்னவா இருந்துச்சு?
3: நிறைய
1: பாடல்களை
3: பாடினோம்.
1: நிறைய பாடல்கள் பாடினீங்களா? உங்களுடைய பள்ளியில கொண்டாட்டங்கள் எப்படி இருந்துச்சு?
4: நன்றாக
1: இருந்ததா? என்னென்ன செஞ்சீங்க உங்களுடைய பள்ளியில? ஆபீசர் வந்தாங்களா? அருமையான பள்ளிக்கூடமா இருக்குதே. எனக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏர் ஃபோர்ஸ். ஆனா இந்த மாதிரி ஆபீசர்ஸ் வந்தது எனக்கு தேசிய தினத்திற்கு வந்த ஞாபகம் இல்லை, ஆனா நேஷனல் அந்த டோட்டல் டிஃபென்ஸ் டேன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது அப்போ நான் வந்து பார்த்துருக்கேன். எனக்கு இந்த தேசிய தின கொண்டாட்டங்கள்ல ரொம்ப பிடித்த அங்கம் அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம பழைய வருடத்துடைய பாடல்கள் எல்லாம் இருக்கிற அந்த தேசிய தின பாடல்கள், நேஷனல் டே சாங், NDP சாங், அது எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் இல்லையா, அந்த பாடல்கள் பாடுற அங்கம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு அங்கமா இருந்தது. அது உங்க எல்லாருக்கும் பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு அங்கம் தான். சரி, இப்போ நீங்க நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் தயார் செஞ்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், அதெல்லாம் பகிர்ந்துக்க தயாரா இருக்கீங்களா?
2: ஆமா.
1: விஷ்ணு ரொம்ப உற்சாகமா ஆமான்னு சொல்றீங்க. சரி, நீங்களே முதல்ல பகிர்ந்துக்கோங்க விஷ்ணு. சொல்லுங்க. சிங்கப்பூர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பகிர்ந்துக்கோங்க. சிங்கப்பூர் உங்களுக்கு, வாட் டஸ் சிங்கப்பூர் மீன் டு யூ? சிங்கப்பூர் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன தோணும் அப்படிங்கறத பத்தி பகிர்ந்துக்கோங்க. என்னது நீங்க சொன்னதை வந்து மீண்டும் சொல்றீங்களா? சரியா கேக்கல.
2: சிங்கப்பூர் ஒரு
1: சிங்கப்பூர் ஒரு பாதுகாப்பான தேசம் அப்படின்னு சொல்றீங்க.
2: ஆமா.
1: அதோடு ரொம்ப நன்றி விஷ்ணு. வேற ஏதாச்சும் பகிர்ந்து ஆசைப்படுறீங்களா? வேற ஏதாச்சும் பகிர்ந்து ஆசைப்படுறீங்களா?
2: ஆமா
1: சொல்லுங்க.
2: எனக்கு சிங்கப்பூர் பார்த்து
1: கொழும்பி போயிடுவாங்க. ஏன்னா தேங்காய் பால் சாதம் என்பது வந்து நம்மளுடைய இந்திய உணவுலயும் இருக்கு இல்லையா? அதனால நான் நேயர்கள் கிட்ட சொல்லிடுறேன், நாசிலம்மா அதுதான் வந்து விஷ்ணு தேங்காய் பால் சாதம் அப்படின்னு அழகா தமிழ்ல சொல்றாரு. அது ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: எனக்கு அந்த சோறும் எனக்கு அந்த பால் சோறு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? அடிக்கடி சாப்பிடுவீங்க?
2: ஆமா.
1: சரி, ரொம்ப நன்றி விஷ்ணு பகிர்ந்துகிட்டதுக்கு. தொடர்ந்து அபிராமிஷா நீங்க சொல்லுங்க, நீங்க சிங்கப்பூர் பத்தி என்ன நினைக்கிறீங்க?
5: சிங்கப்பூர் ஒரு பாதுகாப்பான நாடு, எல்லோரும் இங்க குடும்பம் போல் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள்.
1: அப்புறம் சிங்கப்பூர் பத்தி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது?
5: எனக்கு கோழி சோறு.
1: உங்களுக்கு கோழி சோறு பிடிக்கும். எல்லாரும் கேட்டாங்களும் சாப்பாடையே சொல்றீங்களே, சிங்கப்பூர்ல இருக்கிற இந்த விளையாட்டு பூங்கா இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்காதா? சாப்பாடுதான் ரொம்ப பிடிக்குமா? சிங்கப்பூர்ல இருக்கிற இந்த அட்ராக்ஷன்ஸ் சொல்லுவாங்களே, வார இறுதியான நம்ம போற இடம், இல்ல விடுமுறை அப்ப நம்ம போய் பாக்குற இடம், இதுல உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு அட்ராக்ஷன் எது?
5: கார்டன்ஸ்
1: பை தி வே ரொம்ப பிடிக்குமா? சரி, நீங்க நம்மளுடைய தேசத்துடைய கொண்டாட்டங்கள் நாளை நடைபெற போகிறது இல்லையா, அதுல உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம்னா என்ன?
5: அந்த வான வேடிக்கை, ஏனென்றால் பார்க்க நிறைய வண்ணம் இருக்கும், அப்புறம் மிகவும் அழகாக இருக்கும்.
1: வண்ண வண்ணமா இருக்கும். அதுவும் நம்ம வருடத்துல இந்த ஒரு நாளும் அதுக்கப்புறம் புத்தாண்டு அன்னைக்கு மட்டும்தான் வான வேடிக்கை பார்க்க முடியும். அதனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. சிங்கப்பூருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிருங்க அபிராமிஷா.
5: சிங்கப்பூருக்கு என் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீ மேலும் வளர்ச்சி அடைய எனது வாழ்த்துக்கள்.
1: சிங்கப்பூருடைய வளர்ச்சிக்கு நீங்க வளர்ந்து எப்படி பங்காற்ற போறீங்க ஒரு சிட்டிசனா?
5: நான் கடுமையாக படித்து நான் நல்ல குடி மகையாக இருக்க விரும்புகிறேன். மற்றவர்களுக்கு உதவி செய்து நம் ஒற்றுமையை
6: சிங்கப்பூரை
1: பத்தி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொன்னா?
6: வானவேடிக்கை.
1: உங்களுக்கும் வானவேடிக்கை ரொம்ப பிடிக்குமா? சிங்கப்பூருடைய வரலாற்றை பத்தி நீங்க படிச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், என்ன பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க?
6: சந்தோஷா.
1: சந்தோஷாவை பத்தி என்ன பகிர்ந்துக்க போறீங்க? சிங்கப்பூருடைய ஹிஸ்டரி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்?
6: சிங்கப்பூருக்கு சுதந்திரம் 1965 கிடைத்தது.
1: வரலாற்று பத்தி இது படிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஆனா இந்த சின்ன வயசுல இந்த தகவல் தெரிஞ்சதே ஒரு பெரிய விஷயம். நன்றி. சிங்கப்பூருக்கு உங்களுடைய தேசிய தின வாழ்த்துக்களை சொல்லிடுங்க.
6: சிங்கப்பூருக்கு 61 பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: நன்றி. சரி ஆஃபியா, நீங்க சொல்லுங்க, சிங்கப்பூரை பற்றி நீங்க என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த பத்தி பகிர்ந்துக்கோங்க. சிங்கப்பூர் எப்போதும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும், ரொம்ப சுத்தமான இடம் அப்படின்னு ஆஃபி சொல்றாங்க. அது ரொம்ப தெளிவா கேக்குதா அப்படின்னு தெரியல, ஏன்னா ஆஃபியோட மைக் கொஞ்சம் சாஃப்டா இருக்குது. அதனால நான் அதை அவங்களுக்காக மீண்டும் சொல்றேன். சரி, சிங்கப்பூருக்கு உங்களுடைய தேசிய தின வாழ்த்துக்கள் என்ன ஆஃபியா? என்ன வாழ்த்து? பிறந்த நாள் வாழ்த்துக்கலாம். ரொம்ப நன்றி ஆஃபியா. சரி, தொடர்ந்து பேசுவோம். உங்ககிட்ட சிங்கப்பூரை சார்ந்த சில கேள்விகள் கேட்க போறேன். ஆனா அதற்கு முன்னாடி இந்த வருடத்துடைய தேசிய தின பாடல கேட்டுட்டு வந்துருவோமா? சரி, காத்திருங்க வானொலி பக்கமாவே. இப்போது உங்களுக்காக ஒரு சிறிய இடைவேளையுடன் இந்த வருடத்திற்கான தேசிய தின பாடல், இந்த வருடம் அல்ல போன வருடத்திற்கான தேசிய தின பாடல் Here We Are கேட்டு மகிழுங்க.
7: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கள். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
8: Pizza Hut and Cheesy 7 Durian Pizza. சாதாரண அளவு பிட்சா 16.90 காசு மட்டும்தான். நான் உறவுக்கு பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவுக்கு மேல் இருக்கும் டூரியன் பழ கிரீமோட சேர்த்து சாப்பிட்டா ருசியோ ருசி. தேசி தினத்தை முன்னிட்டு சிறப்பு சலுகை தொகுப்பு, 4 pizzas அதோடு 3 இதர உணவு வகைகள். பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். Cheesy 7 பீட்சாவை சாப்பிட்டு கொண்டாடுங்கள்.

0: நேயர்களே, நாங்கள் மீண்டும் வந்துட்டோம். இப்போது மாணவர்களே, உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்க போறேன். ரொம்ப சுலபமான கேள்விகள் தான். நீங்க யார வந்து முதல்ல கேள்விக்கு பதில் தெரியுதோ அவங்க முதல்ல பதில் சொல்லுங்க. சரியா, தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கீங்க. சரி, நம்மளுடைய முதல் அதிபர் யார்? இவரை வந்து நம்மளுடைய நம்மளுடைய டாலர் நோட்ஸ்ல எல்லாம் பாக்கலாம். சரி, முதல்ல விஷ்ணு கை தூக்குனீங்க, சொல்லுங்க. முதல் அதிபர் பிரசிடென்ட் ஈசா, நீங்க சொல்லுங்க.
1: யூசுப் பின் இஷாக்.
0: சரியான பதில், வாழ்த்துக்கள் ஈசான். சரி, அடுத்த கேள்வி என்னவென்றால், 1819ல நம்மளுடைய நாட்டிற்கு வந்த முதல் பிரிட்டிஷ் ஃபவுண்டர் யாரு? சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க விஷ்ணு. அவருடைய ஸ்டாச்சு கூட இருக்குல்ல. அது வந்து நம்ம எப்ப விடுதலை பெற்றோம் அப்படிங்கிறது, இண்டிபெண்டன்ஸ், நம்மளுடைய நேஷனல் டே வந்து அப்படிதான் அமைந்தது. நான் கேட்ட கேள்வி அதில்லை. நம்மளுடைய நாட்டிற்கு 1819ல வந்த முதல் பிரிட்டிஷ் ஃபவுண்டர் யாரு? சார், நம்மளுக்கு இதுல சொல்லுங்க. அபிராமிஷா சொல்லுங்க. ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல சொல்லிருக்கீங்க. ஆனா அபிராமிஷா, உங்களுடைய மைக் மியூட்டடா இருக்கு, அதை மட்டும் எடுத்துறீங்களா? இருங்க, நான் உங்களுக்கு அன்மியூட் பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, சரியான பதில். அடுத்து, நம்மளுடைய மலாயன்ல இருக்கிற ரெண்டு விலங்கு என்ன என்ன சொல்லுங்க விஷ்ணு.
1: சிங்கம் ஒன்று.
0: சிங்கம் மற்றும் மீன். சரியான பதில். சரி, கடைசி கேள்வி. நம்முடைய தேசிய மலர் இருக்குல்ல, வேண்டாம் மிஸ் ஜோகிம், அது என்ன மலர்னு தெரியுமா? அபிராமிஷா இப்ப சொல்லுங்க. சரி, அபிராமிஷா முயற்சி செஞ்சுட்டீங்க, ஆனா ஆஃபியா இன்னும் சொல்லல. ஆஃபியா நீங்க சொல்லுங்க. எஸ், ஆர்க்கிட் என்பது சரியான பதில். ரொம்ப நன்றி. எல்லா மாணவர்களுமே ஒரு தடவை முயற்சி செஞ்சீங்க. ஆனா இன்னும் ஒரே ஒரு கேள்வி உங்களுக்காக நான் வச்சிருக்கேன். நம்மளுடைய சிங்கப்பூர் பக்கத்திலேயே ஒரு தீவு இருக்கு. இந்த தீவுல விளையாடுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு, அது என்ன இடம்? இப்ப சொல்லுங்க அபிராமிஷா. முப்பத்திரண்டு பல்லும் தெரியுது. 32 பல்லா இல்ல, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பல்லு விழுந்து வளருதா அப்படின்னு எனக்கு தெரியல. எல்லாரும் சின்ன சின்ன பிள்ளைகளா இருக்கீங்க, ஆனா இந்த வயதுலயே நம்மளுடைய நாடை பத்தி அழகான புரிதல் வச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைய மாணவர்கள் தான் நாளைய தலைவர்கள். அதனால நம்மளுடைய நாடை நம்ம எல்லாம் சேர்ந்து சிறப்பா வழிநடத்தி கொண்டு செல்லணும். சரியா, வாழ்த்துக்கள் மாணவர்களே. ரொம்ப நன்றி இன்று நம்ம கூட இணைந்ததற்கு. நன்றி நேர்களே. தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் கண்டு கொண்டேன் திரைப்படத்திலிருந்தும், அமர்கலம் திரைப்படத்திலிருந்தும் கேட்டு மகிழுங்க.

0: இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
1: இந்த மாதம் நம்மள சில பேருக்கு கூடுதல் உதவி கிடைக்குதாமே.
2: ஆமா, எனக்கு GST அதாவது பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு ரொக்கம் கிடைக்கிறது.
1: நல்லதுதான். தகுதி பெறும் சிங்கப்பூரர்கள் 850 வள்ளி வரை பெறலாம்.
2: உனக்கு தெரியுமா, GST பற்றுச்சீட்டு திட்டம் நிரந்தரமானது. குறைந்த நடுத்தர வருமானம் ஈட்டும் சிங்கப்பூரர்களுக்கு உதவதா இது. GST மற்ற செலவுகளையும் ஈடுகட்ட எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு.
1: மூத்தோருக்கும் ஏதோ இருக்குதானே?
2: ஆமா, என் அம்மாவுக்கு 65 வயசுக்கு மேல ஆகுது. மற்ற தகுதி பூர்த்தி செய்யறதால அவங்களுக்கு GST பற்றுச்சீட்டு மெடிசேஃபும் கிடைக்க போகுது. பலதுறை மருந்தகத்திற்கு போகும் போது அது அவங்களுக்கு உதவியா இருக்கும்.
1: எனக்கும் இந்த சலுகைகள் கிடைக்குமான்னு பாக்கணும்.
3: தகுதி பெறும் சுமார் 1.5 மில்லியன் சிங்கப்பூரர்கள் 850 வெள்ளி வரை GST பற்றுச்சீட்டுகளை ரொக்கமாக பெறுவர். தகுதி பெறும் மூத்த சிங்கப்பூரர்களுக்கு 450 வெள்ளி வரை GST பற்றுச்சீட்டு மெடிசேஃப் வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/govbenefits-gstv.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. BKE வூட்லண்ட்ஸ் எக்ஸிட் 10A அப்பால் நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 3 மணி நேரம் அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: நீங்க ஓய்வா இருக்கும் போது கேட்க வேண்டிய ஒரு வலைப்பதிவு.
6: ஆரம்பத்துல நீ கொஞ்சம் சம்பளம் கொடுத்துட்டு தான் இருந்த, என்ன ஐயா ஆச்சு? ஒரு 3-4 மாசமா நீ சம்பளமும் அனுப்பல, எங்களுக்கு போன் பண்ணதும் மோத மாதிரி இல்ல. விவசாயமா உனக்கு தெரியும்ல, வானம் பார்த்த பூமி, சரியான காசும் இங்க வரல தம்பி. என்ன ஐயா ஆச்சு? நம்ம குடும்பத்துக்காக கேக்குறேன் தம்பி, அப்பாவுக்காக கேக்குறேன் தம்பி. நீயும் உடம்பு கொஞ்சம் நல்லா பாத்துக்க தம்பி, சீக்கிரம் வாயா எங்களை பாக்க.
5: எங்களுடைய பிரத்யேக வலையொலியை கேட்க மறவாதீர்கள்.
7: இப்பொழுதே கிளிக் செய்யுங்கள் மீ லிசன் பாட்காஸ்ட்.
8: நேர்களை, இந்த அங்கத்தை முடித்து வைப்பதற்காக உங்களுக்காக ஒரு பாடல். முதல்வன் திரைப்படத்தில் இருந்து ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் ஹரிஹரன் மகாலட்சுமி இணைந்து வழங்கும் பாடல். கேட்டு மகிழுங்க. உங்களை 11 மணிக்கு மேல சந்திக்கிறேன். நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 8 கேட்டாலே பரவசம்.

சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டார்ஹப் வழி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிட்டட் கிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி Z போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு

20 கிராம் தங்க கட்டி, 3 பரிசு 10 கிராம் தங்க கட்டி, 4 பரிசு 5 கிராம் தங்க கட்டி, 5 பரிசு 2 கிராம் தங்க கட்டி, 6 பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ரீரங்கம் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும். 9

இவர்களை 11 மணி ஆகிவிட்டது. இந்த அங்கத்துல நாம 70களில் இடம்பெற்ற பாடல்களை கேட்க போறோம். அது மட்டும் இல்லாம உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த அங்கம் கலந்துரையாடல் அங்கம். இந்த அங்கத்துல நம்ம எதை பத்தி கலந்து பேச போறோம் அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்லிடுறேன். வானொலி பக்கமாவே இருங்க. இப்போது உங்களுக்காக பாடல்கள் உரிமை குரல் திரைப்படத்துல இருந்தும் குமார விஜயம் திரைப்படத்துல இருந்தும் கே ஜே யேசுதாஸ் பி சுசிலா இணைந்து வழங்கும் இரண்டு பாடல்கள் கேட்டு மகிழுங்க.

0: நாடே கொண்டாடும் இந்த நாளில் நம் அன்பும் ஜொலிக்கட்டும் கண்மணியே.
1: என்ன, என் கணவனுக்கு பாசமும் கவிதையும் சேர்த்து வருது.
0: நம்ம தேசிய நாளும் ஏபிஜே அபிராமியோட சலுகையும் போல.
1: என்ன சொல்றீங்க?
0: நம்ம தேசிய நாளை முன்னிட்டு ஏபிஜே அபிராமியில ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை தங்க நகையின் செய்கூலியில 40 விழுக்காடு தள்ளுபடி.
1: 40 விழுக்காடு தள்ளுபடியா? ஆச்சரியமா இருக்கு.
0: என் தங்கமான மனைவிக்கு தங்க வளையல் வாங்க எனக்கும் ஆசையா இருக்கு.
1: அப்படியே என் அன்பான கணவருக்கு அழகான மோதிரம்.
0: அப்போ இந்த தேசிய நாள் கொண்டாட்டம் நம்ம ஏபிஜே அபிராமியில தான்.
2: அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ், சிங்கப்பூர்.
3: வீட்டு சாப்பாடு விருந்து சாப்பாடு மாதிரி இருக்கே, எப்படி
4: எல்லாம் எஸ்பிஎம் கோல்டு பொன்னியரிசில சமைக்கிறதாலதான்.
3: எஸ்பிஎம் கோல்டு பொன்னியரிசியா?
4: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு பொன்னியரிசி தரமானது, சுத்தமானது, சுவையானது. எஸ்பிஎம் கோல்டு பாஸ்மதி அரிசியில பிரியாணி சமைச்சா அதன் சுவையே தனி சுவை. அது மட்டுமா, எஸ்பிஎம் கோல்டு இட்லி அரிசியும் சிறப்பானது. எல்லா காலத்துக்கும் ஏற்றது எஸ்பிஎம் கோல்டு அரிசி வகைகள் தான். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
5: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
6: இன்றும் இளமையான 70. எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
7: உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்ட கண்ணமிங்கே.
6: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும். கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.
8: நேர்களை இன்னும் நேரத்தை கடத்தாம நான் தலைப்பு சொல்லிடுறேன். நாளை நம்ம எல்லாருக்குமே தெரியும் தேசிய தினம். நம்மளுடைய தேசிய தினத்தை முன்னிட்டு தான் இன்னைக்கு பேச போறோம். நம்முடைய தேசம், நம்மளுடைய அழகான சிங்கப்பூர், இதுல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லுங்க. என்ன இவ்வளவு வந்து ஒரு படார்னு ஒரு தலைப்பு சொல்லிட்டீங்களே, இதுல என்ன வேணா அடங்கலாமே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போனோம்னா நம்மளுடைய ஊர் மாதிரி வராதுப்பா அப்படின்னு நினைக்கிற ஒரு நொடி இருக்கும். உதாரணத்துக்கு அங்க இருக்கிற பாதுகாப்பு இங்க விட அங்க பாதுகாப்பு கொஞ்சம் குறைவா இருக்கலாம். இல்ல உணவு வகைகள், இல்ல அங்க இருக்கிற மக்கள், இந்த மாதிரி நீங்க உணர்ந்த ஒரு நொடி உங்க வாழ்க்கையில, அதை பத்தி பகிர்ந்துக்குங்க. வாட்ஸ்அப் வாயிலாக 9678869 உங்களுடைய அனுபவங்களை பத்தி கேட்கறதுக்கு நான் அவ்வளவு காத்திருக்கேன். இப்போது உங்களுக்காக பாடல்கள் வீட்டுக்கு வீடு திரைப்படத்துல இருந்தும், அத்தையா மாமியா திரைப்படத்துல இருந்தும், எஸ்பி பாலசுப்ரமணியம், எல்ஆர் ஈஸ்வரி இணைந்து வழங்கும் 2 பாடல்கள் கேட்டு மகிழுங்க.

0: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.
1: இஸ்தாராவின் தேசிய தின சிறப்பு விற்பனை ஆரம்பம். தங்க நகைகள் வாங்க போறீங்களா? வைர நகைகள் வாங்க போறீங்களா? அப்ப இத மட்டும் நல்லா கேளுங்க. இஸ்தாராவின் தேசிய தின சிறப்பு விற்பனையில் முற்றிலும் செய்கூலி கிடையாது, செய்கூலி கிடையாது, செய்கூலி கிடையாது. இன்று முதல் ஆகஸ்ட் 10 வரை பல்வேறு வகையான தங்க நகைகளுக்கு இஸ்தாராவில் செய்கூலி முற்றிலும் கிடையாது. மற்ற அனைத்து தங்க நகைகளின் செய்கூலியில் 50 விழுக்காடு தள்ளுபடி. அனைத்து வைர நகைகளுக்கும் 25 விழுக்காடு தள்ளுபடி. தங்க வாங்கணுமா, செய்கூலி இல்லாம வாங்கணுமா? அப்ப உடனே வாங்க இஸ்தாராவுக்கு.
2: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்கள்.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. BKE வூட்லண்ட்ஸ் எக்ஸிட் 10A அப்பால் நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 3 மணி நேரம் அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
5: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
6: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
5: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
7: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
5: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
6: பஸ் பயணம்.
5: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
6: எங்களுடைய

0: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 9.8 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. நான் கேட்ட தலைப்பையொட்டி ஆர்த்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டுருவோம் வாங்க.
1: வணக்கம், என் பேர் ஆர்த்தி. தேசிய தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லா சமயமும் எப்போ விமான நிலையத்துக்கு போனாலும் நம்மளோட சிங்கப்பூர் விமான நிலையம் மாதிரி வராதுன்னு எப்பயுமே யோசிச்சிருக்கேன். அந்த ஸ்மூத் ட்ரான்சிஷன், அந்த ஈஸி கோயிங் எல்லாமே நம்மளுக்கு எங்கே போனாலும் கிடைக்காது. அதே மாதிரி டிராஃபிக் நான் எப்போ பார்த்தாலும் சில நாடுகளில் வந்து அந்த டிராஃபிக் லைட்டோட ரூல்ஸ் பார்க்குறப்ப நம்ம சிங்கப்பூர் வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் எப்பயும் உணர்வேன். நெக்ஸ்ட்டு சொல்லவே வேணாம், சாப்பாடு. இங்கே மாதிரி நம்மளுக்கு சாப்பாடு வந்து எல்லா நாட்டு சாப்பாடும் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். அந்த விதத்துலேயும் நான் மிஸ் பண்ணுவேன் சிங்கப்பூரை எங்கே போனாலும். நன்றி, வணக்கம்.
0: பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆர்த்தி. ஆமாம், நிச்சயமாக நம்மளுடைய சிங்கப்பூரில் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நம்மளுடைய சிங்கப்பூரில் நம்ம இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகணும், அங்கேருந்து இங்கே பயணிக்கணும், நம்ம வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுக்கிறோமா, இது எல்லாமே நமக்கு ரொம்பவே சுகமான ஒரு பயணமாக இருக்கும் தவிர சுமையாக இருக்காது. ஏன்னா எல்லாமே அப்படி அமைக்கப்பட்டிருக்கு, அதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் என்பது உண்மையான விஷயம். தொடர்ந்தவங்களுக்காக பாடல்கள் நேற்று இன்று நாளை திரைப்படத்தில் இருந்தும் திருடி திரைப்படத்தில் இருந்தும் MS விஸ்வநாதன் இசையில் உங்களுடைய குரல் பதிவுகளை அனுப்பி வச்சுக்கிட்டே இருங்க. உங்களுடைய அனுபவங்களை பத்தி கேட்கறதுக்கு நான் ஆவல காத்திருக்கேன்.
2: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
1: ராதா உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்ட கண்ணமிங்கே.
0: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும். கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.
2: நமது தேசிய தினத்தன்று சிங்கப்பூர் மிளிரும், அதுபோல் நீங்களும் ஜொலிக்கலாம். ஜாய் ஆலுகாசுடன் கொண்டாடுங்கள். 9 விழுக்காடு GST உள்ளடக்கிய விலையில் வைர நகைகளை வாங்கி மகிழுங்கள். கூடுதலாக தங்க நகைகளின் செய்கூலியில் முழுமையான 30 விழுக்காடு தள்ளுபடியை பெற்றிடுங்கள். உங்கள் அருகாமையில் உள்ள ஜாய் ஆலுகாஸ் கிளைக்கு இன்றே செல்லுங்கள். இச்சலுகை August 10 வரை மட்டுமே. ஒரு தேசம் பல சிறப்பு.
3: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: கடைசி வாய்ப்பு ருசிச்சு சா.

மற்றும் மீடியாகாப் இணைந்து வழங்கும் தேசதின இசை நிகழ்ச்சி 2026 Seeds of Tomorrow எனும் கருப்பொருளை கொண்டாடுங்கள். நம் தேசத்தின் தலை சிறந்த நட்சத்திரங்களின் படைப்புகளுக்கு தயாராகுங்கள். பரவசமூட்டும் படைப்புகளை வழங்குவோர் ஹார்ட்

ஒரு அற்புத இரவில் எங்களோடு இணைந்திருங்கள். திங்கட்கிழமை ஆகஸ்ட் 10 தேதி 27 மணிக்கு கார்டன்ஸ் பை தி பே மற்றும் மீடியா காப் இணைந்து வழங்கும்

0: இன்ஃபினிட் பாசிபிலிட்டிஸ் நேர்களை தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. எல்லை கோடு திரைப்படத்துல இருந்தும் உன்னோடு நான் வருவேன் திரைப்படத்துல இருந்தும் பாடல்கள் இடம்பெற போகின்றன. அந்த பாடல்களை கேட்பதற்கு முன் ராதாகிருஷ்ணன் நாயுடு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டுருவோம். வாங்க, வணக்கம்.
1: காலை வணக்கம். ஒளிப்படைப்பாளர் அவர்களே, நான் ராதாகிருஷ்ணன் நாயுடு பிஷாந்து அளிக்கிறேன். முதலில் உங்களுக்கு தேசிய தின நல்வாழ்த்துக்கள். ஓகே, நான் 1950 காலத்து வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் சிங்கப்பூரில் தான் வசிக்கிறேன். அந்த காலத்தில் மிகவும் சிரமப்பட்டோம். அந்த தண்ணீர் இருக்கும்போதெல்லாம் மிக சிரம கிராமத்தில் இருக்கும் தருவாயில். இப்போ எல்லாம் மிகவும் வசதியாக இருக்கு. எல்லாரும் நம்ம எல்லா இனங்களும் ஒற்றுமையாக சேர்ந்து வாழ்கிறோம். அதான் அது யாருன்னா நம்ம தலைவர் திரு லீ குவான் யூ அவர்கள். அவர் தான் எல்லா விதமாக நம்ம நாட்டை செழிக்க வைத்தவர். நான் ஒரு ரிட்டையர்ட் காவல் அதிகாரி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி ஐயா, நம்மளுடைய நாட்டிற்காக உங்களுடைய சேவைக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து பாடல்களை கேட்டு மகிழுங்க. இன்னும் பலருடைய குரல் பதிவுகளோடு உங்களை வந்து சந்திக்கிறேன்.

0: மலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து பாடல்களை கேட்பதற்கு முன் பானுவேலு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுடைய நாட்டை பத்தி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய தொலைநோக்கு பார்வை தான், அரசாங்கத்துடைய தொலைநோக்கு பார்வை தான். அதனாலதான் நம்மளால அவங்கள கண்மூடித்தனமா நம்ப முடியுது. அவங்க என்ன செஞ்சாலும் நம்மளுடைய நல்லதுக்கு தான் செய்யறாங்க அப்படிங்கறது நமக்கு புரியுது. இத்தனை நாள் அவங்க ஆட்சியில இருந்திருக்காங்கன்னா அதற்கு தான், அதனுடைய காரணமே அவங்களுடைய தொலைநோக்கு பார்வை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய தலைவர்கள் எல்லாருமே நல்ல எண்ணங்கள் கொண்டிருக்காங்க நம்முடைய தேசத்திற்காக. அவங்க 95 விழுக்காட்டு சக்சஸ் ரேட் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளைமேட் சேஞ்ச், கார்பன் கிரெடிட்ஸ், கோயிங் கிரீன், ரீசிங் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இப்படின்னு நமக்காக பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. நான் ஒரு சிங்கப்பூரராக இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பானுவேலு. ரொம்ப ரொம்ப நன்றிமா. தொடர்ந்து கண்ணா தேவன் என்ன சொல்லிருக்காருன்னா, சிங்கப்பூர் மிகவும் அதிகமாக பிடித்த காரணம் ஏன்னா, பொது போக்குவரத்து, தனிநபர் ஒழுக்கம், பன்முகத்தன்மை இதெல்லாம் இருக்கிறனால்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நேயர்களே. தொடர்ந்து உங்களுடைய அனுபவங்களை பத்தி கேட்கறதுக்கு நான் அவ்வளவு காத்திருக்கேன். அதற்கு முன்னாடி இப்போது உங்களுக்காக பாடல்கள், 3 தெய்வங்கள் திரைப்படத்திலிருந்தும் திருசூலம் திரைப்படத்திலிருந்தும் TM சவுந்தரராஜன் வழங்கும் பாடல்கள் கேட்டு மகிழுங்க.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய்.

0: பிரம்மாண்டத்தின் அடையாளமான டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸில் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை முன்னிட்டு அசத்தலான சலுகைகள். ஆகஸ்ட் முதல் தேதி முதல் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் போது 0 விழுக்காடு கழிவு. அனைத்து முன்னணி கடன் அட்டைகளுக்கு கூடுதல் சேவை கட்டணங்கள் எதுவும் இல்லை. அது மட்டுமல்ல, தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் சேருவோருக்கு சிறப்பு சலுகைகள். தரமான தங்கத்திற்கும் தனித்துவமான நகைகளுக்கும் டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ், 113 சிராங்கூன் சாலை, சிங்கப்பூர். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: யாரோ ஒருவர் குளிர்காலத்தில் சீனாவுக்கு செல்லவிருக்கிறார், அது நீங்களா?
2: சொகுசு ரயில் பயணம் செய்து அழகிய காட்சிகளை காணலாம், நீல பனி குகைகளை கண்டறியலாம், வெளிப்புற வெந்நீர் ஊற்றுகளில் குளிக்கலாம், சான் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை அனுபவிக்கலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இருவர் பயணம் செய்யும் போது இன்னும் 1000 வள்ளி தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிகளுக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது இச்சலுகை ஆகஸ்ட் 16 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் johnbrothers.com, அழையுங்கள் 6212-96-86.
3: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
4: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.
5: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. BKE Woodlands Exit 10A-க்கு அப்பால் நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 3 மணி நேரம் அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
6: நேர்களை தொடர்ந்து நான் கேட்ட தலைப்பையொட்டி தஞ்சை ராஜா மற்றும் விஜய் சங்கர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டுருவோம். வாங்க, வணக்கம்.
7: வணக்கம் மிதாலினி, நான் தஞ்சை ராஜா. சிங்கப்பூர்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மக்களோட பொறுமை, நிதானம், அன்பு, பாசம். அதே மாதிரி எதுலேயுமே வந்து ஒரு நிதானமாக செஞ்சு அவங்க வந்து அவசரப்படாமல் பொறுமையாக வந்து மற்றவங்களை மதிக்கக்கூடிய ஒரு தன்மை. இது வந்து எனக்கு மற்ற நாடுகளை விட சிங்கப்பூர்ல ரொம்ப அதிகமாக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
6: ரொம்ப நன்றி ராஜா. தொடர்ந்து சங்கர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டுருவோம். வாங்க, வணக்கம்.
8: வணக்கம் கிருஷ்மிதா அப்படின்னு நினைக்கிறேன், பதான வானொலியை திறந்தேன்.
6: வணக்கம், நான் கிருஷ்மிதா இல்லை, நான் யாழினி. ஆனால் வானொலி பக்கமாக இணைந்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
8: விருப்ப பாடல கேட்டிருக்கீங்க. முதல்ல சிங்கப்பூருக்கு என்னுடைய 61வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அமைதி, ஒற்றுமை, பாதுகாப்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் உலகத்துல வந்து உலகம் தர வாய்ந்த ஒரு நாடு அப்படின்னா அது வந்து சிங்கப்பூர் தான். அதாவது கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதுன்றாங்கல்ல, உலகத்துல மிகச்சிறிய நாடாக இருந்தாலும் அவர்களுடைய வளர்ச்சி அவர்களுடைய அந்த பிரமிக்க வைக்கும் அவங்களுடைய அந்த சேவைகள், ஒவ்வொரு விஷயமும் அவங்க பார்த்து பார்த்து நம்முடைய மக்களுக்கு வந்து அவங்க கொடுக்குற விஷயங்கள், இந்த உலகத்துல வந்து சிங்கப்பூர் மாதிரி ஒரு நாடு இல்லை அப்படின்ற மாதிரி கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னா நிச்சயமா அந்த தலைவர்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம்.
6: ரொம்ப நன்றி பகிர்ந்துக்கிட்டதுக்கு. நிச்சயமா நம்மளுடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நம்மளுடைய தலைவர்களுக்கு நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். அப்படிதான் நம்மளை நினைக்க வச்சிருக்காங்க. இது போல ஒரு நாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளை நினைக்க வச்சிருக்காங்க. அதனால சிங்கை நாடு சிறந்த நாடு. சின்னசாமி ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, சிங்கப்பூர் உலக வரைபடத்தில் ஒரு சிறு புள்ளி தான், ஆனால் அது அழகு, சுத்தம், நேர்மையான சட்டம், ஒற்றுமை, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி சிங்கப்பூரை பற்றி இவ்வளவு அழகாக பகிர்ந்துக்கிறதுக்கு நன்றி. பிரான்சிஸ் சந்தியா என்ன சொல்லிருக்காங்கன்னா, போக்குவரத்து, உணவு மற்றும் மாசுபாடு இது எல்லாமே சிங்கப்பூர் அடிச்சுக்க முடியாது, அவ்வளவு சுத்தமாக இருக்கும் நம்ம சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் பகிர்ந்துகிட்ட உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லோரும் நல்லவரை திரைப்படத்துல இருந்து SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி வழங்கிய பாடலை கேட்டீங்க. தொடர்ந்து உங்களுக்காக இந்த இரண்டு அங்கத்தை முடித்ததற்காக பாடல் தீபம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கேட்டு மகிழுங்க.

வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். அமெரிக்கா கனிம திட்டங்களில் $3 பில்லியன் முதலீடு செய்யவிருக்கிறது. அமெரிக்க தற்காப்பு விநியோக தொடர்களை வலுப்படுத்தும் முக்கிய நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. ஈரான் போரால் அமெரிக்காவிடம் இருக்கும் ஆயுதங்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருப்பதாக அக்கறைகள் எழுந்தன. இந்நிலையில் அதிபர் டிரம்ப் சுரங்க நிறுவன உரிமையாளர்களை சந்தித்து முக்கிய கனிம திட்டங்கள் குறித்து பேசியிருக்கிறார். இது உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்து தேசிய பாதுகாப்பையும் தொழில்துறை கொள்கைகளையும் வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க உள்துறை அமைச்சர் கொலம்பியாவுக்கு $1 பில்லியன் உதவி திட்டத்தை அறிவிக்க நாடாளுமன்ற ஒப்புதலை கோரவிருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு நெருக்கமானவர் என்று கருதப்படும் திரு எபலாடோ டிலா எஸ்பிரலா நேற்று கொலம்பியாவின் புதிய அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருடைய நிர்வாகத்துக்கு உதவும் வண்ணம் அமெரிக்காவின் ஆதரவு திட்டம் அமையும். புதுப்பிக்கப்பட்ட நட்புறவின் முக்கிய அம்சமாக அதனை அமெரிக்கா பார்க்கிறது. வெள்ளை மாளிகை வளாகத்தில் பெரிய நிகழ்ச்சி மண்டபத்தை கட்டுவதற்கு அமெரிக்க நீதிமன்றம் தடுத்துள்ளது. நீதிமன்றத்தின் முடிவை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அபத்தமானது, சட்டவிரோதமானது, அரசியல் நோக்கம் கொண்டது என்று சாடியுள்ளார். நீதிமன்ற முடிவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யவிருப்பதாக அவர் சொன்னார். $400 மில்லியன் செலவில் அந்த கட்டடம் நிறுவப்படுகிறது. கட்டுமான பணிகள் தற்போது நடக்கின்றன. வெள்ளை மாளிகை வளாகத்தின் வடிவமைப்பை மாற்றி இவ்வளவு பெரிய கட்டடத்தை கட்டுவதற்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் தேவை என்று நீதிமன்றம் கூறியது. தாய்லாந்தின் துப்பாக்கிச் சட்டங்களை கடுமையாக்க பிரதமர் அனுடின் சான்விராகுன் உறுதியளித்தார். பொதுமக்கள் துப்பாக்கி வைத்திருப்பதற்கான விதிமுறைகளை வலுப்படுத்தும் பரிந்துரைகளை தாம் முன்வைக்கவிருப்பதாக அவர் சொன்னார். தலைநகர் பாங்காக்கு அருகே உள்ள உயர்நிலைப் பள்ளி ஒன்றில் மாணவர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலுக்கு பிறகு பிரதமரின் அறிவிப்பு வந்தது. முடிந்தவரை ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும் என்றார் திரு அனுடின். சம்பவத்தில் மொத்தம் 8 பேர் கொல்லப்பட்டனர். 30 பேருக்கு காயம் ஏற்பட்டது. பிலிப்பீன்ஸ் 16 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகள் சமூக ஊடகத்தை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தும் அல்லது முற்றிலும் தடை செய்யும் சட்ட மசோதாவை வரைகிறது. பிலிப்பீன்ஸிலும் அண்மை காலமாக பள்ளிகளில் வன்முறை அதிகரித்துள்ளது. இணையத்தில் உள்ள ஆபத்தான உள்ளடக்கங்களை அதிகாரிகள் குறை கூறுகின்றனர். எனினும் நிபுணர்கள் தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சிறந்த விதிமுறைகள் தேவை, மனநல ஆதரவு வழங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்காவும் ஆசியான் அமைப்பும் மியன்மாரின் முன்னாள் தலைவர் திருவாட்டி ஆங்சான் சூச்சியின் முழுமையான நிபந்தனையற்ற விடுதலைக்கு அழைப்பு விடுத்துள்ளன. மியன்மார் அரசாங்கம் சென்ற வாரம் திருவாட்டி சூச்சியை காட்டும் படங்களை வெளியிட்டது. அதனைத் தொடர்ந்து ஆசியானுக்கு தலைமை தாங்கும் பிலிப்பீன்ஸ் அந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளது. 81 வயது திருவாட்டி சூச்சி தன்னுடைய குடும்பத்தினர், வழக்கறிஞர்கள், மருத்துவ நிபுணர்கள், மனிதாபிமான பிரதிநிதிகள் ஆகியோரை சந்திக்க இது ஒரு வாய்ப்பை தரும் என்று கூறப்பட்டது. 2021 நடந்த ராணுவ

0: ஆட்சி கவிழ்ப்புக்கு பிறகு திருவாட்டி சூச்சி தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். சீனா டால்பின் சூறாவளி காரணமாக தைவான் நீரிணையில் சரக்கு கப்பல்களுக்கான போக்குவரத்து கட்டுப்பாட்டு ஆணையை பிறப்பித்துள்ளது. இது அபத்தமானது என்று தைவான் சாடியிருக்கிறது. அனைத்துலக கடற்பகுதியில் தன்னை நோக்கிச் செல்லும் கப்பல்களை கட்டுப்படுத்த சீனாவுக்கு உரிமையில்லை என்று தைவான் கூறுகிறது. சீனாவின் நியாயமற்ற ஆணை அனைத்துலக வழக்கங்களை புறக்கணிப்பதாக தைவான் கூறிற்று. தைவானின் விவகாரங்களில் சீனா தலையிட தேவையில்லை என்று அது சொன்னது. தைவான் இன்று தனது வருடாந்திர கரையோர பாதுகாப்பு பயிற்சியை நடத்தியது. ராணுவ பயிற்சி 10 நாட்களுக்கு நீடிக்கும். சீனா தைவானை தாக்கினால் அதனை எதிர்கொள்ள தைவான் தயாராக இருக்கிறதா என்பதை மதிப்பிடவே இத்தகைய பயிற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இன்று தொடங்கிய பயிற்சிகளை அதிபர் லாய் சிங்டர் பார்வையிட்டார். வழக்கறிஞர் லிம் தியன் சட்டவிரோதமாக நாட்டை விட்டு வெளியேற உதவிய சந்தேகத்தில் இரு ஆடவர்கள் மீது குற்றஞ்சாட்டப்படவுள்ளது. இருவரும் சிங்கப்பூரர்கள். ஒருவருக்கு வயது 37, மற்றொருவருக்கு வயது 44. அவர்கள் வேண்டுமென்றே நீதியை தடுக்க சதி செயல் புரிந்ததாக குற்றம் சுமத்தப்படும். திரு லிம் நேற்று முன்தினம் ஜொஹூர் பாருவில் கைது செய்யப்பட்டார். தகுந்த சான்றிதழ் இல்லாமல் சட்டச்சேவை வழங்கிய குற்றத்திற்காக லிம்முக்கு 3 மாதம் 1 வார சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அது 2024 அளிக்கப்பட்ட தீர்ப்பு தண்டனையை நிறைவேற்ற ஆகஸ்ட் 3 திரு லிம் அதிகாரிகளிடம் சரணடைந்திருக்க வேண்டும். ஆனால் 61 லிம் அதை செய்யவில்லை. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: சிங்கப்பூர் இந்த ஆண்டு அதன் 61 தேசிய தினத்தை கொண்டாடுகிறது. பிரதமர் லாரன்ஸ் வாங் விடுக்கும் தேசிய தின செய்தியின் தமிழாக்கம் இன்றிரவு 9 வசந்தத்தில் ஒளிபரப்பாகும். பிரதமரின் உரையை கலாச்சார சமூக இளையர் துறை அமைச்சு, மனிதவள அமைச்சு ஆகியவற்றுக்கான துணை அமைச்சர் தினேஷ் வாசுதாஸ் வாசிப்பார். ஒலி 968 அது இடம்பெறும். ஒளிபரப்புக்கு பிறகு தேசிய தின செய்தியை மீ வாட்ச் இணைய பக்கத்தில் பெறலாம்.
2: தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை ஆகஸ்ட் 10 மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
3: தொடர்ந்து 18 சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக தேடுகிறது BYD. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட BYD மற்றும் டென்சா மேம்படுத்தப்பட்ட அதிநவீன வாகனங்களை பிரத்யேக காலவரையறைக்குட்பட்ட சலுகைகள் மற்றும் உரிமையாளர் பலன்களுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். BYD ஆட்டோ 3, சீலாயன் 7 ER, சீலாயன் 8 DMI மற்றும் CL 6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்கோ மாற இதைவிட சிறந்த தருணம் வேறில்லை. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
4: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டாக் பலி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிட்டட் கிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி Z போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 மதிப்புள்ள பிரீமியர் லீக் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்டாக் ஆப்பில் முன்பதிவு செய்து 2200 மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். August 13 Staha.com/Samsung இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: Star Hub, we got you. தனிஷ்குடன் சிங்கப்பூரின் 61 தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனிஷ்குக்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே. விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனிஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
6: வேலைய பாப்போ சஜினி.
7: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
6: தான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
7: ரவிஜி
6: சஜினி,
8: வணக்கம் சிங்கை,
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை. நீர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 96.8 கேட்டாலே பரவசம். 12 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் வந்துட்டு நானுங்கள் யாழினி. தொடர்ந்தவங்களுக்காக இந்த அங்கத்துல 2000s இடம்பெற்ற பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்முடைய இவ்வருடத்திற்கான தேசிய தின நல்லுணர்வு பயப்படுவதற்கான ஒரு அரிய வாய்ப்பு காத்திருக்கு. அதற்கு நீங்க சரியா ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும். அதற்காக வானொலி பக்கமாவே இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கேள்வியை கேட்டுறேன். சரியா, இப்போது உங்களுக்காக பாடல்கள் தில் திரைப்படத்திலிருந்தும் பூவெல்லாம் உன் வாசம் திரைப்படத்திலிருந்தும் வித்யாசாகர் இசையில். கேட்டு மகிழுங்க.

0: நேர்களை தொடர்ந்தவங்களுக்காக பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ஏஆர் ரஹ்மான் இசையில், பரத்வாஜ் இசையில். அந்த பாடல்களை எல்லாம் கேட்பதற்கு முன்னாடி இப்போது உங்களுக்காக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. அதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுப்போமா?
1: ஒலி 9:00 எட்டில் போக்குவரத்து நிலவரம்.
0: AYE நோக்கி செல்லும் CTE PIE சாங்கி வெளியேற்றத்துக்கு அருகில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. AYE நோக்கி செல்லும் CTE மோமன் சாலை மற்றும் PIE சாங்கிக்கு இடைப்பட்ட பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. சாங்கி நோக்கி செல்லும் ECP பேஷோ சாலை அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 1 தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட். பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: பிரம்மாண்டத்தின் அடையாளமான DMY ஜுவல்லர்ஸில் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை முன்னிட்டு அசத்தலான சலுகைகள். ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 11 வரை பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் போது 0 விழுக்காடு கழிவு. அனைத்து முன்னணி கடன் அட்டைகளுக்கு கூடுதல் சேவை கட்டணங்கள் எதுவும் இல்லை. அது மட்டுமல்ல, தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் சேருவோருக்கு சிறப்பு சலுகைகள். தரமான தங்கத்திற்கும் தனித்துவமான நகைகளுக்கும் DMY ஜுவல்லர்ஸ், 113 சிராங்கூன் சாலை, சிங்கப்பூர். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
5: இதுதான் KFC சாந்து ஆதரவு பயிற்சி கூடம். KFC-யின் சாந்து எவ்வளவு சுவையாக இருக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் உதவி தேவைப்படலாம்.
6: எங்களுக்கு இன்னும் வேணும்.
5: நீங்க சொல்லுங்க. புத்தம் புதிய 4 சாந்துகள்ல வரவிருக்கு. அவங்க சொல்லுவாங்க,
6: எனக்கு எல்லாமே வேணும்.
5: நீங்க சொல்லுங்க. 8.50 காசுக்கு டபுள் டெப் பிளாட்டர் மீல் உணவை பெறுங்க, அல்லது 15.90 காசுக்கு டபுள் டெப் பார்ட்டி பாக்ஸ் வாங்கி சுவைங்க. மாலா மேனியா, சீசி அனியன், ஒயிட் கரி ஷோ, சீக்ரெட் கிரில் போன்ற சாந்துகள்ல கிடைக்குது. ஞாபகம் இருக்கட்டும், சாந்துல நல்ல தொட்டு குழைச்சு சாப்பிடுங்க. சாந்தலியே விழாம இருந்தா சரி. மிக்க நன்றி.
7: இவ்வாண்டு தேசிய தின கொண்டாட்டங்கள் மீண்டும் தேசிய அரங்கத்திற்கு திரும்புகின்றன. 10 கண்டிராத ஆக அதிகமான பங்கேற்பாளர்களுடன் நாம் முன்னேறி செல்வோம். முதல் முறையாக உள்ளரங்கில் நடைபெறும் ஆளில்லா வானூர்தி ஒளி காட்சியுடன் வான்வழி கலைஞர்களை உள்ளடக்கிய பிரம்மாண்ட படைப்புகளை காணலாம். மேலும் மிகப்பெரிய உள்ளரங்கு சிறப்பு கண்காட்சியை கண்டு மகிழுங்கள். தொடுபானம் நோக்கி முன்னேறட்டும் சிங்கப்பூர். தேசிய தின அணிவகுப்பு 2026 August 9 நேரடி ஒளிபரப்பு மாலை 6:10 இந்த மீடியா காப் தளங்களில் பார்க்கலாம், கேட்கலாம்.
8: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. BKE வூட்லண்ட்ஸ் எக்ஸிட் 10A அப்பால் நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 3 அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
0: நீர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 9:08 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. தொடர்ந்து உங்களுக்காக கேள்வி தயாரா இருக்குது. நம்முடைய தேசிய கீதமான மாஜுலா சிங்கப்பூரா நம்ம அனைவருக்கும் தெரியும். ஆனால் உங்களிடம் இணைய வசதி இல்லாத போது எந்த ஒரு குறிப்பிட்ட சிங்கப்பூர் ரூபாய் நோட்டின் பின்புறத்தில் இந்த முழு தேசிய கீதத்தின் வரிகளும் மிகச்சிறிய நுண்வடிவு எழுத்துகளில், அதாவது மைக்ரோஸ்கோபிக் டெக்ஸ்ட்ல அச்சிடப்பட்டிருப்பதை காணலாம். பதில் தெரிஞ்சா உடனே சொல்லுங்க வாட்ஸ்அப் வாயிலாக 9:06 உங்களுடைய பதிலை கேட்க ஆவலா காத்திருக்கேன் நான் உங்கள் யாழினி. நேர்களை தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் ஆயுத எழுத்து திரைப்படத்துல இருந்தும் குரு திரைப்படத்துல இருந்தும் AR ரஹ்மானுடைய ACL கேட்டு மகிழுங்க.

0: இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
1: தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக தேடுகிறது BYD. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட BYD மற்றும் டென்சா மேம்படுத்தப்பட்ட அதிநவீன வாகனங்களை பிரத்யேக காலவரையறைக்குட்பட்ட சலுகைகள் மற்றும் உரிமையாளர் பலன்களுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். BYD ஆட்டோ 3, C7 ER, C8 DMI மற்றும் C6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்கோ மாற இதைவிட சிறந்த தருணம் வேறில்லை. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
2: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
3: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
4: இதோ வந்துட்டோம்.

0: பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை,
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
3: ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கலாம்.
0: நீர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 96.8 கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை 10 மணியிலிருந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. உங்களுக்காக இப்போது நம்மளுடைய நாட்டை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவல். சிங்கப்பூர் என்ற பெயருக்கு சிங்கங்களின் நகரம், அதாவது லயன் சிட்டி என்ற பொருள் உண்டு. ஆனால் சிங்கப்பூரில் காடுகளில் சிங்கங்கள் வாழ்ந்ததே இல்லை. அனைவர்களே, 14ஆம் நூற்றாண்டில் இந்த தீவுக்கு பெயரிட்ட இளவரசர் ஒரு மலாய புலிய, மலையன் டைகரை பார்த்து தவறுதலாக சிங்கம் என்று நினைத்து விட்டாராம். அதனாலதான் சிங்கப்பூர் என்ற பெயர் வந்திருக்கு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லணும். தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் ஜெய் ஜெய் திரைப்படத்திலிருந்தும், பார்த்தின் ரசித்தின் திரைப்படத்திலிருந்தும் பரத்வாஜ் இசையில் கேட்டு மகிழுங்க.

0: ஐஸ்டாராவின் தேசிய தின சிறப்பு விற்பனை ஆரம்பம். தங்க நகைகள் வாங்க போறீங்களா, வைர நகைகள் வாங்க போறீங்களா? அப்ப இத மட்டும் நல்லா கேளுங்க. ஐஸ்டாராவின் தேசிய தின சிறப்பு விற்பனையில் முற்றிலும் செய்கூலி கிடையாது, செய்கூலி கிடையாது, செய்கூலி கிடையாது. இன்று முதல் ஆகஸ்ட் 10 வரை பல்வேறு வகையான தங்க நகைகளுக்கு ஐஸ்டாராவில் செய்கூலி முற்றிலும் கிடையாது. மற்ற அனைத்து தங்க நகைகளின் செய்கூலியில் 50 விழுக்காடு தள்ளுபடி, அனைத்து வைர நகைகளுக்கும் 25 விழுக்காடு தள்ளுபடி. தங்க வாங்கணுமா, செய்கூலி இல்லாம வாங்கணுமா? அப்ப உடனே வாங்க ஐஸ்டாராவுக்கு.
1: சிங்கப்பூரில் முதல் முறையாக உங்களை மகிழ்விக்க வருகிறார் பிரபல பாடகி சக்தி ஸ்ரீ கோபாலன். சுவாரே சிங்கப்பூர் வழங்கும் நெஞ்சுக்குள்ளே சக்தி ஸ்ரீ கோபாலன் லைவ் இன் சிங்கப்பூர் கலை நிகழ்ச்சி. சனிக்கிழமை ஆகஸ்ட் 29 தேதி மாலை 6:30 கேபிட்டல் தியேட்டர் அரங்கில் பரபரப்பாக விற்பனையாகும் நுழைவுச் சீட்டுகளுக்கு செல்லுங்கள் sistic.com.sg. மேல் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் 8808-0177.
2: உலகை கிண்ணத்திற்கு பிறகு ஐரோப்பிய குழுக்களின் முன்னோட்ட ஆட்டங்களின் வழி நியூ வாட்சில் காற்பந்து மோகம் தொடரும். நியூ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்பாட்ஸ் பிளஸ் மூலம் ஹப் ஸ்பாட்ஸ் ஒளி வழியில் ஆர்சனல், செல்சி, லிவர்பூல், மான்செஸ்டர் சிட்டி, மான்செஸ்டர் யுனைடெட், நியூ காசல் யுனைடெட் என பல குழுக்களின் நட்பு முறை ஆட்டங்களை காணலாம். பிடித்த ஆட்டக்காரர்கள் விளையாடுவதை பாருங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். நியூ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்பாட்ஸ் பிளஸ் க்கு பதிவு செய்யுங்கள். newwatch.sg/subscribe.
3: நமது தேசிய தினத்தன்று சிங்கப்பூர் மிளிரும், அதுபோல் நீங்களும் ஜொலிக்கலாம். ஜோய் ஆலுகாசுடன் கொண்டாடுங்கள். 9 விழுக்காடு GST உள்ளடக்கிய விலையில் வைர நகைகளை வாங்கி மகிழுங்கள். கூடுதலாக தங்க நகைகளின் செய்கூலியில் முழுமையான 30 விழுக்காடு தள்ளுபடியை பெற்றிடுங்கள். உங்கள் அருகாமையில் உள்ள ஜோய் ஆலுகாஸ் கிளைக்கு இன்றே செல்லுங்கள். இச்சலுகை ஆகஸ்ட் 10 வரை மட்டுமே. ஒரு தேசம் பல சிறப்பு.
4: ஜோய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: நேர்களே, நான் கேள்வியை கேட்ட உடனே எல்லாரும் படபடப்படன்னு பதில சொல்லிட்டீங்க. ஆனா நேர் மங்களம் தன்னுடைய பதில முதல்ல சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய பதில் சரியான பதிலா அப்படின்னு பாத்துருவோம். வாங்க.
6: வணக்கம் யாழ், நான் மங்களம் பேசுறேன். நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் $1000 நோட். அனைவருக்கும் தேசிய தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
5: நன்றி. நீங்க சொன்ன பதில் சரியான பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நம்மளுடைய இவ்வருடத்திற்கான தேசிய தின அணிவகுப்பு நல்லுணர்வு பரிசாக கிடைக்கிறது உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த தேசிய தின வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுக்காக இந்த அங்கத்தை முடித்து வைப்பதற்காக பாடல்கள் செல்லமே திரைப்படத்திலிருந்தும், பச்சை கிளி முத்துச்சரம் திரைப்படத்திலிருந்தும், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கேட்டு மகிழுங்க. உங்களை நான் 1 மணி செய்திகளுக்கு பிறகு சந்திக்கிறேன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் முதலில் மங்கள வாத்தியேசியாக நாதீஸ்வரர்

கேட்டது மங்கள வாத்தியாக நாதீஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தமிழடியில் என்னை தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலில் விநாயகர் துதியாக ஈழத்து பாடகர் சாந்தன் பாடிய

கேட்டது விநாயகர் துதியாக ஈழத்து பாடகர் சாந்தன் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக மேசாக் தங்கமணி பாடியது.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது மேசாக் தங்கமணி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகளில் இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக அகமேட் சாலி பாகிமி பாடிய

இஸ்லாமிய கீத மாக நீங்கள் கேட்டது அகமது சாலிக் பாகிமி பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது சிவனார் புகழ் மாலையுடன் எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர்.

கேட்டது சிவனார் புகழ் மாலையாக எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக அஸ்போன் சாம், ஆர்பனா, ஜோசப், ஜபிகா ஆகியோர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது ஆஸ்போன் சாம், ஜபிகா, ஷிபா, ஜானன், ஜோசப் ஆகியோர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகளில் இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக அகமத் சலீம்.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது அகமது சாலி ஃபாகிமி பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகளில் இனி தொடர்கின்றது ஆஞ்சநேயர் புகழ் மாலையுடன் எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர்.

கேட்டது ஆஞ்சநேயர் புகழ் மாலையாக எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியில் வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகளில் இணைய கிறிஸ்தவ கீதமாக ரமேஷ்குமார் குழுவினர் பாடிய இந்த பாடல்.

கிறிஸ்தவ கீதமாக ரமேஷ்குமார் குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியின் காலையில் இருப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற பக்தி

தஞ்சை நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சோழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன் செய்யும்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலி நேரம். சரியாக 8:03, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:03. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது.

வணக்கம். தமிழில் நச்சிந்தன நேரம். நச்சிந்தன நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். பிறந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இரவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழில் தொடர்ந்து வானொலியில் நச்சிந்தன நேரம் நச்சிந்தன நேர நிகழ்ச்சியை அலங்கரிக்க வந்திருக்கும் அன்புறவை அன்போ

0: வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம் வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
1: காலை வணக்கம் ராஜா.
0: வணக்கம் பொங்கையூர் ராஜா. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். நன்றி. தாருங்கள் உங்கள் சிந்தனை நேரத்தை.
1: முருகப்பெருமான் அருளும் ஆசியோடும் அனைத்து உறவுகளும் ஆரோக்கிய வாழ்வாக வாழ வேண்டும் என இறைவனை வேண்டிக் கொண்டு எல்லாம் இறைவன் செய்கிறேனாவும் வரும்போது எதையும் கொண்டு வரவில்லை, எல்லாமே இறைவன் கொடுத்த வரம்தான். இன்றும் முதுமையில் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் நம்மை படைத்த இறைவனால் தான். நம் தாய் தந்தை செய்த தர்மம் புண்ணியம் புண்ணியத்தால் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் உயிரோடும். இறைவன் தந்தி தாய் தாய்தான் தாய்க்குள்ளதான் எல்லாமே அடங்கி உள்ளது. காலை எழுந்தவுடன் முதல் கடமையாக மனத்துமையோடு அமைதி பொறுமையோடு இறைவனை வழங்கி வழிபடும் போது இறைவன் ஆசியுடன் ஆரோக்கிய வாழ்வாக வாழலாம். இறைவன் அனைத்தையும் மன்னித்தபடியால் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நாங்களும் குறை குற்றம் சொன்னாலும் யாரும் மன்னிப்போம் மறப்போம். நம்மை படைத்த இறைவன் எந்த துன்பத்தையோ வேதனையோ சோதனையோ தருவதில்லை. நம் நடைமுறை சரியில்லாத காரணத்தால் தான் எல்லா துன்பங்களும் வர காரணம். சிந்தித்து பார்த்தால் உண்மையின் யதார்த்தம் புரிந்துவிடும். வாழும் காலம் வரை இறைவனை மறக்காமலும் வாழ வேண்டும். முதுமையில் இறைவன் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையுடன் வாழ வேண்டும். வாழும் காலம் வரை இறை சிந்தனையோடு வாழ வேண்டும். உலக வாழ்க்கை பொய். செல்வம் சுற்றம் இளமை நிலையானது அல்ல. நிரந்தரமில்லாத வாழ்க்கையில் என்று நிரந்தரமான இறைவனம் முழுமையாக சரண் அடைந்தும் வாழ வேண்டும். இளமையிலிருந்து முதுமை வரை இறைவனம் ஒன்றித்தும் வாழ வேண்டும். இறைவனம் முழுமையாக ஏற்றுக்கொண்டால் என்ன ஆபத்து வந்தாலும் மனித ரூபத்தில் வந்து காப்பாற்றி வரும் முனைவன்தான். மருத்துவராக மருத்துவரால் குணப்படுத்த முடியாத நோய்களையும் இறைவன் மருத்துவராக வந்து மனித ரூபத்தில் வந்து நோயை குணமாக்கி வாழ வைப்பரும் முனைவன்தான். வாழும் காலம் வரை இறைவனின் அருளும் ஆசியும் பாதுகாப்பும் வேண்டும். இறைவனம் முழுமையாக அர்ப்பணிப்பதும் சுலபமான காரியம் இல்லை. இறைவன் நாங்கள் செய்யும் அனைத்தையும் அறிவார் என்ற பயபக்தியோடும் வாழ வேண்டும். இல்லறன் நல்லறமாக கணவன் மனைவி இருவரும் இறைபக்தியோடும் வாழ வேண்டும். ஒற்றுமையோடும் அமைதியோடும் பொறுமையோடும் புரிந்துணர்வோடும் அன்போடும் பண்போடும் வாழ்க்கை என்னும் வரமுறைக்கில் வாழும் போதும் திருமண பந்தத்தில் என்ன சத்தியத்தை செய்தோம் ஆண்டவன் அக்ரிபான் முன்னிலை மறக்க கூடாது. இறை ஆசியுடன் நலமாக வாழ்வோம். மீண்டும் நல்ல ஒரு நட்சத்திரத்தோடு வாழ்க்கை அனுபவத்தோடு இறைவன் அனுபவத்தோடு சந்திப்போம். நன்றி. வணக்கம் ராஜான்.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் பொங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கின்றார் ராணி சம்பந்தர் அவர்கள். வணக்கம் ராணி சம்பந்தர்.
2: காலை வணக்கம் ராஜண்ணா.
0: நன்றி. நலமா இருக்கிறீங்களா?
2: ஆமா, நான் நலமா இருக்கிறேன். நன்றியனா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கவும் இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு ஆவணி மாதம் 8ஆம் தேதி பொதுக்காலம் 18ஆம் வாரம் சனிக்கிழமை புனித மத்தேயோ எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு 17 இறை வசனங்கள் 14-20 வரை. அக்காலத்தில் இயேசுவின் சீடர்களும் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபோது ஒருவர் இயேசுவை அணுகி அவர் முன் முழந்தால் படியிட்டு, ஐயா, என் மகனுக்கு இறங்கும், அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகின்றான், அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகின்றான், உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன், அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும், எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும், அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு அப்பையை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம், உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போன கூறினால் அது பெயர்ந்து போகும், உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார். இது வாழ்விதரம் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கூட்டு நம்பிக்கை. தந்தை தன் மகன் துன்புறுவது வலிப்பு நோயால்தான் என்று கருதுகின்றான். அது பேயின் தொல்லை என கண்டறிந்த இயேசு அவனை குணப்படுத்துகின்றார். சீடர்கள் அப்பேயை ஓட்ட முடியாத தங்கள் இயலாமை குறித்து இயேசுவிடம் காரணம் கேட்கின்றனர். அவர்களின் நம்பிக்கை குறைவுதான் காரணம் என்பதை இயேசு சுட்டி காட்டுகின்றார். மேலும் கடுகளவு நம்பிக்கை உதாரணம் காட்டுகின்றார். அந்த கடுகளவு கடுகளவு நம்பிக்கையும் கடவுள் ஒருவர் மீதே கொள்ளும் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை அழுத்தி சொல்கின்றார். நம்முடைய அன்றாட வாழ்விலும் நாம் ஆற்றும் காரியங்களில் கடவுளை முழுமையாக நம்புவோம். கடவுளின் துணை கொண்டு செயலாற்றும் போது நமக்குள் இயல்பாகவே தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கடவுள் மீது பாரத்தை போடுவோம். நாம் செய்ய வேண்டியவற்றை சரிவர செய்வோம். நன்றி, வணக்கம் ராஜாண்ணா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் ராணி சமந்தர் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் பத்மராணி, நலமா இருக்கீங்களா?
3: நாங்கள் நலம், நீங்களும் வேண்டிக் கொண்டு.
0: நன்றி, தாருங்கள் உங்களா சந்திரை.
3: அற்புத சக்தியின் உருவமான ஆஞ்சநேயர் அருளான் பொங்கும் வரதராஜன், பக்தர்களின் மன கனவுகளை நிறைவேற்றி துயரங்களை போக்கும் சுந்தர மாருதி, அனுவல்லவியில் பக்தி பூர்வமாக பாடி வேண்டினால் எண்ணிய அனைத்தையும் அருள் புரிவர். அவரை நாடி வரும் அடியார்க்கு எப்போதும் உறுதுணையாக இருப்பவர். ராம நாம மந்திரத்தின் மகிமையால் தாயின் துன்பங்களையும் கருணையுடன் நீக்கும் பரம பக்தர். ஸ்ரீ மகா பெரியவாவின் மெய் சிலிர்க்க வைக்கும் செய்தி, ஒரு சமயம் பெரியவர் கும்பகோணத்தில் முகாமிட்டு இருந்தார். அங்குள்ள வீட்டில் சிறுவனும் அவனது பாட்டியும் இருந்தனர். பெரியவரை கண்டதும் ஓடி வந்து நமஸ்கரித்தனர். பெரியவர் மூதாட்டியிடம், நேற்று இரவு உன் பேரன் நம் வீட்டுக்கு பெரியவர் வருவேரா என்று கேட்டான் இல்லையா, நீ அதற்கு என்ன சொன்னாய் என்றேன். பெரியவா, உங்களுக்கு பாத பூஜை செய்யவோ பிச்சை செய்ய இல்லை, அதனால் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரமாட்டீர்கள் என்று சொன்னேன் என்றார் மூதாட்டி. பெரியவர் சிரித்தார். பார்த்தாயா, இப்போது நான் வந்துவிட்டேன் சென்றவர் பையனை அழைத்து, என்னை தரிசிக்க நீ எதுவும் செய்ய வேண்டாம், உன் வீட்டுக்கு வருவேனா என்று சந்தேகப்பட்டாய், இப்போது நான் உன் வீட்டுக்குள்ளேயே வரப்போகிறேன், நீ அனுமதிப்பாயா என்றவர் அவனது பதிலுக்கு காத்திராமல் வீட்டுக்கு வந்து சிறுவனை ஆசீர்வதித்தார். முக்காலம் உணர்ந்த ஞானியாக காஞ்சி பெரியவர் திகழ்ந்தார். அவரது ஞானத்தை பிரதிபலிக்கும் ஒரு சம்பவத்தை கேளுங்கள். பெரியவர் தன் சீடர்கள் ஆந்திர மாநிலத்திற்கு புனித யாத்திரை கிளம்பினர். காஞ்சிபுரத்தில் இருந்து கிளம்பி வேலூர் வழியாக சித்தூர் செல்வதாக திட்டம். குதிரைகளும் ஒரு யானையும் அவர்களுடன் சென்றன. வேலூரை அடுத்து உள்ள சிவம்பாக்கம் கிராமத்தை அடைந்த போது யானை நகர மறுத்தது. அதை பிடித்து தள்ளினால் பயங்கரமாக பிளறியது. இந்த விவரம் மகா பெரியவருக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர் சிறிதும் சலனமின்றி ஓரிடத்தை சுட்டி காட்டி, இந்த இடத்தை சுத்தப்படுத்துங்கள் என்று சீடர்களுக்கு உத்தரவு போட்டார். சீடர்களும் அவ்விடத்தை சுத்தப்படுத்தினர். புதருக்குள் ஒரு சிறு சக்கரம் இருந்தது. அதை எடுத்து சுத்தம் செய்து பிரார்த்தித்தார். அவ்வூரில் உள்ள விநாயகர் மேற்கூரை இல்லாமல் இருப்பவர். அவரது பார்வையும் வானத்தை பார்க்கும் நிலையில் மேல் நோக்கி இருக்கும். அந்த விநாயகருக்கு சிதறுகாய் உடைக்கப்பட்டது. பூஜை முடிந்ததும் தகராறு செய்த யானை எழுந்து நின்று பயணத்தை தொடர்ந்தது. மறைந்து கிடக்கும் ஸ்ரீ சக்கரத்தை ஒடிக்கொண்டு வரவும் விக்னேஸ்வரர் பூசை முடித்து எவ்வித விக்னமும் இல்லாமல் பயணம் நடந்து முடியவுமே இந்த அதிசயம் நிகழ்ந்ததை ஊரையரும் கண்டனர் என்று கூறி, இன்றைய பொழுது அனைவருக்கும் நட்புறதாக அமைய இறைவனை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ராயா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் நட்சத்திர நேரத்தில் இணைந்திருக்கும் அன்புற வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் ராஜா. யோஜனி குணராஜா.
0: வணக்கம் ஜோசுரியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
4: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: ஒரு நலமா இருக்கிறோம். நன்றி, தாருங்கள் உங்கள் நட்சத்திரையை.
4: உங்களுக்கு வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு இன்று பிள்ளைகள் அருளிய போட்டி திருவாகவன், நான்முகன் முதலா வானவர் தொழுது வில ஈரடியாலே மூவுலகு அளந்து, நாலு திசையும் முனிவரும் அன்புலன் மலர போட்டி செய்கதில் முடித்திரு நெடுமால் அன்று, அடிமுடி அறியும் ஆதரவு அதனில் கடுமுடன் ஏனம் ஆகிமுன் கலந்து, ஏழலம் உருவ இடந்துவின் எய்த்து ஊழி முதல்வர் செயசெய என்று வளர்த்தியும் காணா மலரடி இணைகள் வளர்த்துவதற்கு எளிதாய் வார்கடல் உலகில் போட்டி என்ற ஈட்டுச் சீருடைய அடிகளின் மிகுதி கொண்ட திரு அகவன், சகத்தின் உற்பத்தி உயிர்களின் தோற்றம் இது இவ்வகவலின் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது. அகவல் மற்றும் அதை பற்றியதன்று உரை. படைப்பு கடவுள் முதலாக உள்ள தேவர்கள் எல்லாம் வழிபட்டு செல்லவும் வாமனவராதத்திலே வானவதாரத்திலே தனது இரண்டு அடிகளாலே மூவிலகங்களையும் அளந்து நான்கு திசையிலும் உள்ள முனிவர்களும் தமது அன்பலங்களும் மகிழ்ச்சி அடையும் படியாக வணக்கம் செய்ய பெற்ற ஒளிவீசும் திருமுடியினையுடைய பெருமை மிக்க திருமால் இறைவன் அனல் புலம்பாய் நின்ற அக்காலத்திலே ஈசன் திருமேனியின் அடியின் முடிவை காணும் விருப்ப மீதியால் வலிமை மிகுந்த பந்து வடிவெடுக்க அயனுக்கும் முற்பட்டு கீழேயுள்ளதிலும் புகுந்து ஊடுருவ தோண்டி பின்னர் கீழ் செல்ல இயலாது இழப்படைந்து எம்பெருமானை நோக்கி உலக முடிவுக்கு முதல்வனாய் உள்ளவனே உனக்கே வெற்றி வெற்றி என்று துதித்து வணங்கியும் காணப்படாத திருவடிகள் வழிபடுவதற்கு எளிதாக வழிபடும் நெடுங்கடல் சூழ்ந்த இந்நில உலகிலே யானை முதலா எறும்பு ஈராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் மானிட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் உரை. யானை முதல் சிறிய எறும்பு வடிவாக உள்ள பிறவிகளிலே குற்றம் இல்லாத இலதாக பொருந்திய கருப்பைகளிலே அவற்றில் நிகழும் செயல்களின் கெடுதிக்கு தப்பியும் மனித பிறவியிலே தாய் வயிற்றிலே நிகழும் குறையில்லாத புழுக்களின் போரிலே சிதவுபடாது தப்பியும். நன்றி. மிகுதி நாளை சோதியே சுடரே சூழொளி விளக்கே சுரி சூழல் பனை முதல் மனம் தை பாதியே பரனே பால் கொள்வன்னீற்றாய் பங்கயத்துவயனும் மாலறியா நீடியே செல்வத் திருப்பெரும் துறையில் நிறைமலக் குருந்த

0: திரு சிற்றம்பலம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றியும் அறிந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி.
1: அவர் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:18 ஐக்கியராட்சியத்தில் 7:18 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேர நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள். நலமா இருக்கீங்களா?
2: நல்ல சமயம் இருக்கிறேன் ராஜா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: அப்படியே என்றும் இருக்க வேண்டும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு தாருங்கள். உங்கள் நச்சிந்தனை
2: நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். உங்கள்
2: அன்போடு நன்றி. எல்லோருக்கும் கால வணக்கம் கூறி எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, யாருக்கெல்லாம் மீண்டும் மறுமுறவி மறுபிறவி கிடையாது என்பதை படித்து தெரிந்து கொள்வோம். மரணத்தோடு ஒரு மனிதனின் வாழ்க்கை முற்று பெறுவதில்லை. அது மேலும் மேலும் தொடர்கிறது. யாருக்கு மறுபிறவிகள் ஏற்படாது என்ற சந்தேகம் அனைவருக்கும் இருக்கும். இதற்கு சாஸ்திரங்கள், கருட புராணம், கடோபனிஷம் போன்றவை மறுபிறவி பற்றிய சில செய்திகளை குறிப்பிடுகின்றன. பொதுவாக பூமியில் அனுபவிக்க வேண்டிய அனைத்தையும் அனுபவித்து முடிந்தவருக்கு மீண்டும் மறுபிறவி ஏற்படுவதில்லை. இது கர்ம பூமி ஆதலால் தங்களது கர்மத்தை அனுபவிக்கவே உயிர்கள் புறப்படுகின்றன. அவற்றை முற்றிலுமாக அனுபவித்து விட்டு இனி அனுபவிக்க சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாம்ஜ கர்மா என ஏதும் இல்லாதவர்களுக்கு மறுபிறவி ஏற்படுவதில்லை. இவ்வுலக ஆசைகள் ஏதும் இல்லாமல் பற்றற்ற வாழ்க்கை வாழ்வர்களுக்கும் தவ யோகிகளுக்கும் மறுபிறவி இல்லை. சிறந்த தவத்துடனும் பக்தியுடனும் வாழ்ந்து இறைவன் ஒருவனையே தங்கள் பற்றுக்கூடாக கொண்டு தாங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தையும் இறைவனுக்கே அர்ப்பணித்து வாழ்வர்களுக்கு மறுபிறவி இல்லை. தாங்கள் செய்த பாவ கணக்கும் புண்ணிய கணக்கும் சரியாய் கழிக்க ஏதும் கர்மவினைகள் இல்லாதவருக்கு மறுபிறவி ஏற்படுவதில்லை. தன்னலம் கருதாது வாழ்ந்து மறைந்த மகான்களுக்கு மறுபிறவி இல்லை. இறைவனின் கட்டளைப்படி மட்டுமே அவர்களது அவதாரம் நிகழும். பந்தம், பாசம், மோகம், அகந்தை, காமம் போன்ற மன அழுக்குகளில் இருந்து விடுபட்டு இவ்வுலகை வாழ்வை வெறுத்து இறைவனையே சதா தியானித்து அவன் நாமத்தையே எப்போதும் கூறி வரும் உண்மையான பக்தர்களுக்கு மறுபிறவி ஏற்படுவதில்லை. எல்லா ஆசைகளும் தீண்டாலும் சில கர்ம எச்சங்களை மட்டும் கழிக்க இயலாமல் அதற்கேற்றவாறு உடல்நிலை ஆயுள்நிலை இடம் தராது வந்து போனவர்கள் மீண்டும் பூமியில் மறுபிறவி எடுக்கிறார்கள். அவர்கள் சில காலம் மனிதனாகவோ அல்லது மிருகங்களாகவோ வாழ்ந்துவிட்டு தங்களது கர்ம கணக்குகளை நேர் செய்த பின்னர் மரணிக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் மறுபிறவி என்பது ஏற்படாது. இது போன்ற பல காரணங்கள் மறுபிறவி எடுப்பது பற்றி நமது சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளன. நமது சாஸ்திரங்கள் கூறும் முறைப்படி பரமாத்மாவில் இருந்து பிரிந்து வந்த ஜீவாத்மாக்கள் அனைவரும் ஏதாவது ஒரு காலத்தில் அந்த பரமாத்மாவோடு இணைந்துதான் ஆக வேண்டும். அது ஒரு பிறவியிலும் நிகழலாம், அல்லது அதற்கு 1000 பிறவிகள் எடுக்க வேண்டியும் வரலாம். அது அந்த ஆன்மாவின் பரிபக்குவத்தை பொறுத்தே திகழ்கிறது என கூறிக்கொண்டு முடைபெறுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:21 ஐக்கியராட்சியத்தில் 7:21 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாக அங்குள்ள அபிமான தமிழலி தமிழலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நட்சத்திர நேரம். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம் ராஜா. நேவிஸ்
1: வணக்கம். திருமதி நேவிஸ் பிலிப், நலமா இருக்கிறீங்களா?
3: ஆமாம், நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி.
3: நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இதனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாட்டி கொட்டி வணங்கிக் கொண்டு, உம்மை நாடி வருவோரை ஆண்டவரே நீர் கைவிட மாட்டீர் என்கின்றது இன்றைய திருப்பாடல். இன்றைய நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதியது, அதிகாரம் 17, திருவசனங்கள் 14-20 முடியல். அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபோது ஒருவர் இயேசுவை அணுகி அவர் முன் முழந்தாள் படியிட்டு, ஐயா, என் மகனுக்கு இறங்கும், அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகின்றான், அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகின்றான், உன் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன், அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போயென கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, நம்மிடம் நம்பிக்கை மட்டும் இருந்தால் நம்மால் அதிசய செயல்களை செய்யக்கூடும் என இயேசு கற்பிக்கின்றார். நோய்களை விளக்குவதற்கு அறிவுபூர்வமான தெளிவுகள் இல்லாதிருந்த அந்த காலத்தில் எல்லா நோய்களுக்கும் பேய்தான் காரணம் என மக்கள் கருதியதுண்டு. வலிப்பு நோயால் அவதிப்பட்ட மனிதரை பிடித்திருந்த வலிப்பு பேய் அதை ஓட்டிட சீடர்கள் இயேசுவின் சீடரால் இயலவில்லை. அதற்கு காரணமாக இயேசு காட்டியது அவர்களது நம்பிக்கை குறைவு. நம்பிக்கை என்றால் என்ன? விவிலிய பார்வையில் நம்பிக்கை என்பது கடவுளிடத்தில் நாம் முழுமையாக நம்மையே கையளிப்பதை குறிக்கும். கடவுளிடத்தில் யார் அடைக்கலம் புகுந்தார்களோ அவர்களிடத்தில் நம்பிக்கை உள்ளது எனலாம். இந்த நம்பிக்கை நம்முடைய சொந்த சக்தியால் எதையும் சாதிக்கலாம் என எண்ணாது. மாறாக எல்லையற்ற வல்லமையுள்ள கடவுள் நினைத்தால் எந்த அதிசய செயல்களையும் ஆற்ற முடியும் என உறுதியாக இருப்பதே நம்பிக்கை. இயேசு நம்மிடம் எதிர்பார்ப்பது இந்த ஆழ்ந்த நம்பிக்கையைத்தான். இங்கே ரெண்டு வகையான மிகைப்போக்குகளை நாம் தவிர்க்க வேண்டும். ஒன்று, கடவுளிடத்தில் நாம் சுமைகளை போட்டுவிட்டு நாம் சும்மா இருந்து விடலாம் என நினைக்கின்ற அலட்சிய போக்கு. மற்றொன்று, கடவுளை நாம் முழுமையாக நம்பிய போதும் அவரை நோக்கி உருக்கமாக மந்தாட்டுக்களை எழுப்பிய பிறகும் நாம் எதிர்பார்த்தது கேட்டது நடக்காமல் போய்விட்டால் கடவுளையோ நம்மையோ குறை கூறுகின்ற போக்கு. சில வேளைகளில் நமக்கு ஏதாவது நோய் வந்துவிட்டால் அதிலிருந்து விடுதலை பெற நாமும் பிறரும் உருக்கமாக வேண்டுகின்றோம். அதன் பிறகும் நோய் தனியாவிட்டால் நம்மிடம் நம்பிக்கை இல்லை என சிலர் குற்றம் சாட்டுகின்றனர், அல்லது நம்மீது பழியை போடுகின்றனர். இது சரியான போக்கு அல்ல. நம்பிக்கை என்பது மாயா வித்தை அல்ல. கடவுளை முழுமையாக நாம் நம்பினால் நாம் எதிர்பார்த்தது நடக்காவிட்டாலும் நாம் நம்பிக்கையில் தளர மாட்டோம். மாறாக நம் நம்பிக்கையை ஆழப்படுத்த இறைவனை வேண்டுவோம். இறைவா, உம்மில் நம்பிக்கை கொள்வதில் நாங்கள் தளராதிருக்க எங்களுக்கு அருள் தாரும் என்று வேண்டிக் கொண்டு, உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது நிலையே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனை இழைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, உலக நாட்டின் மக்களுக்காகவும் வேண்டுவோம். நாங்களும் நம்பிக்கையோடு எங்கள் குறைகுற்றங்களை தீர்க்க வேண்டும் என்று இறைவரிடம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
3: நன்றி, நன்றி, வணக்கம்.
1: இந்த விளையில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். பிரான்சிலிருந்து ராஜலிங்கம் அவர்கள், நலமா இருக்கீங்களா ராஜலிங்கம்?
4: நாங்கள் நலமா இருக்கோம். நாங்கள் நலமா இருக்கையும் அருளும் கலாச்சாரம் பண்ணி கொண்டு நானும் ஒரு சிறிய தொழிலை ஒன்றை தருவோம்.
1: தாருங்கள்.
4: நன்றி. எதையும் தாங்கும் மனவரியை வலிமை ஒன்று உனக்குள் இருந்தால் தோல்விகளை துவைத்து காயப்போட்டு விடலாம். ஒருவனுடைய வெற்றிக்கு முன்னால் வேண்டுமானால் பரிசும் பாராட்டும் இருக்கலாம். ஆனால் அவனுக்கு பின்னால் நாங்கள்தான் இருக்கிறோம். அவமானம் நிராகரிப்பு தோல்வி. மாற்றி யோசனை செய்யாமல் மாற்றங்கள் வருவதில்லை. முடியாது என்பது முட்டுப்புள்ளி, முடியும் என்பது வெற்றி புள்ளி. புத்திசாலியா முட்டாளா என்னடி, வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்ளலாம். வாழ்வின் பாடத்தை கற்றுக்கொள்ள பெற்றோர்கள் கடந்து வந்த பாதையை அறிந்து கொண்டாலே போதும். நிறைய காயங்களுக்கு பிறகுதான் கனவுகள் எல்லாம் நனவாகும். இருளாக வாழ்க்கை என்றுமே இருந்து விடுமோ என்று கவலை கொள்ளாது. கனவுகள் முளைப்பது இருளில்தான். தோல்வியாளர்கள் சாக்கு போக்குள் சொல்கின்றனர்,
5: வெற்றியாளர்கள் பணம் உழைக்கின்றனர். சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றி விட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும். உன் விடா முயற்சியால். நன்றி, வணக்கம். தாயண்ணா, மீண்டும் நாளை வருகிறேன்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
5: நன்றிகள்.
1: அவர் ராஜலிங்கம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நச்சிந்தனை நேரம். இன்றைய நச்சிந்தனை நேரத்தில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர இருக்கின்றது இன்றைய நாள். உங்களுக்கு எப்படி? 12 ராசிகளுக்கான பலாபலன்கள்.

0: இன்று 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமைக்கு உரியது. 12 ராசிக்கான பலாபலன்களோடு தமிழகத்தின் தலைசிறந்த யோதரர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம்.
1: மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப நல்ல நாள். சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு ரொம்ப விசேஷமாக இருந்துருக்கு. அதே சமயத்தில் படிப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துருக்கும். ஒரு சில விஷயங்கள் யாராவது ஐடியா சொன்னானா ஏற்றுக்க மாட்டேன், உங்களுக்காக தோணும், அதை எடுத்து செயல்படுவேல், அதை சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. சில விஷயங்கள் ஒரு 20-30% கொஞ்சம் விரயங்கள் இருக்க தான் செய்யும். அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. 70% நன்னாக இருக்கிறது, அதை பற்றி யோசிச்சல்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய சில மனக்கவலைகள் தீரக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. சமயோஜித யோசனை கை கொடுக்கும். ஏதேனும் ஒரு பொருள் சேர்க்கறதுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ஏதோ ஒரு தொழில் பற்றி ஐடியா வந்துச்சுன்னா அதை அப்படியே வச்சுருங்க, பின்னாடி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். யூல் கெட் சக்ஸஸ் ஆன் தட். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில பேருக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், சில பேருக்கு ரொம்ப டல்லாக இருக்கும். டிபெண்ட்ஸ் தேர் ஹாரோஸ்கோப். கொஞ்சம் மன அலைச்சல் மன உளைச்சல்கள்லாம் இருந்துட்டுருக்கும். சில நேரம் பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சரை பற்றி நிறைய யோசனைகள் மனசில் போயின்ட்டுருக்கும். இது இப்படி அது இப்படி அவங்க எப்படி பேசினாங்க இவங்க எப்படி பேசுனாங்க பல விதமான யோசனைகள் மனசில் போகும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். யூ வில் வின். நீங்கள் ஜெயிச்சு வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனையை கான்சன்ட்ரேட் பண்ணுறதா, இனிமேல் வரக்கூடிய நல்லதை கான்சன்ட்ரேட் பண்ணுறதானா நீங்கள் எது சொல்லுவீங்க? நல்ல விஷயத்தை சொல்லுவீங்க, அதுதான். ஸோ இனிமேல் வரக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நடந்தது நடந்து முடிந்ததை பற்றி யோசிக்கிறது அதனால் நோ யூஸ். சில நேரங்களில் பல பேர் குத்தி காமிப்பாங்க, அதையும் கடந்து வருவீங்க. கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. இன்றைய தினத்தில் ரிஷபராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். சிலது சக்ஸஸ் ஆகும், சிலது சக்ஸஸ் ஆகாது. ஸோ இதையும் கடந்து போகுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியதான். மற்றவா 10 ரூபாய்க்கு வாங்கினா நீங்கள் 15 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைய தினத்தில் வரும். வெளிநாடு வெளியூர் டிக்கெட் புக்கிங் பர்சு வாங்கி வச்சதுக்கு உண்டான பணம் கொடுக்கறது, இது போன்ற கிரெடிட் கார்டுக்கு பணம் கட்டுறது, பேங்க்கில் ஏதேனும் பணம் கட்டுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் பல யோசனைகள் மனசில் வரும். இந்த மாதத்துக்குண்டான செலவுகளை பற்றி சில யோசனைகள் அப்பப்போ வந்து போகும். பட் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். யூல் கெட் மணி. நீங்கள் அதை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுனராசி நண்பர்கள் இடமாற்ற எதிர்பார்த்தவங்களுக்கு கச்சிதமாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணம் சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு கைகூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள், பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். மறதி அப்பப்போ இருந்துருக்கும், கவனம் தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்பாள் வழிபாடு, குருவாயூர் வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு சூப்பரான நாள் இன்றைய தினம், பெஸ்ட்டு டே. எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கச்சிதமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மத்தியானத்துக்கு மேலே பேர் புகழ் அந்தஸ்து நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், பிடித்தமானவர்களை சந்திக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கிறது, அவங்க எதனும் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருந்துருக்கு. சோஷியல் மீடியாவில் இருந்துருக்கிறவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸராக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. ஒரு புது ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ணிட்டுருக்கோம். கன்ஸ்ட்ரக்ஷன் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான விஷயங்களில் ஏதேனும் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணுறவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்தில் கடகராசி நண்பர்களுக்கு சமயோஜித யோசனை கை கொடுக்கும். எல்லாரும் உங்களை பாராட்டும் அளவுக்கு இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னா குருவாயூரப்பர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. சிம்ம ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் தொழில் பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணிட்டுருக்கும். சிலதில் லாபம், சிலதில் விரயங்கள் இருக்கும். எப்போவுமே வெற்றியாளர்கள் பேச தான் உலகம் கேட்கும். எப்போவுமே ஒரு சில சருக்கல்கள் லைஃப்பில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை சில பேர் கிண்டல் கேலி பண்ணுவாங்க. லெட் இட் பி. அவங்க அவங்களாக தான் இருந்துட்டுருப்பாங்க. நாம் அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கணும். எனக்கு ஒரு காலம் வரும், அதில் நான் ஜெயிக்கத்தான் போகிறேங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் கொண்டு வாங்க. வெளிநாடு வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணம். தொழிலில் சில விரயங்கள் சில லாபங்கள் ரெண்டுமே இருக்கும். சில நேரங்களில் சிலத்தில் குறித்த நேரத்தில் வருவாங்க, சில நேரங்கள் சில பேர் லேட் பண்ணுவாங்க. டிபெண்ட்ஸ் அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுறாங்க. லெட் இட் பி. அவங்க இருந்துட்டு போட்டோம். இன்றைய தினத்தில் சில யோசனைகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு, மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, சொக்கநாதர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. கன்னி ராசி நண்பர்களுக்கு சில இது யதார்த்தமாக நம்ம சொல்லிவிடுவோம், சில விஷயங்கள் பேச மாட்டோம், மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருக்கும். தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக அமையக்கூடியதாக இருந்துருக்கும். அப்பா செய்யக்கூடிய தொழிலை எடுத்து பண்ணுறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு தேடி வரக்கூடியதாக இருக்கும். எப்போவுமே நமக்கு ஒரு துணை நிற்பாங்க, நமக்கு ஒரு பெரியவங்க இருக்காங்கங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்குள்ள மனசில் ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இதுனா இவங்க, இதுனா இவங்கங்கிறத கரெக்டாக எக்ஸாக்டாக மனசில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினம். சில நேரங்களில் ஃபேமிலி ப்ளஸ் பிஸ்னஸை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத சூழ்நிலைகள் இருக்கும், குழப்பங்கள் இருந்துருக்கும், அதுலேருந்து கடந்து வருவீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. துலா ராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஒரு சில முடிவுகள் எடுக்கும் பொழுது நம்ம வந்து 100க்கு 100 முறை கவனமாக இருக்க வேண்டும். நம்ம யதார்த்தமாக எடுத்துட்டோம்னா அது பின்னாடி நமக்கு மட்டும் இல்லை, பிறருக்கும் அது பிரச்சனை வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மற்றவங்ககிட்ட பேசும்போது கவனம் என்பது தேவை. வேலைக்கு எடுக்கும்போது தெரியாமல் எடுத்துட்டோம் சார், இவங்ககிட்ட கொடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது யூயோ இவ்வளோ காசு அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை எடுத்துருக்கவே கூடாது. அது மாதிரி பிரச்சனை எப்பவுமே கூட வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா டெய்லி நமக்கு ஒரு ப்ராப்ளம் மாதிரியாக கண்ணுக்கு தெரியும். ஸோ எல்லா விஷயத்துலையும் ஒரு எஸ்ஓபி மாதிரி எல்லாமே ஒரு கரெக்டான சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் பண்ணிவிட்டல் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். பிபிஎல்ல ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்க, இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு இடமாற்றங்கள் அமையும், கவலைப்பட வேண்டாம். பட் இன்றைக்கி முடிவு பண்ண வேண்டாம், இன்றைய தினத்தில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் துளாராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமி வழிபாடு, கோபூஜை வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அடுத்த வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய தினத்தில் திருமண காரியங்கள் கைப்போடும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பொண்ணு வீட்டில் சொல்லிட்டாங்க சார், பையன் வீட்டில் சொல்லிட்டாங்க, பட் ரிசல்ட் மட்டும் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு அற்புதமான ரிசல்ட் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். பிஸ்னஸ் பார்ட்னர்கிடையே இருந்த பிரச்சனைகள் தீரும், நல்ல ஒரு நட்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில விஷயங்களில் குழப்பம் இருந்தால் அது பண்ணாதீங்க, சில விஷயங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா தாராளமாக அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். லைஃப்பில் பலவிதமான பிரச்சனை இருந்துருக்கிறவங்களுக்கு சில காரியங்கள்லாம் இன்றைக்கி ஒரு தெய்வானுகிரகம் மாதிரி மற்றவர்கள் மூலமாக அந்த காரியங்கள் வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆயுள் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் ரொம்ப வயதானவர்கள் கவனமாக பார்த்துக்கணும். சில பெரியவங்க நமக்கு அறிவுரைப்படுத்தினாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுத்துறது நல்லது. விருச்சிகராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வேலைவாய்ப்பு கூடி வரும், செல்ஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் குழப்பம் இருக்கும், சில நேரங்களில் தெளிவாக முடிவெடுப்போம். குழப்பமாக இருக்கும்போது பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, ரொம்ப யோசனை, ரொம்ப கவனமாக. சில இதில் தெளிவாக இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இப்போ நீ செயல்பட்டு நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். குழப்பமாக இருக்கும்போது எல்லா முடிவையும் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. தெளிவாக இருக்கும்போது எந்த முடிவும் உங்களுக்கு சாதகமாக வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் சில நேரங்களில் சில விஷயங்கள் நடந்ததுன்னா கொஞ்சம் அமைதியாக சிந்தித்து முடிவெடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். புதுசாக எதாவது கற்றுக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துட்டுருக்கு. தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைக்கி 50-50 நன்னாருக்கு 50% வீக்காக இருக்குது. ஸோ கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு கை கொடுக்கும் அற்புதமான வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். விரும்பினவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடு வரும். இரண்டாவது குழந்தை வரம் எது பார்த்தவங்க ஐயுவை ஐவிஎஃப் சம்பந்தமான முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு போன்ற வழிபாட்டு முறைகளை கடைபிடிப்பீங்க, அது ஒரு மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய மாற்றத்துக்கு பிறர் காரணமாக இருக்கக்கூடிய காரணமாக இன்றைய தினத்தில் அமையக்கூடியதாக இருக்கும். மகராசி என்பர்கள் சினிமா நட்சத்திரமாக இருந்திருக்காங்க, அதே சமயத்தில் கலை சார்ந்த துறைகளில் இருந்துருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் கிருஷ்ணர் வழிபாடு, வெற்றி வழிபாடாக அமையும். கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்கு இன்றைய தினத்தில் அமோகமான பலன்கள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. தின பலன்களில் நல்ல சாதகமான காரியங்கள் நடக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. வீட்டுக்கு வாடகைக்கு வரல, குடோனுக்கு வாடகைக்கு வரல, என்னோடய கல்யாண மண்டபம் இருக்குது சரியாக நடக்கலை, என்னோடய கடை இருக்குது சரியாக ஓடலை, இப்படி கும்பராசி சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு லாபகரமாக முடியறதுக்குள்ளான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. வீடு விற்று பணம் வர்றது, வீடு சம்மந்தமான பணம் வர்றது, ரியல் எஸ்டேட் பண்ணி பணம் வர்றது போன்ற விஷயங்கள்லாம் கைகூடி வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் எடுத்து பண்ணுறதுக்குள்ளான தினமாக கூட இன்றைய தினம் உண்டு. கும்பராசி என்பர்கள் ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து அதன் மூலமாக செயல்படக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சித்தி அல்லது பெரியமா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பெருமாள் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடுங்க. மீனராசி நேர்களுக்கு, மீனராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய தினம் பலன்கள் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அற்புதமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்தால் மனக்கசப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் யாராவது ஏதோ ஒன்று டக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை பற்றி அப்படியே பட குழப்பங்கள்ல அப்பப்போ இருந்துருப்பீங்க. நெவர் எவர் வரி அபவுட் தட். அவங்க ஏதோ சொல்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறாங்க, சரி விட்டுடுங்கோ. இன்றைக்கி கலை துறையை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலமாக இந்த காலங்கள் உண்டு. புது ப்ராஜெக்ட்லாம் சைன் பண்ணுவீங்க. வேலையில் இடமாற்றம் பண்ணும்போது ஒன்று 100 முறை யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இளைய சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான தினம். எதையும் ஜெயிச்சிருவேங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்குள்ள மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். தெய்வானுகிரகங்கள் உண்டு. நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள்.
0: அன்பு உறவுகள், இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் எமது இதய பூர்வ நன்றிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற தமிழொலி, தமிழொலியில் தொடர இருக்கின்றது வாழ்த்துவோர் வாழ்க்கலாம். அதற்கு முதல் ஒரு சில வர்த்தக விளம்பரங்கள். செல் நகரில் எமவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிய விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 Avenue de Marsel Forge, 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன். சைபர் 1 60 20 21 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வரணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 Avenue President Wilson, 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பாரிஸ் லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ்.
4: உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS Langa 12@gmail.com.
5: ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவிலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி, காலம், இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 41 76 14 82. மூத்தி லவ்சான், 01 41 77 11 712. தர்மலிங்கம் பிரபா, 41 76 51 83 03. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: ஆண்டவர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்புறவர்களுக்கும் டிஆர்டி தமிழி குடும்பம் தங்களது இதயம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கின்றார் திருமதி பத்மராணி அவர்கள். வணக்கம் பத்மராணி.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா? நன்றி. நாங்களும் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள். உங்கள் பிறந்த நாள் வாழ்த்து.
1: தனராஜன் அன்பு மனைவி தேவி அவர்கள் தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவர் என்றென்றும் சகல வளங்களும் பெற்று தீர்த்த சுபங்கரியாக நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி சகோதரி. தகவலை அறிய
1: என்ன
0: நன்றி. நன்றி. எரிச்சல் படாதீங்க. நாளைக்கு கூட நன்றி வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம். வணக்கம் திருமதி வதனா. இருக்கீங்களா வதனா?
2: ஆமா நன்றி. நாங்கள் நலமா இருக்கோம். நீங்களும் நலமா இருப்பீங்கள். நன்றி அதண்ணா. இன்று பிறந்த நாளைக்கான மங்கள் டிஆர்டி நேயர் திருமதி தேவி தனராஜ் அவர்கள் தனது பிறந்த நாளை கொண்டாடுகிற இவர் என்றென்றும் நலமாக குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி. வணக்கம்.
0: நீங்களும் ஒன்றுதான் கொண்டு வந்திருக்கீங்க.
2: ஒன்றுதான் இருக்குது. வேற இருக்குது. ஆனா அது வானொலிக்கு கொன்ற
0: முடியாது.
2: முடியாது.
0: நன்றி வாழ்த்துக்கள்.
2: நன்றி. வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
3: வணக்கம் ராஜா. யூஜரி குணராஜா கலக்கிறேன்.
0: வணக்கம் யூஜரி அம்மா. சொல்லுங்கள், கேட்போம்.
3: இந்து பெண்களை கொண்டாடும் தேவி தன்னராஜ் அவர்களை நாங்கள் நீரூழி காலம் 16 சிவங்களையும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன்.
0: நன்றி. இணைந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்த உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து திருமதி வாட்ஸ்அப் ராணி வந்திருக்கிறார். வணக்கம் வாட்ஸ்அப் ராணி.
4: வணக்கம். உங்கட அன்பான ராஜான அன்பாக வாழ்த்தி வரவேற்றுக்
0: கொண்டு
4: ஒரே ஒருவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுறேன். அவன் பேரை விட்டுட்டேன்.
0: தேவி தனராஜ்.
4: ஓகே. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி தேவி தனராஜுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேவி நீண்டாய் நிறை செல்வம் பட்டைசரியும் சகல சௌபாகியங்களோடு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வதோடு மஞ்சள் குங்குமத்தோடு தீர்க்க சுமங்கலியாக வாழுங்கள் என்று என் குலதெய்வமாகிய நல்லூர் முருகன் அருளாக்கி வேண்டி வாழ்த்துகிறேன். பல்லாண்டு. நன்றி. வணக்கம் ராஜண்ணா.
0: நன்றி. இணைந்து கொண்டு சுரை வாழ்த்திய உங்களுக்கு மங்கள் நன்றிகள். அவர் திருமதி புஷ்பதி விஸ்வநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து திருமதி நாகேந்திரம் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ரஜினி.
5: வணக்கம் ராஜா. அப்படி நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
5: நாங்களும் அப்படியே இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி தேவி தனராஜ் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடப்படுகிறேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அவரை வளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருப்பார். மிக்க மகிழ்ச்சி அடைவார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை. வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம்
0: ராஜலிங்கம் அவர்கள். நலமா இருக்கீங்களா ராஜலிங்கம்?
6: நாங்கள் நலமா இருப்போம். நாங்கள் நலமா இருக்க எல்லாமே வேண்டிக் கொண்டு இன்று முதல் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் தேவி தனராஜுக்கு எங்கள் குடும்ப சார்பில் இனிய பிறந்த நாளை பார்க்கக்கூடிய இவர்கள் இன்று போகின்ற சகரச வாக்கியம் பெற்று பல்லாண்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றிகள்.
6: நன்றிகள்.
0: அவர் ராஜலிங்கம் அவர்கள் இணைந்து கொண்டு தேவி தனராஜை வாழ்த்தி மகிழ்ந்தார். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக திருமதி தவமலர் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் தவமலர்.
7: வணக்கம் ராஜா. நலமா இருக்கிறீங்களா?
0: இருக்கிறோம். நீங்கள்?
7: நாங்களும் அபிராமி அம்மாவும் கிடைச்சத்தில் நிலவா இருக்கிறோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கள் தேவி தனராஜ் அபிராமி அம்மாவும் கிடைச்சம் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் மஞ்சள் குங்குமத்துடன் தீர்க்க சுமங்கலியா வாழ வேண்டி விடவருகிறேன் ராஜாண்ணா.
0: நன்றி. இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி உங்கள் வாழ்த்துகளுக்கும் எங்கள் நன்றிகள்.
7: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. அவர் சகோதரி தவமலர் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். தவமலரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
8: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் திருமதி வதனி, நலமா இருக்கீங்களா?
8: நலமாக இருக்கிறோம், நீங்க?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம், நன்றி.
8: அப்படியே எந்தெந்தும் நிலமாக இருக்க நம்ம இரவினை வேண்டிக் கொண்டு இந்த பிறந்த நாளை கொண்டாடும் தேவி தனராஜ், தேவி தனராஜுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்த நல் வாழ்த்துக்கள். தேவி தனராஜ் இன்று போல் என்றென்றும் உங்கள் வாழ்வில் மன அமைதியோடு ஆரோக்கியமாக சகல சௌபாக்கியத்தோடு தீர்க்க சுமங்கலியாக வாழ்க வாழ்வான நூறாண்டு காலம் வாழ வேண்டுமென வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி அண்ணா, நன்றி. வணக்கம்,
0: நன்றி. இணைந்து உங்கள் வாழ்த்துகள் அவர்களை விளம்பரம் செய்யும், நன்றி. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
9: வணக்கம் ராஜா. அண்ணா ஏமலையிலிருந்து புங்கையூர் ராஜா.
0: புங்கையூர் ராஜா, நலமா இருக்கீங்களா? நாங்கள் நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம். அதே போல் நீங்களும் இருக்க வேண்டும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு
9: இன்று பிறந்த நாளை கொண்டாடும் திருமதி அவர்களுக்கு சகல ஐஸ்வரம் பெற்று சகல செல்வங்கம் பெற்று என்றென்றும் தீர்க்க சுமங்கலியாக கணவன் பிள்ளையோட உத்த அவரோட இருந்தா கலந்து முருகன் திருவள் பாலித்து ஆரோக்கிய வாழ்வாக பல்லாண்டு பன்னாண்டு காலம் வாழ்க வாழ்கவென எனது குடும்ப சார்பில் வாழ்த்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் ராஜா. நம்ம
0: நன்றி சகோதரம் அணிந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
9: நன்றி, வணக்கம் ராஜா.
0: அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வைபர் ஊடாக இணைந்திருக்கும் அன்புற வணக்கம்.
10: வணக்கம்
0: மார்சலின் அவர்கள், நலமா இருக்கீங்களா மார்சலின்?
10: நலமா இருக்கோம் ராஜாண்ணா, நீங்க நலமா இருக்கிறீர்கள்?
0: நாங்கள் எல்லோரும் நலமா இருக்கிறோம், நன்றி. தாருங்கள் உங்கள் வாழ்க்கை.
10: நன்றி. அதே போல் இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் தேவி தனராஜ் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவர் சகல சௌபாகியங்களுடன் நோய் நொடிகளின்றி கணவன் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கூட்ட பிள்ளைகள் எல்லோருடன் நலமா வாழ வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சகோதரம், உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் உங்கள் இதே நிறைந்த நன்றிகள். இத்துடன் தேவி தனராஜை வாழ்த்திய அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவருக்காக நாம் தரும் பாடல்

ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலா. இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலா நிகழ்ச்சியில் இன்று வாழ்த்தப்பட்டவர் எமது அன்பினேயர் திருமதி தேவி தனராஜ் அவர்கள். அவர்கள் இன்று போல் என்றும் தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம், சிரஞ்சீவியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என டிஆர்டி தமிழொலி குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. தொடர்ந்து வானொலியில் மலர்கின்றது முதன்மை செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர். சாசல் கார்சிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் உடனடியாக நடாத்துவது ஜனநாயகத்தை மதிக்கும் செயலாகும். அப்படி இல்லையாயின் காலதாமதத்தை மேற்கொள்ளுமாக இருந்தால் ஜனநாயகத்தை மதிக்காத குற்றச்சாட்டாக அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக இருக்கும் என்று கபி அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மனாஸ் மகின் தெரிவித்திருக்கிறார். சத்ருகொண்டான் பகுதியில் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் போலீசில் முறைப்பாடு அளித்த நபர் சிஐடி பிரிவின் 4வது மாடிக்கு அழைக்கப்பட்டுள்ளார். இந்த படுகொலை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவினால் நியமிக்கப்பட்ட குழுவில் பெயர் குறிப்பிடப்பட்ட 3 ராணுவ தளபதிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் இதுவரையில் விசாரிக்கப்படவில்லை. முறைப்பாடு அளித்த நபரை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் வகையில் விசாரணைக்கு அழைப்பது நியாயமற்றது. வடக்கு மற்றும் கிழக்கில் இடம்பெற்ற பல படுகொலைகள் தொடர்பில் இதுவரை காலமும் முன்னெடுக்கப்பட்டுள்ள விசாரணைகள் என்னவென்று இலங்கை தமிழ் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக நேற்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியா இலங்கை ஆடை வர்த்தக மாநாடு இண்டெக்ஸ் ஸ்ரீலங்கா 2026 கண்காட்சியின் ஒரு பகுதியாக வேர்டெக்ஸ் இந்தியா நிறுவனத்தினால் இந்திய உயர் ஸ்தானிகர் ஆலயத்தின் ஆதரவுடன் கடந்த வியாழக்கிழமை கொழும்பு பண்டார் நாயக்கா ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றிருக்கிறது. உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை 67 மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை 65 உயர்த்துவதற்கான அரசியல் அமைப்பின் 22வது திருத்தத்துக்கு தொடர்ந்தும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டு வருகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அடிப்படை வேதனங்கள் உயர்த்தப்படவில்லை. மாறாக தற்போதைய எரிபொருள் விலைகளுக்கு ஏற்ப எரிபொருள் கொடுப்பனவு திருத்தி அமைக்கப்பட்டமையினால் அவர்களின் வருமானத்தில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் நிசாந்த ஜேவிர இது தொடர்பாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். குற்றப்புணர்வு திணைக்களகத்தின் பணிப்பாளரான சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் சாணி அபயசிகர பிரதி காவல்துறை மா அதிபராக தரமுயர்த்தப்பட்டிருக்கிறார். பொருளை மெகசின் சிறைச்சாலையில் கடந்த 6வது தேதி இரவு இடம்பெற்ற மோதலில் ஒருவர் உயிரிழந்திருப்பதோடு மேலும் 11 காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் கோமகம கட்டுவான பகுதியைச் சேர்ந்த 35 மொஹமட் அஸ்மான் செரிப்டின் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். மெகசின் சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தில் உயிரிழந்த கைதி பாதாள உலக குழுவின் முக்கிய நபரான கோஸ்மெல்லி என்பவரின் பிரதான ஒப்பந்த துப்பாக்கிதாரி என்று விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. மெகசின் சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உபத்தலைவரும் முன்னாள் அமைச்சருமான அகிலவிராஜ் காரியவசத்துக்கு பாதுகாப்பு வழங்குமாறு கோரி சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு ஐக்கிய தேசிய

இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2026 ஆண்டுக்கான தரம் 5 புலமைப்பரிசல் பரீட்சை நாளை நடைபெறுகிறது. இந்திய செய்திகளில், நாடாளுமன்றத்தில் வரும் திங்கட்கிழமை முதல் 3 நாட்களுக்கு முக்கிய விவகாரங்கள் மீதான விவாதம் நடைபெற இருப்பதால் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று காங்கிரஸ் கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது. பயங்கரவாதத்தை ஒழித்தால் மட்டுமே பாகிஸ்தானுடன் உறவை சீரமைப்பது குறித்து பரிசீலிக்க முடியும் என்று மத்திய அரசு தரப்பில் மக்களவையில் நேற்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எண்ம தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் மூலம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களுக்கு எதிராக தாக்கலான மனுக்கள் மீது பதிலளிக்க கோரி மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருக்கிறது. இந்தியாவில் கச்சா எண்ணெய் இருப்பு குறையவில்லை. 60 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் எப்போதும் கையிருப்பில் வைக்கப்பட்டு வருகிறது. அதில் எந்த பற்றாக்குறையும் இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவும் சீனாவும் எல்லை பிரச்சனைகளை அரசு தந்திர ராணுவ பேச்சுவார்த்தைகள் மூலம் தொடர்ந்து தீர்த்துக் கொள்ள ஒப்புக்கொண்டுள்ளன. எல்லை கட்டுப்பாட்டு கோடு குறித்த தவறான புரிதல்களையும் கணிப்புகளையும் தவிர்க்க இந்த முடிவை இரு நாடுகளும் எடுத்திருக்கின்றன. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் கடும் வெள்ளத்தால் சுமார் 100 பேர் இறந்ததாக அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார்கள். சர்வதேச விண்வெளி நிலையத்தின் மின் கட்டமைப்பை மேம்படுத்தும் நோக்கில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அனில் மெனன், ஜெசிகா இவர்கள் 2 நாசா விண்வெளி வீரர்கள் விண்வெளி நடையை வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கிறார்கள். உத்தரகாண்டை சேர்ந்த பெண் உலகிலே மிக நீண்ட கூந்தலை கொண்டவர் என்கின்ற கினர் சாதனைக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்ந்து 1,11,720 ரூபாவுக்கும், கிராமுக்கு 65 ரூபாய் உயர்ந்து 13,965 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், கோர்முஸ் நீரணியை மீண்டும் முழுமையாக திறக்கும் ஒப்பந்தத்தை ஈரானும் ஓமானும் நெருங்கி வருவதான தகவல்கள் வந்திருக்கின்றன. துருக்கி மற்றும் பாகிஸ்தான் உடனான பாதுகாப்பு ஒப்பந்தம் சவுதி அரேபியாவுக்கு பாதுகாப்பை தராதென்று ஈரான் அரசு தெரிவித்திருக்கிறது. சீனாவுடனான நட்புறவில் விரிசல் ஏற்பட்டு வந்த நிலையில் அந்த நாட்டில் உள்ள ஒரு துணை தூதரகத்தை இஸ்ரேலிய அரசு மூடியதாக தெரிவிக்கப்படுகிறது. சமூக ஊடகத்தில் பரவிய தவறான தகவலால் ஸ்பெயினின் வட ஆப்பிரிக்க பிரதேசமான சீட்டாவுக்குள் ஒரே வாரத்தில் 72,000 குடியேறிகள் நுழைந்தார்கள். மொரோக்கோவிலிருந்து பலர் கடல் வழியாக நீந்தி சீட்டாவை அடைய முயன்றதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் பிறப்பால் கிடைக்கும் குடியுரிமையை கட்டுப்படுத்த அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் முயற்சியை எடுத்திருக்கிறார். தாய்லாந்து பள்ளி துப்பாக்கிச் சூட்டில் காயமுற்றவர்களில் 9 பேர் ஆபத்தான நிலையில் இருக்கிறார்கள். அந்த நாட்டு பிரதமர் அனுட்டின் சான் விராக்கூன் அதனை தெரிவித்தார். துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர் 14 வயது மாணவர் என்று தெரிய வந்துள்ளது. அமெரிக்காவின் அட்லாண்டா நகரில் பெண்ணொருவர் மருத்துவமனைக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கிறார். பாகிஸ்தானில் 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் 1,900 அதிகமான குழந்தை வன்கொடுமை வழக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தோனேஷிய குழந்தை கடத்தல் விவகாரத்தில் சிங்கப்பூரில் ஏதேனும் குற்றம் நடந்துள்ளதா என்பதை அதிகாரிகளால் உறுதிப்படுத்த முடியவில்லை. இந்தோனேஷிய குழந்தை கடத்தல் கும்பலைச் சேர்ந்த சிலருக்கு அந்த நாட்டில் கடந்த மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்தோனேஷியாவிலிருந்து குறைந்தது 12 குழந்தைகள் சிங்கப்பூருக்கு கடத்தப்பட்டதாக கும்பலின் தலைவர் ஒப்புக்கொண்டுள்ளார். மலேசியாவின் ஜோகூர் மாநிலத்தில் தாம் பெற்றெடுத்த குழந்தையை கொலை செய்ததாக கல்லூரி மாணவி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மாணவிக்கு வயது 19. விளையாட்டுச் செய்திகளில், இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியின் போது ரசிகர்கள் இலவசமாக அனுமதிக்கப்படுவார்கள் என்று இலங்கை கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. கொரியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரஷிதா ஸ்ரீ, அஸ்மிதா சாலிகா, தன்வி சர்மா ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியிருக்கிறார்கள். சென்ட் லூயிஸ் ரெபிட் மற்றும் புலிஸ் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவுக்கு முதல்வர் விஜய் தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 387.66 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.94 ரூபாய், 1 அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335.38 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.12 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.16 ரூபாய், இந்திய பெறுமதியில் 117.74 ரூபாய், 1 அகராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 452.40 ரூபாய், இந்திய பெறுமதியில்
பெருமதியில் 128 ரூபாய் 26 சதம், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெருமதியில் 240 ரூபாய்

57%, இந்திய பிரமதியில் 68.22%. கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர். சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட விடமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையில தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சத்துக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்கு போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது
1: விடாது, இங்க போங்க போங்க.
3: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெரு

பன்சே நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழன் பல்பொருள் வாணிபம் ரன்சியே.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:11, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:11. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தென்றல். காலை பூந்தென்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு அழகான பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி புஷ்பவதி அவர்கள். வணக்கம் புஷ்பவதி.
1: இனிய கால வணக்கம். எங்க அன்பான ராஜா நாக்கு
0: நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நலமாக இருக்கிறேன். நான் குடிச்சிட்டு நலமா இருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி நலமா இருக்க கடவுளை வேண்டி கொண்டு நான் கேட்கிற பாடல் ராஜானா, சந்திரோதயம் ஒரு பொன்னானது.
0: சந்திரோதயம் ஒரு பொன்னானது என்ற பாடலை கேட்கிறீங்களா? என்ன காரணம் இந்த பாடலை நீங்கள் தெரிவு செய்தமைக்கு?
1: உங்களோட நாட்டுல ஒரு பிறந்த நாள் நடக்குதுதானே, இப்ப பிறந்த நாள் இந்த பாட்டை போடுவோம் யோசிச்சேன். இது வந்து எம்ஜிஆர் படத்துல வந்த பாட்டு. என்ன
0: சந்திரோதயம் படத்துல வாலி அவர்களுடைய கவிதை,
1: சந்திரோதயம்
0: விஸ்வநாதனுடைய.
1: அதுதான்
0: சந்திரோதயம். என்ன என்ன
1: சந்திரோதயம்? என்ன சந்திரன்?
0: என்ன சந்திரோதயம்? தாமரை. தாமரை
1: தாமரையா?
0: சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ, தாமரை பூ ஒரு பெண்ணானதோ,
1: பெண்ணானது.
0: படங்கள்ல அத்தனை பாடல்களும் முத்தான பாடல். வாலி அவர்கள் முழு பாடலையும் எழுதினவர் எம்ஜிஆருக்காக.
1: மிக்க
0: மிக்க மகிழ்ச்சியை உங்களுக்கு தருகின்றோம் கேட்டு மாளுங்கள்.

ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் புஷ்பதி சிவநாதன் அவர்கள் ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து. அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது.

0: எங்கள் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சதீஷ், நலமா இருக்கீங்களா? சதீஷ்,
1: நலமா இருக்கின்றேன்.
0: நன்றி. நலமா இருக்கிறோம். என்ன பாடல்?
1: காசு இருந்தால் அம்மாவை வாங்க முடியுமா பாடல் கேட்கின்றேன்.
0: என்ன இருந்தா?
1: காசு இருந்தால் அம்மாவை வாங்க முடியுமா என்ற பாடலை கேட்கின்றேன்.
0: அப்படி ஒரு பாடல் இல்லையே.
1: தெரியாது.
0: ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்க முடியுமா? அந்த பாடலை கேட்கின்றீர்கள் உங்களுடைய அம்மாவைக்காக. ஆசைப்பட்ட அம்மா எப்படி
1: கலைக்கிறீங்களா?
0: சும்மா இருக்கிறா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும். வேற விசேஷங்கள்?
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள். உங்களுக்கு பாடலையும் முயற்சி செய்து தருகின்றோம். கேட்டு மாலுங்கள். நன்றி. அவர் சதீஷ் அவர்கள் இணைந்து கொண்டு ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம் என்ற பாடலை கேட்டிருந்தார். அவருக்காக நாங்கள் அந்த பாடலை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். அவர் கேட்ட அந்த பாடல் இதோ வானிலையில் மலர்கின்றது.

0: குறித்த பாடலை சதீஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். நல்லா இருக்கும். நீங்கள்?
1: நாங்கள் நல்லதான் இருக்கிறோம். எனக்கு ராஜா பக்கத்துல இருப்பேன், பார்த்து ரசிப்பேன்,
0: பார்த்து பார்த்து சிரிப்பேன்.
1: என்ன
0: படத்துல அந்த பாட்டு?
1: படம் தெரியாது.
0: பாட்டை கண்டுபிடிச்சிருக்கீங்க?
1: பாட்டு வச்சிருக்கேன், கேட்டேன் அந்த பாட்டு. அது இத்தனை நேரம் கேட்டாலும் திருப்பி திருப்பி
0: அந்த பாட்டா?
1: ஆமா, நல்ல ஒரு பாட்டு உண்டு.
0: நான் பார்த்து பார்த்து சிரிப்பேன். அப்படி பாட்டு? பக்கத்திலே இருப்பேன், பார்த்து பார்த்து சிரிப்பேன். எஸ் எஸ் ஆர் நடித்த திரைப்படத்துல இருந்து.
1: என்ன படம் அது?
0: எனக்கும் பாட்டு படம் தெரியும். படம் தெரியா? படம் தெரியுது இல்ல.
1: படங்கள்
0: பாட்டு
1: ஆரம்பிட்டேன். இன்டர்நெட்ல எல்லாம் இணையத்துல, அப்ப அது எனக்கு செய்யல. அப்ப ஒரு ஆள்கிட்ட சொல்லி வாங்குறேன் படங்கள் பாட்டுகள். பாட்டு வேற அடிச்சோம் படம். ஏன்னா பாட்டு வந்து படத்துக்கிட்ட கதையை தட்டி தட்டி கேட்கணும் அலுப்பு. அதுக்காக படம் வரையா இருக்கும். பாட்டு இந்த இது வர ஜிஎஸ்டி ஸ்டிக் ஜிபேசி அந்த சிம் கார்டு பாட்டு அடிக்கல. இப்ப கெசட்னா ஆறு பாட்டு எலும்பி மாத்தோணும் சீரி என்ன முடிய போகுது. இது அப்படியே போட்டுட்டா அது அதுல பாட்டுல ஓடிக்கொண்டிருக்கு. நான் சில படத்துல அப்படியே கேட்டு
0: அப்படியே கேட்டு மகிழ்வீங்கள். தேடி வந்த செல்வம் என்ற திரைப்படத்துல உங்களுக்கான பாடலை தருகின்றேன். கேட்டு மாலுங்கள். நன்றி.
1: நன்றி ராஜா. நன்றி. வாழ்த்துக்க பாருங்க.
0: நன்றி.
2: ரசிப்பேன்.

0: சித்தே.
1: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் பார்த்திபன் அவர்கள். ஐக்கியராஜ்யத்தில் இருந்து நேரம் சரியாக 9:30, ஐக்கியராஜ்யத்தில் 8:30. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தண்டல். காலை பூந்தண்டல் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் வாட்ஸ்அப் நேர்.
2: வணக்கம் ராஜா.
1: ராஜா இங்க வந்துட்டீங்களா? ராஜா ஏன் ராஜா இங்க வந்தீங்க?
2: அடிச்சு
1: பாத்தீங்க கிடைக்கலையா?
2: கிடைக்கல.
1: அதோட இங்க
2: கிடைக்குது.
1: கிளியரா இருக்கு. ஓகே,
2: ரெண்டும் கிளியரா இருக்கு. வாட்ஸ்அப்பும் வைபரும். ஆனா பாட்டு கிடைக்கிட கொஞ்சம் தட்டி
1: வருது. நேரில் கூட உங்களுக்கு விக்கி விக்கி வர பார்க்கும்.
2: நான் வந்து ராஜா அண்ணன், இது தெற்கு தெரு மச்சான் திரைப்படத்தில இருந்து ஏழு ஜென்மபந்தம் மனைவி என்பது.
1: அந்த பாட்டு கேக்குறீங்களா? ஓகே, உங்களுக்கு பாடலை தருகின்றேன் சோதரம், கேட்டுக்கொள்ளுங்கள். நன்றி.
3: அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பள்ளியுடன் பொண்டுபண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொட்டுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொட்டுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொட்டுப்பண்டி மார்க்கெட், 1 Avenue Edwan Bio, 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01-41-55-35-58 அல்லது 07-58-17-08-49. மறந்து விடாதீர்கள், பொட்டுப்பண்டி ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொட்டுப்பண்டி மார்க்கெட்.

0: ஒலித்த பாடலை புங்கையூர் ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 9:37 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:37. அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை வேளையில் இடமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சுபா, நலமா இருக்கீங்களா?
1: ஓ, நாங்க நிலமா இருக்கிறோம். அதே போல நீங்களும் அப்படியே நிலமா இருக்கணும் என்று அபிராமியமான அருளோட கொண்டு நான் வந்து வெள்ளிக்கிழமை விரதம் படத்தில் இருந்து தேவியின் தரிசனம்
0: அந்த பாடலை கேட்க போறீங்களா?
1: அந்த
0: பாடலை உங்களுக்காக தருகின்றோம். நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் சுபாஷினி பத்மநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடலை தருவதற்கு முதல்
2: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கும் மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடும் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பல பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 இரவு 9 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா.
3: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-344. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
2: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்த சுபாஷினி பத்மநாதன் அவர்கள். ஜெர்மனியிலிருந்து நேரம் சரியாக 9:44 ஐக்கியராஜ்யத்தில் 8:44. இந்த வேளையில் இணைப்பில் நீண்ட நேரமாக காத்திருக்கும் கமல்வேணியை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் கமல்வேணி.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
1: கண்டுபிடிக்கலாம்.
0: உங்களுக்காக வருகின்றது. கேட்டு மலங்கள். நன்றி.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.

0: அடுத்த பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார் கமலமணி அவர்கள். கமலமணியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் ராஜான், எப்படி சோமா இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் கூட வானொலியையும் கதைகளையும் பாடலையும் கற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.
0: நன்றி. அப்ப என்ன பாடல கேட்க போறீங்க?
1: பாடல் வந்து தீபம் திரைப்படத்தில் அந்த பாடல்.
0: என்ன காரணம் ஒரு பாடகர் இந்த பாடலை நீங்கள் கேட்கறீங்க? ஏன் வந்து பாடுறீங்க இப்ப? என்ன சௌகரம், என்ன இரவுல டைம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னா ஒரு அரை மணி தேல முதுக்கி பாடலான்னு. மற்றவர்கள் கேட்பார்கள், ஆனந்தம் அடைவார்கள். அடுத்த பிறப்பிலையாவது நல்ல துணிஞ்ச ஒரு ஆளாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களுக்கான பாடல் வருகின்றது கேட்டு மாலுங்கள்.
1: நன்றி நன்றி.

0: ஒலித்த பாடலை சிவலோகநாதன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் தாஜானே, ஜெயந்திமலா சதாசிவம்.
0: வணக்கம் ஜெயந்திமலா, நீண்ட நேரமா காத்துட்டு இருக்கீங்க. என்ன
1: என்ன
0: பாடலோடு
1: வந்திருக்கிறீங்க?
0: நன்றி, வாழ்த்துக்கள். இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். சகோதரி பத்மராணி அவர்கள் நீண்ட நேரமாக காத்திருக்கிறீங்க. உங்களை என் மனித்தியால செய்திகள் வரும் வரை காக்க முடியாது. வணக்கம்.
2: வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா?
2: நலமா இருக்கு,
0: நலமாக இருக்கின்றோம். நன்றி. என்ன பாடல் பத்மராணி? சின்ன பாட்டு உங்களுக்காக எடுத்து தருகின்றேன். தேவி படத்திலயா? தேவி ஸ்ரீ பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடிய பாடல். கவிஞர் யாரண்டின சச்சாமூர்த்தியினுடைய இசை. அருமையான பாடல் உங்களுக்காக வருகின்றது. இப்பொழுது இந்த சகோதரி கேட்ட பாடலை தந்து மணித்தியால செய்திகளை தொடர்ந்து உங்களுடைய பாடலை கேட்டு மாளுங்கள். நன்றி சகோதரி.
2: ஓகே, நன்றி.

அடுத்த பாடலை சகோதரி நீதிமாலா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 10 மணி, ஐக்கிய ராச்சியத்தில் 9 மணி.

കടത്തപ്പെട്ട് കാണാമലാക്കപ്പെട്ട് ഊടകവിയലാളർ പ്രഗി ഡെഗ്നിലോട് വളക്കമീസയുടെ മൂവർ അടങ്ങിയ മേൽ നീതിമന്ത്രത്തിൽ നേറ്റ് വിചാരണയ്ക്ക് എടുത്തുകൊള്ളപ്പെട്ടത്. மாகாணசபை தேர்தலை அரசாங்கம் உடனடியாக நடத்துவது ஜனநாயகத்தை மதிக்கும் செயலாகும். அப்படி இல்லையாயின் காலதாமதத்தை மேற்கொள்ளுமாக இருந்தால் ஜனநாயகத்தை மதிக்காத குற்றச்சாட்டாக அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக இருக்கும் என கபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மானஸ் மகின் தெரிவித்துள்ளார். சத்ருகொண்டான் பகுதியில் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் போலீசில் முறைப்பாடளித்த நபர் சுயடி பிரிவின் நான்காம் மாடிக்கு அழைக்கப்பட்டுள்ளார். இந்த படுகொலை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவினால் நியமிக்கப்பட்ட குழுவில் பெயர் குறிப்பிடப்பட்ட மூன்று ராணுவ தளபதிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் இதுவரையில் விசாரிக்கப்படவில்லை. இந்தியா இலங்கை ஆடை வர்த்தக மகாநாடு இன்டெக்ஸ் ஸ்ரீலங்கா 2026 கண்காட்சியின் ஒரு பகுதியாக வேர்ல்டெக்ஸ் இந்தியா நிறுவனத்தினால் இந்திய உயர்ஸ்தானிகத்தினால் ஆதரவுடன் கடந்த வியாழக்கிழமை கொழும்பு பண்டார் நாயக் ஞாபகார்த்த சர்வதேச மகாநாட்டு மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது. உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை 67 மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை 65 உயர்த்துவதற்கான அரசியலமைப்பின் 22 திருத்தத்திற்கு தொடர்ந்தும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டு வருகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அடிப்படை வேதனங்கள் உயர்த்தப்படவில்லை. மாறாக தற்போதைய எரிபொருள் விலைக்கு ஏற்ப எரிபொருள் கொடுப்பனவு திருத்தி அமைக்கப்பட்டமையினால் அவர்களின் வருமானத்தில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது என்று பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் நிஷாந்த ஜாவீர தெரிவுபடுத்தியுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களகத்தின் பணிப்பாளரான சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்டர் ராணி அபேசிகரா பிரதி காவல்துறை மாதிபராக தரம் உயர்த்தப்பட்டுள்ளார். முரளை மெகசின் சிறைச்சாலையில் கடந்த 6 இரவு இடம்பெற்ற மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 11 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மதுபோதையில் வாகனம் செலுத்தமை உள்ளிட்ட 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரும் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிரியான ரவி சனிபரத்னாவுக்கு எதிராக கல்கிசை நீதிவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு விசாரணையை முன்னெடுத்து செல்வதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. மகசின் சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தில் உயிரிழந்த கைதி பாதாள உலக குழுவின் முக்கிய நபரான ஹோஸ்லி மல்லி என்பவரும் பிரதான ஒப்பந்த துப்பாக்கிதாரி என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மகசின் சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து விளக்கமுறையில் வைக்கப்பட்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உப தலைவரும் முன்னாள் அமைச்சருமான அகிலவிராஜ் காரியரசத்திற்கு பாதுகாப்பு வழங்குமாறு கோரி சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு ஐக்கிய தேசிய கட்சி கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. வத்தலை கதிரான பகுதியில் கடந்த ஜூலை மாதம் 23 இடம்பெற்ற பிறந்தநாள் விழாவின் போது ஒருவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் துப்பாக்கித்தாரி உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளின் பிணை நடைமுறைகளை விரிவுபடுத்துவதற்கும் அரசு பகுப்பாய்வாளர் அறிக்கைகளை பெற்றுக் கொள்வதிலும் நிலவும் தாமதத்தை தவிர்ப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்ஜன நாணயக்காரா தெரிவித்துள்ளார். தொலைபேசியின் பெயர் திறன் சேவை வரும் செப்டம்பர் மாதத்தில் ஆரம்பிக்கப்படாது என அரசாங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது. டொம்பாகலவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகதரவா குளத்தில் நீராடச் சென்ற சிறுவன் ஒருவன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக டொம்பாகல போலீசார் தெரிவிக்கின்றார்கள். இந்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது. மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பேசாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பேசாலை 8 பட்டார பகுதியில் காணப்பட்ட பட்டைக்காட்டு பகுதியில் இருந்து வெள்ளிக்கிழமை மதியம் மாணவர்களின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2026 தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நாளை நடைபெற உள்ளது. நாடளாவிய ரீதியில் அமைந்துள்ள 2723 பரீட்சை நிலையங்களில் புலமை பரீட்சை நடைபெற உள்ளது. தொடரும் இந்திய செய்திகள் தொகுதி மறுவரை

மசோதா குறித்து தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்தாய்வு கூட்டம் என்ற பெயரில் இன்று தமிழக வெற்றி கழகம் அரசு நடத்தும் அரசியல் நாடகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கு பெற்றாது என திராவிட முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளரும் மக்களவை உறுப்பினருமான கனிமொழியை தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மீண்டும் கொண்டுவர திட்டமிட்டுள்ள தொகுதி மறுசீரமைப்பு மசோதா குறித்து இன்று கலந்தாய்வு நடத்த தமிழக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முதல்வர் ஜோசப் விஜய் அழைப்பு விடுத்திருந்தார். நாடாளுமன்றத்தில் வரும் திங்கட்கிழமை முதல் 3 நாட்களுக்கு முக்கிய விவகாரங்கள் மீதான விவாதம் நடைபெற இருப்பதனால் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று அக்கட்சி கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளார். பயங்கரவாதத்தை ஒழித்தால் மட்டுமே பாகிஸ்தானுடன் உறவை சீரமைப்பது குறித்து பரிசீலிக்க முடியும் என்று மத்திய அரசு தரப்பில் மக்களவையில் நேற்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கச்சா எண்ணெய் இருப்பு குறையவில்லை. 60 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் எப்போதும் கையிருப்பில் வைக்கப்பட்டு வருகின்றது. அதில் எந்த பற்றாக்குறையும் இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியாவும் சீனாவும் எல்லை பிரச்சனைகளை அரச தந்திர ராணுவ பேச்சுவார்த்தைகள் மூலம் தொடர்ந்து தீர்த்துக் கொள்ள ஒப்புக்கொண்டுள்ளன. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் கடும் வெள்ளத்தினால் 100 பேர் இறந்ததாக அதிகாரிகள் அறிவித்திருக்கின்றார்கள். சர்வதேச விண்வெளி நிலையத்தின் மின் கட்டமைப்பை மேம்படுத்தும் நோக்கில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அனில் மேனன், ஜெசிகா மேயர் ஆகிய 2 நாசா விண்வெளி வீரர்கள் விண்வெளியை நடையை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளார்கள். உத்தரகாண்டை சேர்ந்த பெண் உலகிலேயே மிக நீண்ட கூந்தலை கொண்டவர் என்ற கின்னஸ் சாதனைக்கே சொந்தக்காரராகி இருக்கின்றார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 உயர்ந்து 1,11,720 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு 65 ரூபா உயர்ந்து 13,965க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. தொடரும் உலக செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் முழுமையாக திறக்கும் ஒப்பந்தத்தை ஈரானும் ஒமானும் நெருங்கி வருகின்றன. துருக்கி மற்றும் பாகிஸ்தானுடனான பாதுகாப்பு ஒப்பந்தம் சவுதி அரேபியாவுக்கு பாதுகாப்பை தராது என ஈரான் அறிவித்துள்ளது. சீனாவுடனான நட்புறவில் விரிசல் ஏற்பட்டு வந்த நிலையில் அந்த நாட்டில் உள்ள ஒரு துணை தூதரகத்தை ஆஸ்திரேலிய அரசு மூடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடகத்தில் பரவிய தவறான தகவலால் ஸ்பெயின் வட அமெரிக்கா பிரதேசமான சியூட்டாவுக்குள் ஒரே வாரத்தில் 72,000 குடியேறிகள் நுழைந்துள்ளார்கள். அமெரிக்காவில் பிறப்பால் கிடைக்கும் குடியுரிமையை கட்டுப்படுத்த அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் முயற்சி எடுத்துள்ளார். சுற்றுலா விசாவில் அமெரிக்கா வந்து குழந்தை பெற்றுக்கொள்ள திட்டமிடுவோரை இலக்காக கொண்டு புதிய உத்தரவில் அவர் கையெழுத்திட்டுள்ளார். தாய்லாந்து பள்ளி துப்பாக்கிச்சூட்டில் காயமிட்டவர்களில் 9 பேர் ஆபத்தான நிலையில் உள்ளனர். அமெரிக்காவின் அட்லாண்டா நகரில் பெண்ணொருவர் மருத்துவமனைக்கு எதிராக வழக்கு தொடுத்துள்ளார். பாகிஸ்தானில் 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் 1900க்கு அதிகமான குழந்தை வன்கொடுமை வழக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்தோனேஷியா குழந்தை கடத்தல் விவகாரத்தில் சிங்கப்பூர் ஏதேனும் குற்றம் நடந்துள்ளதா என்பதை அதிகாரிகளால் உறுதிப்படுத்த முடியவில்லை. இந்தோனேஷியா குழந்தை கடத்தல் கும்பலை சேர்ந்த சிலருக்கு அந்த நாட்டில் கடந்த மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவில் யோகூர் மாநிலத்தில் தாம் பெற்றெடுத்த குழந்தையை கொலை செய்ததாக கல்லூரி மாணவி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மாணவிக்கு 19 வயது. தொடரும் விளையாட்டு செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியின் போது ரசிகர்கள் இலவசமாக அனுமதிக்கப்படுவார்கள் என்று இலங்கை கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது. கொரியா மாஸ்டர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரஷிடா ஸ்ரீ, அக்ஸ்மிதா ஷாலிகா, தன்வி சர்மா ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்கள்.
സെയിന്റ് ലൂയിസ് ടേപ്പിറ്റ് മറ്റും പ്ലീസ്റ്റ് സെസ് പോർട്ടിയിൽ സ്വാമ്പ്യൻ പട്ടമ്പറിന്റെ പ്രജ്ഞാനന്താവക്ക് മുതൽവർ വിജയ് വാഴ്ത്തി തെരിവിച്ചുള്ളാർ. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம் இன்றைய நாணய மாற்றிற்கு அனுசனை வழங்குகின்றார்கள் tatamilnadu.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலியில் ஒரு சில மறு ஒளிபரப்புகளையும் கேட்கலாம். அத்தோடு எமது அனுசரணை நிகழ்ச்சியில் வரும் புகைப்படத்துடன் போட்டோ அதாவது புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு ஹீரோ இலங்கையில் 387 ரூபா 66 சதம், இந்தியாவில் 109 ரூபா 94 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 335 ரூபா 38 சதம், இந்தியாவில் 95 ரூபா 12 பைசா. ஒரு சுவிஸ் ஃப்ரங்க் இலங்கையில் 415 ரூபா 16 சதம், இந்தியாவில் 117 ரூபா 74 பைசா. ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 452 ரூபா 40 சதம், இந்தியாவில் 128 ரூபா 26 பைசா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 840 ரூபா 57 சதம், இந்தியாவில் 68 ரூபா 22 பைசா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அரசனை வழங்கியிருந்தார்கள் பரிசலாட்சப்பலில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லிஸ் கோனேசில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தை இரண்டு நிறுவனங்களுக்கும் அமைதிய இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரேங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா மரக்கறியண்டா அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரஸி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: VT Superstore, Gala Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris Lachapelle, Tordre, Tolibisilakam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: நேரம் சரியாக 10:15 அக்கராட்சத்தில் 9:15 அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இடமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் காலை போந்தன்ற நிகழ்ச்சி தொடர்கின்றது. இந்த நிகழ்ச்சியினூடாக திருமதி பத்மராணி அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானலையில் மலர்கின்றது.

0: விழித்த பாடலை திருமதி பத்மராணி அவர்கள் ஜெர்மனியிலிருந்து காலை போந்த நிகழ்ச்சியினூடாக விரும்பி கேட்டிருந்தார். அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. யோசரிகுமராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் யோசரிகமா. நலமா இருக்கீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமாக இருப்பீர்கள் இருக்கின்றீர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
0: உங்களுடைய உங்களை போன்ற பெரியவர்களுடைய அன்போடு நாங்கள் நல்ல உற்சாகமா இருக்கின்றோம் சோதரம். அதே போல் நீங்களும் நல்ல உற்சாகமாக கலகலப்பாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னு எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு
1: உங்களை போல நாங்களும் உங்களின் மகிழ்விப்பால நாங்களும் நலமாக வளமாக இருக்கிறோம் என்று
0: சும்மா புழுவாதீங்க.
1: எனக்கு
0: பயமா இருக்கு சண்டி தினம் வந்தா.
1: பயப்பட
0: எனக்கு இப்ப நாலஞ்சு நாளா அந்த தலையில ஒரு வருத்தம் மாதிரி என்ன சொல்றது சோதரம். அமுசடக்கம் அமுசடக்கம் என்ன சொல்றது.
1: இல்ல
0: அந்த ஒரு காட்சி வந்து வந்து என் கண்ணுக்கு முன்னாலே தொடர்ந்து வந்துட்டே இருக்கு.
1: நல்ல காட்சியா இருக்குதா?
0: அது கூடாத காட்சி. கூடாத காட்சி
1: நடக்கும்
0: என்ன பயந்து
1: போனோம்.
0: பயந்து போன சோதரம் உங்களுக்கு நேரடியா சொல்றேன். நன்றி. என்ன பாடல கேட்க போறீங்க? அந்த பாட்டு திரட்டா.
1: அந்த
0: பாட்டு தான்
1: பாருங்க.

0: ஒழித்த பாடலை ஜோகேஸ்வரியம் அவர்கள் விரும்பியே கேட்டிருந்தார். நேரம் சரியாக 10:26 மைக்கராட்சியத்தில் 9:26. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: மனசையும் உழைக்கிற காசு நெஞ்சு இல்லை, எல்லாமே வீட்டுக்கு போட்டு போட்டு போட்டு அழிஞ்சு போறோம். முக்கியமா வீடையும் விற்க ஓடும், புது வீடு ஒன்று வாங்க ஓடும். ஆறு மூலம் தெரிஞ்சாக்கள் இருக்கணுமா?
2: போட்டு
1: கடவுள் கை கொடுத்த மாதிரி இருக்குது. கேமா நான் போறேன், அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டையும் வித்து புது வீடையும் இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ளை அந்த மாதிரி செய்வார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
2: மறக்காதீங்க ஜோஸ் ஜீரட்.
1: ஓ, கடைசியரையும் மறக்க மாட்டேன்.
3: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23-25.
0: நேரம் சரியாக 10:28 மைக்கராட்சியத்தில் 9:28. இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் ராஜலிங்க, நலமா இருக்கீங்களா? இதான் உங்களை குரல் ரேடியோ வானொலியில தொடர்ச்சியாக கேட்டு ராஜலிங்கம். நல்ல சந்தோஷமா இருக்குங்க. எனக்கும் நல்ல சந்தோஷமா இருக்கு. அப்படி சோம்பரியல் மாதிரி இருக்க கூடாது. அப்படியே நல்ல உற்சாகமாக திடகாத்திரமாக பேச்சு வன்மையோடு அழுத்த திருத்தமான பேச்சுக்கள். எல்லாருக்கும் சிறப்பு மகிழ்ச்சி.
4: அந்த வகையில் நான் கேட்கும் பாடல் வந்து 1000 நிலவேவா, 1000 நிலவேவா. அந்த பாடலுக்கு
0: 1000 நிலவே வரை சொல்லி கேட்குறீங்க. 1 நிலவே சமாளிக்க முடியாம இருக்கிறீங்க, அப்புறம் 1000 நிலவை போட்டு என்ன செய்ய போறீங்க?
4: நேர்கள் அவர்களோடய கலந்துரையாடி மகிழ்ச்சி அடைஞ்சதே மிகவும் சந்தோஷப்பட்டு மற்ற மனைவியும் மிக சந்தோஷப்பட்டார். எல்லோரும் கலந்துரையாடி சிற்றுண்டி சாப்பிட்டு தான் வெளிக்கிட்டனா சொல்லி போட்டு. ஆமா ஆமா, பாடலை கேப்போம் ராஜானே. இதுக்கும் நான் தலையத்துக்கு ஒரு
0: வருகிறேன்.
4: நன்றி ராஜ்,
0: உங்களுக்கான பாடல் தருகின்றேன், கேட்டு மூலங்கள். நன்றி
4: நன்றி நன்றி. வணக்கம்.
0: அவர் சகோதரர் ராஜலிங்கம் அவர்கள் விரும்பி

0: ஒலித்த பாடலை பிரான்சில் இருந்து ராஜலிங்கம் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அன்பரவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 10:35 ஐக்கியராஜ்யத்தில் 9:35 இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சௌக்கியமா உற்சாகம் இருக்கின்றோம் ராதா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் அனைவருமே நலமாக இருக்கின்றோம்.
0: நன்றி.
1: நான் கேட்க இருக்கிற பாடல் வந்து நிரபராதத்திலிருந்து தேவி நீ இன்றி நானே தம்மா, அந்த பாடலை கேக்குறேன்.
0: நல்ல பாடல் ஒன்று கேக்குறீங்க, அருமையான பாடல். புலமைப்பித்தனுடைய கவிதை வரி.
1: ஆமா ஆமா,
0: பாலாவும் வாணியம்மாவும் பாடுறான் நினைக்கிறேன். நன்றி. உங்களுக்கான பாடலை தருகின்றேன் சகோதரம். இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு நன்றிகள்.
1: நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: அவர் சகோதரி ராதா கனகராஜா இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடலை கேட்பதற்கு முதல்
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 பாரிஸ் 10, தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1 5 1 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: அம்பாளி சோஸ் நேரம் சரியாக 10:37 ஐக்கியராஜ்யத்தில் 9:37 இந்த வேளையில் ராதா கனகராஜா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இசை அரசி வாணியம்மாவோடு இணைந்து பத்மஸ்ரீ பாலா அவர்கள் பாடிய பாடல். புலவர் புலமைப்பித்தன் அவர்களுடைய கவிதை வரி. இசை சங்கர் கணேஷ்.

0: இசைப்பலியில் ஏற்பட்ட தளங்களுக்கு மன வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராதா, என்னோட சந்தர்ப்பத்தில் உங்களுக்காக இந்த பாடலை முழுமையாக தருகின்றேன். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: இன்றைய
0: பயணங்கள் எல்லாம் எப்படி இருக்கு?
2: சற்று நேரத்தில் கடையத்தில் சந்திப்போம்.
0: சற்று நேரத்தில் கலையத்தில் சந்திக்க போறீங்க? நன்றி, வாழ்த்துக்கள். என்ன பாடல்?
2: உங்கள்கிட்ட ஒரு பாட்டு கேட்டேன். வியாழக்கிழமை நான் கேட்கிற பாட்டுகளை உன்னிப்பா காமிச்சுக்கேன்டா. இன்னத்துக்காண்டி இந்த பாட்டு எல்லாம் கேட்கிறான்றதும் நான் எனக்கு பிடித்த இன்னுமோ இசைக்கிறது. இப்ப நான் கேட்க போற பாடல் வந்து வசந்த மாளிகை திரைப்படத்தில் கலைமகள் கைப்பொருடைய என்ன
0: அதில் சரஸ்வதியினுடைய வீணை
2: அதை வச்சுதான் பாட்டு உங்கள்கிட்ட கேட்டான். கந்தனுக்கு மாலையிட்டால் நேற்று ராஜாண்ட அஞ்சு நேர சாப்பாடு மத்திகானம் கேமாட்ட பின்னேரன் ராஜாண்ட ஆறு மணி ஒன்பது மாவட்டம் ராகுபுட்ட ராஜிதாவு பதினொன்றாம் முக்கால் வர கேமாட்ட பாட்டு இந்த பாட்டை பாட்டு கந்தனுக்கு மாலையிட்டால் பாட்டு
0: படுத்தினான்.
2: பிறகு அப்படியே ஓய்ண்டக்கும் கூட்டத்தில் வந்திருக்கிறேன். இந்த மாதம் சந்திப்பினம் நேர சந்திப்பம் பாட்டை கேட்போம். என்ன இறைச்சல்
0: சரஸ்வதியினுடைய வீணையில பாட்டு கேட்க போறீங்க. வாணியினுடைய கை அசைவுகளை பார்த்து பார்க்கணும். அந்த மாதிரி அவ்வளவும் பயிற்சி பெற்ற ஒரு நல்ல கட்டிக்காரி. நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி, வாழ்த்துக்கள் தான்.

கவியரசர் அவர்களுடைய கவிதை வரி. இந்த வரிக்கு அந்த படத்தினுடைய முழு என்ன இருக்கின்றது, அந்த படத்தில் என்ன கதை இருக்கின்றது, என்ன நடிப்பு இருக்கின்றது, எல்லாத்தையும் உணரக்கூடிய மாதிரி இந்த ஒரு பாடலே எழுதிவிட்டார் கண்ணன்.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் விபி அவர்கள் பிரான்சில் இருந்து. நேரம் சரியாக 10:47, ஐக்கியராஜ்யத்தில் 9:47. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இடமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்று. இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் குணா, நலமா இருக்கீங்களா?
1: நடக்குது
0: இடையா, இது இடையா இல்லாதது போல் இருக்கின்றது. எப்படி கண்ணதாசன் கவிதை வரிய கண்ணதாசன் ஒரு சகாப்தம். என்ன பாடலை கேக்குறீங்க? காதல் பாட்டுறீங்க? அந்த பாடலுக்கு வாணியமாக தேசிய விருது கிடைக்க வேண்டிய பாடலாம் அது. ஹிந்தி அந்த அளவுக்கு பாடின வேகம் ஆசையும் அந்த பாடல் ஒரு ஹிந்தியின் டப்பிங் சங்கர் கணேஷ்
1: நடிப்பு
0: நல்ல. அப்ப உங்களுக்கு ரசிச்சு கேட்டுருக்கீங்க?
1: இன்னும்
0: ரசிச்சு கேட்க போற இப்பொழுது. ஆமா, குரல்ல வாணியமான குரலா அல்லது நடிப்பா அல்லது கவிதை வரியா? சங்கர் கணேசன் இசையா அல்லது பத்மஸ்ரீ வைரமுத்தனுடைய கவிதையா?
1: கவிதைகள்
0: மாதிரி இருக்கு. பல மாம்பழம், பல வாழைப்பழம்,
1: அப்படியே
0: பாலவன சோலி என்று பாலவனத்துல இங்க சோலி இருக்குது.
1: இப்ப எல்லாம் உண்டாக்குறாங்களுக்கு தெரியாது.
0: தண்ணி ஊத்தியோ பாட்டு முடிய. இது பெரிய பாடல். ஆளுக்கு சந்தர்ப்பம் இருக்கு, அந்த சந்தர்ப்பம் அமைந்தவர் பாப்பமே.
1: அப்பவும்
0: பாடல் வருகின்றது, கேட்டு மாளுங்கள்.
1: நன்றி.

0: கீதா.
1: சேகர், நம்ம நட்புங்கிறத மீறி அடுத்த கட்டத்துக்கு ஏன் போகணும்னு வருத்தமா இருக்கு.
0: இல்ல கீதா, அதை நீயோ நானோ முடிவு செய்யறதில்லை.

0: நிகழ்ச்சியை நிறைவு செய்ய அதிர்ஷ்டக்காரராக வந்திருக்கும் எங்கள் டாக்டர் ரவி அவர்கள். வணக்கம் ரவி, நலமா இருக்கிறீங்களா ரவி?
1: ஓ நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் கூட அன்போடு நலமா இருக்கிறோம். எப்படி இருக்கிறா ரஞ்சி தங்கச்சி?
1: என்ன
0: ரவி கதையே காணல, ரஞ்சிக்கு வேலை இல்லையா வீட்டில
1: கேட்டேன்.
0: பக்கத்துல இருந்து பாட்டு கேட்டு ரெண்டு மணி தேலமா சாப்பிட்டு
1: சாப்பிடுறோம்
0: என்று நடக்குது என்ற பாட்டு கேட்க போறீங்களா? நல்ல பாட்டு. இருவர் உள்ள படத்துல இருந்து சும்மா அந்த மாதிரி சரோஜ தேவிய பார்த்தா அல்ல தேவிகாவும்
1: சரியில்லை
0: கண்ணலகி அவருக்கு பார கோபம் வருது. என்ன சரியான கோபம் அவருக்கு தெரியல. அவன் சவுந்தரராஜ சிவாஜி பாட அவருக்கு கோபம்டா தலைக்கு மயிலெல்லாம் பிச்சு இந்த காதுகளால் போய் வெடி போகிற மாதிரி போகிறான் கோவிச்சுண்டு.
1: கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் கதை. நான் என்ன கதாசிரியர்களின்
0: தான் செய்யலாது. நன்றி, உங்களுக்கான பாடல் இது உங்கள் இல்லம் தேடி வருகின்றது. கேட்டு பாடல்கள் நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தனல். காலை பூந்தன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதய ஒருமனாண்டுகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகிறேன்.

நிலைய கலைகளிடம் பதினொருமணி. பிடி காசன்கரையன் பிடி சூப்பர் ஸ்டோர் ஆதரவிடம் வரும் மணிக்கூர் தலைவர்களிடம் வரும் செய்தி தலைப்புகள். வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று சனிக்கிழமை முற்பகல் 8:30 வெளியிடப்பட்ட பலத்த காற்று தொடர்பான அபாய எச்சரிக்கை அறிவித்தல் கமைய நாட்டை சூழ உள்ள சில கடல் பகுதிகளில் நிலவும் அதிகப்படியான கொந்தளிப்பான தன்மையை கருத்தில் கொண்டு கடத்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களம் அனைத்து மீனவ சமூகத்துக்கும் இந்த விசேட அறிவித்தலை விடுக்கின்றது. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனைகளின் போது மொத்தம் 431 தரமற்ற மோட்டார் சைக்கிள் தலைக்கவசங்கள் நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கிளிநொச்சி பரவிப்பாஞ்சான் பாலத்தை புனரமைக்க கோரி பொதுமக்கள் தண்ணீரில் இறங்கி வெள்ளிக்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பரவிப்பஞ்சான் பகுதி A9 வீதியிலிருந்து சுமார் 250 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இரும்பு பாலம் சேதமடைந்துள்ளதால் குறித்த பாலத்தின் ஊடாக போக்குவரத்து மிகவும் ஆபத்து நிறைந்ததாக காணப்படுகின்றது. 45 வருடங்களாக புனரமைக்கப்படாத பாலம் உடைந்து விழும் ஆபத்தான நிலைமையில் காணப்படுகின்றது. கடத்தப்பட்டு காணாமலாகப்பட்ட ஊடகவியலாளர் பிரகீத் கில்னினா கூட வழக்கு விசேட மூவரடங்கிய மேல் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது.

சத்துருகொண்டான் பகுதியில் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் போலீசில் முறைப்பாடு அளித்த நபர் சிஐடி பிரிவின் 4 மாடிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த படுகொலை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவினால் நியமிக்கப்பட்ட குழுவில் பெயர் குறிப்பிடப்பட்ட 3 ராணுவ தளபதிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் இதுவரை விசாரிக்கப்படவில்லை. உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வெறும் வயதை 67 மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வெறும் வயதை 65 உயர்த்துவதற்கான அரசியலமைப்பின் 22 திருத்தத்துக்கு தொடர்ந்தும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டு வருகின்றது. மதுபோதையில் வாகனம் செலுத்தியமை உள்ளிட்ட 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரும் ஓய்வெற்ற சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபருமான ரவி செவினாத்னாவுக்கு எதிராக கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு விசாரணையை முன்னெடுத்துச் செல்வது கொழும்பு மேல் நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. மெகசின் சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்துக்கு உயிரிழந்த கைதி பாதாள உலக குழுவின் முக்கிய நபரான கோஸ்மல்லி என்பவரின் பிரதான ஒப்பந்த துப்பாக்கிதாரி என விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது. மெகசின் சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தை தொடர்ந்து விளக்கமுறையில் வைக்கப்பட்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உபதலைவரும் முன்னாள் அமைச்சருமாகிய அகில விராஜ் காரியவசத்துக்கு பாதுகாப்பு வழங்குமாறு கோரி சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு ஐக்கிய தேசிய கட்சி கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றது. சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளின் புனை நடைமுறைகளை விரைவுபடுத்துவதற்கும் அரசு பகுப்பாய்வாளர்கள் அறிக்கைகளை பெற்றுக்கொள்வதில் நிலவும் தாமதத்தை தவிப்பதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்ச்சனா நாணயக்காரா தெரிவித்திருக்கின்றார். மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பேசாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பேசாலை 8 வட்டாரம் பகுதியில் காணப்பட்ட பட்டைக்காட்டு பகுதியிலிருந்து வெள்ளிக்கிழமை மதியம் 6 சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. தொடரும் இந்திய செய்தி தலைப்புகளில் தொகுதி மறுவரையறையை மசோதா குறித்து தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்தாய்வு கூட்டம் என்ற பெயரில் இன்று தமிழக வெற்றிக்கழக அரசு நடத்தும் அரசியல் நாடகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கேற்காது என திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் மக்களவை உறுப்பினருமாகிய கனிமொழி தெரிவித்திருக்கின்றார். மத்திய அரசு மீண்டும் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ள தொகுதி மறுசீரமைப்பு மசோதா குறித்து இன்று கலந்தாய்வு நடத்த தமிழக எம்பிக்களுக்கு முதல்வர் ஜோசப் விஜய் அழைப்பு விடுத்திருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் வரும் திங்கட்கிழமை முதல் 3 நாட்களுக்கு முக்கிய விவகாரங்கள் மீதான விவாதம் நடைபெற இருப்பதால் காங்கிரஸ் எம்பிக்கள் அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று அந்த கட்சி கொறடா உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இந்தியாவின் வடகிழக்கு மாகாணங்களில் கடும் வெள்ளத்தால் சுமார் 100 பேர் இறந்ததாக அதிகாரிகள் அறிவித்திருக்கின்றார்கள். உத்தரகாண்டத்தைச் சேர்ந்த உலகிலேயே பெண் மிக நீண்ட கூந்தலை கொண்டவர் என்ற கின்னஸ் சாதனைக்கு சொந்தக்காரரானார். தொடரும் உலக செய்தி தலைப்புகளில் கெர்மோஸ் நீரிணையை மீண்டும் முழுமையாக திறக்கும் ஒப்பந்தத்தை ஈரானும் ஓமானும் நெருங்கி வருகின்றன. துருக்கி மற்றும் பாகிஸ்தானுடனான பாதுகாப்பு ஒப்பந்தம் சவுதி அரேபியாவுக்கு பாதுகாப்பை தராது என்று ஈரான் அரசு தெரிவித்திருக்கின்றது. சீனாவுடனான நட்பில் விரிசல் ஏற்பட்டு வந்த நிலையில் அந்த நாட்டில் உள்ள ஒரு துணை தூதரகத்தை இஸ்ரேலிய அரசு மூடியதாக தெரிவிக்கப்படுகின்றது. சமூக ஊடகத்தில் பரவிய தவறான தகவலால் ஸ்பெயினின் வட ஆப்பிரிக்க பிரதேசமான கியூட்டாவுக்குள் ஒரே வாரத்தில் 72,000 குடியேறிகள் நுழைந்திருக்கின்றார்கள்.

அமெரிக்காவில் புறப்பால் கிடைக்கும் குடியுரிமையை கட்டுப்படுத்த அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் முயற்சி எடுத்திருக்கிறார். அமெரிக்காவில் புறப்பால் கிடைக்கும் குடியுரிமையை கட்டுப்படுத்த அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் முயற்சி எடுத்திருக்கிறார். தாய்லாந்து பள்ளி துப்பாக்கிச் சூட்டில் காயமுற்றவர்கள் 9 பேர் ஆபத்த நிலையில் உள்ளார்கள். அமெரிக்காவின் அட்லாண்டா நகரில் பெண் ஒருவர் மருத்துவமனைக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கிறார். பாகிஸ்தானில் 2026 முதல் 6 மாதங்களில் மட்டும் 1900 அதிகமான குழந்தை வன்கொடுமை வழக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மலேசியாவின் ஜெகூர் மாநிலத்தில் தாம் பெற்றெடுத்த குழந்தையை கொலை செய்ததாக கல்லூரி மாணவி மீது குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறது. மாணவிக்கு 19 வயது. தொடரும் விளையாட்டுச் செய்தி தலைப்புகளில், இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியின் போது ரசிகர்கள் இலவசமாக அனுமதிக்கப்படுவார்கள் என்று இலங்கை கிரிக்கெட் வாரியம் அறிவித்திருக்கின்றது. இறுதியாக இன்றைய நாணயமாற்றத்துக்கான அனுசரணை. உடனுக்குடன் தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினுடாக தந்தோன்றுக்கு நமது உத்தியோக இணையதளமான www.trtamilolli.com. இன்று ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 387.66% இந்திய பெறுமதியில் 180.94% ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335.38% இந்திய பெறுமதியில் 95.12% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.16% இந்திய பெறுமதியில் 117.74% ஒரு யூகே பவுன் இலங்கை பெறுமதியில் 482.40% இந்திய பெறுமதியில் 128.26% ஒரு கனடிய டாலர் இலங்ககை பெறுமதியில் 240.87% இந்திய பெறுமதியில் 68.22% காணப்படுகின்றது. இத்துடன் விடி கேசங்கரியன், விடி சூப்பர் ஸ்டோர் ஆதரவுடன் பெற்ற மணிக்கூர் தலைவர்களிடம் பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான் வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
2: VT Superstore, Gala Gonesse Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Mélodiguer Todorbrelke, VT Cash and Curry, Paris Lachapelle, Todorbe Tolibisilakam, Cyberundre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

இதுவரை நேரமும் நிகழ்ச்சி தொகுப்பில் இணைந்திருந்த ஏ எஸ் ராஜன்னை அவர்களுக்கு எனது வணக்கத்தையும் நம்பிக்கையையும் தெரிவித்துக் கொண்டு மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளை தொகுத்து வழங்கிய கேது அவர்களுக்கும் எனது வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியில் தொடரும் நிகழ்ச்சிகளோடு உங்கள் அன்பின் அறிவிப்பாளர் கணேஷ் கிருஷ்ணா. தொடர்கின்றது வழமை போல் இந்நேரத்தில் என் கேள்விக்கு என்ன பதில். என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிப்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நீங்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்க நீங்கள் அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 7733 1 48 32 15 40. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 7733 9 51 48 47 71. எமது வைபர் இலக்கம் 7733 6 50 7 7 4 27. எமது வாட்ஸ்அப் இலக்கம் 7733 6 89 86 55 29.

கேள்வி வளமை போல் உங்களுக்காக ஐந்து கேள்விகள் காத்திருக்கின்றது. ஐந்து கேள்விகளில் முதலாவது கேள்வி வளமை போல் சரியா தவறா? மீதி நான்கு கேள்விகளுக்கும் நான்கு விடைகள் வீதம் தருகின்றோம். அதில் சரியான விடைகளை தெரிவு செய்து நாங்கள் தந்திருக்கும் விடை தெரிவுக்கள் மட்டும் சரியான விடைகளை தெரிவு செய்து எமது வளமையான தொலைபேசி இலக்கங்களோடு நீங்கள் கலந்து சிறப்பிக்கலாம். வருகின்றது முதலாவது கேள்வியாக. எட்டு ஆண்டுகள் கழித்து மீண்டும் நவம்பர் மாதம் ஐக்கிய நாட்டு சபையில் உறுப்பினராக சேர்க்கப்பட்ட நாடு பாகிஸ்தான். இக்கூற்று சரியா தவறா? 8 ஆண்டுகள் கழித்து மீண்டும் நவம்பர் மாதம் ஐக்கிய நாட்டு சபையில் உறுப்பினராக சேர்க்கப்பட்ட நாடு பாகிஸ்தான். இக்கூற்று சரியா தவறா என முதலாவது கேள்வி வருகின்றது.

அவர்களே 8 ஆண்டுகள் கழித்து மீண்டும் நவம்பர் மாதம் ஐக்கிய நாட்டு சபையின் உறுப்பினராக சேர்க்கப்பட்ட நாடு பாகிஸ்தானி கூற்று சரியா தவறா என முதலாவது கேள்வி வந்திருக்கின்றது நேர்களே. இரண்டாவது கேள்வியாக வருகின்றது, தலைமுடி கொட்டுவதற்கு முக்கிய காரணம் ஏது? தலைமுடி கொட்டுவதற்கு முக்கிய காரணமாக அமைவது, விடை தெளிவாக வருகின்றது, விட்டமின் ஏ குறைவு. இரண்டாவதாக இரும்பு சத்து இல்லாதது. மூன்றாவதாக உடற்பயிற்சி செய்யாதது. நான்காவதாக பரம்பரை வியாதி. இரண்டாவது கேள்வியாக கேட்கப்பட்டது, தலை முடி கொட்டுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது, விடை தெளிவாக வந்தது, விட்டமின் ஏ குறைவு. இரண்டாவதாக இரும்பு சத்து இல்லாதது. மூன்றாவதாக உடற்பயிற்சி செய்யாதது. நான்காவதாக பரம்பரை வியாதி.

மூன்றாவது கேள்வியாக வருகின்றது நேர்களே. புத்தாண்டு பிறக்கும் போது, புத்தாண்டு பிறக்கும் போது மூன்று முறை மணி அடித்து வரவேற்கும் ஆசிய நாடு எது? புத்தாண்டு பிறக்கும் போது மூன்று முறை மணி அடித்து வரவேற்கும் ஆசிய நாடு எது? விடை தெளிவாக வருகின்றது ஜப்பான், தாய்லாந்து, சிங்கப்பூர், இந்தோனேசியா. கேட்கப்பட்டிருந்த கேள்வியானது புத்தாண்டு பிறக்கும் போது மூன்று முறை மணி அடித்து வரவேற்கும் ஆசிய நாடு எது? விடை தெளிவாக வருகின்றது வந்தது ஜப்பான், இரண்டாவதாக தாய்லாந்து, மூன்றாவதாக சிங்கப்பூர், நான்காவதாக இந்தோனேசியா.

0: நான்காவது கேள்வியாக வருகின்றது. நேர்களே, 1903 தென்னாப்பிரிக்காவில் காந்திஜி நடத்திய செய்தித்தாள் 1903 தென்னாப்பிரிக்காவில் காந்திஜி நடத்திய செய்தித்தாள் 97 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அங்கே வெளியிடப்படுகின்றது. அந்த நாள் இதழின் பெயர் என்ன? 1903 தென் ஆப்பிரிக்காவில் காந்திஜி நடத்திய செய்தித்தாள் 97 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அங்கே வெளியிடப்படுகின்றது. அந்த நாள் இதழின் பெயர் என்ன? விடை தெரிவாக வருகின்றது யாங் இந்தியா. என்னுடைய உச்சரிப்பு நான் பிரெஞ்சில் இங்கிலீஷ்லேயே நான் உங்களுக்கு சொல்லுகின்ற நேர்களை பெயரை எழுதுங்க. யாங் YOUNG இந்தியா. இரண்டாவதாக நியூ இந்தியா NEWINDIA நியூ இந்தியா. மூன்றாவது விடை தேவையாக ஒப்பீனியன் இப்பனா பீனா நீனா யானா இன்னா. நான்காவதாக த இந்தியா TH INDIA நான்காவது விடை தெரிவு த இந்தியா TH இடவழி INDIA இந்தியா. 1903 தென் ஆப்பிரிக்காவில் காந்திஜி நடத்திய செய்தித்தாள் 97 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அங்கே வெளியிடப்படுகின்றது. அந்த நாளிதழின் பெயர் என்னென்று நான்காவது கேள்வியாக அமைந்திருக்கின்றது. என்று நேர்களை தவிக்க முடியாததால் உங்களுக்காக 4 கேள்விகள் மட்டும் தந்திருக்கின்றோம். 4 கேள்விகளில் நாங்கள் தந்திருக்கும் விடை தெரிவுக்குள் மட்டும் சரியான விடைகளை தெரிவு செய்து நீங்கள் எங்களோடு நெருங்குங்கள். வலிமை போல் முதலாவது சரியா தவறா, மீதி 4 கேள்விகளுக்கும் மூன்று கேள்விகளுக்கும் 4 விடைகள் வீதம் தந்திருக்கின்றோம். அந்த 4 விடைகளில் நாங்கள் தந்திருக்கும் விடை தெரிவிக்குள் மட்டும் சரியான விடைகளை தெரிவு செய்து நீங்கள் எங்களோடு நெருங்குங்கள். மீண்டும் வருகின்றது முதலாவது கேள்வி. கேட்கப்பட்ட கேள்வியானது, 8 ஆண்டுகள் கழித்து மீண்டும் நவம்பர் மாதம் ஐக்கிய நாட்டு சபையில் உறுப்பினராக சேர்க்கப்பட்ட நாடு பாகிஸ்தான். இக்கூற்று சரியா தவறா என முதலாவது கேள்வி அமைந்திருக்கின்றது. இரண்டாவது கேள்வியாக வந்திருக்கின்றது, தலைமுடி கொட்டுவதற்காக முக்கியமாக காரணம் ஏது? தலைமுடி கொட்டுவதற்கு முக்கிய காரணம் ஏது? விடை தெளிவாக வந்திருந்தது விட்டமின் ஏ குறைவு, இரும்பு சத்து இல்லாதது, உடற்பயிற்சி செய்யாதது, பரம்பரை வியாதி. மூன்றாவது கேள்வியாக கேட்கப்பட்டிருந்தது, புத்தாண்டு பிறக்கும் போது 3 முறை மணி அடித்து வரவேற்கும் ஆசிய நாடு எது? விடை தெளிவாக வந்திருந்தது ஜப்பான். இரண்டாவதாக தாய்லாந்து, சிங்கப்பூர், இந்தோனேசியா. நான்காவது நிறைவு கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கின்றது, 1903 தென் ஆப்பிரிக்காவில் காந்திஜி நடத்திய செய்தித்தாள் 97 ஆண்டுகள் கழித்து மீண்டும் அங்கே வெளியிடப்படுகின்றது. இந்த அந்த நாளிதழின் பெயர் என்ன? யாங் YOUNG யாங் இந்தியா, நியூ இந்தியா, ஒப்பீனியன், த இந்தியா. சரி நேர்களே, இந்த கேள்விகளை நாங்கள் உங்களிடம் சரியான விடைகளை தெரிவு செய்து நீங்கள் எங்களோடு பெரும்பறைக்கும் நாங்கள் விளம்பர பக்கம் சென்று வருகின்றோம். கலைய நேரம் சரியாக 11:25, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:25, தாயகத்தில் மதியம் 2:55. இந்த நேர அறிக்கை உங்களுக்காக வழங்கியவர்கள்
1: பரிசு லாட்சிகளில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரி மகால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரி மகாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரி மகாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரி மகால் 14 ரே கை பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலை ஷரி மகால்.

0: சரி, அந்த வகையில் வந்திருக்கும் டீச்சரை முதலில் வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம் டீச்சர்.
1: வணக்கம் மாணவன்.
0: நலமா?
1: நலம் நலம்.
0: சரி, உங்களுக்கு இன்றைக்கு ஒரு கேள்விக்கு போனஸ் புள்ளியும் பெறப்போது. ஐந்தாவது கேள்விக்கு உங்களோட ஈஸியா புள்ளி எடுக்கிறீங்களா? எல்லாருக்கும்
1: என்ன
0: மங்கள் கட்ட சொல்லுங்க. சரி சரி, விடைக்கல போமா.
1: அப்புறம்
0: கமலவணிய அங்க நிக்கிற வந்து பேசி போடுவார.
1: அதான் சரி, முதலாவது தவறன்றேன்.
0: ஓகே.
1: ரெண்டாவது பரம்பரைன்றேன்.
0: பரம்பரையாவா? கடவுளே.
1: மூன்றாவது ஜப்பான்ன்றேன்.
0: ஓகே.
1: நாலாவது ஒப்பீனியன்.
0: ஒப்பீனியன். சரி, அஞ்சாவதுக்கு உங்களுக்கு போனஸ் புள்ளியே நாங்கள் தாரம். இந்த முறை என்ன செய்யறாரு போட்டு.
1: ஓகே, நன்றி. இந்தியாவில் கதைக்கிறேன்.
0: ஓகே சரி, கொடுங்க. நலமா? நான் நலமா இருக்கிறேன். அப்ப டெலிபோன் பில் உங்ககிட்ட வர போதாம். டீச்சர் மேட்ட விளையாட்டு
2: எங்க
0: எப்ப
1: சந்திச்சது?
0: நான் வரவே இல்லை. அப்புறம் என்ன, நான் என் மனைவி
1: அறிமுகப்படுத்துறேன்.
0: மனைவியை கூட்டிட்டு ஐயோ கடவுளே. சரி கூறுங்க, விடைகளை போகும்போது அடுத்த நிகழ்ச்சியில கலைப்ப
2: முன்மேடா.
0: அடுத்த நிகழ்ச்சி உங்களுக்கான நிகழ்ச்சி தானே? இன்னைக்கு நீங்க தான் எல்லாரும் சில நிகழ்ச்சியை நகர்த்த போறீங்க. ஓகே ஓகே. சரி, உங்களுக்காக போனஸ் புள்ளி நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம் எல்லாருக்கும். அதை முதலே சொல்லிட்டேன்னா அப்புறம் ஒரு ஆளுக்கு சொல்லி ஒரு ஆளுக்கு சொல்லிடுன்னு சொல்லக்கூடாது. சரி, நன்றி சியாமலா டீச்சர். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி நன்றி.
0: நேர்களே, தொடரும் நிகழ்ச்சியாக மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளை தொடர்ந்து இன்று மட்டும் ஒரு விசேட நிகழ்ச்சியாக இடம்பெற இருக்கின்றது. நேர்கள், நீங்கள் தான் நிகழ்ச்சியை நகர்த்தி செல்லப் போகின்றீர்கள். யார் முதலில் அழைப்பு எடுக்கின்றார்களோ அவர்கள் உங்கள் சமையல் குறிப்பை பற்றியோ அல்லது உங்களுக்கு பிடித்தது ஏதாவது பொழுதுபோக்கை பற்றியோ உங்களோடு உரையாடி கொள்ளலாம். இவ்வாறு அந்த நேர் துண்டித்த பிறகு அடுத்த நேர் வேணுமென்றால் இணைந்து நிகழ்ச்சியை நீங்கள் தான் நகர்த்தப் போகின்றீர்கள். ஆகவே இப்போதே தயார் செய்யுங்கள். என்ன சமைக்கிறோம், என்ன சாப்பாடு, என்ன ஸ்பெஷல், அன்று கணேசுக்கு குறிப்பு கொடுக்க வேண்டும். அந்த குறிப்பை பார்த்து மற்றவர்கள் சமைக்க போறார்கள். நானும் விட்டு போய் ட்ரை பண்ண போறேன். ஆகவே அதற்கான தயார்படுத்தலோடு இருங்கள், காத்திருங்கள். நாங்கள் உங்களை வரவேற்க தயாராக இருக்கின்றோம். மணிக்குரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளை தொடர்ந்து கமலவணியை காத்திருப்போரை வரவேற்கின்றோம். கமலவணி
3: வணக்கம். கணேஷ்,
0: கமலவணி நலமா?
3: நலம். நீங்க?
0: நலம் நலம்.
3: அந்த நாட்டில் இல்லையா குமார்?
0: வார இந்த இந்தியோட சரி. இந்தியோட சரி, பிறகு கடைசி கிழமை வந்து சந்திப்போம். செப்டம்பர் மாசம் சந்திப்போம்.
3: நானும்
0: ஒண்ணும் செய்யல, வந்த உடன்படி நானும் எடுக்கலாம்.
3: தவறா கேள்வி சொன்னாலுமா இல்ல ரெண்டு புள்ளி வரலாமன்னு யோசிச்சு பார்த்தோம்.
0: சரி, நான் தவறா செய்யாரை பலர் அப்படி தந்ததுக்கு நான் என்ன செய்யறது?
3: நான் முதலாவது தவறு சொல்றேன்.
0: ஓகே.
3: ரெண்டாவது இரும்பு சத்து.
0: ரெண்டாவது இரும்பு சத்து. இது நான் வேற அலுவலாச்சு இருக்கேன் சொல்லுங்க.
3: மூன்றாவது ஜப்பான். நாலாவது அந்த மூன்றாவது தந்தீங்க இந்தியா.
0: ஒப்பீனியன். ஓகே. என்ன நட்சத்திரம்?
3: என்ன
0: நட்சத்திரம்? வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்
4: வணக்கம்
0: வணக்கம். வதனா? முதல் வாராக்கள் எடுத்துக்கொண்டு வரைக்கும் உங்களுக்கு அப்படி வருங்க. நலமாவா?
2: நலம். நீங்கள்?
0: நலம் நலம். சரி
2: முதலாவது தவறு. ஆனா நீங்க அப்புறம் அதை அந்த அண்ணாட்ட சொல்லி போட்டு போங்கப்பா. மற்றதுக்கு நீங்க இன்னொரு விட தந்திருக்கோம்.
0: பரம்பரை வியாதி என்று இல்ல அப்படி இது. நான் இப்ப சொல்லி இல்ல, நான் சொன்ன சொல்லி தந்தன்னு போடுவார்கள்.
2: என்ன
0: சொல்றீங்க?
2: இரும்பு சத்து.
0: இரும்பு சத்து.
2: மற்றது ஜப்பான். மற்றது ஒப்பீனியன்.
0: நன்றி. அடுத்த நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி சொல்லுங்க. அப்ப நீங்களே
2: சொன்னீங்க இப்ப.
0: சரி பாப்போம் என்ன சமையல், என்ன குறிப்பு, அல்லது வேற ஏதாவது குறிப்புகளோட வரீங்களோ தெரியாது. அல்லது வீட்டை அலங்கரிக்கிறது ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா சரி. நீங்களா நகத்த போறீங்க? நீங்க நேர்கள்லாம் ஒரு மத்தியாத நகர்த்தி நீங்கள்டா சரி. நாங்க நலமாக இருக்கின்றோம். இந்த கிழமையோட சுற்றுலா
4: உலகத்துக்கு வலிக்கிறீங்க. நான் முதலாவது அது ஆண்டு வந்து அது தவறுன்னு சொல்றேன். மூன்றாவது ஜப்பான். நாலாவது இந்தியன். அது ஒப்பீனியன். அஞ்சாவது கேள்வி தந்து நீங்க.
0: அஞ்சாவது கேள்வி வரையில நாலு கேள்வி தான் இன்னைக்கு தந்திருக்கிறார்கள். நன்றி. வணக்கம். வாட்ஸ்அப்ல வந்துட்டீங்க. வணக்கம்.
5: வணக்கம் கணேஷ். புங்கியூர் ராஜா.
0: புங்கியூர் ராஜா. நலமா?
5: நலமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் நலம். நீங்க ஜெனியை தள்ளி விட்டுட்டு வந்துட்டீங்க.
5: ஜெனி தள்ளி விட்டுனா?
0: ஜெனி தான் நின்றவா? இல்ல இல்ல
5: லைன்ல நின்றவா?
0: சரியா பரவாயில்ல கூறுங்களா.
5: தவறு.
0: ஓகே.
5: ரெண்டாவது இரும்பு சத்து. அந்த இரும்பு சத்து ரெண்டாவது. மூணாவது ஜப்பான். நாலாவது நாலாவது மூன்றாவது விடைய போட ஓப்பனிங்கோ அந்த விடைய போடுங்க.
0: ஓகே நன்றி புங்கியூர்.
5: நன்றி வணக்கம்.
0: நன்றி மன்னிச்சு.
5: வணக்கம் மன்னிச்சாதிங்க.
0: தொடர்ந்து வந்திருப்போர் வணக்கம்.
6: வணக்கம் கணேஷ். பிரேமா கைலாயநாதன்.
0: பிரேமா நலமா?
6: நலமா இருக்கிற நீங்க?
0: நான் நலம்.
6: தொலைபேசியில
0: கத்துக்கு நேரடியாக அடிக்க கூடாது. நேரடியாக அடிச்சாலும் இந்த பிரச்சனை வேற மாதிரி. நலம்
6: தானே
0: பிரேமா?
6: போயிட்டு வந்துட்டோம்.
0: போயிட்டு வந்துட்டீங்களா? வெள்ளன போயிட்டீங்க?
6: இந்தியா.
0: நன்றி பிரேமா. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம்.
6: நன்றி
0: நன்றி நன்றி. அது பிரேமா அவர்கள். பிரேமா தொந்து குணநாயி வந்திருக்கிற வைபருடா. வணக்கம்.
7: வணக்கம் கணேஷ்.
0: நலமா?
7: நலம். நீங்க? நலமா?
0: நான் நலமாக இருக்கின்றோம். நன்றி. விடுமுறை இருந்தா சந்தோஷம் தானே?
7: முன்னாடிக்கு
0: தேவை
7: நான் வந்து சரி முதலாவது தவறு இரண்டாவது விட்டமின் இரும்பு சத்து மூன்றாவது ஜப்பான் நாலாவது இந்த பேப்பர் வந்து
0: நேர்களே சைவரொம்ப நம்பர் வேலை செய்யலையா சைவரொம்பதுக்கு ஒரு தரம் இணைந்து கொள்றீங்க இல்ல சும்மா இருக்கு
7: எட்டு தரம் எடுத்தாச்சு வருது இல்ல
0: சைவரொம்பதுக்கா குணநாயி குணநாயி ஜெனி அவர்கள் இணைந்து போய்கொண்டிருக்கின்ற நிக்கிறார் ஜெனி
8: வணக்கம்
0: வணக்கம் ஜெனி இப்ப தப்பிட்டீங்க
8: நலமா இருக்கிறீங்களோ
0: நான் நலப்பா நீங்க வா வந்து வந்து போக உங்களை எல்லாரும் தட்டி கொண்டு போறார்கள்
8: பரவாயில்ல நான் வந்து வந்து போய் துண்டிக்கப்படுறது
0: இல்ல அதான் நீங்க உங்களை தள்ளி தள்ளி போய் கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும்
8: முதலாவது சரியா
0: சொன்னாலும் கம்ப்யூட்டர்ல பாக்கும் பொழுது இந்த அழி வந்த நேர்களை கூட முதல் இணைந்த நேர்களுக்கு புள்ளி கூட இருக்கு
8: இல்ல எங்களுக்கு பாக்கையே தெரியுது உண்மையிலேயே புள்ளிக்கு இல்லாம கேள்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவையோ கேள்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கல கேள்வி தேடாமலே புள்ளிக்காக வருகிறது பாக்கைக்கு நேர்களை என்ற ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன்
0: நன்றி நிக்கிற சூழ்நிலை அப்படியே எதிரியல பாப்பமா
8: ஆமா ஆமா அந்த வகையில முதலாவது தவறு என்று சொல்லி பாக்குறேன்
0: ஓகே
8: இரண்டாவது இரும்பு சத்து மூன்றாவது ஜப்பான் நாலாவது இந்தியன் ஒப்பீனியன் என்று சூறி பார்க்க
0: நன்றி ஜெனி மீண்டும் சந்திப்போம்
8: நன்றி
0: நன்றி அது ஜெனி அவர்கள் ஜெனியை தொடர்ந்து வந்திருப்பார் வணக்கம்
9: கணேஷ் ராஜலிங்கம்
0: ராஜலிங்கம் நிலமா
9: ஆமாம் நாங்கள் நிலம் நாங்கள் நிலமா இருக்க இல்லாம இல்ல என்ன அபிராமி ஆதியம் வேண்டிக் கொண்டு எங்களுக்கு எல்லாருக்கும் நேர்களுக்கும் வேண்டிண்டு விடைக்கு போவோம் என்ன
0: சரி பாப்பன் சொல்ல போறீங்க நானும் கேட்க போறேன்
9: நன்றி
0: ராஜலிங்கம் முடிந்தால் அடுத்த நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பீங்க நன்றி வணக்கம் நிகழ மணிக்கு ஒரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளை தொடர்ந்து இடம்பெற நிகழ்ச்சியாக காத்திருக்கின்றது நேர்கள் நீங்கள் நிகழ்ச்சியை நகர்த்து செல்லும் நேரம் அது நேர்களே உங்களுடைய சமையல் குறிப்புகளாக இருக்கட்டும் அல்லது வீட்டை எப்படி நீங்கள் அலங்கரிக்கின்றீர்கள் ஏதாவது உங்களுடைய பொழுதுபோக்கு ஏதாவது ஒன்றை எங்களோடு இணைந்து நீங்கள் உரையாடி மகிழலாம் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வந்திருப்பதை பார்ப்போம் பைபருடாக வந்திருப்பார் வணக்கம் வணக்கம் பைபருடாக இணைந்திருப்பீங்கள் ராஜா திருமதி ராஜா நினைக்கிறேன் வணக்கம் பைபருடாக இணைந்திருக்கிறீர்கள் வணக்கம் வாட்ஸ்அப்போடாக இணைந்திருப்பார் வணக்கம் தொடர்ந்து பைபருடாக இணைந்திருக்கிறீர்கள் வணக்கம்
10: வணக்கம் சதீஷ் கேட்கிறேன்
0: சதீஷ் நலமா
10: முதலாவது இரும்பு சத்து
0: ஓகே
10: ஜப்பான்
0: ஜப்பான்
10: நன்றி
11: சதீஷ், முன்னும் சந்திப்போம்.
10: நன்றி
11: நன்றி நன்றி. சதீஷ் அவர்கள் சதீஷை தொடர்ந்து இணைந்திருப்போர். வணக்கம். வணக்கம்.
12: வணக்கம் கணேஷ், நான் ராதா கதைக்கிறேன். எப்படி நலமா இருக்கிறீங்களா?
11: ராதா, நான் நலம், நீங்க நலமா?
12: ஆம், நாங்கள் எல்லோருமே நலமாக இருக்கின்றோம். முதலாவது தவறு என்று சொல்றேன்.
11: முதலாவது தவறுன்றீங்களா?
12: இரண்டாவது இரும்புச்சத்து, மூன்றாவது ஜப்பான், நாலாவது ஒபினியன் இந்தியான்னு சொல்றேன்.
11: நன்றி ராதா, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் முடிந்தால் நினைந்து சிறப்பீங்கள். நன்றி வணக்கம்.
12: நன்றி வணக்கம்.
11: நன்றி வணக்கம். வைபருடாக இணைந்தவரின் தொடர்பை நான் தான் தவறுதலாக துண்டித்து விட்டு நிற்கிறேன். ஜெயந்திமாலா வணக்கம். ஜெயந்திமாலா
13: வணக்கம்.
11: நலமா?
13: நலமா இருக்கிறீங்களா?
11: நாங்கள் இருக்கின்றோம் நலம். நீங்க நலமன்?
13: நலம். நன்றி நன்றி.
11: முதலாவது
13: சவறு.
11: காத்திருங்க ஜெயந்திமாலா, வாரண்ணா.

0: ஏந்தி மாலா சரி நன்றி கூறுங்க பாப்பம்.
1: முதலாவது சவாரு,
0: ஓகே,
1: ரெண்டாவது இழுப்பு சாத்து, மூன்றாவது நாலாவது
0: நன்றி ஜெயந்திமாலா, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி
0: வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
2: வணக்கம் கணேஷ், பிரான்ஸ்ல இருந்து தேவி.
0: தேவி, உங்களை வரவேற்பதிலும் மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், நன்றி.
2: நன்றி உங்களுக்கு.
0: முதலில் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன்.
2: நன்றி கணேஷ்.
0: சொல்லுங்க,
2: நீங்க நலமா இருக்கிறீங்களா?
0: நான் நலமாக இருக்கின்றோம். நன்றி சார்.
2: இடம்
0: பத்தாம இருக்கு. மாட்டேன்னு
2: சொல்லக்கூடாது. முதலாவது தவறு, ரெண்டாவது இரும்பு சத்து, நிறைய டேப்லெட் தந்த இரும்பு சத்து, அதுக்கும்
0: அண்டைக்கு வந்தது என்ன டோப்பா? அப்ப நான் இழுத்து பாத்துக்கலாம், விட்டுட்டேன்.
2: ஐயோ
0: பாடிச்சேன்.
2: எந்த முடிதானா?
0: ஓகே ஓகே.
2: மற்றது ஜப்பான் ஒப்பீனியம் இந்தியான்னு சொல்லிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நானும் வருவேன் நிகழ்ச்சிக்கு.
0: நன்றி நன்றி நன்றி. வாங்க வாங்க. நன்றி
2: நன்றி நன்றி.
0: சுவாசினி வணக்கம்.
3: வணக்கம் கணேஷ், நலமா இருக்கிறீங்களா?
0: நான் நல்ல, நீங்க நலமா?
3: ஓ, நாங்களும் நலமா இருக்கோம், நீங்களும் அப்படியே எல்லோரும் நலமா இருக்கோம் வேண்டிக் கொண்டு. முதலாவது தவறு இரும்பு சத்து,
0: நன்றி வணக்கம். சிடிபியும் பைபர் இந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டு இருக்கின்றது. பத்மினி மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். மன்னிக்கவும், பைபருடாக இணைந்திருப்பார். வணக்கம். வணக்கம் சரோஜினி, நலமா?
4: இணைப்படுக்க பெரிய கஷ்டமா கிடக்கு.
0: சரி,
4: உடைக்கு போவோம்.
0: குறுங்க பாப்பம்,
4: முதலாவது தவறு இரும்பு சத்து, ஜப்பான், இந்தியன் ஒப்பீனியன்.
0: நன்றி சரோஜினி, இந்த நேரத்திலும் நீங்க இவ்வளவு சிரமப்பட்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தாக்கு. நன்றி, முன்னும் சந்திப்போம்.
4: நன்றி
0: நன்றி நன்றி. தொடர்ந்து வந்திருப்பார். வணக்கம்.
5: வணக்கம் ப்ரோ.
0: பாமா.
5: நலம்.
0: நான் நலம். நீங்க நலமா?
5: நாங்களும் நலம்.
0: உங்களுக்கு என்ன?
5: அது சரி, எல்லாருக்கும் எல்லாம் இருக்கு.
0: எல்லாருக்கும் எல்லாம் இருக்கு. அதை பாவிக்க தந்திரியா இருக்கிறோம்.
5: என்ன அதை போட்டுடாச்சு?
0: உண்மைதான். சரியான சிங்கத்தை சொல்லி சொன்னாலும் சரியா சொன்னீங்க. எல்லாருக்கும் எல்லாம் இருக்கு. நலம் தானே? நாங்களும் நலமாக இருக்கும்.
5: தொடர்ந்து
0: வணக்கம்
6: தொடர்ந்து
0: வந்திருப்பார். வணக்கம்.
6: வணக்கம்
0: சசியம்மா. நலமா?
6: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் நலமாகவே இருக்கின்றோம். நன்றி.
7: நன்றி, விடைக்கு போவோம்.
0: சரி, கூறுங்க பாப்பா.
7: முதலாவது தவறு,
0: ஓகே.
7: இரண்டாவது தும்பிச்சத்து, மூன்றாவது ஜப்பான், நாலாவது இந்தியன் ஒப்பீனியன்.
0: நன்றி, முன்ன சந்திக்கின்றோம்.
7: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். சரோவை வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் சரோ.
8: வணக்கம் கணேஷ். நலமா இருக்கிறீங்களோ?
0: நான் நலம், நீங்க நலமா?
8: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்களே நலமா இருக்க வேண்டிக் கொண்டு. முதலாவது தவறு.
0: முதலாவது தவறு, ஓகே.
8: இரண்டாவது இரும்புச்சத்து.
0: இரும்புச்சத்து.
8: மூன்றாவது ஜப்பான். நாலாவது ஒப்பீனியன், இந்தியன் ஒப்பீனியன்.
0: இந்த கேள்விக்கு ரெண்டாவது கேள்விக்கு சரியான விட சொல்றாள் சுதாகரன் வேற இல்லை, என்ன தெரியல, வந்தா பாப்போம்.
8: அப்ப எல்லாரும் என்ன
0: சரி, அவர்தான் சரியான விட சொல்லுவார் நினைக்கிறேன். அனுபவம் சாலுதானே. நன்றி, வணக்கம்.
8: சரி சரி, ஓகே, நன்றி.
0: கலை நேரம் சரியாக 11:54. அக்கிய ராஜ்யத்தில் 10:54. தாயகத்தில் மதியம் 3:24. நிமல் சிங்கத்தையும் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.
9: வணக்கம் கணேஷ். நலமா இருக்கிறீங்களோ?
0: நலம். நீங்க நலமா?
9: நான் நலம் தான். நீங்க இந்த தும்பிக்காய்க்கோட எப்படி கதைக்கிறீங்க?
0: ஏதோ கதைக்கிறோம் உங்களோட புண்ணியத்துல, தார சாப்பாட்டுல. நீங்களே உரையாடும் பொழுது இந்த நேரத்தில், இந்த இதுலயும் நாங்கள் உரையாடுதல என்ன பிரச்சனை இருக்கு?
9: அது தப்பில்லை, தவறில்லை.
0: அப்ப சொல்லுங்க, வந்த விஷயத்துக்கு வாங்க.
9: வந்த விஷயத்துக்கு வாங்க. முதலாவது தவறு,
0: ஓகே.
9: ரெண்டாவது இரும்புச்சத்து. மூன்றாவது ஜப்பான். அடுத்தது இந்தியாவா?
0: ஒப்பீனியன். ஓ, அதை சொல்றீங்களா?
9: அதைத்தான் நான் சொல்றேன்.
0: விடுமுறை போயிலையா?
9: நான் விடுமுறைக்கு நான் போறேன்.
0: போறேன்.
9: வீட்டோட மாப்பிள்ளை.
0: நாங்களும் வீட்டோட மாப்பிள்ளையே தானே இருக்கோம். நாங்கள் போறோம், நீங்க போறதுக்கு.
9: வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா நல்ல விஷயம் தானே.
0: இல்லை, அது நான் வீட்டோட மாப்பிள்ளையே போக கூடாது, சட்டம் இல்லை தான். நானும் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறேன்னு போறேன் தானே
9: விடுமுறைக்கு. வீட்டோட மாப்பிள்ள.
0: சரி, நன்றி, விட வருவோம். நன்றி, வணக்கம்.
9: நன்றி,
0: வணக்கம். சரி, நேர்களை நாங்கள் இத்தோடு அழைப்புகளை நிறுத்திக் கொள்கின்றோம். கேட்கப்பட்ட முதலாவது கேள்வி ஆனது 8 ஆண்டுகள் கழித்து மீண்டும் நவம்பர் மாதம் ஐக்கிய நாட்டு சபையில் உறுப்பினராக சேர்க்கப்பட்ட நாடு பாகிஸ்தான். இக்கூற்று சரியா தவறா என முதலாவது கேள்வியாக உங்களிடம் நாங்கள் கேட்டிருந்தோம். இக்கூற்று புலியானது. இணைக்கப்பட்ட நாடு இலங்கை என்பதை நாங்கள் இங்கு குறிப்பிடுகின்றோம். தலைமுடி கொட்டுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது விட்டமின் ஏ குறைவு, இரும்பு சத்து இல்லாதது, உடற்பயிற்சி செய்யாதது, பரம்பரை வியாதி. நிச்சயமாக பரம்பரை வியாதி என்பது பிள்ளையான கூற்று. இரும்பு சத்து இல்லாததுதான் சரியான பதிலாக அமைந்திருக்கின்றது. புத்தாண்டு பிறக்கும் போது 3 முறை மணி அடித்து வரவேற்கும் ஆசிய நாடு எது என்று கேட்கப்பட்டிருந்தது. மூன்றாவது கேள்வியாக ஜப்பான், தாய்லாந்து, சிங்கப்பூர், இந்தோனேசியா. சரியான விடை தெரிவாக ஜப்பான் அமைகின்றது. 1903 தென் ஆப்பிரிக்காவில் காந்திஜி நடத்திய செய்தித்தாள் 97 ஆண்டுகள் கழித்தும் மீண்டும் அங்கே வெளியிடப்படுகின்றது. அந்த நாளிதழின் பெயர் என்ன? யோங் இந்தியா, நியூ இந்தியா, ஒப்பீனியன், த இந்தியா. சரியான விடையாக ஒப்பீனியன் அமைகின்றது. நிகழ்ச்சிகளோடு இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும், நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்த அத்தனை நேர்களுக்கும் எனது இதய பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடரும் மணித்தியால செய்திகளோடு காத்திருக்கும் தர்சன் அண்ணாவுக்கு வணக்கங்களை கூற விருப்பம் தானே. நம்முடைய செய்தி எங்களை தொடர்ந்து இடம்பெறும் நிகழ்ச்சிகளோடு உங்களோடு நான் சந்திக்கின்றேன். நேர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுகின்றது என் கேள்விக்கென்ன பதில்.
10: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்கள் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள் பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93,700 ரன் செய்ய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. செல்நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியூ டு மார்சல் ஃபோர் 77,500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர்.
11: ஒரு கவிதை சொல்வாயா?
12: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த. நான்
13: எத்தனை பேருக்கு?
12: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
13: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
12: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
10: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவனியூ பிரசிடன்ட் வில்சன் 93,210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பாரிஸ் லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
14: ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள்.

நிலைய கலிக நேரம் 12:03. வி டி கேசன்கரியன், வி டி சூப்பர் ஸ்டோர் ஆதரவுடன் வரும் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று சனிக்கிழமை முன்பகல் 8:30 வெளியிடப்பட்ட பலத்த காற்று தொடர்பான அபஎச்சரிக்கை அறிவித்தல் கமைய நாட்டை சூழவுள்ள சில கடல் பகுதிகளில் நிலவும் அதிகப்படியான கொந்தளிப்பான தன்மையை கருத்தில் கொண்டு கடல் தொழில் மற்றும் நீதியியல் வள திணைக்களம் அனைத்து மீனவ சமூகத்துக்கும் இந்த விசேட அறிவித்தலை விடுத்திருக்கின்றது. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனைகளின் போது 431 தரமற்ற மோட்டார் சைக்கிள் தலைக்கவசங்கள் நோர்வோர் விகார சபை அதிகார சபையினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கிளிநொச்சி பரவி பாஞ்சான் பாலத்தை புனரமைக்க கோரி பொதுமக்கள் தண்ணீரில் இறங்கி வெள்ளிக்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் பிரகீத் எக்னாலி கூட விசேட வழக்கு விசேட மூவரடங்கிய நீதிமன்றத்தினால் நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இலங்கை தேவாள்துறையை நவீனமயப்படுத்தல் தொடர்பான பூர்வாங்க கலந்துரையாடல் ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திகே சரத்குமாராவுக்கும் தபால் திணைக்களகத்தின் அதிகாரிகளுக்கும் இடையே ஜனாதிபதி அலுவலகத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றிருக்கின்றது. மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் உடனடியாக நடத்துவதற்கு ஜனநாயகத்தை மதிக்கும் செயலாகும். அப்படி இல்லையாயின் காலதாமதத்தை மேற்கொள்ளுமாறு இருந்தால் ஜனநாயகத்தை மதிக்காத குற்றச்சாட்டாக அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக இருக்கும் என கெபி அமைப்பின் ரவீட்டு பணிப்பாளர் மனாஸ் மகீன் தெரிவித்திருக்கின்றார். சத்ருகொண்டான் பகுதியில் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் போலீசில் முறைப்பாடு அளித்த நபர் சிஐடி பிரிவின் 4வது மாடிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். இந்தியா இலங்கை ஆடை வர்த்தக மாநாடு இண்டெக்ஸ் ஸ்ரீலங்கா 2026 கண்காட்சியின் ஒரு பகுதியாக வேர்ல்ட் டெக்ஸ் இந்தியா நிறுவனத்தினரால் இந்திய உயர் ஸ்தானியத்தில் கடந்த வியாழக்கிழமை கொழும்பு பண்டாரநாயக்கா சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வெறும் வயதை 67 ஆகவும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வுபெறும் வயதை 65 ஆகவும் உயர்த்துவதற்கான அரசியலமைப்பின் 22வது திருத்தத்துக்கு தொடர்ந்தும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டு வருகின்றது. புறநகர் மகசின் சிறைச்சாலையில் கடந்த 6ஆம் தேதி இரவு இடம்பெற்ற மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 11 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தொலைபேசி எண் பெயர் திறன் சிவை வரும் செப்டம்பர் மாதத்தில் ஆரம்பிக்கப்படாது என அரசாங்கம் தெளிவுபடுத்தியிருக்கின்றது. மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவிலுள்ள பேசாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பேசாலை 8வட்டாரம் பகுதியில் காணப்பட்ட பட்டைக்காட்டு பகுதியிலிருந்து வெள்ளிக்கிழமை மதியம் ஆண் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. தொடரும் இந்திய செய்தி தலைப்புகளில் தொகுதி மறுவரையறை மசோதா குறித்து தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்தாய்வு கூட்டம் என்ற பெயரில் இன்று தமிழக வெற்றிக் கழக அரசு நடத்தும் அரசியல் நாடகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கேற்காது என திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் மக்களவை உறுப்பினருமாகிய கனிமொழி தெரிவித்திருக்கின்றார். பயங்கரவாதத்தை ஒழித்தால் மட்டுமே பாகிஸ்தானுடன் உறவை சீரமைப்பது குறித்து பரிசீலிக்க முடியும் என்று மத்திய அரசு மக்களவையில் நேற்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உத்தரகண்டத்தைச் சேர்ந்த பெண் உலகிலேயே மிக நீண்ட கூந்தலை

கொண்டவர் என்கின்ற கின்னர் சாதனைக்கு சொந்தக்காரரான. தொடரும் உலக செய்தி தலைப்புகளில், கேர்முஸ் நீரிணை மீண்டும் முழுமையாக திறக்க ஒப்பந்தத்தை ஈரானும் ஓமானும் நெருங்கி வருகின்றன. துருக்கி மற்றும் பாகிஸ்தானுடனான பாதுகாப்பு ஒப்பந்தம் சவுதி அரேபியாவுக்கு பாதுகாப்பை தராது என்று ஈரான் அரசு தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்காவில் பிறப்பால் கிடைக்கும் குடியுரிமையை கட்டுப்படுத்த அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் முயற்சி எடுத்திருக்கின்றார். தாய்லாந்து பள்ளி துப்பாக்கிச் சூட்டில் காயமுற்றவர்களில் 9 பேர் ஆபத்தான நிலையில் உள்ளார்கள். அமெரிக்காவின் அட்லாண்டா நகரில் பெண்ணொருவர் மருத்துவமனைக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கின்றார். இந்தோனேசிய குழந்தை கடத்தல் விவகாரத்தில் சிங்கப்பூரில் ஏதேனும் குற்றம் நடந்துள்ளதா என்பதை அதிகாரிகளால் உறுதிப்படுத்த முடியவில்லை. தொடரும் விளையாட்டுச் செய்தி தலைப்புகளில், இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியின் போது ரசிகர்கள் இலவசமாக அனுமதிக்கப்படுவார்கள் என்று இலங்கை கிரிக்கெட் வாரியம் அறிவித்திருக்கின்றது. இறுதியாக இன்றைய நாணய மாற்றுக்கான அனுசரணை. உடனுக்குடன் தற்போது இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினுடைய தந்து ஒன்றுக்கும் முமது உத்தியோர இணையதளமான www.trttamilnadu.com. இன்று ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 387.66% இந்திய பெறுமதியில் 109.94%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335.38% இந்திய பெறுமதியில் 95.12%, ஒரு சுவிஸ் பிராங் இலங்கை பெறுமதியில் 415.16% இந்திய பெறுமதியில் 117.74%, ஒரு யூகே பவுன் இலங்கை பெறுமதியில் 452.40% இந்திய பெறுமதியில் 128.26%, ஒரு கனேடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 240.57% இந்திய பெறுமதியில் 68.22% காணப்படுகின்றது. இத்துடன் பிடி கேசங்கரியன், பிடி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெற்ற மணிக்கூர் தொடர்பாக இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: நெய் நெய் நெய் இதுதான் அசல் நெய்.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare La Gonesse.
3: Mélodie Todorbrelak, VT Cash and Curry, Paris La Chapelle, Todorbre Tolibisi Lakam, Cyberundre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட்காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம்
0: 07-8-920-58.
2: ரோய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 09-51-15-82-03 அல்லது 06-69-58-61-61. மறந்து விடாதீர்கள், பாரிஸ் லாஷப்பலில் ஷெரிமஹால்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகளின் வரிசையில். நேர்களே, நீங்கள் இந்த முறை எங்களோடு இணைந்து உங்களுடைய குறிப்புகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போறீங்கள். சமையல் குறிப்புகளாக இருக்கட்டும், வேறு ஏதாவது வீட்டு நீங்கள் அலங்கரிப்பு அல்லது எந்த விடயமாக இருந்தாலும் நீங்கள் எங்களோடு இணைந்து இந்த நேரத்தில் சிறப்பிக்கலாம். அதற்காக அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0733148 32 15 40 எமது இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் இருக்கின்றது 0733950148 47 71. எமது வைபர் இலக்கம் 0733689586 59. எமது வைபர் இலக்கம் வாட்ஸ்அப் இலக்கம் 0733689586 59. நேர்களை, எமது வளமையான தொலைபேசி இலக்கங்களோடு நீங்கள் கலந்து சிறப்பிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு

0: நேர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள்தான் இன்றைய நிகழ்ச்சியை நகர்த்தி செல்லப் போகின்றீர்கள். எந்தவித தயக்கமின்றி நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். அதாவது நீங்கள் இன்று என்ன ஸ்பெஷல், அதாவது வீட்டில் என்ன சமையல் ஸ்பெஷலாக இருக்கலாம், இறால் குழம்பு அல்லது மீன் குழம்பு அல்லது இறைச்சி அல்லது மீன் வறுவல் சுறா வறுவல், எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்களுடைய சமையல் குறிப்புகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதை கேட்டு மற்றைய நேர்களும் அந்த முயற்சியில் ஈடுபடுவார்கள். ஒரு வேளையில் அப்படி ஈடுபடும் பொழுது அந்த சமையல் எவ்வாறு அமைந்திருக்கின்றது, நான் கூட வீட்டில் முயற்சி செய்து பார்ப்பேன். இந்த நேரம் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சமையல் செய்யும் நேரத்தில், அந்த நேரத்தில் நாங்கள் உங்களோடு இந்த நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்றோம். எந்தவித தயக்கமின்றி எங்களோடு இணைந்து கொள்ளும் பொழுது நீங்கள் மற்ற நேர்களோடு உங்கள் தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம், எங்களோடும் பகிர்ந்து கொள்ளலாம். அது மற்றவர்களுக்கு சில வேளையில் பிரயோசனமாக இருக்கலாம் என்ற நம்பிக்கையோடு இன்றைய இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து நகர்த்தி செல்ல காத்திருக்கின்றோம். ஆகவே நேர்களை, நீங்கள் எந்தவித தயக்கமின்றி எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். நாங்கள் உங்களை வரவேற்க தயாராக காத்திருக்கின்றோம் கலையகத்தில். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்க காத்திருக்கின்றார். வணக்கம்
1: அன்பான,
0: பிபி நான் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நலமா?
1: நலம், நாங்கள் நலம், நீங்களும் நலமாக இருக்க எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு. இப்போது சச்சமய நான் சில்வர் கோப்பையில இட்டரியோட சம்பலோட அடிபட்டு கொண்டிருக்கிறேன். இடிச்ச சம்பலோட குடித்தோளோட குத்தரிசி சோறு ஒரு ஒரு சுரங்கைக்கு கொஞ்சம் கூட மிச்சம் இருக்குது. அதுக்கு தண்ணியை ஊத்தி பிரிட்ஜுக்களை வச்சுட்டு நான் இந்த கெடுப்பு கொண்டு பார்த்தேன். குதலையும் சனியும் கூடுதலா ஷாம்பூ போட்டு தலைக்கு தள்ளி வைக்கலாம், மற்ற நாளில் குடிக்கிறனால. அப்ப அந்த நேரத்துக்கு இது சரி வராது, கூடாது. பழந்தண்ணி அது நாளைக்கு நல்ல வெஜிடபிள போட்டு குடிக்கலாம். அப்ப இட்டடிக்கு போட்டிருந்தான், அப்ப இட்டடிதான் இப்ப சாப்பிட்டு
0: கொண்டிருக்கிறேன்.
1: இட்டடிக்கு சும்மா நகைச்சுவையா கிடைக்கிறேன், தப்பா
0: இல்ல. நகைச்சுவை நீங்க உண்மையான குறிப்பிடத்த சொல்ல வேணுமா?
1: உண்மையான குறைப்பு நகைச்சுவையோட
0: சரி விரைவாகவும் இருக்க வேணும். ஏன்னா நேர்கள் காத்திருக்கின்றாங்க.
1: ஆமா, அப்ப இட்டலி போட்டவுடன தேங்காய் பூ இல்ல சம்பல் அடிக்கணும். சிவப்பு வெங்காயம் ரெண்டு எடுக்கிறீங்கள்.
0: சிவப்பு வெங்காயம் ரெண்டா?
1: ரெண்டு எடுத்து கடை போட்டு குறுநூறுங்க வெட்டி வச்சுட்டு கொஞ்சம் உள்ளி கூட போடும். ஒரு அஞ்சு பல் ஆறு பல் கல்லு உள்ளி, வெங்காயம், உள்ளி, சீரகம், கொஞ்சம் மல்லி, ரெண்டு மூணு கடுகு, இஞ்சி, இதெல்லாம் போட்டு சாதுவா
0: வறுக்குறீங்க.
1: கொஞ்சம் எண்டையில போட்டு வதக்கி கொண்டு வரல. நல்ல தக்காளி பழம் இல்லையா, குறுணி தக்காளி பழம் இருக்குது, டொமேட்டோ தோங்கல்லு இல்லன்னா கொடி தக்காளி பழம் தான் நல்லது. மற்ற தக்காளி பழங்கள் கெடுத்து போடும். அதுல ஒரு சண்டு, அந்த கொடி தக்காளி பழத்துல ஒரு கணக்கான தக்காளி பழம் சண்டு எடுத்து நறுக்கி வச்சுட்டு இந்த வதக்கைகளை ஒரு ரெண்டு செத்தல் மிளகாய் சண்டு உங்களோட உறப்பு கேட்ட மாதிரி ரெண்டு அல்லது மூணு செத்தல் மிளகாய் போட்டு வதங்கி வரதுல உப்பா போட்டு இந்த குருணிங்கா வட்டி வச்சு இந்த தக்காளி பழத்தையும் போட்டு வரட்டி வச்சுட்டு எடுத்து ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு ஆறுன அப்புறம் கிரைண்டர்ல போட்டு அடிக்கல கொத்தமல்லியிலையும் போட்டு அடிச்சு அடிவெல்ல ஒரு வேலை வேறு அடிப்பேன். நான் பகலண்டா அடிவெல்ல ஒருவன் இரவு சாப்பிடணும்னா நல்ல பசுமையா அடிச்சு போடுது. இது ஒரு சம்பல் இட்டலிக்கு தோசைக்கு புட்டுக்கு இடிக்க பத்துக்கு இந்த ஒரு சம்பல். அடுத்தது இத்தாலி ஸ்டைல்ல ஒரு கத்தரிக்காய், ரெண்டு கத்தரிக்காய் மிஞ்சி போச்சு விட்டாரு நாலாண்டைக்கு இப்போ இதா போடும் வெம்பி வெதும்பி போகும். இந்த குச்சிக்குள்ள வச்சு கொண்டு போட்டு அதை வட்டம் பட்டமா வெட்டுறீங்க. தக்காளி பழத்தை வட்டம் கழுவி போட்டு வட்டம் பட்டமா வெட்டி பொறிச்சு வச்சுட்டு ஒரு கணக்க பொறிக்க கூடாது, பொன் பருவம் என்ன என்ன பொன் நிறத்தில் சொல்லிடும். அப்படி பொறிச்சு வச்சுட்டு தக்காளி என்ன கத்தரிக்காய் ஒரு பத்து பதினஞ்சு துண்டு பேரும் வச்சு வட்டு ஒரு சோஸ் சின்ன சோஸ் பேனில உள்ளி ஒரு அஞ்சாறு பள்ளி உள்ளு போட்டு எண்ணெய் விட்டு வதக்குறீங்க. வதக்கி கொண்டு வரீங்களா, அதுக்குள்ள தக்காளி பழ சோஸ் சோஸை விட்டு வதக்கி அதுக்குள்ள ஒரு கட்டி சீனி இல்லைண்டா ஒரு ரெண்டு சீனிங்கையும் போட்டு வதக்கி அதை பிரிம்பா வச்சு அது அந்த சம்பல் விஷயம் முடிஞ்சது. ரெண்டாவது கத்தரிக்காய் புரிஞ்சா கத்தரிக்காய்னாக்கு இங்க சோஸ் காய்ச்சிட்டீங்கள் அதே சட்டியில வட்ட சோஸ் பேனில சோசி ஒரு கிண்ணத்துக்குள்ள ஊத்தி வச்சுட்டு துடைக்க கூடாது அதே இதுக்குள்ள கொஞ்சம் பான் தூள கீழே தடவுறீங்க போடுறீங்க கொஞ்சம் பான் தூள கீழே போட்டுட்டு முதல் ஒரு அஞ்சு கத்தரிக்காய் எடுக்கிறீங்க அதுக்கு மேல அந்த காய்ச்சி வச்ச சோசில ஒரு கொஞ்சம் விட்டு தலையை போட்டு முறை அந்த சீஸ் தூள்னு சொல்லுவேன் பமேசன் இல்லையான்னு சொன்னால் கிராப்பியன்னு சொல்லுவேன் ஹலோ
0: ஓ சொல்லுங்க கேக்குற
1: முதல் பான் தூள் கத்தரிக்காய் அதுக்கு மேல கொஞ்சம் சோஸ் அதுக்கு மேல இந்த இது சீஸ் தூளை தூவி போட்டு திரும்பி கத்தரிக்காய் அடுக்குறது அப்படி ரெண்டு மூட்டை அடுக்க அடுக்கி போட்டு உங்களுக்கு விரும்பினால் நான் மிளகாரி உங்களுக்கு விரும்பினால் ரெண்டு முட்டை அவைக்கு வெட்டி போட்டு வட்டமாக வெட்டி ஒரு அடுக்கு கடக்கலாம் சலாமி என்று சொல்ற அந்த பதனிடப்பட்ட ரச்சி பண்டிரச்சி அதில் கோழியில இருக்கு
0: சலாமி
1: போட்டு அடுக்கலாம் அடுக்கி போட்டு அடுப்பா குறைச்சி வச்சு கண்ணாடி முடியாத மேல கடைசிய கொஞ்சம் பான் தூளை தூவி போட்டு கீழே இருக்கு பான் தூள் மேலே இருக்கு பான் தூள் அப்ப அப்படியே மெல்லிசு அடுப்புல கண்ணாடி முடியால போட்டு மூடி விட்டு எல்லாம் பதங்கினது பொரிஞ்சது அப்ப கண்ணேரம் படுத்த வேலை போட்டு இது ரெண்டு ஒண்ணு அந்த கண்ணாடி மூடி இல்லையாண்ட ஒரு வட்ட பிளேட்டால திருப்பாகணும் திருப்பி திரும்ப மற்ற பக்கத்தை மெல்லமா அகட்டி சில பேர் நாங்கள் சொன்னால் பிளேட்டு கிளேட் உடந்தவரை அப்படியே அப்படியே தோசை பையனோடய பிராட்டிக்குவோம் மற்ற கரைக்கு இது கொஞ்சம் மொத்தமா இருக்கிற பையன் கொஞ்சம் கஷ்டம் போட்டு பிராட்டி போட்டு ஆறுனா பிறகு இது இந்த கட்டுக்களை வச்சு சாப்பிட்டீங்க என்றால் தண்ணி விட இல்ல ஒண்ணும் செய்யல குறிச்சுக்களை வச்சா ஒரு கிழமைக்கு இருக்கும்
0: ஒரு கிழமைக்கு இருக்குமா
1: ஒரு கிழமைக்கு இருக்கும் இதே மாதிரி ஒன்று சாப்பாடு அடுத்த வேற சொல்றேன்
0: நன்றி மீண்டும் சந்திக்கணும் நன்றி பிபி சரி நேர்களை இது புரிந்திருக்கும் என்று இருக்கின்றேன் என்றால் அது சமய சீரர்கள் உடனடியாக இது புரிந்திருக்கும் எனக்கு கொஞ்சம் அதாவது சரி நானும் கொஞ்சம் குறிப்புகளை எழுதி வச்சிருக்கின்றேன் பார்ப்போம் வீட்டை போயிருக்கா பிபின் சமையல் ரை பண்ணி பார்க்கின்றேன் சரி அடுத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க எங்கள் புஷ்பவதி அக்கா இணைந்து சிறப்பித்திருக்கின்றார் வணக்கம் புஷ்பவதி அக்கா காத்திருந்தே
2: வணக்கம் வணக்கம் நான்
0: நானும் மகிழ்ச்சியாக
2: இருக்கின்றோம் கணேஷ் கிருஷ்ணாவோட கொஞ்சம் அரவிடக்கின்றானே
0: சரி பரவாயில்ல சரி நீங்கள் என்ன குறிப்புகளோடு
2: வந்திருக்கிறீர்கள் ஒடியல் கூல் செய்ய தெரியாதவர்களுக்கு ஒடியல் கூல் சொல்லி தருவாங்க
0: கூலோட வந்திருக்கீங்களா
2: ஒடியல் கூல் சரிமா நீங்க செய்வீங்களா
0: இல்லை நாங்க இங்க வரிசையில விளையாட்டு போட்டி நடக்கின்றது நடக்கும் அங்கெல்லாம் தருவார்கள் அங்க அந்த விளையாட்டு மைதானத்தில்
2: செய்யறேன் இல்லையா அவ்வளவு சுலபமானது
0: ஒரு காலத்தில் மாமி செய்தவா
2: நீங்க
0: மாமி செய்வதற்கு பிறகு எனது துணைவியா செய்வார் அப்படி இருந்து நாங்கள் இந்த வெளியில் குடிக்கிற கூழ் கொஞ்சம் டேஸ்ட் கூட தானே
2: முதல்ல மரவள்ளி கிழங்கு பயத்தங்க பிளாக்கொட்டை இது புருங்கையில அதை எடுக்கணும் முதல் மூன்று இந்த பிளாக்கொட்டை மரவள்ளி கிழங்கு பயத்தங்காயை நல்லா அவிய விடுவோம்
0: பிளாக்கொட்டையும் பயத்தங்காயும் அவிய விடணும் அப்படித்தானே
2: அவிய விட வேணும் உட்டு போட்டு அவிய விட்டா நல்லா இருக்கும் அவிய அவிஞ்ச அதே மாதிரி மற்ற பக்கத்துல மீன் வால் நண்டு சிலர் கணவாயும் செய்வாங்க நான் கேட்பதில்லை நண்டு மீனை துப்பரவு செய்து முள் இல்லாம துப்பரவு அவிச்சிட்டு மீனை துப்பரவு செய்து எடுத்து வைங்க குடிக்க முள் தொண்டை கிழங்கு போய் சிக்கிட்டா கடினம் மீன் தலைய விரும்பினால் முழுமையாக போடலாம் மீன் தலை போட்டு கூழ் காய்ச்சினீங்கன்னா மிகவும் சுவையாக இருக்கும்
0: ஆமா முடன் மீன்கள் நல்லா இருக்கும் இந்த டீப் ஃப்ரிட்ஜ்ல வச்ச மீன் இல்லாம
2: சூப்பரா இருக்கும் பேர மீன் இதெல்லாம் மீன் போடுவா அதோட ஒரு மீன் தலையும் போடுவோம் சிலாக்கள் கணவாய் மீன் போடுவார்கள் கூழுக்கு
0: கணவாயா
2: இதுல கலவாய் மீன்
0: கலவாய் மீனா ஓகே
2: உங்களுக்கு அதான் நல்லதுன்னு கூறுவார்
0: கலவாய் மீன்
2: அப்ப அவையே போட்டு பேந்து ரெண்டு பேரையும் மிக்ஸ் ஆக்கிட்டு நீங்கள் இந்த அவிய வைக்கிற நேரத்திலேயே அந்த நீங்க போற அளவுக்கு ஒரு மூன்று வரண்டி இல்ல மேசக்கரண்டியால ஒடியல் மாவை ஊற விட்டுருவோம் தண்ணியில ஊற விட்டு அந்த ஊரை விட்டு நன்னியே வடிக்கணும். மேல அந்த துண்டுகள் ஒரு பாயம் மாதிரி ஒன்று வேறு வேற அதை வடிச்செடுத்துட்டு அடியிலமா இருப்பேன். அப்ப இவையில எல்லாம் நல்லா அவிஞ்சு சேர்ந்து வந்த பிறகு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், புளி, புளிய கரைச்சி சேர்த்து விட்டு இதெல்லாம் கொதிக்க விடணும். நல்லா
3: ஓகே
2: கொதிச்சு வேற பேந்தெல்லாம் ரெடி ஆகி கொண்டு வர ராசம் வரும். அந்த உடனே இந்த ஒடியல் மாவை கரைச்சி ஒடியல் மாவை விட்டு நல்லா கலக்கி உப்பு காரமா காணாதோன்னு ஒரு சின்ன டிஷ்ல குடிச்சு பார்க்கணும். குடிச்சு பார்த்துட்டு எல்லாம் ஓகேண்டா இல்லாடி காணாடி கொஞ்சம் தூளியோ புளியையோ சில விட புளி உப்பு தான் கொஞ்சம் குறைஞ்சு கூடும். அப்ப அது களவான புளி உப்பு விருப்பமான அளவுக்கு உப்பு உரைப்பு வேணுமெண்டா கொஞ்சம் உரைப்ப போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கலக்கி போட்டு மீசையில கொண்டாந்து வச்சுட்டு நாலு பேர் இருந்து மீன் பொரியலோ தேங்காய் சொட்டோட சிலர் குடிப்பார்கள், மீன் பொரியலோட குடிப்பார்கள். எனக்கு தேங்காய் மீன் பொரியலோட குடிக்க விருப்பம்.
3: உண்மையிலேயே நான் நீங்க சொல்லும் பொழுதுதான் எனக்கு நாங்க என்ன செய்வோம்டா அப்படி எல்லாத்தையும் செய்து போட்டு ஒரு பாக் கொண்டுக்கு போவோம். பாக்கில் இருந்து நாங்கள் நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து குடி அந்த ஒவ்வொரு வெயிலுக்கு ஒரு விடுமுறை காலங்களில் இது செய்வதுண்டு. இந்த விளையாட்டுகள் எல்லாம்
2: சின்ன பிள்ளைகள் சின்ன இருக்க பின்னுக்கு ஒரு பாவை விரிச்சிட்டு பின் கார்டன்ல விடு பின்னுக்கு அதுல இருந்து குடிக்கலாம்.
3: சரி, நன்றி உங்களுடைய கூலுக்கும். நேர்களும் கேட்டிருப்பாங்க நினைக்கின்றோம். கூறியிருந்தார் அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நேர்களை நாங்கள் இப்பொழுது கலைய நேரத்தை பார்க்க வேண்டியிருக்கின்றது. விளம்பரகாரர்களையும் நாங்கள் ஒளிபரப்ப வேண்டும். கலைய நேரம் சரியாக 12:32 ஐக்கிய ராஜ்யத்தில் 11:32 தாயகத்தில் மாலை 4:02. இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு நினைவுபடுத்தியிருக்கின்றார்கள்.
4: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 76 375 55 மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
5: ரெடியா மாமே?
3: சரி, அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருப்பதை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: உங்களுக்கு
3: நீங்க வெளியில போய் கூழ் குடிச்சு பாருங்க, வெளிக்குள்ள ஒரு தனி ருசி இருக்கு.
6: எங்களுக்கு அப்படி பிடிக்காது, நாங்களே தயாரிச்சு குடிச்சா தான் எங்களுக்கு பிடிக்கும்.
3: சரி ஓகே, அது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை. சரியா,
6: என்னண்டா கணேஷ் வந்து இப்ப சமையல் குறிப்புகள் வந்து இப்ப எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். முந்தி ஒரு காலத்துலதான் அந்த கூழ், அந்த இடியப்ப முட்டலி என்று சொல்லி முந்தி காலத்துல அந்த அண்டாவுகள் எடுத்துக்கொண்டு நிப்பின மாக்கள். இப்ப வந்து இந்த கை கணக்கு கை மதியத்துக்கு எடுப்பின சாமான் அப்படித்தான் நான் செய்யறது. நான் ஒரு காலம் இந்த அளவு போட்டு நான் செய்ததே கிடையாது.
3: எந்த சாப்பாடாக இருந்தாலும்
6: எந்த சாப்பாடா மோதகத்துக்கு தண்ணி நான் அவிப்பேன். மோத மண்டத்துக்கு அவி விழுந்து விழுந்து வந்துடும் பயமா மோதமண்டா நான் கை கணக்கு எடுப்பேன். தயாரு சக்கரை தேங்காய் எல்லாம் கை கணக்கு தான் எடுப்பேன். ஆனா எனக்கு மா குழாய் கேக்கையும் அது எனக்கு சரியான அளவை கொடுக்கறது என்ன ஒரு மாவும் மிஞ்சாது உன்னுடலும் மிஞ்சாது அப்படியே செய்வேன். அப்ப அது என்ன கேப்பினும் என்னண்டாது நீங்க செய்யறீங்க அது என்ன தெரியாது நான் அப்படித்தான் செய்யறது. இதுக்கு இவ்வளவுதான் போடணும் இதுக்கு இவ்வளவுதான் போடணும் ஒரு காலம் செய்யறேல எந்த கை மதியத்துக்கு தான் நான் எடுப்பேன் சாமான் என்ன சாப்பாடு நான் செய்வேன். கணேஷ் வந்து இதுக்கு இப்படி குறித்து வச்சுதான் நான் செய்யறேன் இல்ல நான் இந்த முந்தனா கூழ்காச்சினா நான் ஆனா குரக்கன் கூழ்காச்சினா குரக்கன் மாவுல குரக்கன் மாவுல காய்ச்சி போட்டு இந்த கனக்க காய்ச்சியில நான் தங்கச்சிக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டேனா மட்டும்போல நாங்கள் அந்த கை மதியத்துக்கு தான் எடுத்தேன். ஆனா இதை சொன்னா அது குரக்கன் கூழ் தானும் குடிக்கல நல்லா இருந்தது என்று சொல்லி குரக்கன் மாவுல கூழ் காய்ச்சி போட்டு சில பேர் என்ன செய்வினும் இந்த ராலை வறுத்து போட்டு அந்த ரால் வரைய அந்த குரக்கன் கூழுக்க போட்டு குடிப்பினான். நாங்கள் ஊர்ல தாளம்ரால்தான் நாங்க அந்த கருப்பு ரால் இருக்கு தானே அந்த இங்க மாதிரி இந்த பெரிய பெரிய ரால் வேண்ட மாட்டோம் அங்க கூழுக்கெல்லாம் சின்ன ரால் தான் பார்த்து வேண்டும் நான் டேஸ்ட் கூடவேன் சொல்லி. அப்ப தெளிவு நடிக சாருங்க பாருண்டு அப்ப சரி அண்டு அப்படித்தான் நாங்க கூழ் காய்ச்சுறது. மற்றது புரியாணி இப்ப புரியாணி எல்லாம் எனக்கு பூமியில அந்த கொத்தமல்லி அந்த இதுகள் எல்லாம் போட்டா எங்களுக்கு இப்ப இவருக்கும் பிடிக்காது எனக்கும் பிடிக்காது. நாங்கள் ஊர்ல சேதாப்பட்ட புரியாணியை விட இப்ப இங்க வேற மாதிரி புரியாணியா அப்ப அப்ப அது எனக்கு பிடிக்காது. அப்ப நான் வந்து ஒரு வித்தியாசமான சாப்பாடத்தான் நான் செய்வேன். இந்தியில போட்டு சோறு காய்ச்சுவேன் நான் இஞ்சி அரைச்சு போட்டு கணேசம் அந்த சோரை படிச்சுட்டு இஞ்சி அரைக்கிறது அரைச்சு போட்டு வெங்காயம் எல்லாம் தாளிச்சு போட்டு மஞ்சளும் போட்டு அந்த சோத்தை வடிச்சு போட்டு அந்த இஞ்சிக்க போட்டு பிரட்டி போட்டு சும்மா ஒரு கோழி கறி வச்சு சாப்பிட்டு பாருங்க புரியாணியை விட நல்ல டேஸ்டா இருக்கும். புரியாணியை விட அது அதுலயும் ஒரு டேஸ்ட் இருக்கு. அப்ப நான் அதை இஞ்சி சோறன்னு கேள்வி சொல்லுவேன். இப்ப எங்கட மகன் சொல்லுவேன் அம்மாக்கு இஞ்சி சோறண்டா ஒரு கலையான்னு சொல்லுவாரு. ஆனா அந்த சோற எனக்கு விருப்பம்
3: நன்றி.

0: கமலமணி அவர்கள் தனது குறிப்புகளை தந்திருந்தார். அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, தொடர்ந்து வந்திருக்கும் நேரை அழைப்பதற்காக நாங்கள் வைபர் ஊடாக போவோம். எங்கள் ஜோகசூரி அம்மா அணிந்திருக்கின்றார். வணக்கம் அம்மா.
1: வணக்கம் கணேஷ்.
0: நலமா?
1: யோகேஸ்வரி குணராஜா கதைக்கிறேன். ரெண்டு லைன் வாக்கள் இருந்தா நான் ரெண்டைக்குதான் பிடிச்சிட்டேன் வைபர்.
0: பரவாயில்ல. நலமா?
1: நல்ல கலவரம் தட்டி விட இல்லையே. என்ன கேட்டு கொண்டிருக்கிறேன். அப்ப
0: அதுக்குள்ள போடுறான் சொல்லல.
1: வெளியில எடுத்து வெளியில சாப்பிட சாப்பிட கூழ குடிக்கிறான். விளையாடு முறைகள் அதுகளையும் நான் சொல்றேன். ஊர்ல நாங்கள் பயத்தம்பளம் அரைஞ்சு என்ன செய்யற தனியா பயத்தம்மா தேங்காய் வருது அதெல்லாம் செய்யறது. அது ஒரு டேஸ்டா இருக்கிறது. அந்த மிளகு செய்யறோம், அந்த மல்லி அந்த மஞ்சள் மல்லிகின்ற மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு எல்லாம் உடலுக்கு போட்டுதான் நெடிக்கிறோம் நாங்கள். தேங்காயை வறுத்து போட்டு எல்லாம் வீட்டுக்கு காய வைக்கிறதாங்க. அப்படி பல மாதிரியும் அதனால அரிசி மாவோ எல்லாம் சில பேர் அரிசி மா கலக்கிறோம். பிரிச்சு அரிசி அந்த அரிசியை பிரிச்சு போட்டு வறுத்து கலக்கிறோம். அது இப்ப இப்ப ஆனா சரியான ஒரிஜினல் பயத்தம் பழையாரம் வேண்டா தனியா பயத்தம் மாவில நாங்கள் அங்க சுடுறோம். நாங்கள் இப்ப இப்ப எல்லாம்
0: எடுத்தா ஒரு பைத்தம்பனியா 70 சென்டி எங்க ஈரோல போடுறியா?
1: ஒரு 70 சென்டி
0: போடுவாங்க. இவ்வாறுபட்ட குறிப்புகள் உங்களிடம் இருக்கும். ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட் நீங்கள், அதாவது சமையலில் ஏதாவது நான் இந்த சமையலில் கை கலந்தவர் அல்லது வீட்டில் டெக்கரேஷன் என்று சொல்வார்கள், வீட்டை நான் ஒழுங்குபடுத்துவேன். சில பேருக்கு கோல் ஒரு மாதத்துக்கு இப்படி இந்த வடக்கு பக்கம் இது வைக்க வேணும், செட்டி இந்த பக்கம் இருக்க வேணும், அடுத்த மாதம் மாற்றி வைப்பார்கள் பூச்சாடியை வைத்து அந்த பூச்சாடி இந்த பக்கம் அல்லது மாற்று பக்கம் அல்லது டிவிக்கு பின்பக்கம். அப்படி ஏதாவது ஒரு தரவுகள் உங்களிடம் இருக்கும், ஏதாவது ஒளிந்திருக்கும் உங்களுடைய திறமைகள். நீங்களான் இன்றைய நிகழ்ச்சியை நகர்த்து சென்று கொண்டிருக்கின்றீர்கள். நாங்கள் கிளைய நேரத்தை பார்க்க வேண்டியிருக்கின்றது. கிளைய நேரம் 12:42, அக்கியராஜ்யத்தில் 11:42, தாயகத்தில் மாலை 4:12. இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு நினைவுபடுத்தியிருக்கின்றார்கள்.
2: பரிசு லாட்சிப்பிளை ரோய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசலா செப்பலை ஷரி மஹால்.
0: நேர்களே, இது உங்களின் நேரம். நீங்கள் தான் இந்த நேரத்தை நகர்த்தி சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அந்த வகையில் வந்திருக்கும் அடுத்த நேரை வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.
3: வணக்கம் கணேஷ்.
0: அடுத்த சமையல் ஸ்பெஷலிஸ்ட்
3: ஸ்பெஷல்.
0: நீங்க என்ன செய்வீங்க?
3: நான் சமைக்கிறதிலே கொஞ்சம்
0: அந்த
3: காலத்தை போல இப்ப கூறாச்சு குறை உரைப்புகள் எல்லாம் இங்க குறைச்சு போட்டினோம். முந்தி எங்க நாங்க அப்பா அம்மாவோட இருக்கிற காலத்துல
0: ஏழு
3: பேர், அம்மா அப்பா ஒன்பதான் ஆக சின்ன அரிசியாவியை அதி போட்டா அதை மாகரிச்சு விட்டாலும் கர நேரம் விடக்கூடாது. இந்த கூட வந்து சரியா வைக்கணும். கொஞ்சம் சோறு சமைச்ச சோறு வரையும் கொஞ்சம் போட்டு கலக்கி போட்டு வைக்கி விடுறது.
0: நான் சோறு போட்டதை நான் பார்த்திருக்கிறேன்.
3: ஓ, நான் வந்து சொல்ல வந்த சமையல் நான் அதை ஒன்றுதான் விரும்பி சாப்பிடுறது. அதைத்தான் சொல்ல போறேன். நண்டு கறி புரட்டல்.
0: நண்டு கறி புரட்டல் ஒரு நாளைக்கு விட்டு வரத்தான்.
3: ஓ, வாங்க மாசத்தோட சாப்பிடுவீங்க. சரி, என்னண்டா நண்ட வாங்குங்கோ உடையுங்கோ கழுவுங்கோ பெருசண்டா உங்களுக்கு ரெண்டாக்கினா கட்டும் பண்ணா அது இல்லாட்டி நாளா வெட்டுங்க, அது பிரச்சனை இல்ல. எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சுட்டு புளி கொஞ்சத்தை ஊற விடுங்க.
0: நண்டு நீங்க எந்த நண்டு சொல்றீங்க? நீல நண்டா?
3: நீலக்கா மஞ்சளும் அந்த பெண் நண்டும் மண் நண்டும் ஆக பெருசுகள் உண்டு. நாங்க வேண்டும் ஒரு அளவானது இருக்க இல்ல, ஒரு கை உள்ளங்க அளவு.
0: ஆமாம்,
3: வெளிநாட்டுக்கு
0: வர நண்டு பட்டியல்ல பார்த்தா எல்லாமே உள்ள
3: நண்டாத்தான்.
0: அதாலதான் அந்த கேள்வி உங்களிடம் கேட்டிருந்தேன். நீங்க அப்படி வரைக்கும் இப்படி
3: எடுக்கிறீங்க.
0: உடனடியா ஒன்று நண்டு பட்டி கேக்குறீங்க?
3: கருவேப்பில போட்டு வதக்கிட்டு பிறகு போட்டாலும் பரவாயில்ல எனக்கு. என்ன அது முன்னுக்கு போடணும். நல்லொரு தக்காளி பழத்தை எடுத்து சின்ன சின்ன வெட்டி போட்டு அதுக்கு போடுங்க. அரை அவி அதே பொரியலா வெங்காயம் வந்தாப்புறம் அதுக்கு போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி உள்ளி குத்தி வச்சிருப்பீங்க, அதையும் போட்டு எல்லாம் பிரட்டி போட்டு ஒரு வாசம் கிளம்ப அப்படியே நண்ட அதுக்கு போடுங்க. போட்டு பிரட்டி பிரட்டி பிரட்டி கொஞ்சம் வேறத்தான் உப்ப போட்டு கிளறி போட்டு பிறகு புளிய விட்டு கொறிக்க விட்டுட்டு தூளெல்லாம் போட்டு கொறிச்சிட்டு தான் வையுங்களேன். வச்சால் அதை ஒரு பக்கம் அப்படியே கொறிச்சோண்டிருக்க. நீங்க அடுத்த அடுப்புல ஒரு சின்ன தாச்சிய வச்சுட்டு ஒரு கொஞ்சம் அரிசி கொஞ்சம் எங்களுக்கு அளவான கறிக்கு தானே கொஞ்சம் அரிசி ரெண்டு செத்தல் மிளகாய் கருவேப்பிலை தேங்காய்ப்பூ பெருஞ்சீரகம்
0: கொஞ்சம் அரிசி
3: முதல்ல அரிசியை போட்டு வருங்க சாதுவா வறுபட்டு வேற பெருஞ்சீரகம்
0: அரிசியை போட்டு வறுத்துட்டு
3: செத்தல் மிளகாய் போடுங்க பெருஞ்சீரகம் கருவேப்பில
0: சித்த மிளகா
3: பெருஞ்சீரகம் தேங்காய் பூ போட போடணும். ஏன்னா தேங்காய் பூ டக்குன்னு கறியிடும். எல்லாத்தையும் போட்டு உரலுக்கு எல்லாம் மறுத்து போட்டு உரலுக்கா குத்துங்க. நல்லா பவுடர் ஆக்கி போட்டு ரக்கிக்க தூவி போட்டு போட்டு
0: அதுவும் ஒரு தனி வாசம் பெறும்
3: அந்த
0: நாளில எங்க
3: அப்பாக்கும்
0: பொங்கல் சொல்லுவாங்க பொங்கல் சக்கரை பொங்கல் அதுக்கு போடுற சில இருக்கும் அது கூட சில பேர் விரும்புறையில அந்த பொங்கல்
3: இந்த முந்திரி போட்டால் பொங்கல் சாப்பிடாது அப்படியும் இருக்கு இப்ப புள்ளியல் பருப்பு குச்சி மிளகு போட்டா சாப்பிடாது பருப்புக்கு ஜீரமிளகானே
0: பூண்டுதானே
3: உயர்த்துறது
0: அதுவள்ளிகளுக்கு
3: விளங்குதில் ஒண்ணும் செய்யல
0: இல்ல அதை நாங்களும் சொல்லி கொடுக்கத்தான் இதால இதால என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்லி
3: சாப்பிட்டு வாயில பார்த்தா ருசி பிறகு
0: சரி இதே மாதிரி நீங்க அந்த என்னன்னு சொல்றது என்ன பொருங்க புளி சாதம் பண்ணுவார்கள் புளி சாதம் செய்ய தெரியும் உங்களுக்கு
3: தேசி புளி தான்
0: புளி சாதம் பண்றது இல்ல அந்த புளி சோறு வந்து புளியா இருக்கும் புளி பொங்கல் புளி
3: கோயில்
0: வழியே வந்து
3: அறிவினா
0: ஒரு தனி டேஸ்ட் இருக்கு
3: தனி டேஸ்ட்
0: நான் அமெரிக்காக்கு போயிக்க இந்த புளி சாதத்துக்காகவே அந்த வெங்கடாசாத கோயிலுக்கு போவேன் கட்டாயம் அங்க தருவாக எவ்வளவு டேஸ்டா இருக்கும்
3: என்ன அப்படி
0: அது ஒரு சின்ன டப்பிக்கா தருவார்கள் நான் ரெண்டு தான் போய் வேண்டுவேன் போய் வண்டி வண்டி சாப்பிடுறேன் அமெரிக்காவுக்கு போனா நிச்சயம் போவா வர்றேன் இல்ல அந்த கோயிலுக்கு ஆகவே நன்றி உங்களுடைய சமையல் குறிப்புக்கும்
3: நன்றி
0: நேகலே இது உங்களின் நேரம் நீங்களான் இன்றைய நிகழ்ச்சியை அலங்க நகர்த்தி கொண்டு போய்கொண்டு இருக்கின்றீர்கள் காரணம் இன்றைய நேரம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் இந்த நேரத்தில் பலவற்ற சமயங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பீர்கள் ஒவ்வொருவர் ஒவ்வொன்றிலையும் ஸ்பெஷல் அதாவது கணவாய் நான் இன்று கணவாய் ஸ்பெஷலாக வைப்பேன் நான் இல்லை நான் இப்போ சொன்ன மாதிரி நான் நண்டில் ஸ்பெஷல் என்று சொல்லுவீங்க அப்படி பலதரப்பட்ட ஆக்கள் இப்போ கமலவேணி வந்து சொல்லியிருந்தா புஷ்பவதி அக்கா யோகேஸ்வரி அம்மா எங்களோட விபி விபி இட்டாலியில் வேலை விளையாட்டுகளை காட்டியிருந்தார் ஆகவே இப்படி பல்வேறுபட்ட சமையல் இன்று வந்திருக்கின்றது இதே போல் எதிர்வரும் காலங்களிலும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து நகர்த்துவதற்கு இருக்கின்றோம் தொடர்ந்து நான் இதை நிர்வாகத்திடமும் கதைத்து ராயனுடையும் கதைத்து இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்காக ஒதுக்குகின்றோம் நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் இந்த நேரங்களில் ஏதாவது ஒரு குறிப்பு நான் சொன்ன மாதிரி வீட்டை அலங்கரிப்பது அல்லது எமது ஹோல் எங்களோட அல்லது வீட்டில் நாங்கள் பெட்ரூம் பெட்ரூமை கூட நாங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு மாதிரி வைப்போம் இந்த மாதிரி இந்த பூச்சாடு அந்த பூக்கண்டு இந்த பூக்கண்டு அல்லது மீன் தொட்டி மீன் தொட்டிலேயே நாங்கள் எவ்வளவு விளையாட்டுகளை விடுகின்றோம் ஒவ்வொரு பல்வேறுபட்ட தரவுகள் உங்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் கட்டாயம் சமையல் குறிப்பு தான் நீங்கள் எங்களோடு கூற வேண்டும் என்றில்ல உடுப்பு அடுக்குவது உடுப்பு அலுமாரியை நாங்கள் எவ்வாறு வைத்திருக்கின்றோம் உடுப்பை நான் துவைத்தவுடன் அடுக்கி வைப்பேன் அல்லது ஆயம் பண்ணித்தான் வைப்பேன் அல்லது இப்படித்தான் இருக்கின்றது அப்படி பல்வேறுபட்ட தரவுகள் உங்களிடமிருந்து இந்த நேரத்தில் நீங்கள் தான் இந்த நேரத்தை நகர்த்தி சென்று கொண்டிருக்கின்றீர்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருப்போம் வணக்கம்
4: வணக்கம் மீண்டும்
0: சொல்லுங்க விபி
4: எனக்கும் கூழ் விருப்பம் நான் மெடக்கரையெல்லாம் மெடக்கரை கோள் என்ன ஸ்கூல காட்சி போட்டு சுரட்டையில குடிக்கணும் இல்லை என்றால் என்னையில
0: செய்த போட்டு செய்யக்கூடாத காரியம் என்ன நீங்க அடுத்த அடுத்த முறை வந்து இத கூறுறீங்களா பிபி?
4: தொடர்ந்து
0: விடக்கூடாது சொல்றீங்க.
4: நண்டுல கொடுத்த நண்டு அமாவாசையில தானே மினப்பெருக்கம், கருத்த நண்டு கொடுத்த நண்டு தான் நல்ல நண்டு சாப்பிடறான் சொல்றேன். நன்றி வணக்கம.
0: கொடுத்த நண்டு சரி பாப்போம். நன்றி கூடிய தகவலுக்கு நன்றி.
4: அல்லாய்ச்சு இரத்திரபடி அப்பாலே நிமித்தி குறை அடைந்து அலுப்பு கொண்டதற்கு கல்லடிகான் வந்தாலும் மாறியான மெத்திய சுப்பையுடன் கொண்டாடினான் ஒடியல் கூழ். நன்றி
0: நன்றி நன்றி. சரி நேர்களை, நாங்களும் இத்தோடு உங்களுடைய குறிப்புகளை நிறுத்துகின்றோம். காரணம் நேரமும் நெருங்கிக் கொண்டு வந்திருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்திருந்தார்கள் பிபி அவர்கள், அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனடியாக இந்த நிகழ்ச்சி இன்று உடனடியாக தொடங்கப்பட்டது. எந்தவித தயக்கமின்றி துணிவோடு முதலில் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்த பிபி உங்களுக்கும் எமது பாராட்டுகளை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனை தொடர்ந்து எமது புஷ்பவதி அம்மா இணைந்து தனது கூழ் அனுபவங்களை கூறியிருந்தார். அவர்களுக்கும் எமது பாராட்டுக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். காரணம் இந்த நிகழ்ச்சியை நீங்கள்தான் நகர்த்தி செல்கின்றீர்கள். ஒவ்வொரு நேர்களும் இணைந்து இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய சமையல் குறிப்புகள் அல்லது நான் ஏதாவது ஸ்பெஷல் அதை பற்றி இதை பற்றி எதை வேண்டாலும் நீங்கள் எங்களோடு உரையாடி கொள்ளலாம். தொடரும் இனி வரும் காலங்களிலும் மாதத்தில் ஒரு முறையோ அல்லது ஏதாவது ஒரு நேரத்தில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நகர்த்து இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களின் ஆதரவுகளை தந்தமைக்கும் எனது நன்றிகளை தொடர்ந்து கொண்டு ஜோ புஷ்பதி அம்மா தொடர்ந்து எங்கள் கமலவணி அவர்கள் இணைந்திருந்தார். அவர்களும் தனது ஸ்பெஷலை பற்றி கூறியிருந்தார். அவர்களை தொடர்ந்து ஜோகஸ்ரீ அம்மா, அவர்களை தொடர்ந்து குணநாயி அம்மா. நண்டுக்கறி ஸ்பெஷல். ஆஹா, இப்பவே வீட்டை போகணும் போல இருக்கின்றது. ஆகவே நான் வீட்டை போகிற நேரம் பராட்டியும் எனது பசியை கிளப்பி விட்ட அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றது. உங்களின் நேரம், உங்களின் நேரத்துக்கு இதுவரை நேரமும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் எம்மவர் படைப்புகளூடாக உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி நேர்களே.
5: ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன்

வணக்கம் சிநேகிதரே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டி ஆர் டி தமிழொலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்கின்றது. பிரதி சனிக்கிழமை தோறும் எம்மவர் படைப்புகளில் இந்த நேரத்தில் நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். எம்மவர் படைப்புகளில் எம்மவர்கள் இசையமைத்து எம்மவர்கள் பாடிய பாடல் பிரதி சனிக்கிழமை தோறும் உங்கள் டி ஆர் டி தமிழொலியில் இன்னும் நேரத்தில். இன்றைய எம்மவர் படைப்புகளை அலங்கரிக்க வருகின்றது. முதலாவது பாடல் தெரிவாக எங்களுக்கு பாடலை அனுப்பி வைத்த கந்தப்பு இயந்தன் உங்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வருகின்றது. தாயகத்து கலைஞர், எமது தாயக கலைஞரமான பாடகர், இசையமைப்பாளர், நடிகரும் இப்பொழுது என படைப்புகளை படைத்து வருகின்றார். ஆகவே அந்த வகையில் அவர்களுக்கும் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகின்றது கந்தப்பு இயந்தனின் தெரிவிலிருந்து முதலாவது பாடலாக.

0: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பல பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 21 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38/5 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1 அல்லது 604-902-344. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com.
1: வவுனியம்மன், எத்தனை கலைஞர்கள், எத்தனை கல்விமான்கள், எத்தனை எத்தனை படைப்பாளிகள். ஏன் என்னை கூட ஒரு கலைஞனாக்கியதும் இந்த பூமிதான். வந்தவரை வாழ வைக்கும் வன்னித்தாயே, உனக்காக ஒரு பாடல்.

0: ஆண்டவரான சேவைக்காக
1: கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவகைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 21 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 நைட் ஸ்ட்ரீட், வன்கூவர், கனடா.
2: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
0: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

0: கிரீஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிசில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0031 971 2750 அல்லது 0678 928 5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸர் 3098
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 0331 971 2750. கைத்தொலைபேசி இலக்கம் 0728 928 5858.
0: சுவிசிலே VTS Finance GmbH.
2: வன்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு. நான் இதுல உள்ளுத்து கொண்டு
3: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருத்தேன். எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப விஷயத்தை போற. இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன். தெரியாதப்பா இந்திரா லைசன்ஸ் புது வீடும் வாங்கி கொடுக்கிறாங்க.
0: ஆமாம், வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டி கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th Avenue வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604 719 52 52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604 719

தொழுகையின் பாடலோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றது. எம்மவர் படைப்புகள், எம்மவர் படைப்புகளில் இன்றைய பாடல்கள் தொகுப்பும் எங்கள் தாயகத்து கலைஞரும் கவிஞரும் பாடகரும் நடிகருமான கந்தபிஜேந்திரன் தொகுப்புகள் பாடல்கள் உங்களுக்காக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஒலிக்கும் பாடலோடு நானும் உங்களிடமிருந்து விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்தும் பிரதான செய்திகளோடு காத்திருக்கும் கீமாக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு நிகழ்ச்சிகள் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் அறிவிப்பாளர் கணேஷ் கிருஷ்ணா. நன்றி.

0: தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர்

0: படிப்பது படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையத்தளத்தில் நூலகம் இணையத்தில் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.
3: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க போங்க போங்க.
5: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
6: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
5: VT Superstore Gala Gonesse Sasselil
6: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
5: Mélodie Todorbukalukku VT Cash and Curry Paris Lachapelle Todorbu Tolebisi Lakkam 01 40 55 07 18 சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் வெற்றி.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் த்ராஸ 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள். இணையத்தினூடாக நூல்களை விட்டு வருகின்ற நூலுலகம் .com இணையதளத்தினர் இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள். பாரிஸ் லாஷபிலில் அமைந்திருக்கும் வி டி கிருஷ்ணகரி, கார்ஸ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு ஆலோசனை தருகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனைகளின் போது மொத்தம் 431 தரமற்ற மோட்டார் சைக்கிள் தலைக்கவசங்கள் நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த தரமற்ற தலைக்கவசங்களை பயன்படுத்திய நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை 3500 தரமற்ற தலைக்கவசங்களை உற்பத்தி செய்வதில் ஈடுபட்ட 2 நிறுவனங்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த சமரகோன் தெரிவித்துள்ளார். வருடாந்தம் வீதி போக்குவரத்து விபத்துகள் காரணமாக 2500 முதல் 2700 வரையான நபர்கள் உயிரிழப்பதாக வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபையின் தலைவர் மஞ்சுள குலரத்ன தெரிவித்துள்ளார். இந்த உயிரிழப்புகளில் சுமார் 1000 மரணங்கள் மோட்டார் சைக்கிள் விபத்துகளினாலேயே ஏற்படுகிறது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். கிளிநொச்சி தரவிப்பாஞ்சான் பாலத்தை புனரமைக்க கோரி பொதுமக்கள் தண்ணீரில் இறங்கி வெள்ளிக்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பேசாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பேசாலை 8 வட்டாரம் பகுதியில் காணப்பட்ட தட்டிக்காட்டு பகுதியில் இருந்து வெள்ளிக்கிழமை மதியம் ஆண் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் சடலம் ஒன்று காணப்படுவதை அவதானித்த அந்த பகுதி மக்கள் உடனடியாக கிராம சேவையாளர் ஊடாக பேசாலை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. இதையடுத்து பேசாலை போலீசார் குறித்த பகுதிக்கு சென்றிருந்தனர். இதன்போது போலீசார் குறித்த சடலத்தை மீட்டதோடு மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது சடலமாக மீட்கப்பட்ட நபர் பேசாலை 8 வட்டாரத்தைச் சேர்ந்த லோரன்ஸ் மோரிஸ் என்ற 41 வயதுடைய நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த நபர் 2 பிள்ளைகளின் தந்தை என்றும் மீன்பிடி தொழிலை மேற்கொண்டு வரும் நிலையில் குறித்த நபர் சடலமாக மீட்கப்பட்ட இடத்திலிருந்து சற்று தொலைவில் அவரது வீடு உள்ளமை தெரிய வந்துள்ளது. மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பேசாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பேசாலை 8 வட்டாரம் பகுதியில் காணப்பட்ட தட்டைக்காட்டு பகுதியிலிருந்து சடலம் வெள்ளிக்கிழமை மதியம் மீட்கப்பட்டிருந்தது. குறித்த பகுதியில் சடலம் ஒன்று காணப்படுவதை அவதானித்த அந்த பகுதி மக்கள் உடனடியாக கிராம சேவையாளர் ஊடாக பேசாலை போலீசாருக்கு தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகொட வழக்கு விசேட மூவர் அடங்கிய மேல் நீதிமன்றில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளரும் அரசியல் ஆய்வாளருமான பிரகீத் எக்னலிகொடவின் வழக்கு விசாரணை விசேட மூவர் அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் நேற்று வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நேற்று வழக்கு விசாரணையின் போது 115 முதல் 118 வரையிலான சாட்சிகள் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் 117 இலக்க சாட்சியிடம் வாக்குமூலம் பதிவு செய்யும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டது. அதேவேளை ஏனைய சாட்சிகள் இந்த வழக்குடன் நேரடியாக தொடர்பு அற்றவர்கள் என்று கூறி நீதிமன்றத்தினால் விடுவிக்கப்பட்டனர். அதற்கு அமைய அடுத்த வழக்கு விசாரணையின் போது 117 சாட்சியிடம் தொடர்ந்து சாட்சியம் அளிப்பு இடம்பெற உள்ளதுடன் 4 இலக்க சாட்சியையும் அன்றைய தினம் ஆஜராகுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கு அமைய இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் 20 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2010 ஆண்டு ஜனவரி மாதம் 24 தேதி கோமஹம பகுதியில் வைத்து ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகொட கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளைத் தொடர்ந்து ராணுவ புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் சிலர் கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணைகளை விரைவுபடுத்தும் நோக்கில் விசேட மூவரடங்கிய மேல்நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் சாட்சி விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. இலங்கை தபால் துறையை நவீனப்படுத்துதல் தொடர்பான பூர்வாங்க கலந்துரையாடல் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்கவுக்கும் தபால் திணைக்களத்தின் அதிகாரிகளுக்கும் இடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. ஜனாதிபதி அன்றுகுமார தீசநாயக்கவினால் ஜூலை 9 தேதி சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் 2027 வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடலின் போது வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு அமைய தபால் திணைக்களத்தை நவீனமயமாக்குவதில் நிலவும் தற்போதைய சிக்கல்களை கண்டறிவதையும் தபால் சேவையை மிகவும் செயல்திறனான மற்றும் லாபகரமான சேவையாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் மற்றும் ஆற்றல்களை கண்டறிவதையும் நோக்கமாக கொண்டு இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. தற்பொழுது தபால் திணைக்களம் வங்கி மற்றும் காப்புறுதி நிறுவனங்களுடன் இணைந்து நிதி சேவைகள், சம்பிரதாய தபால் சேவைகள் மற்றும் பொருட்கள் விநியோகம் ஆகிய மூன்று பிரதான வழிகளில் தமது சேவைகளை வழங்குவதாக தபால் மா அதிபர் எஸ் ஆர் டபிள்யூ எம்ஆர்பி சத்குமார சுட்டிக்காட்டியுள்ளார். பொருட்கள் விநியோகத்திற்கான பெரும் சாத்தியக்கூறும் சந்தை வாய்ப்பும் தற்போது உருவாகியுள்ளது என்றும், சந்தை வாய்ப்புகளில் 10 to 15% பங்குகளுக்கும் அந்த சேவைகளை விரைவாக விரிவுபடுத்த வாய்ப்புள்ளது என்றும் தபால்மா அதிபர் இங்கு தெரிவித்தார். குறிப்பாக அதற்கு வர்த்தக முடிவுகளை எடுக்கும் திறனை அதிகரித்தல், லாபகரமான சேவைகளில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுக்கான கொடுப்பனவுகளை அதிகரித்தல் போன்ற மறுசீரமைப்பு முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டிய தபால்மா அதிபர், இந்த நோக்கத்திற்காக திரைசேரியுடன் இணைந்து தற்போது ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உலக தபால் சேவை அவ்வப்போது ஏற்படும் மாற்றங்களுக்கு முகம் கொடுத்து நவீன விடயங்களுடன் தன்னை மாற்றிக்கொண்டு அபிவிருத்தியில் முன்னேறியுள்ளது என்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்க இதன்போது தெரிவித்தார். சம்பிரதாய தபால் சேவைகள் படிப்படியாக கைவிடப்பட்டு வரும் வேளையில் இலத்திரனியல் வர்த்தகம் மற்றும் இணைய வழி அடிப்படையிலான பொருட்கள் விநியோக நடவடிக்கைகள் விரிவடைந்து வருவதாகவும் ஜனாதிபதியின் செயலாளர் இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார். தபால் சேவையின் சம்பிரதாய செயற்பாடுகளில் ஏற்படும் குறையை விட அதனால் உருவாக்கப்படும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்றும், அந்த புதிய வர்த்தக வாய்ப்புகளில் கவனம் செலுத்தும் வகையில் திணைக்களத்தின் ஊழியர்கள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதியின் செயலாளர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் உடனடியாக நடாத்துவது ஜனநாயகத்தை மதிக்கும் செயலாகும், அப்படி இல்லையாயின் காலதாமதத்தை மேற்கொள்ளுமாக இருந்தால் ஜனநாயகத்தை மதிக்காத குற்றச்சாட்டாக அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக இருக்கும் என கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மனாஸ் மஹின் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் ஒருவர் இது தொடர்பில் சனிக்கிழமை வினவிய போதே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தெரிவிக்கையில், 2017 இருந்து இதுவரைக்கும் இந்த அரசாங்கங்கள் ஒவ்வொரு சாட்டு போக்குகளையும் சொல்லி எப்படி மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் பிற்போட்டார்களோ அதே போல தற்கால அரசாங்கமும் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகும். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஒரே அரசாங்கத்தையும் குற்றச்சாட்ட முடியாது, ஏனெனில் மாகாண சபை தேர்தல் கட்டம் கட்டமாக நடத்தப்பட்டதால் முதலாவதாக 2017 சப்ரகமோ மாகாணம், கிழக்கு மாகாணம், வடமத்திய மாகாணம் ஆகிய மூன்று மாகாணங்களும் முடிவுற்றது. 2017 மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி தலைமையில் நல்லாட்சி அரசாங்கம், 2019 கோட்டாபய அரசாங்கம் போன்ற மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் அக்கறை காட்டவில்லை. அதுபோன்று 2022 ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்த போதிலும் தேர்தலை நடத்துவதில் ஆர்வம் காட்டவில்லை. ஆனால் இந்த அரசாங்கம் தேர்தல் கொள்கை பிரகடனத்தில் தெளிவாக சொல்லப்பட்ட விடயம்தான் அரசாங்கத்தை கையில் எடுத்து ஒரு வருடத்துக்குள் நடத்துவதாக சொன்னார்கள். ஆனால் 20 மாதங்களை கடந்து 2 வருடங்களை ஆண்மித்துள்ளது. இருந்த போதிலும் பிற்போடப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தினார்கள், அதனையும் நாம் வரவேற்கிறோம். ஆனால் மாகாண சபை தேர்தலை பிற்போட்டமையை ஏற்றுக்கொள்ள முடியாது. குறித்த தேர்தலை நடத்த முடியாமைக்கு தொழில்நுட்ப கோளாறு, எல்லை மீள் நிர்ணய பிரச்சினை உள்ளது. தேர்தல் சட்டமுறையில் மாற்றம் கொண்டுவர முயற்சிகள் செய்தார்கள். இதில் 2017 கலப்பு தேர்தல் முறையை கொண்டுவர முயற்சித்தார்கள். பாராளுமன்றத்தில் இதற்கு சார்பாக எவரும் வாக்களிக்காதால் அது தடைப்பட்டது. தற்போதைய நிலையில் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டுமாக இருந்தால் பழைய முறையில் வீதாசார விருப்பு வாக்கு முறையில் நடத்தப்பட வேண்டும். அதுக்கு மாற்றாக புதிய முறையில் நடத்துவதாக இருந்தால் காலம் தேவைப்படும். இதனால் இருட்டடிப்பாக மாறலாம். அண்மையில் அனைத்து கட்சிகளும் கலந்து கொண்ட கூட்டத்தில் முன்மொழியப்பட்ட தீர்வாக பழைய முறையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும், அதன்பின் எல்லை நிர்ணயம் செய்து புதிய முறைக்கு மாற்றலாம். எனவே எமது தேர்தல் கண்காணிப்பு அமைப்பும் கூட பழைய முறையில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதை வலியுறுத்துகிறோம் என்றார். சத்ருகுண்டான் பகுதியில் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் போலீஸ் முறைப்பாடு அளித்த நபர் சிஐடி பிரிவின் 4 மாடிக்கு அழைக்கப்பட்டுள்ளார். இந்த படுகொலை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவினால் நியமிக்கப்பட்ட குழுவின் பெயர் குறிப்பிடப்பட்ட 3 ராணுவ தளபதிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் இருவரையும் விசாரிக்கப்படவில்லை. முறைப்பாடு அளித்த நபரை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் வகையில் விசாரணைக்கு அழைப்பது நியாயமற்றது. வடக்கு மற்றும் கிழக்கில் இடம்பெற்ற பல படுகொலைகள் தொடர்பில் இதுவரை காலமும் முன்னெடுக்கப்பட்டுள்ள விசாரணைகள் என்ன என்று இலங்கை தமிழ்ச கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். 1990 செப்டம்பர் மாதத்தில் மட்டக்களப்பில் இடம்பெற்ற சத்துருக்கொண்டான் படுகொலைகள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் முறைப்பாடு அளித்த நபரை 2026 ஆகஸ்ட் 14 தேதி காலை 9 மணிக்கு புதிய புலனாய்வு திணைக்களத்தின் தலைமகத்தில் 4 மாடியில் உள்ள கொலை விசாரணை பிரிவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. 30 மார்ச் மாதம் 2026 அன்று மேற்கொள்ளப்படும் விசாரணைகளில் தற்போதைய நிலைமை என்ன, இதுவரை எட்டப்பட்டுள்ள முன்னேற்றம், விசாரணையின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள தகவல்கள், பதிவு செய்யப்பட்டுள்ள சாட்சியங்களின் எண்ணிக்கை, அழைக்கப்பட்ட விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை, சந்தேக நபர்கள் எவரேனும் அடையாளம் காணப்பட்டுள்ளனரா, கைது செய்யப்பட்டுள்ளனரா அல்லது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதா மற்றும் இந்த விசாரணை சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதா அல்லது அது தொடர்பில் ஏதேனும் பரிந்துரைகள் செய்யப்பட்டுள்ளதா. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஆயுத மோதல்களின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் வலுக்கட்டாயமாக காணாமலாக்கப்பட்டமை, படுகொலைகள், மனித படுகொலைகள் மற்றும் ஏனைய பாரிய குற்றங்கள் தொடர்பான எத்தனை சம்பவங்கள் தற்போது இலங்கை போலீஸ் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பதிவேடுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஒவ்வொரு சம்பவத்தினதும் பெயர் அல்லது அமைவிடம் மற்றும் அது இடம்பெற்ற ஆண்டை குறிப்பிட முடியுமா? தற்போது எத்தனை விசாரணைகள் தீவிரமாக இடம்பெறுகிறது, எத்தனையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மற்றும் வழக்கு தாக்கல் ஒன்றி எத்தனை விசாரணைகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது? ஆயுத மோதல்கள் தொடர்பாக சேனல் 4 ஆவணப்படங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து இலங்கை போலீஸ் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அல்லது வேறு ஏதேனும் சட்ட அமூலாக்க அதிகார சபையினால் ஏதேனும் விசாரணைகள், குற்றவியல் நடவடிக்கைகள் அல்லது வழக்கு தொடர்தல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளனவா? அவ்வாறாயின் எத்தகைய விசாரணைகள், குற்றவியல் நடவடிக்கைகள் அல்லது வழக்கு தாக்கல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதா? சத்துருக்கொண்டான் மாத்திரமல்ல, வடக்கு மற்றும் கிழக்கின் பெரும்பாலான பகுதிகளில் பல படுகொலைகள் இடம்பெற்றுள்ளது. ஆனால் அவை தொடர்பில் எந்தவித விசாரணைகளும் முன்னெடுக்கப்படவில்லை. கிளிவட்டி பிரதேசத்தில் குமாரபுரத்தில் 6 கைது செய்யப்பட்டு அவர்கள் அனுராதபுரம் பகுதிகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பது இதுவரையில் தெரியவில்லை. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல படுகொலைகள் இடம்பெற்றுள்ளது. அவை தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள விசாரணைகள் என்ன என்று கேள்வி எழுப்பினார். இந்தியா இலங்கை ஆடக வர்த்தக மாநாடு இண்டெக்ஸ் ஸ்ரீலங்கா 2026 கண்காட்சியின் ஒரு பகுதியாக வேர்ல்டெக்ஸ் இந்தியா நிறுவனத்தினால் இந்த உயர் ஸ்தானிகர் ஆலயத்தின் ஆதரவுடன் கடந்த வியாழக்கிழமை கொழும்பு பண்டாநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது. பிராந்தியத்தின் முன்னணி சர்வதேச ஜவுளி கொள்வனவு கண்காட்சியான இண்டெக்ஸ் ஸ்ரீலங்கா 2026 இந்தியாவின் பங்கேற்பு குறிப்பிடத்தக்கதாக அமைந்ததுடன் ஆடை உற்பத்தி துறையின் முழுமையான உற்பத்தி சங்கிலியின் இந்தியாவின் திறன்களை வெளிப்படுத்தும் வகையில் 80 மேற்பட்ட இந்திய கண்காட்சியாளர்கள், ஏற்றுமதி ஊக்குவிப்பு சபைகள் மற்றும் தொழில்நுட்ப அமைப்புகள் பங்கேற்றிருந்தன. இண்டெக்ஸ் ஸ்ரீலங்கா 2026 இந்தியாவின் பங்கேற்பின் முக்கிய அம்சமாக இன்கிரிபிள் டெக்ஸ்டைல் ஆஃப் இந்தியா என்ற சிறப்பு அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய ஆடை உற்பத்தி அமைச்சு மற்றும் வர்த்தக திணைக்களத்தின் கீழ் இயங்கும் முன்னணி ஏற்றுமதி ஊக்குவிப்பு சபைகள் அமைப்புகளின் ஆதரவுடன் இந்த அரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷியா இந்திய அரங்கிற்கு விஜயம் செய்து பங்கேற்ற இந்திய கண்காட்சியாளர்கள் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார். வர்த்தகம், வாணிபம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் சார்ந்த சமரசிங்க மற்றும் தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க ஆகியோர் இந்தியா இலங்கை ஆடக வர்த்தக மாநாட்டில் உரையாற்றினர். தமது உரைகளில் குறிப்பாக ஜவுளி மற்றும் ஆடைத்துறையில் இந்திய ஏற்றுமதியாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு இலங்கையில் காணப்படும் வாய்ப்புகளை அவர்கள் எடுத்துரைத்தனர். இந்திய உயர்ஸ்தானிகள் தமது உரையில் இந்தியா இலங்கை வர்த்தக கூட்டமைப்பின் வலிமையை எடுத்துரைத்ததுடன் ஜவுளித்துறையில் வலுவான விநியோக சங்கிலி தொடர்புகள் மற்றும் தொழில்துறைகளுக்கு இடையிலான கூட்டாண்மைகளை மேம்படுத்துவதன் மூலம் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேலும் விரிவுபடுத்துவதற்கான குறிப்பிடத்தக்க வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்தார். ஜவுளி மற்றும் ஆடைத்துறை இந்தியா இலங்கை வர்த்தக மற்றும் பொருளாதார உறவுகளின் முக்கிய தூண்களில் ஒன்றாகும். இந்தியா இலங்கை ஜவுளி வர்த்தக மாநாடு இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக தொடர்புகளை மேலும் வலுப்படுத்தவும் பரஸ்பர நன்மை பயக்கும் புதிய ஒத்துழைப்பு வாய்ப்புகளை ஆராயவும் முக்கியமான தளமாக அமைந்தது. உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை 67 ஆகவும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை 65 ஆகவும் உயர்த்துவதற்கான அரசியலமைப்பின் 22வது திருத்தத்திற்கு தொடர்ந்தும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டு வருகிறது. அரசாங்கம் இந்த திருத்தத்தை அரசாங்கம் வர்த்தமானியில் வெளியிட்டுள்ள நிலையில் இந்த திருத்தத்தை கைவிட அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் கடுமையான நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளதாக சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணிகள் குழு எச்சரித்துள்ளது. பிரதம நீதியரசர் 67 வயதை அடையும் திகதி அல்லது பிரதம நீதியரசராக நியமிக்கப்பட்ட தேதியிலிருந்து 6 ஆண்டுகள் நிறைவடையும் திகதி ஆகிய இரண்டில் எது முந்தியதோ அதுவே அவரது ஓய்வு பெறும் தேதியாக அமையும் என்று அந்த வர்த்தமானி அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஜனாதிபதி சட்டத்தரணியும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவருமான அனுர மேத்தேஹோட சட்டத்துறையைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இந்த நகர்வுக்கு எதிராக படிப்படியாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்றார். தேவை ஏற்பட்டால் நாங்கள் வீதியில் இறங்கி போராடப் போவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அரசியலமைப்பில் தற்காலிக திருத்தங்களை செய்வதை விட புதிய அரசியலமைப்பை அறிமுகப்படுத்துவதே சிறந்த தேர்வாக இருக்கும் என்றும் மேத்தேஹோட குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அடிப்படை வேதனங்கள் உயர்த்தப்படவில்லை, மாறாக தற்போதைய எரிபொருள் விலைகளுக்கு ஏற்ப எரிபொருள் கொடுப்பனவு திருத்தி அமைக்கப்பட்டமையினால் அவர்களின் வருமானத்தில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது என்று பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நிஷாந்த ஜாயவீர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், நாட்டின் பொருளாதார நிலைமையை சீரடைந்ததை தொடர்ந்து தகுதி வாய்ந்த அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவை அரசாங்கம் திருத்தி அமைத்துள்ளதாக தெரிவித்தார். இதன் காரணமாக எரிபொருள் கொடுப்பனவை பெறும் அனைத்து அரசு அதிகாரிகளின் மாதாந்த கொடுப்பனவிலும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாகவே நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் திருத்தப்பட்ட எரிபொருள் கொடுப்பனவு மூலம் இந்த அதிகரிப்பு கிடைத்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சர் ஷாமி அபயசகர பிரதி காவல்துறை மா அதிபராக தரம் உயர்த்தப்பட்டுள்ளார். இந்த தரம் உயர்வு 2020 ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வழங்கப்பட்டுள்ளது. தொடர்புடைய தரம் உயர்வு நடைமுறைகளை கருத்தில் கொண்டு ஷானி அபேசகரவை பிரதி காவல்துறை மா அதிபர் பதவிக்கு உயர்த்த தேசிய காவல்துறை ஆணைக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது. தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக பணியாற்றி வரும் அபேசகர தனது சேவை காலத்தில் பல முக்கிய குற்றவியல் விசாரணைகளை கண்காணிப்பதில் ஈடுபட்டிருந்தார். பொரளி மகேசின் சிறைச்சாலையில் கடந்த 6ஆம் தேதி இரவு இடம்பெற்ற மோதலில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 11 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் கோமாகம கட்டுவான பகுதியைச் சேர்ந்த 35 வயதான முகமது அஸ்மான் ஷெரித்தின் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த நபர் கல்கிச பகுதியில் இடம்பெற்ற இரட்டை மரண சம்பவம் மற்றும் நீர்கொழும்பில் இடம்பெற்ற இரட்டை மரண சம்பவம் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் தொடர்பில் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோமாகம கந்தையா என அழைக்கப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவுடன் தொடர்புடைய ஒருவரின் ஒப்பந்த துப்பாக்கிதாரியாக அவர் செய்யப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக காலி, அம்பாறை, நீர்கொழும்பு மற்றும் கோமாகம உள்ளிட்ட பல நீதிமன்றங்களில் அவருக்கு எதிராக வழக்குகள் நிலுவையில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கனேமுள்ள சஞ்சீவ் மரணம் தொடர்பான ஆரம்பக்கட்ட விசாரணைகளின் போது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சந்தேகப்பட்டவர்களில் இவரும் ஒருவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான நீதிமன்ற தீர்ப்புகள் அல்லது இறுதி சட்ட முடிவுகள் குறித்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகவில்லை. மெகசிட் சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. மது போதையில் வாகனம் செலுத்தியமை உள்ளிட்ட 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரும் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருமான ரவி செனவிரண்ணவுக்கு எதிராக கல்கிச நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு விசாரணை முன்னெடுத்துச் செல்வதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. மேற்படி மரண மீதான வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கடந்த 2023 ஆண்டு வெள்ளவத்தை கடற்கரை வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்து தொடர்பில் விபத்தை தடுக்காமை, அலட்சியமாக வாகனத்தை செலுத்தியமை மற்றும் மதுபோதையில் வாகனம் செலுத்தியமை ஆக 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் ரவி செனவிரத்னவுக்கு எதிராக வெள்ளவத்தை போலீசானார் கல்கிஸ நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு கடந்த ஜூலை 9 கல்கிஸ நீதவான் காஞ்சனா நெரஞ்சனா டி சில்வா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது விபத்தை தடுக்க தவறிய குற்றச்சாட்டை ரவி செனவிரத்ன ஒப்புக்கொண்டதை அடுத்து அவருக்கு 2,500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இதன்போது ஏனைய இரு குற்றச்சாட்டுகளை திருப்பி பெற்றுக் கொள்ள போலீசார் அனுமதி கோரிய போதிலும் அதற்கு அனுமதி அளிக்காத நீதவான் வழக்கை ஆகஸ்ட் 20 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டார். மெகசின் சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தில் உயிரிழந்த கைதி பாதாள உலக குழுவின் முக்கிய நபரான கொஸ்மெல்லி என்பவரின் பிரதான ஒப்பந்த துப்பாக்கிதாரி என விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இவ்வாறு உயிரிழந்த கைதி கோமகம ரத்துல்ஹம கட்டுவன வீதியைச் சேர்ந்த முகமது அஸ்மான் ஷெரீப்தீன் என பாதுகாப்பு தரப்பினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். மெகசின் சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து விளக்குமறையில் வைக்கப்பட்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உப தலைவரும் முன்னாள் அமைச்சருமான அகில விராஜ் காரியவசத்திற்கு பாதுகாப்பு வழங்குமாறு கோரி சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு ஐக்கிய தேசிய கட்சி கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. பதில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஜெனரலுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா ஆத்துக்குரல் எழுதியுள்ள இந்த கடிதத்தில் எதிர்வரும் ஆகஸ்ட் 18 வரை விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள அகில விராஜ் காரியவசத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது சிறைச்சாலை அதிகாரிகளின் பொறுப்பாகும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த வியாழக்கிழமை இரவு மெகசின் சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறையின் போது கைதியொருவர் கொல்லப்பட்டதை அடுத்து முன்னாள் அமைச்சரின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக கவலை வெளியிட்டுள்ளது. மேலும் சில விவகாரங்கள் குறித்து விவாதிப்பதற்காக கட்சியின் தலைவர் வஜிர அபிவர்த்தன மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு இடையில் ஒரு அவசர சந்திப்பு ஏற்பாடு செய்யுமாறு ஐக்கிய தேசிய கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகராக பதவியில் இருந்த காலத்தில் அரசுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகளின் கீழ் அகில விராஜ் காரியவசம் கைது செய்யப்பட்டு மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வத்தளை காதிரான பகுதியில் கடந்த ஜூலை 23 இடம்பெற்ற பிறந்தநாள் விழாவின் போது ஒருவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் துப்பாக்கிதாரி உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேல்மாகாண வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக சந்தேகப்படும் நபரும் அடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேல்மாகாண வடக்கு குற்றப்பிரிவு காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளின் பிணை நடைமுறைகளை விரைவுபடுத்துவதற்கும் அரசு பகுப்பாய்வாளர் அறிக்கைகளை பெற்றுக் கொள்வதில் நிலவும் தாமதத்தை தவிர்ப்பதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள காணொலியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசு பகுப்பாய்வாளர் அறிக்கைகள் தாமதமானதால் விளக்கமறியில் உள்ள கைதிகள் பிணை பெறுவதில் கடும் சிரமங்களை எதிர்நோக்கி வந்த நிலையில் அதனை நிவர்த்தி செய்ய 70 புதிய பணியாளர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்துக்குள் புதிய நவீன இயந்திரங்களும் கொண்டுவரப்பட உள்ளது. இதன் மூலம் மாதம் ஒன்றுக்கு 7,500 முதல் 9,000 வரையிலான அறிக்கைகளை விரைவாக வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் போதைப்பொருள் தொடர்பான சட்ட திருத்தங்கள் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதால் மீன் நீதிமன்றங்கள் மூலமாகவே விரைவாக பிணை பெறும் வாய்ப்பும் ஏற்படுத்தப்பட உள்ளது. எனவே சிறைச்சாலைக்குள் ஒரு சிலர் ஏற்படுத்தும் வன்முறைகளுக்கோ அல்லது சதி திட்டங்களுக்கோ பலியாகாமல் பொறுமையுடன் செயற்படுமாறு அரச உடைமைகளுக்கோ அல்லது சிறைச்சாலை சொத்துக்களுக்கோ சேதம் விளைவிக்க வேண்டாம் என்றும் கைதிகளிடம் தெரிவித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். தொலைபேசி எண் தேர்வு திறன் சேவை வரும் செப்டம்பர் மாதத்தில் ஆரம்பிக்கப்படாது என அரசாங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது. நாடாளுமன்றத்தில் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன தெரிவித்துள்ள கருத்துக்கள் தொடர்பாக வெளியாகியுள்ள ஊடக அறிக்கைகளை திருத்தி அமைக்கும் வகையிலான அரசாங்கம் இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. தற்போது காணப்படும் சிக்கல்களுக்கு தீர்வு கண்டு இந்த சேவையை திறம்பட செயல்படுத்துவதற்காக இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு அமைச்சர் மற்றும் தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்களுக்கு இடையே கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டதாக அரசாங்கம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொலைத்தொடர்பு துறையில் பங்குதாரர்கள் செப்டம்பர் மாத இறுதிக்குள் ஒரு இறுதி உடன்பாட்டிற்கு வர தவறினால் இலங்கை தொலைத்தொடர்பு சட்டம் மற்றும் தொடர்புடைய உரிம நிபந்தனைகளின் கீழ் ஒழுங்குமுறை உத்தரவு ஒன்றை பிறப்பிக்க TRCSL நடவடிக்கையை எடுக்கும் என்று பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே செப்டம்பர் மாத இறுதி என்பது தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் ஒரு உடன்பாட்டிற்கு வரவதற்கு வழங்கப்பட்ட காலக்கெடுவை தவிர அது MNP சேவையின் அதிகாரப்பூர்வ தொடக்க தேதி அல்ல என்று அறிக்கை வலியுறுத்தியுள்ளது. நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் அதேவேளையில் இந்த சேவையை கூடிய விரைவில் அறிமுகப்படுத்துவதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாகவும் இதன் அதிகாரப்பூர்வ தொடக்க தேதி உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொம்பகவேல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தகதராவ குளத்தில் நீராடி சென்ற சிறுவன் ஒருவன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக தொம்பகவேல போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை நண்பகல் வேளையில் இடம்பெற்றுள்ளது. குறித்த குளத்தில் நீராடச் சென்ற நபர் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக தொம்பகவேல போலீஸ் நிலையத்தில் தகவல் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் போலீசார் முன்னெடுத்த தேடுதல் நடவடிக்கையின் போது குறித்த சிறுவன் மீட்கப்பட்டு உடனடியாக மொனராகல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலன்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் மொனராகல பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடைய சிறுவன் ஆவார். தனது நண்பர்களுடன் சேர்ந்து குளத்தில் நீராடி சென்ற போதே இந்த சோக விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசின் முதற்கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை தொம்பகவேல போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பேசாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பேசாலை 8 வட்டாரம் பகுதியில் காணப்பட்ட தட்டிக்காட்டு பகுதியில் இருந்து வெள்ளிக்கிழமை மதியம் ஆண் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் சடலம் ஒன்று காணப்படுவதை அவதானித்த அந்த பகுதி மக்கள் உடனடியாக கிராம செவியாளர் ஊடாக பேசாலை போலீசாருக்கு தகவல் வழங்கியிருந்தனர். நாட்டின் பல பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி சப்ரஹமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதிகளில் வானம் மிருகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2026 ஆண்டுக்கான தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை நாளை நடைபெறவுள்ளது. நாடளாவிய ரீதியில் அமைந்துள்ள 2723 பரீட்சை நிலையங்களில் புலமைப்பரிசில் பரீட்சை நடைபெறவுள்ளது. இதில் மொத்தம் 294,089 பரீட்சார்த்திகள் தோற்றவுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே தெரிவித்துள்ளார். இதேவேளை 2026 தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை தொடர்பான அனைத்து மேலதிக வகுப்புகள், பாடநெறி சார்ந்த விரிவுரைகள், கருத்தரங்குகள் மற்றும் பயிலரங்குகளுக்கான தடை நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் அமுலுக்கு வந்துள்ளது. இந்த தடையானது பரீட்சை நிறைவடையும் வரை தொடர்ந்து அமுலில் இருக்கும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. நீங்கள் நினைத்திருப்பது தமிழொலி. தமிழொலியில் மதிய பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். செய்திகளில் தொடரும் இந்திய செய்திகளுக்கு அனுசரி வழங்குகிறார்கள் சரஸ்லா சப்ளை அமைந்திருக்கும் பி டி கிஷன்கள், ராஷை கோணிசில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர்.
1: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
2: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்தான்,
3: வீட்டு கிஷன் கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பாக்க மாட்டீங்க மரக்கறிய.
4: இதுதான்
3: 10வதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி ஆட்ரிஃபி.
1: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க, போங்க போங்க.
5: ஆம்
4: அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
5: 11 à 13 rue Gaille 75 000 dit Paris
4: VT Superstore Garla Gonesse Sasselil
5: 5 rue Marcel Cerdan 95 140 Garge les Gonesse
4: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris Lachapelle Tordre Tolibis Ilakam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் கார்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

தொடரும் இந்திய செய்திகள். தொகுதி மறு வரையறை மசோதா குறித்து தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்தாய்வு கூட்டம் என்ற பெயரில் இன்று தமிழக வெற்றிக்கழக அரசு நடத்தும் அரசியல் நாடகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கேற்காது என திராவிட முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளரும் மக்களவை உறுப்பினருமான கனிமொழி தெரிவித்துள்ளார். மேலும் தொகுதி மறு வரையறையின் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முந்தைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை.

ஆலைக்கு நியாயமான தொகுதி மறு வரையறைகளுக்கான கூட்டு நடவடிக்கைகளை குழு கூட்டத்தையும் சென்னையில் நடத்தி காட்டினார். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற முழக்கத்தை முன்வைத்து ஒட்டுமொத்த மாநிலத்தையும் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் ஓரணியில் திரட்டி காட்டினார் என்று அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மீண்டும் கொண்டுவர திட்டமிட்டுள்ள தொகுதி மறுசீரமைப்பு மசோதா குறித்து இன்று கலந்தாய்வு நடத்த தமிழக எம்பிக்களுக்கு முதல்வர் ஜோசப் விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பாமக நிறுவனர் அன்புமணி ராமதாஸ், காங்கிரஸ் கட்சி தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் திராவிட முன்னேற்றக் கழக நிலைப்பாட்டை தெரிந்து கொள்ளவே எம்பிக்கள் கூட்டத்தை கூட்ட தமிழக வெற்றிக் கழகத்துக்கு அழுத்தம் கொடுத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் பேசுகையில், மேகதாது பிரச்சினைக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் கூட்ட வேண்டும் என நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். ஆனாலும் அதற்கென கூட்டத்தை கூட்டாத முதல்வர் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்திற்காக தமிழ்நாட்டில் உள்ள மக்களவை மாநிலங்களவை எம்பிக்களின் கூட்டத்தை கூட்டுகிறார். நாடாளுமன்றத்தில் வரும் திங்கட்கிழமை முதல் 3 நாட்களுக்கு முக்கிய விவகாரங்கள் மீதான விவாதம் நடைபெற இருப்பதால் காங்கிரஸ் எம்பிக்கள் அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று அந்த கட்சி கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த 3 நாட்களிலும் தங்களின் எம்பிக்களை அவை அலுவலகங்களில் கட்டாயம் பங்கேற்க செய்யும்படி இந்தி கூட்டணி கட்சிகளையும் காங்கிரஸ் கேட்டுக் கொண்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கிறது. பயங்கரவாதத்தை ஒழித்தால் மட்டுமே பாகிஸ்தானுடன் உறவை சீரமைப்பது குறித்து பரிசீலிக்க முடியும் என்று மத்திய அரசு தரப்பில் மக்களவையில் நேற்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எண்ண தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் மூலம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களுக்கு எதிராக தாக்கலான மனுக்கள் மீது பதிலளிக்க கோரி மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. நாட்டில் கச்சா எண்ணெய் இருப்பு குறையவில்லை. 60 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் எப்போதும் கையிருப்பு வைக்கப்பட்டு வருகிறது. அதில் எந்த பற்றாக்குறையும் இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இந்தியாவும் சீனாவும் எல்லை பிரச்சனைகளை அரசு தந்திர ராணுவ பேச்சுவார்த்தைகள் மூலம் தொடர்ந்து தீர்த்துக் கொள்ள ஒப்புக்கொண்டுள்ளது. எல்லை கட்டுப்பாட்டு கோடு குறித்த தவறான புரிதல்களையும் கணிப்புகளையும் தவிர்க்க இந்த முடிவு இரு நாடுகளும் எடுத்துள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற 36வது இந்தியா சீனா எல்லை விவகார ஆலோசனைக் கூட்டத்தில் இருதரப்பும் வெளிப்படையான பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்பட்டது. எல்லைப் பகுதிகளில் அமைதி நிலவுவது இருநாட்டு உறவுகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு முக்கியம் என இருதரப்பும் வலியுறுத்தின. எல்லைகளை வரையறுப்பது, எல்லை நிர்வாகம், எல்லை தாண்டிய ஒத்துழைப்பு பற்றியும் விவாதிக்கப்பட்டது. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் கடும் வெள்ளத்தால் சுமார் 100 பேர் இறந்ததாக அதிகாரிகள் அறிவித்திருக்கின்றனர். அசாம் மாநிலத்தில் குறைந்தது 97 பேர் இறந்துள்ளனர். கிட்டத்தட்ட 170,000 பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் பலர் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேறி தற்காலிக முகாம்களில் தஞ்சம் அடைந்துள்ளனர். 14,000 ஹெக்டேருக்கும் அதிகமான விவசாய நிலம் வெள்ள நீரில் மூழ்கிவிட்டது. வீடுகள், கிராமங்கள் என பல இடங்கள் தரைமட்டமாகியுள்ளது. வெள்ளத்தால் பேரழிவு ஏற்பட்டதாகவும் வழக்க நிலைக்கு திரும்ப பல காலமாகும் என்றும் இந்திய சுகாதார அமைச்சர் JP Nadda குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் வழக்கமாக ஜூனிலிருந்து செப்டம்பர் வரை பருவமழை ஏற்படும். அப்போது அசாமில் வெள்ளம் ஏற்படுவது வழக்கம். இருப்பினும் பருவநிலை மாற்றம், மோசமாக திட்டமிடப்பட்ட கடுமையான வளர்ச்சி பணி ஆகியவை இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் பாதிப்பை பல மடங்கு மோசமாக்குவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். அசாம் அருகே நாகாலாந்து மாநிலத்தில் இருக்கும் சட்டவிரோத நிலக்கரி சுரங்கங்கள் வெள்ளத்தை மோசமாக்கியிருப்பதாக அசாம் குடியிருப்பாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வெள்ளம் குறித்து இந்திய அரசாங்கத்துடன் பேச இருப்பதாக அசாம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா உறுதியளித்தார். சர்வதேச விண்வெளி நிலையத்தின் மின் கட்டமைப்பை மேம்படுத்தும் நோக்கில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அனில் மேனன், ஜெசிகா மீர் ஆகிய 2 NASA விண்வெளி வீரர்கள் விண்வெளி நடையை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளனர். விண்வெளி நிலையத்தில் சார்போஸ் பகுதியில் உள்ள 3B மின் பாதையில் புதிய சூரியமின் தகடுகளை பொருத்தும் நோக்கில் குவெஸ்ட் ஏர்லாக் பகுதியிலிருந்து வெளியேறிய இருவரும் சுமார் 6:27 விண்வெளியில் தீவிரமாக செயற்பட்டு அந்த பணியை வெற்றிகரமாக நிறைவேற்றினர். எதிர்காலத்தில்
ஐரோசா எனப்படும் சுருட்டப்பட்ட நிலையிலிருந்து தானாக விரிவடையக்கூடிய சூரிய மின் தகடுகளை விண்வெளி நிலையத்தில் நிறுவுவதற்கு இந்த மேம்பாட்டு பணிகள் பெரிதும் உதவும் என்று நாசா தெரிவித்துள்ளது. கடந்த 2021 முதல் இதுவரை 6 தகடுகள் பொருத்தப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள 2 தகடுகள் இந்த ஆண்டின் இறுதியில் விண்வெளி நிலையத்துக்கு அனுப்பப்பட உள்ளது. இதனிடையே விண்வெளி நடையின் போது நிலவை கண்டு வியந்த விண்வெளி வீரர்கள் இருவரும் எதிர்கால நிலவு தளம் தொடர்பான தங்கள் உற்சாகத்தை

0: பாய்ந்து கொண்டுள்ளனர். உத்தரகாண்டை சேர்ந்த பெண் உலகிலேயே மிக நீண்ட கூந்தலை கொண்டவர் என்கின்ற கின்னஸ் சாதனையை படைத்துள்ளார். உத்தரகாண்டை சேர்ந்த ரேணு தரியல், இவர் யூடியூபராகவும் உள்ளார். அண்மையில் இவர் ஒரு கின்னஸ் சாதனையை படைத்துள்ளார். உலகிலேயே மிக நீண்ட கூந்தலை கொண்டவர் என்கிற சாதனைக்கு சொந்தக்காரர். இவரின் கூந்தலின் நீளம 271.5 சென்டிமீட்டர். ரேணுவின் கூந்தல் ஹெல்த்வானியில் கடந்த ஏப்ரல் மாதம் அதிகாரப்பூர்வமாக அளவிடப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த பெண் அலியா நசிரோவாவை பின்னுக்கு தள்ளி இவர் இந்த சாதனையை படைத்துள்ளார். அலியா நசிரோவாவின் கூந்தலின் நீளம் 257.33. ரேணு 2015 முதல் தொடர்ந்து தனது முடியை வளர்த்து வருகிறார். இது குறித்து அவர் கூறுகையில், நான் 2015 முதல் தொடர்ந்து என் முடியை வளர்த்து வருகிறேன். இந்திய கலாச்சாரத்தில் நீண்ட கூந்தல் என்பது பாரம்பரியத்தின் அடையாளமாகவும் மிகுந்த அழகாகவும் கருதப்படுகிறது. இதுவே எனது முடிவை இவ்வளவு முடியை இவ்வளவு நீளமாக வளர்க்க எனக்கு ஊக்கமளித்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 7.520 உயர்ந்து 111,720 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு ₹65 உயர்ந்து 13,965 விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 250 விற்பனை செய்யப்படுகிறது.
1: அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழ்லி. தமிழொலியில் மத்திய பிரதான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது உலக செய்திகள். உலக செய்திகளுக்கு அனுசரணையை வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். தொடர்கின்றது உலக செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் முழுமையாக திறக்கும் ஒப்பந்தத்தை ஈரானும் ஒமானும் நெருங்கி வருகின்றன. துருக்கி மற்றும் பாகிஸ்தானுடனான பாதுகாப்பு ஒப்பந்தம் சவுதி அரேபியாவுக்கு பாதுகாப்பை தராது என்று ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. சீனாவுடனான உறவில் நட்புறவில் விரிசல் ஏற்பட்டு வந்த நிலையில் அந்த நாட்டிலுள்ள ஒரு துணை தூதரகத்தை ஆஸ்திரேலிய அரசு மூடியதாக தெரிவிக்கப்படுகின்றது. சமூக ஊடகத்தில் பரவிய தவறான தகவலால் ஸ்பெயின் வட ஆப்பிரிக்க பிரதேசமான கிஷூட்டாவுக்கு ஒரு வாரத்தில் 72,000 பேர் குடியேறிகள் நுழைந்துள்ளார்கள். மொரக்கோவில் இருந்து பலர் கடல் வழியாக நீந்தி சியூட்டாவை அடைய முயற்சி செய்துள்ளார்கள். இந்த முயற்சியில் உயிரிழந்த 78 பேரின் உடல்களை ஸ்பெயின் அதிகாரிகள் மீட்டுள்ளார்கள். மேலும் 11 உடல்களை மொரக்கோ மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சியூட்டா எல்லை திறந்துள்ளது என்ற தவறான தகவல் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவியதே இந்த சம்பவத்திற்கு காரணம் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். அமெரிக்காவில் பிறப்பால் கிடைக்கும் குடியுரிமையை கட்டுப்படுத்த அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் முயற்சியை எடுத்துள்ளார். சுற்றுலா விசாவில் அமெரிக்கா வந்து குழந்தை பெற்றுக்கொள்ள திட்டமிடுவோரை இலக்காக கொண்டு புதிய உத்தரவின் அடிப்படையில் கையெழுத்திட்டுள்ளார். தற்போதைய நடைமுறை தவறாக பயன்படுத்தப்படுவதாக திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தாய்லாந்து பாடசாலையில் துப்பாக்கிச்சூட்டில் காயமுற்றவர்களில் 9 பேர் ஆபத்தான நிலையில் உள்ளார்கள். அந்த நாட்டு பிரதமர் ஹனுசின் சார் வீர்கான்கூன் அதனை தெரிவித்தார். துப்பாக்கிச்சூட்டை நடத்தியவர் 14 வயது மாணவர் ஆவார். அமெரிக்காவின் அட்லாண்டா நகரில் பெண் ஒருவர் மருத்துவமனைக்கு எதிராக வழக்கு தொடுத்துள்ளார். அவர் 43 வயது கசாண்டரா பாஸ்டெல். கடந்த ஆண்டு அதிக இரத்தப்போக்கு கருப்பையில் கட்டிகளும் ஏற்பட்டதால் ஹசாண்டா மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு கருப்பை புற்றுநோய் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். அதை நம்பி பெண் கருப்பையை அகற்றினார். புற்றுநோய் சிகிச்சை தொடரும் என்று ஹசாண்டாவிடம் சொல்லப்பட்டது. அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஹசண்டாவுக்கு மரபணு பரிசோதனை செய்யப்பட்டது. புற்றுநோயை காட்டும் திசு மாதிரி வேறியொரு நோயாளிக்கு சொந்தமானது என்பது அதில் தெரிய வந்துள்ளது. இதனால் ஹசாண்டு கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகினார். பாகிஸ்தானில் 2026 ஆண்டில் முதல் 6 மாதங்களில் மட்டும் 1900 துக்கு அதிகமான குழந்தைகள் வன்கொடுமை வழக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாகிஸ்தானில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சமீப காலமாக அதிகரித்து வருவதாக நிபுணர்கள் தெரிவித்து வருகின்றார்கள். இந்தோனேசியா குழந்தை கடத்தல் விவகாரத்தில் சிங்கப்பூரில் ஏதேனும் குற்றம் நடந்துள்ளதா என்பதை அதிகாரிகளால் உறுதிப்படுத்த முடியவில்லை. இந்தோனேசியா குழந்தை கடத்தல் கும்பலை சேர்ந்த சிலருக்கு அந்த நாட்டில் கடந்த மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவிலிருந்து குறைந்தது 12 குழந்தைகள் சிங்கப்பூருக்கு கடத்தப்பட்டதாக கும்பலின் தலைவர் ஒப்புக்கொண்டுள்ளார். மலேசியா யோகூர் மாநிலத்தில் தாம் பெற்றெடுத்த குழந்தையை கொலை செய்ததாக கல்லூரி மாணவி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மாணவிக்கு 19 வயது. கடந்த மாதம் வாடகை வீடொன்றில் கழிப்பறையில் குழந்தையின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. குழந்தையின் உடலில் பல கத்தி குத்து காயங்கள் இருந்துள்ளன. கடுமையான வயிற்று வலியினால் துடித்த மாணவியை அவரது ஆசிரியர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அப்போதுதான் மாணவியை குழந்தையை பெற்றிருந்தது அம்பலமானது. மாணவியின் கருப்பையில் மேலும் ஒரு குழந்தை இருந்துள்ளது. அந்த குழந்தையை அவர் நலமுடன் பெற்றெடுத்ததாக NSTI ஊடகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரசிலிருந்து ஒளிபரப்பாகும் TRT தமிழொலி. தமிழொலியில் மதிய பிரதான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மதிய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது விளையாட்டு செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியின் போது ரசிகர்கள் இலவசமாக அனுமதிக்கப்படுவார்கள் என்று இலங்கை கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரஷிதா ஸ்ரீ, அஸ்மிதா ஷாலியா, தன்வி சர்மா ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்கள். செயின்ட் லூயிஸ் ட்ரிபிட் மற்றும் பிளிக்செக்ஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவுக்கு முதல்வர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில் அமெரிக்காவில் நடைபெற்ற 2026 செயின்ட் லூயிஸ் ட்ரிபி மற்றும் பிளிக்செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம். இன்றைய நாணய மாற்றுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் TRT இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலிய மறு ஒலிபரப்பு சிலவற்றையும் அத்தோடு எமது அனுசரணை நிகழ்ச்சியில் வரும் இலவசமாக புகைப்படத்துடன் பிரசரிக்கின்றோம். ஒரு யூரோ இலங்கையில் 387.66 ரூபா, இந்தியாவில் 109.94 ரூபா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 335.38 ரூபா, இந்தியாவில் 95.12 ரூபா. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 415.16 ரூபா, இந்தியாவில் 114.74 ரூபா. ஒரு அக்கிராச்ச பவுண்ட் இலங்கையில் 452.40 ரூபா, இந்தியாவில் 128.26 ரூபா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 240.57 ரூபா, இந்தியாவில் 68.22 ரூபா. இதுவரை மதிய பிரதான செய்திகளை கேட்டீர்கள். மதிய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். இலங்கை செய்திகளுக்கு புத்தகங்களை விற்று வரும் நூலகம் நிறுவனம் இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். பேரசலாசியப்பள்ளல் அமைந்திருக்கும் வி டி கே சங்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான BT சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் BTS ஃபினான்ஸ், GMPH நிறுவனத்தினர். இந்த 3 நிறுவனங்களுக்கும் அவது இதயபூர்வமான நன்றிகள். செய்தியை சுயமடித்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் செய்தியை என்னோடு தொடர் இலங்கை இந்திய செய்திகளை வாசித்தளித்த கேமாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம். தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர்

0: குறிப்பிடுகின்றார். புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்தின் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLAGA நூலகம் நூலகம்.
3: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
3: விடாதீங்க போங்க போங்க.
5: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
6: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
5: VT Superstore Gala Gonesse Sasselil
6: 5 rue Marcel Cerdan 95 140 Garge les Gonesse
5: Mélodie et Tordre VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5, கார்டன் ஸ்ட்ரட் த்ராஸ், 3098, கோனிட்ஸ் சுவிஸ்,
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.
2: பாரிஸில் இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கள் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு உள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கான. தங்கச்சி, தங்கச்சி,
3: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
0: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட, போக்குவரத்து, நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் கோஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி, தளபத்த, நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-24-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுவச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி, தளபத்த, நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-0-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 2:27 ஐக்கிய ராஜ்யத்தில் 1:27. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது.

விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்ப நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இரண்டு அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கிறீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சை விட்டு அகலாத அழகான பாடல்களை கேட்டு மக்களாம் அன்பு உறவுகளே. தொலைபேசி அழைப்பு கிடைக்கவில்லை என்றெல்லாம் ஆதங்கப்படாதற்கு முயற்சி திருமணியாகும். அந்த முயற்சியோடு நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சை தொட்டு செல்லும் பாடல்கள், இதயத்தை விட்டு அகலாத பாடல்கள் என பல பாடல்கள் இருக்கின்றது. சாதல், வீரம், சோகம், தத்துவம், இயக்கம், பாசம், எந்த பாடல்களை நீங்கள் கேட்டாலும் நாங்கள் அள்ளி வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் அன்பு உறவுகளே. அதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த தொலைபேசி இலக்கம், வைபர் இலக்கம் இருக்கின்றது, வாட்ஸ்அப் இலக்கமும் இருக்கின்றது அன்பு உறவுகளே. அத்தோடு டெண்டில் லேண்ட் ஃபோன் உங்களுக்காக காத்திருக்கின்றது. நான்கு தொலைபேசிகளில் நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம் அன்பு உறவுகளே.

0: இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். நான் குரல்.
0: வணக்கம் ராஜ், நல்லா இருக்கீங்களா ராஜ்?
1: அப்படி சொல்லி கொண்டே நிக்குது.
0: மத்தியானம்
1: வந்து சாப்பிட்டு நல்ல நல்ல வெயிலும் தானே. நித்ரா இப்ப கதிரையில இருந்து ஒன்றிய நித்ரா ராஜா
0: தான்.
1: ஓ, கதிரையில இருந்து கொண்டு கண்ண முடிக்கொண்டு அப்படியே என்ன சொல்றது,
0: செட்டியில
1: படுக்கிறேன். என்ன மாதிரி இல்ல, சரியா நித்திர தூங்கும், ஆனா போய் படுத்தா நித்திர வராது.
0: நாங்க பத்து நிமிஷம் கதைச்சிட்டு குறை சொல்லுவார்கள். அதை கேட்டுக்கொண்டு குறை சொல்ல வர்றதுக்கு வந்து கொடுப்போம். பத்து நிமிஷம் ராஜாவும் ராஜகோபாலும் கதைச்சிட்டு
1: நீங்களும் கதைச்சாதான் பிரச்சர. அது என்ன மாதிரி இல்ல, அது கேக்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய மனதுக்கு ஒரு அந்தரமா இருக்கும் போல இருக்குது. அதான் அப்படி தாக்கள் அப்படிதான் சொல்றது. என்ன இவர் ராஜா வாழ் வந்து ராஜாவோட கதைக்கிறது என்று சொல்லி அப்படி. ஓ, பாட்டு வந்து மனதுக்குள்ள நினைச்சா அந்த எல்லாரும் ஈஸ்வரியும் சுசீலாவும் படிச்சிருக்கிற அந்த மனதுக்குள்ள நினைச்சு கொண்டு இருந்தேன். அப்ப அந்த பாட்டு, அதாவது எங்க விட்டு புள்ள படத்துல, மலருக்கு தென்றல் பகையானால் அது மலர்ந்துட்ட கதிரவன் துணை வேண்டும், அப்படி அந்த பாட்டு இருக்காக்க.
0: அருமையான பாடல், ஆலங்குடி சோமு என்ற கவிதை வரியில் வந்த பாடல்.
1: ஓ, எங்க விட்டு ஆலங்குடி சோமு, அது நினைக்கிறேன் எட்டினது வாலியா இருக்குமே.
0: இல்ல இல்ல, வாலியம் அந்த பாட்டு எழுதுற ஆலங்குடி சோமு என்ற பாட்டு தான் இந்த பெஸ்ட். எல்லா ஈஸ்வரியும் பிசுசுரா சேர்ந்து பாடுகணும்.
1: இசை விஸ்வநாதன்
0: உங்களை ஊட்டியதா?
1: நான் படகோட்டி அதுகளுக்கு எல்லாத்துக்கும் அவர் தானே கதை.
0: வாலி வாலி ஆலங்குடி எழுத பாட்டு, காவல்காரன்ல வாலி ஆலங்குடி, புலாபித்தன் வந்து குடியிருந்த கோயிலுக்கு பிரதான வந்தவர். அதுக்கு முந்தி ஆலங்குடி சமூகம் நல்லா அழுது ஏற்பட்டது. இவர் எங்கட சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா என்ற பரதகாசி, பரதகாசி எம்ஜிஆருக்கு சூப்பர் பாட்டு எழுதினார். அவர் வந்து அவர் எழுதினவர். அவர் வந்து டக்கண்டு எம்ஜிஆருக்கு எதிராக தான் இந்த பாடல் தேவர் எடுத்த படம் தான் நீலமல திருடன். அதுல வந்து சத்தியமே லட்சியமா கொள்ளடா என்ற பாடல் இவருக்கு தான் கொடுத்தது வாத்தியாருக்கு. அதை எழுதினவர் வந்து கவிஞர் மருகதாசி. அந்த மருகதாசி எம்ஜிஆருடைய நல்ல பிறப்பு வாய்ந்த கவிஞராக இருந்தவர். அவருக்கு முன்ன சில கவிஞர்களுக்கு பரமதானே.
1: பழிவாங்கிற
0: ஒரு கவிஞர் வந்து எழுதுறப்பா வந்து யாரும் கேட்டாலும் எழுதுற. அவர் ஒரு கவிஞர், கஷ்டப்பட்டவர் தான் கவிஞர். உண்மையா பர்மக்கோட்டுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் தான் கவிஞர்கள். ஒரு 500 ரூபாயும் கொடுக்க மாட்டார்கள். அந்த ஆளுக்கு பாட்டு கொடுக்கல. 17 வருஷத்துக்கு பிறகுதான் நினைத்ததை முடிப்பவர்களை கண்ணினம் பாதை எத்தனையோ கவிஞர்கள் கொண்டு எழுதிய பாட்டுதான். அவருடைய மனதை திருப்திக்கு வேற இல்லையா பாட்டு. அதுக்கு பிறகு மருகதாசியை கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் அப்படியா கொடுத்து அந்த மாதிரி பகைமையெல்லாம் மறந்து கொடுத்தவர் பாட்டு. அப்படியான மருதாசி வழங்கி கொடுக்காத மனுஷன் கண்ணதாசன் மாதிரி கவிஞருக்கும் கவிஞர்மாருக்கும் பெரிய செருக்குகள் உங்களை மாதிரி ராஜகோபால்
1: மாதிரி.
0: சத்தியம் உங்களை சரியானாகும்.
1: என்ன இருக்குது, செருக்கு
0: செருக்கு இருக்குதான, செருக்கு இருக்குதா என்ன
1: ஆம்பளை சிங்க வேண்டா செருக்கு திமிர் இருக்குங்களா?
0: தீங்களா ஒத்துக்கொண்டீங்க. அடுத்த சிங்கம் அடுத்த சிங்கத்துக்கு கட்டுக்கால் ஒன்றும் இல்லை, ஓடி திரியதான் சொல்லுமா ரேடியோக்கு வந்துட்டு. ஒரு சிங்கன் உங்களை மாதிரி ஒரு ஆண் சிங்கன் தான்.
1: லைனுக்கு வந்து நிக்கிறாரா?
0: இல்ல இல்ல இல்ல, ஆபீஸ்ல வந்து நிக்கிறாரு.
1: ஓடி
0: வந்து
1: தெரியாதான
0: உங்களோட
1: கலைச்சதுக்கு மிக்க
0: நன்றி.
1: பிபிக்கு நன்றி.

0: சரி, அன்பு அவர்களை ஒழித்த பாடலை அன்பு ராஜகோபால் அவர்கள் ஏழ்மலையில் இருந்து விரும்பி கேட்டிருந்தார். அடுத்த ஆஸ்தான டிஆர்டி நேயர் வந்திருக்கின்றார் விபி அவர்கள். விபியை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் விபி. காது வைக்க பிடிக்க கதை எங்க ஒன்று கேட்குது இல்லை.
1: பாக்கியலட்சுமி அன்பு நண்பர் ராஜகோபாலின் அருமையான பாடகத்திலிருந்து வீட்டு கேட்கும் பாடல் பாக்கியலட்சுமி படத்திலிருந்து மாலை பொழுதின் மயக்கத்திலே கனவு கண்டேன் தோழி.
0: இந்த பாட்டினையும்
1: ஈவி சரோயா வீணை வாசிக்க காதல் மன்னன் ஜெமினிகோசன் தூரத்துல இரவுல படத்தைக்கு போடும் உறுப்போட இருக்க செட்டியில அந்த சௌமஜானி அம்மா பாட்டு பாடுறோம்.
0: இந்த பாட்டு தான் நேற்று முந்த நாள் கேட்ட மாதிரி இருக்கு. நேற்று முந்த நாள் நீங்கள் இந்த பாடலை கேட்ட மாதிரி இருக்கின்றது எனக்கு. அதுவும் கேட்டு நீங்க இது மாலை பொழுது மயக்கத்துல இவி சரோஜானுடைய கதை வந்து நான் புனவரமா இந்த பாட்டையே தொடர்ந்து
1: கேட்டுருக்கேன்.
0: காட்சியை காண முடியுமா? என்ன மாதிரி
1: அதிலும்
0: அங்கட சிவாஜி குட்டியின் பாட்டு எல்லாம் பாட்டும் கண்ணதாசன் தான். வீணையோட
1: கண்ணதாசன்
0: சாப்பிட்டீங்களா மத்தியானம்?
1: நன்றி, வணக்கம் ராஜா.
0: அவர் சகோதரர் விபி அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல்.

0: ஒலித்த பாடலை பிபி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் சகோதரி, நலமா இருக்கிறீங்களா?
1: அக்கா கைப்படியே சான்ஸ் இருக்கு
0: அவன் ராஜா கத்திய நிக்கலான். நீங்க அடி ஒரு அடியில எடுத்துட்டீங்க. நன்றி. என்ன பாடலை கேட்க போறீங்க? அது சினிமா பாடல் இல்லையே. தனிப்பாடல் இல்லை, அது தனிப்பாடல். உங்களோட பாட்டு மரகதவள்ளி. அப்பா கையை பிடிச்சுனாக்கோ அல்ல, அம்மா அவங்களோட மரகதவள்ளிக்கு அப்பா எடுத்துட்டு விட. அப்பா அன்புள்ள அப்பா அவங்களோட கதையை சொல்ல.
1: இதம்மா கொஞ்சம் கவலைப்பட்டு அவர் இந்த பாட்டு நினைப்பேன்.
0: அப்பா கையை பிடிச்சோ. உங்களோட அப்பா சரியான சந்தோஷமான அப்பா, நீங்களும் சந்தோஷமான மகள். வீட்டுக்கு வந்த முதல் வந்த மகாலட்சுமி. இல்ல இல்ல, நானே சொல்றேன். உங்களோட குணநட பாவனையில பார்க்க தெரியும் உங்களை. நீங்க மூத்தாளா இருந்தாலும் எனக்கு அனுபவத்துல தெரியுது. அவர்கள் பாவங்கள் இப்ப ஒரு ஆண்ட கையில குடிச்சு கொடுத்துட்டா தங்களுக்கு பெரிய. நீங்க ஆக்கள் வடிவா இருப்பீங்க. வடிவா இருந்தோம்னா ஆம்பளில இருந்து டக்கண்டு மயக்கத்துல உங்களை காதலிப்பான. அது அந்த பிரச்சனையில் விதைக்க மகாலட்சுமி வந்திருக்கு. லலிதா, ராணி, ராகிணி, பத்மினி என்று என்ன? ஓகே, நன்றி. வாழ்த்துக்கள். உங்களுக்கான பெரிய பாடல் கேட்டு மாளுங்கள். நன்றி நன்றி. நான் நல்லா இருக்கிறேன். நன்றி.
1: ஓகே ஓகே ஓகே.

0: ஒலித்த பாடலை பத்மினி பாலசிங்கம் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புரா, வணக்கம். வணக்கம். அவரும் ஓடிட்டாரே. சரி சரி, இன்னொரு ஒரு ஒருவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கலாம்னு நினைக்கின்றேன். நீங்கள் வெகு உற்சாகமாக இணைந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே. சரி, அவர்கள்
1: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னசெல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆண்டவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட்.
0: நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். தொடர்ந்து அடித்து கொண்டே இருங்க, சும்மா அந்த விசும்புக்கு வேட்டையாடாதீங்க. தயவு செய்து என்னோட பெரிய அம்மாவா இருந்தாலும் பேச்சு வாங்காதீங்க. தயவு செய்து நீங்க அடியுங்க, நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் அடியுங்க, நீங்க வாங்க, உங்களை வர வேண்டாம்னு நாங்க சொல்ல மாட்டோம். நீங்க அப்புறம் வந்து நேரத்தில் கதைச்சா நான் வந்து கதைக்கிறேன் தர்சனோட. நீங்க கதைக்க வேண்டாம், நீங்க கதைச்சாலும் நான் கதைச்சாலும் நான் வந்து கதைப்பேன்.
2: சரி, எனக்கு என்ன பாட்டுன்னா
0: பாட்டு அம்மா பாட்டு கேளுங்க, நல்லபடியான அம்மா
2: அம்மா வந்து அழைக்காத பாட்டு கேட்க.
0: நீங்க கெட்டிக்காரியா இருக்கணும், எந்த நேரம் அடிச்சு எங்களை ரேடியோவை நீங்க வடிவா வளர்த்து விடணும். அது இல்லையண்டா சாப்பிட்டு போய் சும்மா எடுத்து வச்சு டெலிபோன் ஆகுறதுல பிரயோசனம் இல்லை. ஒரு வானொலியில என்ன போகுது, என்னத்தை சொல்லுறார்கள், என்ன செய்கிறார்கள் என்று கேட்கணும். தாய் தாய் கேட்கிறது என தெரியும் மற்ற தாய்மார்களுக்கு. காலம் வலிமை சுட்டவரா என்ன மாதிரி போட்டி
2: கொடுத்தாங்கம்மா?
0: முறுக்கு வடை சுட்டிருக்கிறார். பிறகு இதுக்கு என்ன பேர்? வடை சுட்டிருக்கிறார். பிறகு இது இதுக்கு என்ன பேர்?
2: கவலைப்படாமடி
0: சொல்லுங்க. நடிச்ச படங்கள்ல இத்தனை படங்கள் இருக்கு, நீங்க ஒரு படம் சொல்லுங்க. நான் சிவாஜியோட அப்படியும் கண்ணி நீர் வழிந்தால் என்னடா படம் இருக்கு பிள்ள, என்ன உள்ள நீங்க தில்லான மோகன அம்பாள் இருக்குது. மற்றது அதெல்லாம் லவ் பண்ணு, ஒரிஜினல் லவ் அதுல நடக்குது. அப்படி வச்சிருக்கிற பாவம், தனக்கு தானே கட்டி அப்படி அந்த அப்படி ஒரு ஆசை அவருக்கு கிரேசி தானே இந்த வாழ்க்கை.
2: ராணி
0: கதைக்கலையா நீங்க? அமைதியான பிள்ளை கண்டபால பேச மாட்டா, நீங்க அதை சக்கதைப்பா சாப்பிட்டீங்களான்னு கேட்டா ஓ நல்லா சாப்பிடணும் அவ்வளவுதான். நன்றி சகோதரம், என்னுடைய உடன்பிறப்பு அம்மா உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாளுங்கள்.
2: நன்றி நன்றி நன்றி.

0: முடிவுக்கு வருகின்றது. இன்றைய உங்கள் விருப்பம் உங்கள் விருப்பம் மன்னிக்கவும் விடுமுறை விருப்பம். விடுமுறை விருப்ப நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து தொடரும் நிகழ்ச்சிகளோடு சோபிதா உங்களை சந்திப்பார் என்று சோபிதா தங்கச்சி வந்து உங்களோடு கதைப்பா என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே. சோபிதா, நலமா இருக்கீங்களா? சோபிதா
1: நலம் இல்லை, தற்பொழுது பேச முடியாது. குரல் ஓசையில் கொஞ்சம் பிரச்சனை, பேச முடியாது. அதுக்கு பதிலாக இந்த விபி என்ன தான் செய்வார், நான் அவருக்கு உதவியாக இருந்து செய்து கொடுப்பேன். ஆனால் கொஞ்சம் நாக்கில் பல்லு அது உடைஞ்சு குத்தினபடியா பல்லு உடைந்து அந்த நாக்கில் குத்தி விட்டுட்டு அதில் பேச முடியாமல் இருக்குது.
0: சொன்னான் வாயை மூடிக்கொண்டு நித்திரியை கொள்ளுங்கள். என்ன கேட்குறீங்கள? வாயதையும் திறந்து போடு, வெளியே வந்து பார்த்துருக்கோம், அடிச்சிருக்கு. இன்னும் கவலையாக இருக்கும் இந்த விளையாட்டுலாம் நினைக்க. சரி அன்பு உறவுகளை தொடர்ந்து
2: உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் இஸ்டோஸ், 192 ரோடு பார்க் சென்டனி, பாரிஸ், பத்தே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும்
3: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
2: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
3: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
2: மேலதிக தொடர்புகளுக்கு
3: 76 ஃப்ரேசர் ஸ்ட்ரீட் அண்ட் கூகிள் கனடா சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு
2: 76 ஃப்ரேசர் ஸ்ட்ரீட் அண்ட் கூகிள் கனடா பரிசு லாட்சியத்தில் ரூய்கையில்
4: அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரி மஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரி மஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரி மஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரி மஹால், 14 ரூ கை, பாரிஸ், 10 லா ஷாப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 09 51 15 82 03 அல்லது 06 69 68 61 61. மறந்து விடாதீர்கள், பாரிஸ் லா ஷாப்பலில் ஷெரி மஹால்.
3: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ்.
2: 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
3: உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ்.
2: வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
3: இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள்

0: மரம், தென்னம் குருத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடு கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மெலதிய பிரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 வான்கூவர் கனடா.
1: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலியோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-03-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
0: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீடுகளில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-58-58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5, Garten Strasse 3998,
0: சுவிசில். நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-08-920-58-58.
0: சுவிசிலே VTS Finance GmbH.
3: வன்கூவருக்கு வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுல உள்ளுத்து கொண்டு
4: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்கு எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப விஷயத்தை போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறோம்.
0: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
5: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போறேன் யாழ்ப்பாணம். ஒரு
6: உள்ள வருது கும்பிட போன தெய்வம் குறுக்கான தங்கச்சே தங்கச்சே
3: அவங்களே கொண்டு ஜாழ்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
0: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டா நாய்க்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழும்பு. தொடர்ந்து தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 74 00 440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுவச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழும்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 76 24 00 440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிர்வாகம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது

பாடலில் தேடல். பாடல் தேடல் நிகழ்ச்சியை கேட்பதற்கு, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது எங்களது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்பொழுது பாடல் தேட நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கின்றேன். அதன் பிறகு நீங்கள் விபி அண்ணா தான் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவார். தரவை நான் முதலிலே கூறி பாடலை ஒளிபரப்புவேன். அதற்கு பிறகு நீங்கள் பதிலை வந்து விபி அண்ணாவிடம் கூறுங்கள். பாடல் தேடலுடைய விதிமுறைகள் உங்களுக்கு தெரியும். அந்த விதிமுறைகளின்படி நீங்கள் பாடலை கேட்டு இதற்கு பொருத்தமான பதிலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான புதிய தரவு, உலகின் பல நாடுகளில் நாம் இடம் பெயர்ந்ததால் அடுத்த சந்ததியினர் புதிய மொழிகளுடன் ஐக்கியப்பட்டு வருவதால் பின்தங்கிய ஒன்றின் முதல் சொல்லினை பாடலிலிருந்து தெரிந்து உறவு முறையாக இருமுறை அசல் மாறாது வரக்கூடிய உறவினை விடையாக பெறலாம். இன்னும் ஒரு முறை கூறுகிறேன். உலகின் பல நாடுகளில் நாம் இடம்பெயர்ந்ததால் அடுத்த சந்ததியினர் புதிய மொழிகளுடன் ஐக்கியப்பட்டு வருவதால் பின்தங்கிய ஒன்றின் முதல் சொல்லினை பாடலிலிருந்து தெரிந்து உறவு முறையாக இருமுறை அசல் மாறாது வரக்கூடிய உறவினை விடையாக பெறலாம். இதோ உங்களுக்கான பாடல்.

வணக்கம். வான் அலைகளிலே என்று முழு வெண்மதியாக தவழும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டியிலே நடைபெற்றுக் கொண்டிருப்பது பாடலில் தேடல். சகோதரி சுபிதா பாலசிங்கம் அவர்களுக்கு சற்று உடல் நலக்குறைவாக இருப்பதனால் இன்று இந்த நிகழ்ச்சியை நான் தொகுத்து வழங்குகின்றேன். அந்த வரிசையிலே நீங்கள் இணைப்பை ஏற்படுத்தி ஏற்கனவே கூறிய தரவுக்கு உரிய விடையை நீங்கள் கண்டுபிடித்து நெருங்கலாம். இந்த பாடலுக்கு இசை அமைத்திருக்கின்றார் டி ராஜேந்தர் கலைஞானி. எம்ஏ என்றால் பிஏ என்றால் கலையளவல், எம்ஏ என்றால் கலைஞானி. ராஜேந்தர் அவர்களுக்கு பாராட்டுகளை கூறிக்கொண்டு பாட்டுக்கு நடனமாடியிருக்கிறார் அமலா என்ற தகவலையும் கூறிக்கொண்டு உங்களுக்கான தரவு, உலகின் பல நாடுகளில் நாம் இடம்பெயர்ந்ததால் அடுத்த சந்ததியினர் புதிய மொழிகளுடன் ஐக்கியப்பட்டு வருவதால் பின்தங்கிய ஒன்றின் முதல் சொல்லினை பாடலில் இருந்து தெரிந்து உறவு முறையாக இருமுறை அசல் மாறாது வரக்கூடிய உறவினை விடையாக பெறலாம். மீண்டும் ஒருமுறை தருகின்றேன் தரவினை. உலகின் பல நாடுகளில் நாம் இடம்பெயர்ந்ததால் அடுத்த சந்ததியினர் புதிய மொழிகளுடன் ஐக்கியப்பட்டு வருவதால் பின்தங்கிய ஒன்றின் முதல் சொல்லினை பாடலில் இருந்து தெரிந்து உறவு முறையாக இருமுறை அசல் மாறாது வரக்கூடிய உறவினை விடையாக பெறலாம்.

நிற்க வேண்டும். அன்பான டிஆர்டி நேயர்களே, அந்த தரவு தவறுதலாக கூறப்பட்டுவிட்டது. சரியான தரவை இப்போது கூறுகின்றேன். அதே பாடல் சரி, தரவு வந்து முன்னோர்களின் பாவனையில் இருந்து இன்று வரை தொடரும். இதனை ஆபத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளதை பாடலில் இருந்து தெரிந்து இன்றைய காலநிலையையும் பலர் குறிப்பிட பயன்படும் சொல்லை விடையாக பெறலாம். மூன்று முறை தருகின்றேன், சற்று மெதுவாக தருகின்றேன். முன்னோர்களின் பாவனையில் இருந்து இன்று வரை தொடரும் இதனை ஆபத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளதை பாடலில் இருந்து தெரிந்து இன்றைய காலநிலையையும் பலர் குறிப்பிட பயன்படும் சொல்லை விடையாக பெறலாம். பாடல் அதே பாடல்தான்.

0: தற்போது பதிவுடன் வந்திருக்கும் அன்பினேயரை அன்பாக அழைக்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம் பிபி, நான் ஸ்கந்தா, உங்களோட முதல் முறை கலந்து கொள்றேன்.
0: மிக்க மிக்க மகிழ்ச்சி சகோதரி ஸ்கந்தா. நானும் உங்களை 5 வருடங்களுக்கு முன் சகோதரி தேவி தனராஜ் மூலம் தொடர்பு கொள்ள நினைத்திருந்தேன். இன்று தொடர்பு கொண்டதையிட்டு மற்ற மகிழ்ச்சி. சொல்லுங்கள், கூறுங்கள் விடையாய். நாங்கள் நலம், நீங்கள் நலமாக எல்லாம் வல்லகிறவனை வேண்டிக் கொண்டு.
1: நான் நீங்க போட்ட முதல் பாட்டுக்கு தான் ஒரு பதிலோட வந்தேன். இப்பதான் மற்ற கவி சொன்னீங்க.
0: இல்ல இல்ல, பாட்டு சரி, தரவு தான் இரண்டு. இப்ப சொன்ன
1: தரவுக்கு தான் நான் எடுத்துக்கொண்டு வந்தேன்.
0: நான்
1: முதல் தரவுக்கு நான் கலை என்று எடுத்துட்டு எங்கட கல கொஞ்சம் அப்படி இப்படி வந்துட்டு அப்ப அதை எடுத்து தலைமுறை ரெண்டு உறவுகளுக்கு இடையில வர்றது தலைமுறை என்று எடுத்துக்கொண்டு வந்தேன். நான் அப்ப இனிதான் இதுக்கு நான் யோசிக்க வரேன். நான் கட் பண்ணாம நின்றேன்.
0: இல்ல இல்ல, நீங்கள் முதல் என்ன சொன்னீங்க? நன்றி சகோதரி, நன்றி நன்றி நன்றி நன்றி. இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்
0: சகோதரி தேவி, தேவி தனராஜ், நலமாக இருக்கிறீர்களா? நானும் நலமா
2: இருக்கின்றேன்.
0: அவளுக்கு வந்து சற்று பல்லில் இல்ல இல்ல புடுங்கல உடைந்து விட்டது. ஒரு பல் உடைந்து அவர் கதைக்க முடியாது. கதைத்தால் நாக்கில வந்து டச் பண்ணு தொடுவது, அதால வேதனையா இருக்கின்றது. செவ்வாய்க்கிழமை மருத்துவரம் செல்வதற்கு ராந்தே எடுத்தாச்சு. சரி, வேற பிபி இருக்கிறார் தானே, இடக்கட வந்து உதவி செய்வார்.
2: நீங்கள் பக்கத்துல நின்று
0: தவறு. முன்னோர்களின் பாவனையில் இருந்து இன்று வரை தொடரும் இதனை ஆபத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளதை பாடலில் இருந்து தெரிந்து இன்றைய காலநிலையையும் பலர் குறிப்பிட பயன்படும் சொல்லை விடையாக பெறலாம்.
2: தடாகம் என்று வரல, தடாகத்தில் நீண்டு
0: நீச்சல் குளம்
2: தாமரை. ஆமாம், தாமரை
0: குளம்.
2: ஆனால் ஆபத்தை பெறக்கூடியது தடாகம் தானே. முன்னோர்கள் இப்பவும் பாவனையில் அந்த தடாகம் இருக்குது. ஆனால் தடாகத்தில் என்றாம் வந்தது இல்லைன்னாலையும் சேர்த்து எடுக்கிறதோ இல்லையா என்ன தடாகத்து தானா டாவண்ணா காண இத்தனை தீனா இல்லைன்னா தடாகத்தில் என்றாம் வந்தது. ஆனா இப்பத்த இருக்குன்னு எனக்கு விளங்கு இல்லை.
0: இல்ல, என்ன பொறுத்தளவில் தடாகம் எடுக்கலாம். தடாகத்தின் ஒரு பிரிவோட சேர்ந்து வர தடாகத்தில் ரெண்டு வரும்.
2: ஓ, அதான் தடாகத்தில் ரெண்டு சேர்ந்துதான் வருது. தடாகம் என்று வரையில வெப்பம் வெப்பத்துக்கும் பொருந்தாது, தடாகத்துக்கும் பொருந்தாது. சின்னக்கு எனக்கு பொருந்தேல, நான் லைன்ல அடத்துல நின்றுட்டேன் விபி என்ன அப்படி என்றா நான் தடாகம் சரியண்டா யோசிச்சு கொண்டு வரேன், இல்லையென்னா வேற விடதானண்டா தேடிக்கொண்டு வரேன்.
0: ஓகே, நன்றி சகோதரி.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாடலில் தேடல் நிகழ்ச்சியிலே நாங்கள் போட்ட பாடல் வந்து மைதிலி என்னை காதலி திரைப்படத்தில் இருந்து ஒரு பொன்மானை என்ற பாடலை நாங்கள் ஒலிபரப்பியிருந்தோம். அதற்கான தரவுகள், அந்த தரவு வந்து முன்னோர்களின் பாவனையில் இருந்து இன்று வரை தொடரும் இதனை ஆபத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளதை பாடலில் இருந்து தெரிந்து இன்றைய கால நிலையையும் பலர் குறிப்பிட பயன்படும் சொல்லை விடையாக பெறலாம் என்ற தரவு தான். இந்த தரவுக்கு நீங்கள் விடையாக கண்டுபிடிக்கணும். இப்போது வந்திருப்பவர் வணக்கம் இப்போது அழைப்பில் வந்திருப்பவர்
1: வணக்கம்
0: சௌரி ஸ்கந்தா, மீண்டும் சொல்லுங்கள்.
1: இந்த தொழிலுக்கு நான் எடுத்த தரம் பொன் எடுக்கிறேன்.
0: பொன்னா?
1: அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையும் பொன் பாவனையில இருக்கு. அதனால ஆபத்தையும் சந்திக்கிறோம். எல்லாம் அறுத்து கொண்டு போறாங்க, வெட்டி போட்டுட்டு போறாங்க பவனுக்காக.
0: நிச்சயமாக
1: அதுல இருந்து வானிலை அறிக்கை என்றுதானே சொல்றது. வானிலை சரியில்லை அப்படி என்று கதைப்பம்.
0: ஆமாம், வானிலை அறிக்கை.
1: இப்ப காலநிலையு அப்படி சொல்லி அப்படி எடுத்து பார்த்தேன். பொன்னில இருந்து வான் என்று,
0: பொன்னில் இருந்து வான்
1: முதல் எழுத்த மாத்த விடும்.
0: இரண்டாவதுக்கு மாத்தவணும். எனக்கு இந்த நிகழ்ச்சி கேட்பது குறைவு. இனி இப்ப ஆசையா இருக்காது, இந்த நிகழ்ச்சியையும் கட்டாயம் கேட்கணும்.
1: அது முதல் ரெண்டு தடவுக்கும் ஒரு பதில் வரும், அடுத்த தடவுக்கு அந்த முதல் எழுத்து மாறி வருமா.
0: பொன்னிலிருந்து வான் எடுக்கிறீர்கள்.
1: என்னென்றால்
0: ஒரு ஐந்து ஆறு எமது சகோதரிமார் ரெண்டு ஆண்கள் சந்திக்கும் போது ஒரு இடத்தில் கதைப்பது கவனன் நக கவனம் பிரியாணம். நன்றி சகோதரி.

0: இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: நான் ஜெர்மனியிலிருந்து பேபி கணேஷ் கேட்கிறேன்.
0: வணக்கம் சௌரி. பேபி கணேஷ்,
1: எப்படி நலம்?
0: நாங்கள் நலம். நீங்கள்?
1: ஓ, நலமா இருக்கிறோம்.
0: உங்கள் காலநிலை எப்படி இருக்கின்றது? உங்க எந்த இடத்துல இருக்கிறீர்கள் ஜெர்மனியில்?
1: சொல்லுங்கள்
0: சகோதரி.
1: எனக்கு இது சரியா தெரியல, ஆனா ரெண்டாவது தரவுக்கு அது பொருந்த என்னென்று எடுக்க தெரியல. ஆனா இந்த கிண்ணத்திலன்னு வந்தது கிண்ணம் என்று எடுத்து, முன்னோர்கள் பாவையில இருந்து இன்று வரையும் தொடர்வது கிண்ணம்.
0: கிண்ணம்
1: நாங்க இப்ப சொல்லுவோம்
0: தானே.
1: ஆனா ரெண்டாவது தரவுக்கு எனக்கு அதுக்கு ஆபத்து உண்டோ கதுக்கு தெரியல. காலநிலைய பலர் குறிப்பிடுறது கண்ணத்துல அள்ளுன்னு சொல்லி சொல்லுவோம். வெயில் இப்ப கொஞ்சம் கஷ்டப்படுத்துது தானே,
0: அள்ளுதுன்னு
1: சொல்லுவோம். சொல்லி பாக்குறோம், இல்லாட்டி வேற விட பாப்போம்.
0: கிண்ணமும் கிண்ணத்தை எடுத்து
1: கண்ணம்
0: சொல்லி பாருங்கள் பாப்போம்.
1: நன்றி.
0: நன்றி. வணக்கம் சோதரி.
2: வணக்கம் பிபி.
0: வணக்கம். நலமா இருக்கிறீர்களோ? யார் இருக்கின்றீர்கள்?
2: குரலை கேட்டு சொல்லுங்க பாப்போம்.
0: குரலை கேட்டுங்க சொல்லுங்கள் பார்க்கும். வதனாவா? திருமதி வதனா
2: தயாரன்.
0: ஒரு நிமிடமா. கன்னத்தில் கிண்ணம், கன்னம் கிண்ணம். சொல்லுங்கள். நாங்கள் நலம். நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் வல்லகிறவனை வேண்டிக் கொண்டு என்ன உடையுடன் வந்திருக்கின்றீர்கள்? குடாமா? குடம் எடுத்து
2: அவர்கள்
0: குடம் என்று சொல்லி இருக்கிறார்கள்.
2: நன்றி.
0: வணக்கம். வணக்கம் சகோதரி சியாமளா.
3: வணக்கம்.
0: வணக்கம். நாங்கள் நலம். நீங்கள் உங்கள் நலம் எப்படி?
3: எங்கள் நலமும் நலம், நன்றி.
0: எப்படி வெயில்?
3: வெயில் அந்த மாதிரி போகுது. 29 நிக்குது.
0: எங்க கூட இந்த 30 கிட்டத்தட்ட நிக்கிறேன்.
3: 17 தேதி மட்டும் 30க்கு குறைஞ்சு இல்லை என்று காட்டுது.
0: பாடலை கேட்டீர்களா? எப்படி பாடல்?
3: பாட்டு அந்த
0: மாதிரி பாட்டுக்கு இசையும் டி ராஜேந்தர் பாட்டுகள்
3: கூட நல்ல பாட்டுகள்.
0: ஒரு சின்ன ஒரு தடவு கூறுகின்றேன். நடிகை அமலா இந்த பாட்டுக்கு நடனம் ஆடி இருக்கிறார். எனக்கு ஜெர்மனியில் இருக்கும் போது நீங்கள் கேள்விப்பட்டீர்கள், திருமதி சுரேஷ் ஆண்டனி, அமலா ஆண்டனி சுரேஷ்குமார் என்ற ஒரு நடன ஆசிரியர். அவர் தான் என்னோட பிள்ளைகளுக்கு பழக்கினவர். அவர் இந்தியாவில் பரதநாட்டியம் பழகி விட்டு குச்சிப்புடி பழகிறதுக்கு ஒரு இன்னும் ஒரு ஆசிரியர்கிட்ட போயிருக்கிறார்கள். பழகி கொண்டிருக்கும் பொழுது நடிகை அமலா பிறகு வந்து அவையோட சேர்ந்து குச்சிப்புடி நடனம் பழகி இருக்கிற தகவலை அவர் கூறியதால் உங்களுக்கு அந்த தகவலையும்
3: தருகின்றேன். நன்றி.
0: இப்பாம இருக்கிற அமலா லிவா ஹூசன் இல்லையா?
3: ஆமாம்.
0: திருமணம் முடித்தது திருநெல்வேலி.
3: நானும் பொன்னில் இருந்து வான் என்று சொல்லி பார்க்கிறேன்.
0: பொன்னில் இருந்து வான் என்று கூறுகின்றார் சகோதரி சியாமளா.
3: தேவி கணேஷ் மறந்துட்டா போல. பின்னத்துக்கு 3 சுழி என்ன வெறும் என்ன,
0: கிண்ணத்துக்கு
3: 2
0: சொல்லலாம். கிண்ணம் கண்ணம் என்ன வணக்கம் சோபிதா, வணக்கம் சொல்லுறாரு. வணக்கம். கொஞ்சம்
3: நன்றி.
0: வணக்கம். வணக்கம் வந்திருப்பவர்.
4: வணக்கம் பிபியனா. வணக்கம் தங்கச்சி சோபிதா இருவருக்கும்.
0: திரு ராஜலிங்கமா?
4: இனிய மாலை வணக்கம். ராஜலிங்கம். ஆமாமா.
0: திரு ராஜு என்று யார் சொல்றது?
4: அத்துடன்
0: அவர் உங்களுக்கு சகோதர முறை தானே?
4: ராஜமண்டே வைப்போம்.
0: சரி, ஓகே சொல்லுங்கள்.
4: நானும் அதே இப்படி போவோம். யாரு ஸ்கந்தா சேவனா கசன்னா?
0: பொன்னிலிருந்து வானா
4: நன்றி.
0: வணக்கம்.

0: நடைபெற்றுக் கொண்டிருப்பது பாடலில் தேடல். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சகோதரி வதனி மோகன், ஜெர்மனியில் இருந்து.
1: அவரேதான்
0: இப்பதான் சொன்னான் வதராக்கா.
1: மாவீரருக்கு
0: டோட்பூனில ஒரு டெஸ்ட் நடந்தது, சோதனை, பிறநாட்டிகா சோதனை. அதுல வெற்றி, அதாவது தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்ததுன்னு சர்டிபிகேட்டை வாங்கி பார்த்தால் கீழே ஜோன் பிரீட்டோ என்றவர், இந்தியாவை சேர்ந்த ஒரு கலைஞர். அந்த கலைஞர் அங்கே ஒரு இன்ஸ்டிடியூட் வச்சிருக்கிறார், அதெல்லாம் நடந்தது. ஜோன் பிரீட்டோ யார் என்று தேடிக்கொண்டு போன இடத்துல கமல்ஹாசன் நடிச்சார் அந்த ஒரு படம் உண்டு, போலீஸ் படம் உண்டு, பெரும் எதிர்க்கண காக்கா இல்லை கமல்ஹாசன் அந்த பார்த்த முதல் நாளே என்ற பாட்டு வர்ற படம், அதில் அந்த அடி சிக்கி முக்கி இறகிலே அந்த பாட்டுக்கு அவர் டான்ஸ் ஆடுறார். அந்த பாட்டுக்கு அவர் டான்ஸ் ஆடுறாரு. தவறை கூறிக்கொண்டு உங்கள் விட என்ன? காலமாகி விட்டார். கனகாலம். அவர் பெரிய காமியை ஓடிக்கொண்டு பிரான்சுக்கும் பாரவர். அதே நேரத்துல ஒரு பீட்சா கடையும் வச்சிருந்தவர். போயிருக்க
1: ஒரு மகன் இல்ல,
0: இரண்டு மகன்.
1: நீங்க நிலமா இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு சோபிக்கும் என்ன சொல்றது, சோபிக்கு என்ன இந்த சோப நிலை ஒன்று வந்துட்டு உடல் நிலை சரியாக விரவணம் அண்டாவையும் இறைவனை வணங்கி கொண்டு அவையும் நிலம் கேட்டுக்கொண்டு நானும் இந்த பொன்னில இருந்து நானும் பானை சொல்றேன். பானிலை அறிக்கதானே சொல்றது இப்ப
0: பான்.
1: அப்ப அந்த பொண்ணத்தான் நானும் சொல்றேன், பொன்னிலை என்று பான்
0: குளிர்காலத்துல வந்திருந்தால் கொஞ்சம் சுகமா இருந்திருக்கும். வருத்தம் வருத்தம் இல்ல இல்ல, அது இல்ல, கொஞ்சம் தெரிஞ்சிருக்காது. நோ, இது வெயில் காலத்துல வெயில் வைக்க அப்புறம் இந்த கொதி எப்படி
1: இருக்கு? சாப்பிட குடிக்க ஒன்றுமே இல்லாது. என்ன
0: குடிநீர் தான் பாயாசம் அதுகள் தான் சரி. நன்றி சகோதரியா.
1: நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாடலில் தேடல். பாடலில் தேடலுக்கான தரவு முன்னோர்களின் பாவனையில் இருந்து இன்று வரை தொடரும் இதனை ஆபத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளதை பாடலில் இருந்து தெரிந்து இன்றைய காலநிலையையும் பலர் குறிப்பிட பயன்படும் சொல்லை விடையாக பெறலாம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மைதிலி என்னை காதலி, பாடல் ஒரு பொன்மானை என்ற பாடல். இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம், நான் திருமதி தேவிகன்றன்.
0: வணக்கம் சகோதரி தேவிகன்றன், நலமாக இருக்கிறீர்களா?
1: நலமாக இருக்கிறோம்.
0: அப்படியே
1: சோவியம் சோம்பற வேண்டும் என்று அவருக்கும் கூறிக்கொண்டு
0: எல்லாம் வெல்ல கர்த்தரையும் வேண்டிக் கொண்டு
1: கர்த்தரை ஆண்டவர் வழி நடத்துவேன்.
0: ஆமா,
1: எல்லாத்துக்கும் ஆண்டவர் வழி நடத்துவேன் நம்பிக்கையோடு இருக்கணும்.
0: ஆமா,
1: நல்லது. ஒரு பதில் சொல்லினோம், எனக்கு இப்ப நீங்க அண்டையில இருந்து இன்று வரையும் என்றுதான் சொல்றீங்க. உண்டு, இப்ப வானிலை வந்து இப்போதைய நிலைக்கோ இல்லாட்டி வானிலைக்கு பொதுவான ஒரு இதை சொல்றீங்களோ?
0: இல்லை,
1: தரவை
0: கூறுகின்றேன். முன்னோர்களின் பாவனையில் இருந்து இன்று வரை தொடரும் இதனை ஆபத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளதை பாடலில் இருந்து தெரிந்து இன்றைய கால நிலையையும் பலர் குறிப்பிட பயன்படும் சொல்லை விடையாக பெறலாம்.
1: இன்றைய கால நிலையையும் என்றால் அது தொடருதான், அது இன்றைக்கு மட்டும் முந்தி இருந்து இப்ப ரெண்டு பேரை.
0: ஆமாம்,
1: நான் அதை வச்சுதான் சொல்றேன். பேகத்தில் என்று சொல்றேன், இந்த வாகனத்தை பேகத்தில ஓடுறது, பேகத்தில நடக்கிறது எல்லாம் ரெண்டு பேரையும் செய்து கொண்டிருக்கலாம் இல்லையா?
0: வேகத்தில் இருந்து
1: மற்றது மேகத்தில், மேகத்தில் மேகத்தில் ஏதோ அப்படி என்ன மாதிரி பாட்டில மேகத்திலோ என்ன என்ன வந்த மேகம் மேகத்தில் மேகத்தில் என்று வந்தது இல்ல இல்ல பாட்டில மேகத்தில் இருந்து வந்தது. நான் மேகத்தில்
0: இருந்து மேகம் எடுத்திருக்கிறீர்கள், வித்தியாசமான பதிலாக இருக்கின்றது, பார்ப்போம். அப்படி கேட்டா சொல்றதுக்கு நீ எந்த ஊர்ல இருந்து ஜாழ்பாணம் போறதுக்கு உனக்கு தெரிஞ்ச பாதை தெல்லிப்பிளாக்கி போய் போறது, எனக்கு தெரிஞ்ச பாதை வசாவனானுக்கு வந்தும் போலாம். பஸ் இல்லையா அச்சுவேரிக்கு போய் 750 பெருத்தர பஸ் அடிக்காடு வேற ரெண்டு பஸ் அப்படியும் போயிடலாம். நன்றி சவாரி,
1: நன்றி
0: நன்றி. வணக்கம், இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் பிபி, நான் பிலோமினா.
0: வணக்கம் சகோதரி பிலோமினா என்றன், எப்படி இருக்கிறீர்கள்? எவடம்
2: நாங்கள் வீட்டில் இருக்கிறோம்.
0: வீட்டில் நிக்கிறீங்களா? ஒரு கலியோ நண்டு விங்கள ஒரு காமா சரி
2: இன்றைக்கு இங்கதான் நிக்கிறேன், வீட்டுலதான் நிக்கிறேன். அங்கேயும் போவோம், எல்லா இடம் போய் வருவோம். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
0: நாங்கள் நலமா இருக்கின்றோம். சோபிக்குத்தான் சற்று
2: சோபிதாக்கு முதல் வணக்கத்தை கூறிக்கொண்டு சோபிதா நீங்க நிலம் நிலம்பரம் பண்ணிக்கொண்டு அதெல்லாம் போயிடும், அதுவும் எல்லாம் கடந்து போயிடும் என்று சொல்லிக்கொண்டு சோபிதாக்கும் அவாவையும் வாழ்த்தி கொண்டு உங்களையும் வாழ்த்தி கொண்டு நானும் பொண்ணில இருந்து வானன்னு சொல்றேன். வானண்டா ஆகாயம் தானே,
0: நாங்கள
2: ஆகாயத்தை பார்த்தான் சொல்லுவோம், அதுண்டா இருட்டி இருக்காம வெயில் அடிக்குதான்னு சொல்லுவோம்.
0: சகோதரி பிலோமினாவும் வானில் இருந்து
3: என்ன
0: மாதவம் செய்தது இந்த தொலைபேசி உதயனுடன் விபி தொலைபேசியில் கலகத்திலிருந்து கதைப்பதற்கு நன்றி.
3: நானும் உங்களுடன் கலைப்பதற்கு
0: மிக்க நன்றி
3: உதயன்.
0: சொல்லுங்கள், எப்படி நலமா இருக்கிறீர்களா? ஜெர்மன் அல்லவா? சுவிசா ஜெர்மனா?
3: ஜெர்மனி.
0: ஜெர்மனி எந்த இடம் உதயன்?
3: கோல்டன்பர்க். அது அங்கிருந்து கிராம பகுதி
0: கோல்டன்பர்க்.
3: நீலா
0: சக்சன் தானே? ஜெனரல் ஷோடரா ஹெல்மெட் கோடில் அதுக்கு பிறகு எங்க ஏஞ்சலாக முன்னமிருந்தார். ஜெனரல் ஷோடரா என்னோட தான் வருமா அவர் நீலா செக்ஷன் மினிஸ்டர் பிரசிடென்ட் அவர் வரவேண்டியது இல்ல உண்மையாக ஜனாதிபதியாக வேற ஒருவர் வரவேண்டியது இவர் கட்டிக்காரனோட இவர் கொடுத்தது அவர் தற்கொலை செய்ததாக ஒரு தகவல் வந்திருந்தார் அவர் வேற இருந்தவர் நீங்கள் என்ன விட கூறுகிறீர்கள்
3: நான் மதி என்று சொல்லி எடுத்தேன் மதி என்றால் சந்திரன்
0: மதி எடுத்து
3: முன்னோர்களும் சந்திரனை பயன்படுத்துகிறார்கள் இப்போ இந்த காலத்திலையும் அபாயம் இருக்குத்தானே இந்த பௌர்ணமி காலங்களில் கடல் எல்லாம்
0: கொண்டு அமாவாசை காலத்திலாம் சொல்றவர் இப்ப இன்றைக்கு நாங்கள் மதியம் இந்த கணேசன் புரோகிராமில் கூளை பற்றி காய்ச்சி நண்டை பற்றி காய்ச்சிருந்தார்கள் சொல்வார்கள் அந்த அமாவாசையிலன்னா கொளுத்த நண்டு வரும் கருப்பு நண்டு நல்ல கொஞ்சம் சதப்பிடிப்பான நண்டு கடல் கொந்தளிக்கிறன் சொல்லுகிறார்கள்
3: அமாவாசையும்
0: அமாவாசை பௌர்ணமிக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கும் கடல்
3: அதிலிருந்து இன்றைய காலநிலை பற்றி சொல்றதுன்றா கொதி என்று சொல்லலாம் மாணவன்
0: மதியிலிருந்து கொதி
3: கொதிக்கு கொதிச்சு கொண்டிருக்குது வெயில் வீபிக்கு முன்னாடி கொதிச்சு கொண்டிருக்கிறாரு சொல்றாங்க மதி கொதி.
0: ஆமா
3: ஆமா பாராட்டுகள்
0: நன்றி உதயன் வேறொரு சந்தர்ப்பத்தில் கதைத்துக் கொள்வோமா கதைக்க வேண்டி இருக்கிறது கதைத்துக் கொள்வோமா நட்பு முறையில் நன்றி திரு உதயன் நன்றி.

0: வணக்கம் அன்பு நேயர்களே, வந்த பதில் அத்தனையும் தவறு என்று சொல்லப்படுகிறது இங்கே. வந்த பதில் அத்தனையும் தவறு என்று சொல்லப்படுகிறது இங்கே. இந்த பதில்களை தவிர்த்து புதிதாக கண்டுபிடித்து வாருங்கள். அதற்கான தரவு முன்னோர்களின் பாவனையில் இருந்து இன்று வரை தொடரும் இதனை, ஆபத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளதை பாடலில் இருந்து தெரிந்து இன்றைய கால நிலையையும் பலர் குறிப்பிட பயன்படும் சொல்லை விடையாக பெறலாம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மைதிலி என்னை காதலி. பாடல் ஒரு பொன்மானை நான் தேடுகின்ற பாடல். பாடல் நீங்கள் வணக்கம்.
1: வணக்கம் பிபி. தவறா பதில்
0: வழங்கல,
1: தவறன்னுட்டீங்க பதில்.
0: முழு பதிலும் தவறு என்று இங்கே கூறப்படுகிறது.
1: அப்படி என்ன, திரும்ப மீன் எடுத்து பாக்குறேன்.
0: மீன்
1: வந்து நான்
0: சாரி ஸ்கந்தா சொல்லுங்க.
1: மீனும் சில வேலை இந்த முள்ளுகள் விக்கி
0: ஆபத்தாரியும்
1: எனக்கு தெரியல. சொல்லி பாக்குறேன்.
0: மீனிலேந்து வானன்றீங்களா?
1: வானிலேந்து
0: மீனும் வானும். ஓகே,
1: நன்றி.
0: நன்றி சௌரி, நன்றி.

0: நிலைய கலைக நேரம் 3:57, ஐக்கிய ராஜ்யத்தில் 2:57. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாடலில் தேடல். சகோதரி ஸ்கந்தாவுக்கு முதலில் கூறிய அத்தனை விடைகளும் தவறு என்று இங்கே சொல்லப்படுகின்றது. திரும்பவும் சகோதரி ஸ்கந்தா வந்து மீன் வான் என்று சொல்லியிருக்கின்றார்கள். பார்ப்போம், இன்னும் சொற்ப வினாடுகளே இருப்பதால் பார்ப்போம்.
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மெலிதிய விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்புக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1:42, 1:41, 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குடிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடல் மீன்பைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வான்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 1 6 4 0 3 4 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0
2: வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம், தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சி களஞ்சியம். பரிசு லாட்சத்தில் ரூபாயில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம், சுவாமி பட்டங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம், குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிடேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இதற்போடு மோட்ட பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரூபாய் பரிஸ் 10 லாஸ் ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள், பரிசு லாட்சப்பலை ஷெரிமஹால்.

0: அன்பான உறவுகளே, பாடலில் தேடலில் இதுவரை கூறிய பதில்கள் தவறு என்று இங்கே சொல்லப்படுகின்றது. இதன் தொடர்ச்சி மீண்டும் அடுத்த வாரம் தொடரும். கலையக நேரம் 11:02 இருக்கும்போது பிக் பென் மணிக்கூட்டுக்கோம் என்ற நேரம் 15:02 இருக்கின்றது. இத்துடன் பாடல் தேடல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. தொடர இருப்பது சகோதரி ரதி கோபாலசிங்கம் அவர்களின் கவிதையும் காணவும். இணைந்திருங்கள் டிஆர்டியுடன். அதனைத் தொடர்ந்து கண்டுபிடி கண்டுபிடி, சோபிதாவின் ஆக்கத்தில் கண்டுபிடி கண்டுபிடி இன்று சற்று வித்தியாசமாக விபி தொகுத்து வழங்குவார். கண்டுபிடி கண்டுபிடி.
1: பரிசு லாஷத்திலையும் ரூபாயில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலி விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கதிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிடேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சியை கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரம் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷெரிமஹால். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கருவைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடு கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 இரவு 9 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிய விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ். 38 05 1 கனடா
2: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலியோ ஜியா பிரதர்ஸ்

கானமும் கவியின் கானவன்களை கேட்க காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியிலே அழகான கவிதைகளோடு இணைந்து உங்களுக்கு பிடித்த கானங்கள் ஒளிபரப்பாக இருக்கின்றன.

இப்பொழுது ஒரு அழகான பாடல் ஒலித்து ஓய்ந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் கவிதையும் கானம். அழகான கவிதையோடு உங்களுக்கு பிடித்த கானங்களும் இணைந்து உங்களை தாளாட்டி கொண்டதும் இவளே

என் உயிரில் கலந்த எழுத்துக்களை உயிர் எழுத்துக்களால் உனக்கு அனுப்பினேன். எழுது எழுது, எனக்கு ஒரு கடிதம் எழுது. என்னை நேசிக்கின்றாய் என்றல்ல, நீ வேறு எவரையும் நேசிக்கவில்லை என்றாவது எழுது.

கணக்கு கணக்கு நீங்கள் எப்போதும் கேட்கும் நினைப்பது கவிதையும் பாடலும். பாடலும் கவிதையும் இணைந்து உங்கள் மனதில் ஊக்குவிக்கும்.

கேட்டவர்களுக்கு மட்டுமல்ல கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கவிதையும் கானம். கவிதை என்றாலே இனிமைதானே, கவிதையோடு பாடலும் இணைந்து ஒலித்தால் இனிமையிலும் இனிமைதானே. இன்று நீ என்ன வாகத்தில் சிரிப்பாயோ என்றேன், நீ மெல்லிய புன்னகை செய்தாய் இன்று.

ஆர்டி தமிழ் ஒலியில் உங்கள் இளங்களில் மட்டுமல்ல உங்கள் உள்ளங்களிலும் ஒழித்துக் கொண்டிருப்பது கவிதையும் என்றாலே நேர்களே அழகுதானே, அது தன்னை இசையால் அலங்கரித்துக் கொள்ளும் போது பேரழகாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி ஆர்டி தமிழ் ஒலியில் கவிதையும் காணும். எனக்கு நீ பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிய போதுதான் பிறந்தேன், மறுபடியும் புதிதாய்

கணக்கு கணக்கு நீங்கள் எப்போதும் கேட்க நினைப்பது கவிதையும் கவிதையும் இணைந்து உங்கள் மனதில் ஊக்குவிக்கும்.

இப்பொழுது ஒரு அழகான பாடல் ஒலித்து ஓய்ந்தது. நீங்கள் கேட்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் கவிதையும் கானம். அழகான கவிதையோடு உங்களுக்கு பிடித்த கானங்களும் இணைந்து உங்களை தாளாட்டி கொண்டதும் இவர்

இப்பொழுது ஒரு அழகான பாடல் ஒலித்து ஓய்ந்தது. நீங்கள் கேட்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் கவிதையும் கானம். அழகான கவிதையோடு உங்களுக்கு பிடித்த கானங்களும் இணை உங்களை தாளாட்டி கொண்டதும் இவளை உன்னை நினைத்து என்னை மறப்பதுதான் காதல் என்றாள் ஆயுள்.

ஒலியில் உங்கள் இளங்களில் மட்டுமல்ல உங்கள் உள்ளங்களிலும் ஒழித்துக் கொண்டிருப்பது கவிதையும் கவனம். கவிதை என்றாலே நேர்களே அழகுதானே, அது தன்னை இசையால் அலங்கரித்துக் கொள்ளும் போது பேரழகாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் கவிதையும் கவனம். கண்களை கண்டு கவி எழுத விரல் எடுக்க கடைசியில் உன் கண்களே கவிதை என எழுதி முடித்தன எனது விரல்கள். இது கனவா இல்லை நினைவா என்று கிள்ளி பார்த்தேன் உன் கண்களை.

0: நீங்கள் இதுவரை இணைந்திருந்தது திருமதி ரதி கோபாலசிங்கம் அவர்கள் தொகுத்து வழங்கிய கவிதையும் காணமும்.
1: என்ன சத்தத்தை காண இல்லை.
2: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதோஷ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடு கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிய விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா.
3: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலியோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-03-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
2: உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீடுகளில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 50 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0-39-971-77-50 அல்லது 0-78-920-58-58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS
4: அருகாமையில்.
2: நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
5: வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கின்ற நான் இதுல உழுத்துக் கொண்டு
6: என்ன வாணி சும்மா புரிஞ்சுட்டு எந்த நாளும் உன்னோட இதுக்கு பயந்தான் இருப்ப விஷயத்தை போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறோம்.
5: ஆர்
1: கிராமம் வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் ரவீந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமிழ்ந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52.
4: என்னால் முடியும் தம்பி தம்பி.
1: விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
7: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கபினாக்கள் வந்து இறங்கி இருக்கிறாப்ப திசையும் தெரியல திக்கும் தெரியல எப்படி போ புறம் யாழ்ப்பாணம் ஒரு புள்ள வர்றது கும்பிட போல தெய்வம் கொடுக்கணும் தங்கச்சி தங்கச்சி
8: தெரிந்து கொள்ளுங்கள் பண்டா நாய்க்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் கோஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழும்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 077-7736-7418 அல்லது 077-7740. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை உங்கள் இலங்கை கடுபட்டீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழும்பு. தொலைபேசி இலக்கங்கள் 077-7736-7418 அல்லது 077-7740. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
9: அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆண்டவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டிய சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள் இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம். வான் அலைகளிலே என்றும் முழுவன்மதியாக தவழும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலியில் தொடர இருப்பது நிலைய கலிக நேரம் 5 மணி 4 நிமிடங்களாக இருக்கும் பொழுது ஐக்கிய ராஜ்யத்தில் 4 மணி 4 நிமிடங்கள். நிகழ்ச்சியின் வரிசையில்

0: Escucha, mato, ¿no? Jerga, jerga, jerga.
1: சகோதரி சுமிதா பாலசிங்கம் அவர்களின் நெறியாள்கையில் அவரின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் கண்டுபிடி கண்டுபிடி. இன்று அவர் சற்று சுகவீனம் விட்டிருப்பதால் அவருக்காக நான் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகின்றேன். நான் உங்கள் அன்பு சகோதரன் விபி. கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியிலே உங்களுக்கு தெரியும், முதலில் இன்று முதியோர் சொல்லுக்கு பதிலாக ஒத்த சொல்லொன்று ஒரு சொல்லு தருவன், அதுக்கு ஒத்த சொல்லை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்ததாக பாட்டும் பைந்தமிழும், அதனை தொடர்ந்து ஒத்த சொல்லுடன் ஒரு ஊரும் ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும். எமது தாகத்தில் உள்ள ஊரொன்றை கண்டுபிடித்து கொண்டு அதனைத் தொடர்ந்து பாட்டும் பைந்தமிழும்.

பகுதி ஒரு மிருகம், பிற்பகுதி உயரமான இடம், இப்படி சொல்வார்கள். ஒன்று இரண்டுடன் மூன்றாவது எழுத்துக்கு முன் வளையம் என்றால் காணா கஜனாண்டா, நான் அதை வளையம் என்று சொல்கிறேன், நீங்கள் சுழியம் என்று சொல்கிறீர்கள் என்று நினைக்கின்றேன். அப்போ ஒன்று இரண்டுடன் மூன்றாவது எழுத்துக்கு முன் வளையம் போட்டால் இயற்கையான இடத்தை இப்படியும் சொல்வர். இயற்கையான இடத்தை இப்படி சொல்ல தரவளை மீண்டும் தருகின்றேன். முற்பகுதி ஒரு மிருகம், பிற்பகுதி உயரமான இடம், ஒன்று ரெண்டுடன் மூன்றாவது எழுத்துக்கு முன்னால் வளையம் போட்டால் இயற்கையான இடத்தை இப்படியும் சொல்வர். போத்திரி என்றால் என்ன? இது ஒரு ஒத்த சொல், இது ஒரு மிருகம். போத்திரி என்றால் என்ன? கண்டுபிடித்து கொண்டு நெருங்குங்கள். கண்டுபிடி கண்டுபிடி.

0: மீண்டும் ஒருமுறை தடவை தருகின்றேன். ஒத்த சொல் போத்திரி என்ற சொல் எண்ணத்தை குறிக்கின்றது. இது ஒரு மிருகம். அந்த மிருகம் என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்ததாக ஊர் ஒன்று, மலையகத்தை சேர்ந்த ஊர், ஹால் புரூக் என்று சொல்கிறார்கள். முற்பகுதி ஒரு மிருகம், பிற்பகுதி உயரமான இடம், ஒன்று இரண்டுடன் மூன்றாவது எழுத்திற்கு முன் வளையம் போட்டால் இயற்கையான இடத்தை இப்படியும் சொல்வர். கண்டுபிடித்து நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள், வளைமையான தொலைபேசி இலக்கங்கள். இப்பொழுது மூன்று இரு வந்திருக்கின்றார்கள். முதலில் யாரை எடுப்போம்? வணக்கம், வந்திருப்பவர்.
1: வணக்கம்.
0: வணக்கம். சகோதரி வதனா தயாளன். கட்டிக்கார. நான் இதுக்கு எத்தனை எழுத்து என்று சொல்லவில்லை. முற்பகுதி ஒரு மிருகம், பிற்பகுதி ஒரு உயரமான இடத்தை இப்படி சொல்லுவினாம். ஒன்று சண்டுடன் மூன்றாவது எழுத்துக்கு முன்னால் வளையம் போட்டால், வளையம் என்னத்தை சொல்ற வேண்டாம், காணாக்கு முன்னால கஜன்னாவுக்கு ஒரு வளையம் போட்டால் எழுதுறாங்கள், அந்த வளையத்தை போட்டால் இயற்கையான இடத்தை இப்படியும் சொல்வார்கள். இதை ஆங்கிலத்தில் இந்த உரை ஹால் புரூக் என்று சொல்லுகிறார்கள். பிராக்கெட்டுகளை போட்டு இருந்த அப்படி அடைஞ்சு விட்டுருக்கிறேன், சரி புளியோதரிக்காது பார்ப்போம். ஹால் புரூக் சொல்லினாம் இந்த இடத்தை. ஏன்னா இந்த இடம் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டில் கணக்கெடாம இருக்காம். எங்களுக்கு இந்தியா வேண்டாம், நாங்கள் எங்கெந்த நாட்டுக்குள்ளே நிற்போம். இலங்கையில் மலையக பகுதியில் இந்த இடம் இருக்கு என்று கூறிக்கொண்டு, போத்திரி என்றால் என்ன? இது ஒரு மிருகம். போத்திரி, போத்திரி, போக்கிரியில போத்திரி, போவன்னா இத்தன்னா, தீனா டீனா, போத்திரி. போத்திரி என்றால் என்ன? என்ன மிருகத்தை போத்திரி? கணக்க ஒத்த சொல் கணக்கா இருக்கு என்று எங்களால முதியோர் சொல்ல தேடு பிடிக்கலாம் போயிட்டு. அப்ப அதால வந்து இதை எடுத்திருக்கிறேன். இதை தொடர்ந்து உங்களுக்காக காமராசி திரைப்படத்தில இருந்து என்னத்தை சொல்லிருக்கிறாள்? போத்திரி என்றா பன்றி என்று சொல்லிருக்கலாம். என்ன பேசுறீர்களா இல்ல என்றா பன்றி என்று சொல்லிருக்கலாம். அவடை நான் சாப்பிட மாட்டேன், தெரியும் தானே. பாப்போம் சரியான விடியோ.
1: மற்ற
0: இதுக்கு கண்டுபிடிக்கலையா? ஓகே, வந்திருப்பவர் வணக்கம். வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம். நான்
0: திருமதி திருவியன்றன். என்ன?
2: ஆமா, போத்திரி என்றது பன்றி.
0: பன்றி, ஓகே, பார்ப்போம்.
2: மற்றது என்ன?
0: ஹால் புரூக் என்று சொல்கிறார்கள். முற்பகுதி ஒரு மிருகம், பிற்பகுதி ஒரு உயரமான இடங்களை இப்படித்தான் சொல்லுவினம். ஒன்றும் சண்டுடன் மூன்றாவது எழுத்துக்கு முன்னால் வளையத்தை போட்டால் இயற்கையான இடத்தை இப்படியும் சொல்வார்கள். இயற்கையான அழகான இடம் அப்படி இப்படி இருக்கும், சூப்பரா இருக்கும். இல்ல, பூங்காவில் என்ன பூவன்னாவில் என்ன மிருகம் வருது? நீங்கள் பூங்காக்களை போறீங்க, அங்கால கொஞ்சம் எங்களுக்கு சாப்பாடு
2: பொய்கை, பொய்கை அப்ப பொய்யோட சேர்ந்து வரும் என்று நினைக்கிறேன்.
0: இல்லையாம்மா, நீங்கள் இப்படி பாருங்க. இப்ப என்னத்தோட வந்த நீங்கள், இதோட வந்த நீங்கள் கிட்ட

0: அதே எழுத்தோட வேற பொய்கை, அது எழுத்தோட வேற முதல் எழுத்து. அந்த எழுத்தில், அந்த எழுத்தில ஒரு உதவி செய்யலாம் பொதுவாக எல்லாருக்குமாக. பொதுவாக இரண்டும் இரண்டு இரண்டு எழுத்துல வரும். நாலெழுத்து ஊர். சரி, நன்றி நன்றி சகோதரி, நன்றி. உணப்பில் வந்திருப்பவர், வணக்கம் சகோதரி சியாமலாக்கா.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
1: என்னது போத்திரியண்டா பன்றி என்று சொல்லுறேன்.
0: சியாமலாக்காவும் பன்றி கண்டு விபிக்க பேசுறா. ஓகே, பரவாயில்ல, ஏற்றுக்கொள்ளுறேன். பாப்பம் சரியான விடையோ உண்டு.
1: அந்த ஊர் வந்து நாலெழுத்து.
0: ஓ, நாலெழுத்துல முற்பகுதி ஒரு மிருகம், பிற்பகுதி உயரமான இடம், ஒன்றும் இரண்டுடன் மூன்றாவது எழுத்துக்கு முன்னால் வளையம் போட்டால் இயற்கையான அழகான இடத்தை படையும் சொல்வர்.
1: அந்த வளையத்துக்கு என்ன எழுத்து போடுறது?
0: அதான் நீங்கள் இடத்தை கண்டுபிடி, ஒன்று ரெண்டு தேடி பிடிச்சு மூன்றாவது எழுத்துக்கு ஒன்று ரெண்டோட, முதலாவதோடையும் ரெண்டாவது எழுத்தோடையும் மூன்றாவது எழுத்துக்கு முன்னால வளையத்தை போட்டீங்கன்னா ஏதாவது ஒரு இடம் பெறும் தானே, ஏதாவது ஒரு சொல்லு வரும் தானே.
1: நான் யோசித்தேன் பசுமை என்று வருமாண்டி யோசித்தேன்.
0: ஏன் யோசிக்கிறீங்கள்?
1: பசுமை வந்து இயற்கையோட சேர்ந்தது தானே.
0: அது சரி, ஏன் யோசிக்கிறீங்கள்? பசுமை சொன்னா என்ன என்ன? அப்ப முன்னுக்கு என்ன மிருகம்?
1: உயரமான இடம்
0: உதவி செய்திட்டேன். வணக்கம், வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் விபி.
0: தாங்கள் யாரோ?
2: வணக்கம் விபி, நான் வதனா.
0: சொல்லுங்கள், என்ன திரும்பி சோபி யாரு கேட்டவா? சரி சொல்லுங்க வதனாக்கா.
2: நானும் உங்களை தான் பேச வந்தேன் பாட்டி.
0: சரி பேசுங்க பேசுங்க.
2: நான் சும்மா பன்றி என்று சொல்றேன், நீங்க கேட்டதுக்கு போத்திரிக்கு.
0: பாப்பம் சரியான வடி ஒன்று பாப்பமா? அப்ப பன்றி இது ஊரை கண்டுபிடிக்க இல்லையா? சியாமலாக்கா உதவி செய்து போட்டு போறா?
2: அதான்
0: பசுமை என்றாங்கள, மையே எடுத்த மானா எடுத்த மானா எடுக்க வேண்டாம். நான் என்ன சொல்லு வருது? மானா வருது. மானாவோட கடைசி எழுத்து உண்ட சொல்லுங்க. அவ மேடுன்ற அப்புறம்
2: என்ன
0: பாப்போம், தவறான விட பாப்போம் மற்ற என்ன விளக்குறேன். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம் சொல்லுங்க. குணநாயகி ஆண்டி சொல்லுங்க.
3: போத்திரி என்றா பன்றி என்று கூறி,
0: பன்றி என்று கூறிக்கொண்டு
3: முன்னுக்கு பசு, பின்னுக்கு ஒரு உயரமான இடம் மலை.
0: அது என்ன மேடுன்ற
3: அப்புறம்
0: வச்சு நீங்கள் என்ன விட கூறுகிறீர்கள்?
3: என்ன
0: என்ன விட கூறுகிறீர்கள் இந்த தரையை வச்சு? முற்பகுதி ஒரு மிருகம், பிற்பகுதி ஒரு உயரமான இடம், ஒன்றுக்கும் ஒன்றுடன் ரெண்டுடன் மூன்றாவதுக்கு முன்னால வளையாத்த போட்டால் இது இயற்கையான இடத்தை இப்படியும் சொல்வார்கள். பசுமையா சொல்வார்கள்? இயற்கையான இடம் பசுமை.
3: சரி, உயரமான இடம் மலை, முன்னுக்கு மிருகம், பசு.
0: ஓகே பாப்போம். வணக்கம் சகோதரி பத்மராணி ராயண்ணம். வணக்கம் சகோதரி பத்மராணி அக்கா. ஹலோ வணக்கம்.
4: இதே குரல் கேட்டீங்களா?
0: விளங்க இல்ல பத்மராணி அக்காவையோ? ஆண்டி வணக்கம் சகோதரி வதனி மோகன்.
4: ஓ, இது அப்போதை எடுத்து வச்சுட்டு அங்கால கலைக்கிறீங்க, வேற இறந்துருக்கீங்க?
0: இல்ல மன்னிக்கவும், இணப்பை சகோதரி சோபிதா பார்க்க நிகழ்ச்சியை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். அவற்ற நெறியாள்கதான் விபி தனிகண்ட ஊரை கொண்டாடுறான். அவற்ற நெறியாள்கதான். சொல்லுங்க வதனி.
4: அப்ப அதான நீங்கள் உயரமான்னு சொன்ன உடனே நானும் அதைத்தான் நினைச்சேன். பசுமலை அந்த இது இப்படி பசுமலை அந்த ஒரு இடம் வேற மாவட்டத்துல இருக்குதோ?
0: ஓ, இருக்கு. அது இப்ப கொஞ்சம் அந்த சின்னத்துல சில ஊர்கள் அழிஞ்சு போற இதுகள் தானே. ஹால் புரு கொண்டு சொல்றவையாம். அது இந்த தடவை கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன், மறந்துவே கொன்றோ இல்லை. மாறி ரெண்டு பேருக்கும் இல்லை கொடுக்குறேன், அருண்மொழித்தவனுக்கும் கொடுக்குறேன், இவாவுக்கும் கொடுக்குறேன். அப்ப அதுல கொஞ்சம் மிஸ் பண்ணப்பட்டு போச்சு நினைக்கிறேன். எஸ்டேட் பகுதி கொண்டு எழுதி வச்சிருக்கிறேன், அது தெரியும். ஹால் புரு கொண்டு அவர்கள் பிராக்கெட்டுகளை போட்டுக்கிறாள். இதே பேரோட இந்தியாவில கணக்கடம் இருக்கு. அது பசுமையான மலையால் இருந்தால் அவ நோமெல்லாம் சொல்றானே பசுமையில பசுமையிலேண்டு.
4: வதனி
0: மோகனுடன் கிட்ட வந்துட்டா இதே மாதிரி தான் அன்பு நண்பர் உதயனும் எல்லா தரவும் கேமாக்காக எடுத்து கொடுப்பார். அவர் கணக்கில் எடுத்து கொடுத்துட்டு போவார் உதயன். ஓகே, அல்ல அப்படி அந்த வகையிலே சகோதரி வதனா தயாளன், சகோதரி தேவி அண்டன், சகோதரி சியாமலா சத்குமாரன், திருமதி பசுபதி குணநாய் அக்கா, திருமதி பத்மராணி அக்கா, திருமதி வதனி மோகன் ஆகியோருக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துகள். பன்றி என்பது சரியான விடை, பசுமலை என்பதும் சரியான விடை. நீங்கள் கேட்டு
4: நன்றி
0: வணக்கம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி. இலிய கலிக நேரம் 5:20, ஐக்கிய ராஜ்யத்தில் 4:20. சகோதரி சுபிதா பாலசிங்கம் அவர்களின் நெறியால் கையில் கன்றுபிடி கன்றுபிடி நிகழ்ச்சியை தோர்த்து வந்து கொண்டிருப்பவர் உங்கள் அன்பு சோரன் விபி. பதில்கள் வந்துவிட்டது. அடுத்ததாக காமராசு என்ற திரைப்படத்தில் இருந்து முரளி லைலா அவர்களின் நடிப்பில் ஒரு பாடல் ஒன்று வருகின்றது. அந்த பாடலில் இருந்து உங்களுக்கான தரவுகளை எடுத்து வைத்திருங்கள்.

நிலைய கலிக நேரம் 5:25. பிக் பென் மணிக்கூட்டு கோபுர நேரம் 4:25. நிகழ்ச்சியின் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியின் 3வது அங்கமாக பாட்டும் பைந்தமிழும். பாட்டும் பைந்தமிழும்காக நீங்கள் காமராசு திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டிருப்பீர்கள், அதிலிருந்து தரவுகளும் எடுத்து வைத்திருப்பீர்கள். 1வது தரவாக வசி வானா சீனா, மன்னிக்க வேண்டும், முதலாவது தரவு முதல் சொல் கிருஷ்ணா நதியின் உபநதிகளில் ஒன்று, மன்னிக்க வேண்டும், முதல் தரவு கிருஷ்ணா நதியின் உபநதிகளில் ஒன்று, ஏதாவது ஒன்று பிரிதொன்றாக மாற்றமடையும் நிகழ்வு இதுதான். முதல் சொல் கிருஷ்ணா நதியின் உபநதிகளில் ஒன்று, ஏதாவது ஒன்று பிரிதொன்றாக மாற்றமடையும் நிகழ்வு இதுதான். முதல் சொல் சபரி, அடுத்த சொல் பரிமாணம். என்ன பிழைக்குது?

0: நினைக்க வேண்டும். சற்று குழம்பி விட்டேன். பாடலிருந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய தரவுகள் பின்வருமாறு. துளசிகள் நிறைந்த இடத்தின் பெயர். துளசிகள் நிறைந்த இடத்தின் பெயர். வணக்கம் வந்திருப்பவர். வணக்கம்.
1: வணக்கம் நிதி பத்ரதாரன்.
0: வணக்கம். யார்கள்? ஜோசரி அம்மாவா?
1: நீங்கள் கண்டுபிடிக்க
0: முடியாது. கேட்டுக்கொண்டிருக்கிறா நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு செல்ல உதவுகின்றது.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க. கேள்வி வந்து துளசிகள் நிறைந்த இடத்தின் பெயர். துளசிகள் நிறைந்த இடத்தின் பெயர்
2: என்று
0: நீங்கள் சொல்கிறீர்களா சகோதரி கமலவணி நவரத்ன ராஜா அவர்களே? என் பேரை சரியா சொல்றேன் பார்க்கத்தான் சொன்னான். பார்ப்போம் சரியான விடையாண்டா. சரியான விடை. பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அடுத்ததாக வந்திருப்பவர் வைபர் ஊடாக வந்திருப்பவர். ஹலோ வணக்கம். வதனி மோகன், உங்களுக்கான கேள்வி, பாரசீகத்திலிருந்து லாகூருக்கு கொண்டு வரப்பட்ட அடிமை. பாரசீகத்தில் இருந்து லாகூருக்கு கொண்டு வரப்பட்ட அடிமை பாடலில் வந்தது இந்த பெயர். ஓ, பாரசீகத்திலிருந்து லாகூருக்கு கொண்டு வரப்பட்ட அடிமை. பாட்டில் யாராவது பெயர்கள் வந்ததா? உன்னிப்பா கேட்டிருந்தீர்களா பாடலை? ராதே இந்த பாட்டில் வாராவா? இல்லை. பிருந்தாவனம் என்பதை சகோதரி கமலவணி அக்கா சொல்லி போட்டு போயிருக்கிறா. சரியான விடை. நன்றி. வணக்கம். இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் சகோதரி பசுபதி குணநாயகி சொல்லுங்கள். இல்லை என்பவர் விடை முயற்சித்து பாருங்கள். அனார்கலி என்பது சரியான விடை. பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் சகோதரி பசுபதி குணநாயகம்மா. வாட்ஸ்அப் ஊடாக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம். நான் அனார்கலியோட
0: நின்றதான். அனார்கலி பார்ப்போம் சரியான விடையா. உங்களுக்கான கேள்வி, அது அவர் சொல்லிவிட, உங்களுக்கான கேள்வி, எண்ணு கணக்கில் பிழைவிட்டு ஒரு உயிர் பலியாக காரணமாக இருந்தவர். எண்ணுக்கணக்கில் பிழைவிட்டு ஒரு உயிர் பலியாக காரணமாக இருந்தவர். இல்லை என்ன ஒரு எத்தனையுங்கள் முயற்சியுங்கள். என்ன ஒரு தடவை? சொல்லியாச்சு. இல்லை, தவறான விடை. மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம் சகோதரி. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் பேபி.
0: வணக்கம் சொல்லுங்கள். எண்ணுக்கணக்கில் பிழைவிட்டு ஒரு உயிர் பலியாக காரணமாக இருந்தவர். இல்லை, தவறான விடை. உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பாட்டு படிக்கிற நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். என்ன பெயர்? இல்லை, பிள்ளை தவறான விடை. மீண்டும் ஒரு கால் முயற்சி செய்யுங்கள். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம். இதுல ஷியாமலாக்கா. வணக்கம் ஷியாமலாக்கா. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். இதுல வந்து முதலாவது இதுக்கு வந்து அனார்காலி, பிருந்தாவனம், அனார்காலி, பிருந்தாவனமும் அனார்காலியும் போட்டது. இப்ப இதுல நிக்கிற எண்ணு கணக்கில் பிழை விட்டு ஒரு உயிர் பரிய
3: நானும்
0: உள்வாங்கல. உங்களுக்கு தெரிஞ்ச விடையா சொல்லுங்க. ரெண்டு தரம் தணிக்கலாம் சந்தர்ப்பம்.
3: ரோமியோ ஜூலியட்
0: அந்த பாட்டுல வந்ததா?
3: இணைந்து
0: கொள்ளுங்கள். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் சகோதரி.
5: அம்பிகாவதி படத்தை மறந்து போச்சு. பாட்டு இருக்கதான் இந்த கணக்கு பிழைக்கிறது.
0: கமலமணி அக்காக்க பாட்டு படிக்கிறவ பூவ எண்ணெய்க்குள்ள
5: விட்டுட்டாங்க.
0: சகோதரி குருமைக்காதீங்கள். ரெண்டு மூன்று பேர்த்த பேர் சின்னத்துல குரல் வித்தியாசம். நீங்கள் ஜெனிகண்டனா? தேவியண்ணன். சகோதரி தேவியண்ணன், மன்னிக்கணுமா?
5: நல்ல பாட்டு உண்டு இருக்கு இந்த அந்த அம்பியாவதி படத்தில.
0: சிந்தனை செய்ய மனமே செய்தால்
5: அதோ இல்லாட்டி வீரையும் இருப்பாட்டு ஏதோ என்ன தெரியல. ஏதோ ஒரு பாட்டுல அந்த அந்த பூன்றது ஒரு பாட்டோட கருது
0: போட்டோட பாட்டோட அந்த இத பட விட்டுடுவா. என்னால
5: முதல் அந்த என்ன முதல் சொல்றது என்ன தொகையாராவோ
0: தொகையாரா தொகையாரா அதையும் சேர்த்து
5: போட்டு
0: அதையும் சேர்த்து போட்டா தெரியாம.
5: நன்றி.
0: பாராட்டுகள் வாழ்த்துக்கள் சகோதரி. அடுத்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம் பிபி. நானும் அம்பிகாவதியோட தான் வந்தேன்.
0: யாரு கதைக்கிறீங்க? அது எட்டுல வராது. இது எட்டுல ஒரு திரைப்படம். நான் நினைக்கிறேன் இந்த திரைப்படம் வந்து
6: ரோமியோ ஜூலியட்
0: நடிகர் ஜெய்சங்கருடைய முதல் படம் நினைக்கிறேனா? எனது அறிவிக்கு எட்டியதன்படி நான் தேடுறதுக்கிடையில திரும்ப தேடியல. அது நான் டெலிபோனை வச்சு கொண்டு கலைக்கிறபடியால் நடிகர் ஜெய்சங்கருடைய முதல் படம் நினைக்கிறேன். எட்டு எழுத்தில் ஒரு திரைப்படம் வந்தது. அப்படி என்ன சொல்றீங்களா? பார்த்தீங்களா?
6: ஜெய்சங்கர்
0: இரவும் பகலும் என்பது சரியான விடை. பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள்.
6: நன்றி.

0: வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் தீபி.
0: வணக்கம். மீண்டும் குணநாயகி ஆண்டி. நான் அண்டி என்று தான் கூப்பிடுவேன். அம்மா அக்கா அண்ணி என்று கூப்பிடலாம். நான் அண்டி என்று கூப்பிடுறேன். அம்மாட்ட தங்கச்சி. விழா எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்ட மானுட ஜென்மம். விழா எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்ட மானுட ஜென்மம். இந்த பாட்டிலே அந்த விடை வந்திருக்கின்றது. தவறு. விழா எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்ட மானுட ஜென்மம். சரி அண்டி, தானே ஒரு சின்ன ஹெல்ப் கொடுப்போம் இல்லையா?
1: விளங்கல்ல
0: நன்றி. வணக்கம். விண்ணப்பில் வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் பேபி.
0: வணக்கம். சொல்லுங்கள்.
2: நான்
0: ஏவாளன் சொல்றேன். ஏவாளன் சொல்றீங்களா? அப்பேன் முதல் பாட்டுக்கு தவறு விட்ட நீங்கள். அமராவதிக்கு ஏன் பிளவிட்ட நீங்கள்? அம்பிகாவதி, அமராவதி.
2: அமராவதி ஒரு நாள் சொன்னதல்ல முதல்.
0: இல்ல, அமராவதி தான் சரியான விடை.
2: நீங்கள்
0: சொன்ன விடைக்கு அடுத்தவர் யார்? சரி, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஏவாள் என்பது சரியான விடையா?
2: நன்றி, வணக்கம்.
0: அடுத்ததாக அழைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: மீண்டும் மதனி மோகன். சிந்து சமவெளி நாகரிக தொல்லியல் களம் ஒன்று. சிந்து சமவெளி நாகரிக தொல்லியல் களம் ஒன்று. சிந்து சமவெளி
3: நாகரிக தொல்லியல்
0: களம் ஒன்று. இதன் பிற்பகுதி உடம்பில் ஒரு அங்கம். இந்த பதிலின் பிற்பகுதி உடம்பில் ஒரு அங்கம். உடம்பில் ஒரு அங்கம். சிந்து சமவெளி நாகரிக தொல்லியல் களம் ஒன்று.
3: ஐயோ, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். வீண்டும் சகோதரி சியாமலா இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் சியாமலா அக்கா.
4: வணக்கம்.
0: கேள்வி விளங்கினதா?
4: சொல்லி பார்க்கிறேன்.
0: தவறான விடை. சிந்து சமவு.
4: என்ன
0: வருது?
4: இங்க உடம்புல ஒரு பகுதி வருது என்று சொன்னீங்க தானே?
0: ஆமாம். சந்தர்ப்பம் உடம்பில் ஒரு அங்கம்.
4: கால
0: இல்ல, கால முடியாது. கால் தான் தவறு சொல்லி.
4: உடம்பில்
0: ஒரு அங்கம் இருக்கு. தனியா கால் மட்டுமா இருக்கு? எத்தனை ஐட்டம் இருக்குது?
4: அது சரி, பின்னால வந்து சொல்லட்டும்.
0: ஓகே, நன்றி. நன்றி. வணக்கம். வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம் சகோதரி. வணக்கம். வாட்ஸ்அப் ஊடாக அவரது இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. வணக்கம். இணைப்பில் வந்திருப்பவர்
1: வணக்கம். பிபி, துவாரகை.
0: துவாரகை என்பது சரியான பதில். கை வருது தானே? சரிதான் பிபி சொன்ன.
1: கை வருது.
0: அப்ப சியாமலாக்காக என்ன செய்வோம்? பாராட்டுக்கள். அடுத்ததாக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம் பேபி.
0: மீண்டும் பதனா. அதுல வந்துட்டு ஓடி வந்துட்டீங்களா? இல்ல, சரி, ஓகே. மங்களத்திலும் அமங்கலத்திலும் பாவிக்கப்படும் பொருள் ஒன்று. மங்களத்துக்கும் பாவிப்பார்கள், அமங்கலத்திலேயும் பாவிக்கார்கள். ஒரு பொருள் ஒன்று இல்லை, ஐந்தெழுத்தில் வரும் விடை. இன்றைக்கு ஒரு ஆளுக்கு இந்த பாட்டை நான் கேட்கணும் என்றிருந்தான், இந்த சொல்லுடன் ஆரம்பிக்கிறது, எனக்கு லைன் கிடைக்கல ராஜானேட். இதுக்கு நல்ல பழமொழியும் கிடக்கு வானொலியில சொல்லிடாது. ஓகே, நன்றி. இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். அவரது இணைப்பு துண்டிக்கப்படுகின்றது. அடுத்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். சியாமலாக்கா வணக்கம்.
5: சந்தனமா?
0: சந்தனம் குங்குமம் கொண்ட தாமரை பூ. சந்தனம் என்பது சரியான விடை.
5: நாங்க எடுத்த பாட்டுல புள்ளையா எழுதி வச்சிருக்கோம்.
0: பாராட்டுகள், வாழ்த்துக்கள்.
5: நன்றி,
0: நன்றி. அடுத்ததா நிலைய கலிக நேரம் 5:42 இருக்கையில் ஐக்கிய ராஜ்யத்தில் 4:42 நடைபெற்றுக் கொண்டிருப்பது. சகோதரி சோபிதா பாலசிங்கம் அவர்களின் நெறியாள்கையில் கண்டுபிடி கண்டுபிடி. வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம். முதல் என்ன கேள்வி கேட்ட நீங்கள்?
0: சந்தனத்துக்கா, மங்களத்திலும் அமங்கலத்திலும் பாவிக்கப்படும் பொருள் ஒன்று.
1: ஆனா அது பாட்டிலே அதுவரே இல்லையே.
0: சந்தனம் என்று வந்திருக்காமே.
1: சந்தான பேர்.
0: சந்தான பேர் என்றா? வேறதா
1: பேர்? பேர்.
0: ஆ, பேரா? நான்
1: தேர். தேர் இழுக்கிறது.
0: ஓ, தேர் இழுக்கிறதா?
1: சந்தான தேர். நான் வந்த ஜலீம் நானடி.
0: பார்ப்போமா?
1: சரிப்பா, நீங்க கேளுங்க. என்ன
0: வந்தபடியால் ஏற்றுக்கொள்ளப்படுது என்று சகோதரி கூறுகிறார்கள். இங்கே சகோதரி சோபி சொல்லுகிறார்கள், அது பொருள்பட வந்தபடியால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று. சில நேரம் வேறு இடத்தில் வருகிறதோ தெரியா சந்தனம், முயற்சி செய்து பார்க்கின்றோமா என்றதன் தகவலுக்கு நன்றியா. கேட்க போ, விட சொல்ல போறீர்களா என்பவர் கேள்விக்கு? வணக்கம்.
6: வணக்கம் பேபி.
0: வணக்கம் சகோதரி கமலமணி அக்கா. இவை என்றும் பசுமையானதாகவும் பசுமை அற்றதாகவே இருக்கும். இவை எப்போதுமே என்றதுதான் என்றும் எழுதியிருக்க. இவை என்றுமே பசுமையானதாகவும் பசுமை அற்றதாகவுமாகவே இருக்கும்.
6: பசுமையாகவும்
0: இருக்கும். இல்ல, உடம்போடுதான் அது வரும். அது என்ன நான் சொல்வது, ஒரு செயற்பாடு சொல்லலாமா? இல்ல, செயற்பாடு தானே, செயல்மாய்த்தான். நாலு இடத்துல வரும்படியா? ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே கமலவேணி அக்கா, சரியான விடையே. நன்றி கமலவேணி அக்கா.
6: நன்றி, வணக்கம்.
0: இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். என்ன சரி, ஹலோ, வணக்கம். ஊர்வலத்தில் அசைந்தாடி பவனி வருவது. ஊர்வலம் போகுமே, ஊர்வலம் நடக்குது. இப்ப அடுத்தது வேற போகுது, லாகுர்னோ லாச்சப்பல் எல்லாம் நடக்க போகுது. ஊர்வலம் தேர் என்பது சரியான பதில். நன்றி, பாராட்டுகள், வாழ்த்துக்கள். வணக்கம். அவரது இணைப்பு துண்டுக்கப்பட்டு விட்டது. அடுத்ததாக சௌரி சியாமலாக்கா வந்திருக்கிறார்கள். வணக்கம் சியாமலாக்கா.
5: வணக்கம். அது சந்தன தேர் தான் புள்ளையா எழுதி
0: இருக்கணும். சந்தன தேர் வந்திருக்காமா? சரி, ஓகே.
5: சந்தன தேர் தான், அதுல சந்தான தேர் என்றுதான்
0: சந்தன தேர் என்று இருக்கணுமா?
5: இங்க இந்த சோபிதாட பேரை மாத்திட்டீங்க
0: போல. இல்ல, இரண்டும் இருக்கு. அவளுக்கு எப்போதும் சோபிதா ராசையா சொல்லத்தான் விருப்பமாம். நான் விட மாட்டேன். என்னடா, நான் ஒரு தடவை ஏற்கனவே பப்ளிக்கா கொடுத்துட்டேன்.
5: பாலசிங்கமா?
0: அப்ப எனக்கு என் பேஸ்புக்கில் பாலசிங்கம் அண்ட் இருந்தபடியால் தான் நான் தென்கிழக்க தேசத்தின் குரல் தான் கலாநிதி கண்டன் பாலசிங்கம், டிஆர்டியின் செல்ல குரல் தான் எங்கள் சுபிதா பாலசிங்கம் என்று நான் தடவை கொடுத்துட்டேன். பாலசிங்கம் யோகேஸ்வரன் தான் இருக்கு, இவாவுக்கு சுபிதா ராசையா சொல்லத்தான் விருப்பம். சரி ராசா வேண்டாது எல்லாருக்கும் இருக்கிறாதானே. ஓகே, தேர் சொல்லியாச்சு. ஒவ்வொரு மனிதரும் வைத்து கொண்டு தேடி திரிவாது, ஒவ்வொரு மனிதரும் வைத்து கொண்டு தேடி திரிவாது, வச்சு கொண்டு தேடி திரியணுமா? ஞாபகம் பதில் வந்துட்டு அது வேற ஒன்றுக்கு வந்துட்டு ஓ வந்து இவை என்றும் பசுமையம் பசுமைட்டம் இருக்கிறது ஞாபகம் வந்துட்டுது. ஊர்வலத்தில் அசந்தாடி பவனி வரது தேரும் வந்துட்டுது. இப்ப ஒவ்வொரு மனிதரும் வைத்து கொண்டு தேடி திரிவாது. நிம்மதிக்கு ஒரு சின்ன ஒரு தரவு தரும் கோபம் டக்குன, நிம்மதிக்கு ஒரு சின்ன தரவு சும்மா ஒரு இந்த இப்ப நிம்மதிக்கு நான் ஒரு விட வச்சிருக்கிறேன் நிம்மதி, அதுக்கு நான் தரவு செய்வேன். முதலத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்தால் இது இல்லை என்றால் இது வாழ்க்கைக்கு முக்கியம் நிதி என்று வரும். மற்றது கடைசி பிற்பகுதியை சேர்த்தால் மதி வரும்,
4: சந்திரனும் வரும்,
0: புத்தி கூர்மையும் வரும். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி சகோதரியா, நன்றி, வணக்கம். இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
7: வணக்கம்
0: சகோதரி புஷ்பதி குணன் ஐயாக்கா, சொல்லுங்க.
7: நீங்க
0: சொல்லி போட்டு நின்றீங்க, நான் நீங்கள் நான் கதைக்க கதைக்க இல்ல
7: என்ன சொல்லுங்க.
0: அட கடவுளே, சரி இப்ப வந்துட்டீங்க நானு.
7: ஐயோ
0: தெரியும், உங்களுக்கு சூப்பரான ஒரு கேள்வியா? விதேக நாட்டின் தலைநகரம், விதேக நாட்டின் தலைநகரம் தலைநகரம், இதுல ஒரு பாட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும். விதேக நாட்டின் தலைநகரம், சொல்லியாச்சு இல்லை? இன்னும் ஒரு முறை எத்தனையுங்கள். விதேக நாட்டின் தலைநகரம் பாட்டில் வந்தது இந்த பதில். இணைப்பில் நிற்கிறீர்களா?
7: தலைநகரம்
0: தலைநகரம்
7: இணைப்பில்
0: வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம் பேபே.
0: வணக்கம், சொல்லுங்க கமலமணி அக்கா.
8: நான் மிதிலை என்று சொல்லுறேன்.
0: அங்க ஒரு டக்கன ஒரு பாட்டு எடுத்து விடுங்க. அப்பம்
8: அழகிய மிதிலை நகரினிலே என்ற பாட்டுக்கு
0: பாராட்டுகள், பாராட்டுகள். நன்றி சகோதரியா, நன்றி. அடுத்ததாக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். பேரை சொல்லுங்கள். வணக்கம் சோதரி,
9: சொல்லுங்க.
0: உங்களுக்கு வேற ஒன்று வருகிறது. சுய அறிவை மழுங்க கூடிய ஒன்று, சுய அறிவை மழுங்கடிக்க கூடிய ஒன்று.
9: போதை.
0: போதை என்பது சரியான பதில். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்.
9: நன்றி, நன்றி,
0: நன்றி, நன்றி. அடுத்தாக இங்கே இணைப்பில் வதனா தயாரன் அவதான.

தற்காலிக நேரம் 5 மணி. வந்திருக்கிற மேடம் வணக்கம். இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். பிற்பாடு அந்தாதி இடம் பெறும், அதனை தொடர்ந்து வழக்கமாக விபியின் ஊரை கண்டுபிடியா.

0: ஓவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடும் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 வான்கூவர் கனடா.
1: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 64 707 1 57 அல்லது 64 902 0344. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com.
0: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீடுகளில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0031 971 2750 அல்லது 0078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 Garten Straße 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறபேசி இலக்கம் 0331 971 2750. கைத்தொலைபேசி இலக்கம் 0078 920 58 58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: இல்லையா. கலிக நேரம் 5:56, ஐக்கிய ராஜ்யத்தில் 4:56. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியிலே தொடர இருப்பது அந்தாதி. அந்தாதிக்காக இணைப்பில் வந்திருக்கும் முதலாவது அன்பு நேயர், வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் பிபி. அது கட்டா போய் திரும்பி வந்திருக்குது இப்ப.
0: சரி, பிரச்சனை இல்லையா, வந்துட்டீங்களானே. வணக்கம் சோதரி கமலவணி என்று நான் பேரை ஏன் அடிக்கடி சொல்றேன் என்றால், இங்க சோபிதா எழுதி கொண்டிருக்கிறா.
1: என்ன
0: எழுதுறா? எழுதினா தெரியும் அவளுக்கு யார் யார் வந்தது
1: என்று.
0: அவளுக்கு கேட்காது, நான் அவன் எல்லாத்துமே இல்லை, நான் பறிச்சு வச்சிருக்கிறேன். எனக்கு போன வேற வாங்கி தந்த அந்த மெக்கு கொள்கிறதுக்கு ஸ்பொஞ்சு எனக்கு வேற கதிட என்று கூறிக்கொண்டு அந்த அதுக்குல செல்வம். என்ன
1: எனக்கு இந்த இது விருப்பமான நிகழ்ச்சி என்றுதான் நானும் அதை வந்து இருக்கிறத. அந்த நல்ல பாட்டு என்ன, அந்த பொம்பளை யார் பாடிச்சது இந்த பாட்டு?
0: இந்த பாட்டு எஸ்பி பாடும் நிலா, எஸ்பி பாலசுப்ரமணியத்துடன் சின்ன குயில் சித்ரா.
1: சித்ரா சரி,
0: இசை அருவி எஸ் ஏ ராஜ்குமாரின் இனிய இசையில்
1: நல்ல பாட்டு உண்டா?
0: நல்ல பாட்டு என்று சொல்லிக்கொண்டு
1: உங்களுக்கான
0: உங்களுக்கான முதல் கேள்வி, வசி வானா சீனா? வசி முதல் சொல் லகுவாட்டி என்னும் வீணைக்கு சொந்தக்காரர். முதல் சொல் லகுவாட்டி என்னும் வீணைக்கு சொந்தக்காரர். அடுத்தது வந்து இவர் ரிக் வேத கூற்றின்படி இவருக்கும் வருணனுக்கும் பிறந்தவர் என கருதப்படுபவர் இவர். வசிதான் உங்களுக்கான சொல்லு. முதல் சொல் லகுவாட்டி என்னும் வீணைக்கு சொந்தக்காரர். அடுத்தது ரிக்வேத கூற்றின்படி இவருக்கும் வருணனுக்கும் பிறந்தவர் என கருதப்படுபவர் யார் இவர்?
1: ஊர்வசி.
0: ஊர்வசி என்று சொல்கிறீர்கள், ஊர்வசி. ஊர்வசி வசித்தர் என்பது சரியான பதில். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்,
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஒரு நிமிடம் அம்மா. ஏழு சகோதரி குணநாயகி, குணநாயகி. ஓகே சரி, இப்ப வந்துட்டா கொடுக்குறேன். முதல் குமரவணி அக்கா சொல்லிட்டா, இது குணநாயகி அக்காக்கா. அல்லோரா, குணநாகி அம்மாவுக்கான கேள்வி, பரி பானா சீனா? பரி,
2: பரியோ.
0: முதல் சொல் கிருஷ்ணா நதியின் உபநதிகளில் ஒன்று. கிருஷ்ணா நதியின் உபநதிகளில் ஒன்று. ஏதாவது ஒன்று பிறிதொன்றாக மாற்றமடையும் நிகழ்வு இதுதான். உங்களுக்கான சொல்லு பரி. முதல் சொல் கிருஷ்ணா நதியின் உபநதிகளில் ஒன்று. அடுத்தது ஏதாவது ஒன்று பிறிதொன்றாக மாற்றமடையும் நிகழ்வு இதுதான்.
2: பரிகாரம் என்று பின்புடியே சொல்லுவேன்.
0: என்ன சாமான்?
2: பரிகாரம்
0: இல்லை, சற்று மாற்றுங்கள். முதல் சொல்லு சரி, அதோட சற்று மாற்றுங்கள். பரியோட வேற ஏதும் சொல்லி பாருங்க.
2: பரிசோதனையா?
0: இல்ல, பிறிதொன்றாக மாற்றமடையும் நிகழ்வு இதுதான்.
2: பரிமாற்றம்.
0: பரிமாற்றத்தை இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்க பாப்பா. என்ன வளர்ச்சி?
2: பரிணாம வளர்ச்சி.
0: பரிணாமம் என்பது சரியான பதில். குணநாயகி அக்காவுக்கு பசு பரிமாணம் என்பது சரியான விடை. அடுத்தது முற்பகுதி, முதற் சொல் கிருஷ்ண நதியின் உபநதிகளில் ஒன்று. இப்ப நீங்கள் ஒரு விடையா கண்டுபிடிச்சிட்டீங்களோ, அப்ப அது பிற்பாதியிலிருந்து தொடங்குது. இது என்ன? அப்ப அதிண்ட பிற்பாதி தானே முதல் சொல்லுக்கு வரும். அதோட ஒன்றா சேரும் கோ சேர்த்து கண்டால் சரியான விட வரும். ஓகே, பாராட்டுக்கள், நன்றி. ஓகே,
2: என்ன
0: சாமான்?
2: கிருஷ்ணாவரி என்று வருமா?
0: இல்லையம்மா,
2: இல்ல.
0: ஓகே, வந்திருப்பவர் வணக்கம். எடுக்க அமர்த்தி விடுவோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் பேபே.
0: வணக்கம், சொல்லுங்க கமலமணி அக்கா.
1: அவ என்ன சொன்னா? பரிணாமமோ?
0: பரிணாமம் சொல்லிட்டா? அது பிற்பகுதிக்கு. முற்பகுதிக்கு சபரி என்பது சரியா? உடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்.
1: நன்றி,
0: நன்றி. வணக்கம் சௌரி சியாமலாக்கா.
3: வணக்கம். நான் சபரிக்கு தான் வந்தேன்னு என்னட்ட கேளுங்க, தெரிஞ்சா சொல்லுங்க.
0: ஓகே, அடுத்த உங்களுக்கான சொல் வந்து மேரி. மாவண்ணா டீனா மேரி. முதல் சொல் யுத்தங்களின் போது இடைவிடா தொடர் தாக்குதல்கள் அழைக்கப்படும் பெயர். முதல் சொல் யுத்தங்களின் போது இடைவிடாத தொடர் தாக்குதல்கள் அழைக்கப்படும் பெயர். அடுத்ததாக அடுத்த சொல் வடகிழக்கு திசையை அழைக்கும் இன்னொரு பெயர். அழைக்கும் இன்னொரு பெயர் வடகிழக்கு. இல்லை, குமாரி ஒரு உருவ இருக்கு மட்டக்களப்பில், ஏற்கனவே கொண்டு வந்திருக்கிறேன். முதல் யுத்தத்தின் போது இடைவிடாத தொடர் தாக்குதல்களை அழைக்கப்படும். என்ன சொன்னீங்கள்? சரமாரி என்பது சரியான விடல். அடுத்தது வடகிழக்கு திசை. கொஞ்சம் கூட்டிடும். வடகிழக்கு திசையை சந்தர்ப்பத்தை. நன்றி, வணக்கம். அழைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: உங்களுக்கான சொல் வந்து மேரி. அதுல வந்து முதல் சொல் யுத்தங்களின் போது இடைவிடா தொடர் தாக்குதல்கள் அழைக்கப்படும் பெயர். அதுக்கு சரமாரி என்று சொல்லிட்டா சியாமலாக்கா. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது அடுத்த சொல் வடகிழக்கு திசையை அழைக்கும் இன்னொரு பெயர்.
2: தெரியல,
0: என்ன கஷ்டம்? இதுக்குதான் இருக்கிறோம் நாங்கள் இங்க. அடுத்த சொல் வடகிழக்கு திசையை அழைக்கும் இன்னொரு பெயர்.
2: வடகிழக்கு திசையை
0: இப்படி அழைக்கணும். நானும் இன்றைய இதை கேள்விப்படுறேன்.
2: அப்ப மேரி திசை என்று சொல்றதா?
0: இல்ல, தவறான விடை. ஓகே, இன்னொரு ஆளுக்கு சந்தர்ப்பம் கொடுப்போம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் பேபி.
0: வணக்கம், சொல்லுங்க. கமலவேணி நவரட்டர்
1: ராயா,
0: சரியா சொல்லிவிட்டேன். அடிப்பேன் எனக்கு. இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். அடுத்ததாக உங்களுக்குரிய கேள்வி சரி. சானா டீனா சரி. இந்த சரிக்குரிய தரவுகள் முதல் சொல் விலங்கினங்களில் ஆண் சாப்பிட்ட பின் தான் பெண் சாப்பிடும். முதல் சொல் விலங்கினங்களில் ஆண் சாப்பிட்ட பின் தான் பெண் சாப்பிடும். இனம் இன்றைய சம்பவம் நாளைய

0: சியாமலா. வணக்கம், இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் சகோதரி சியாமலா.
1: வணக்கம். ரகசியம் சொல்றது
0: ரகசியம் சொல்றது கேக்குதா? சொல்லுங்கள்.
1: நான் முதலாவதுக்கு கேசரி, மற்றவருக்கு சரித்திரம் என்று சொல்லி பார்த்தேன்.
0: முதலாவதுக்கு கேசரி, அடுத்ததுக்கு சரித்திரமா? சரித்திரத்துக்கு சரித்திரத்துக்கு
1: ஏதோ நாளையோ
0: இல்ல. சரித்திரத்தின் ஒத்த சொல் என்ன மிருகம்?
1: கேசரிக்கு வந்து சிங்கம்.
0: சிங்கம் என்பது ஒத்த சொல். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் சௌதரி சியாமலா. நன்றி, நன்றி. இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். உண்டாக்கு எனக்கு நல்ல ராசி போல நடக்குது. வருகுது
0: வருகுதோ
2: நல்ல ராசி. இது டெலிபோன் அடிக்க வருகுது. 40
0: அடிக்க வருது ஒரு காலத்துல. சுமார் 7-10 வருடங்கள் கணக்கா இப்படி சோபின்ற புரோகிராமும் சகோதரி கேமான்ற புரோகிராமிலையும் நான் எடுத்தால் திக்கன்னடா, திக்கன்னடா எடுத்தால் விபி.

0: മനുതനെ പോലെ കുരൽ എളുപ്പ കൂടിയ എളുപ്പമല്ല പറവൈ.
1: மைனாண்டு
0: சொல்கிறீர்களா? இரண்டாவதுக்கு முதலாவதுக்கு முதல் சொல் மன்மத ஆண்டு. ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பேர் இருக்கல்லோ. முதல் சொல் மன்மத ஆண்டின் சுத்த தமிழ் பெயர்.
1: காதன்மை.
0: காதன்மை என்பது சரியான பதில். மைனா என்பதும் சரியான பதில். எங்கு தேடுபடுத்தீர்கள்? ஒரு இதுல எத்தனை ஆண்டுகள் இருக்கு தெரியுமா? ஒரு வாரத்தில் ஏழு நாட்கள், மாதம் 12,
1: மாதம் ஒரு வருடம்
0: இல்ல வருஷங்கம். எத்தனை வருஷம்? நல்ல வருஷம், பிங்கள வருஷம், சாதாரண வருஷம், அப்படி கண்டு விருஷம் இருக்கல்லோ. ஒவ்வொரு வருஷத்துக்கு மாறிக்கொண்டு வரமில்லோ. அப்படி எத்தனை இருக்குன்னு தெரியுமோ? உங்களுக்கு நீங்க பிறந்த ஆண்டு தெரியாட்டி, உங்களுக்கு 60வது பிறந்த நாள் இப்ப வருவதோ, அப்பவே பாருங்க கலண்டர்ல என்ன வருஷம் போட்டு கூட கண்டு, அதுதான் நீங்கள் பிறந்த ஆண்டு. 60 வருஷம் தான் இருக்கு. அந்த 60 வருஷத்தான் பாண்டும் என்ன ஒரு இவ்விரண்டு மூன்று வரியில பாண்ட் இருக்கு. அதுக்கு இந்த அந்த ஆண்டுல என்னென்ன நடவடிக்கை உண்டு, அது ஒரு நாளைக்கு பிற விவரமா எனக்கு இந்த டெலிபோன் லைன் இருக்குது, நான் சொல்லித்தரேன். ஓகே, நன்றி. நன்றி, வணக்கம். அடுத்ததாக இணைப்பில் வந்திருக்கும் சகோதரி, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் பசுமதி குணநாய் ஐயாக்கா, சொல்லுங்க. சரி, உங்களுக்கான சொல் வந்து வளை. வானா லையன்னா வளை. வளை. உலகிலேயே கழுத்து இல்லாத உயிரினம் இது. உலகிலேயே கழுத்து இல்லாத உயிரினம் இது. அடுத்த சொல் பாரம்பரிய சடங்கு ஒன்று. கழுத்து இல்லாத வளகாப்பு. வடிவுக்கு வளகாப்பு. சொல்லுங்க. உலகத்திலே கழுத்து இல்லாத உயிரினம்.
2: கழுத்து இல்லாத
0: உயிரினமா? விடுக்காம் பக்கண பாயம். நீங்க சரியான ஒரு விபி, ஒரு சரியான ஒரு அதில் அது மிருகத்துக்கு இதுக்குள்ள பண்டி சொல்லி போட்டீங்க. இதே மிருகா சொல்லி விடுங்க. விபி ஒரு சரியான வடிகட்டின முட்டாளன்னு வர்றது என்ன நோமில. சரி சரி, ஒண்ணும் தெரியாம இருக்கிறாள் என்ன சொல்றது?
2: சரியான
0: பதில். உலகிலேயே கழுத்து இல்லாத உயிரினம். உங்களுடைய என்ன சமா புல உயிரின உயிரினம். அப்ப மீண்டும் சந்திப்போம். இப்போது இணைப்பில் வந்திருக்கும் சகோதரி சியாமலாக்கா, சொல்லுங்க. கற்றது கையளவு கல்லாத உலகம். இந்த டிஆர்டி வானொலி தான் இல்ல, உண்மையா
2: சொல்றேன்,
0: சொல்ல வராது. உண்மையா சொல்லுகிறேன் சியாமலாக்கா, நான் முந்தி பள்ளிக்கூடத்தில் படக்கேக்கில் பென்சில் எழுத்தும் வால் பெயிண்ட் எழுத்தும் தான் எழுதவணும். என்ன புற ஒரு காலத்தில் டக்குனை மாற்றி போட்டால் நீங்கள் மை விட்டு எழுத்துகிற பேனை தான் பார்க்கணும். அந்த நேரத்தில் ஃபேமஸான பேனை என்ன சொல்லுங்க பாப்போம்? பாக்கர் பாக்கர் பிளாட்டினம் பிளாட்டினம் பாக்கர் பிளாட்டினம்னு சொல்கிறது. காசு கொடுத்து வாங்க கட்டுமேங்க. நாங்கள் வாங்குறது சைனா ஷியால் ஊடகங்களுக்கு எழுதிகளை பழகினான். ஆறுதலாக அமைதியாக அப்படின்னு கிறுக்கப்படுதான் பரவாயில்லையா? சில பேருக்கு தலை எழுத்து நல்லா இருந்தால் கையெழுத்து சரியில்லை. சில பேர்கிட்ட சில கையெழுத்து சரிக்கும் தெரியாது. சில பேருக்கு டண்டு நல்லா இருக்கும், எங்களுக்கு டண்டும் சரியில்லை. மத்தி வந்தான். சரி, உங்களுக்கு கேள்வி கேட்டுட்டேனா?
2: அதான் தவளை விட சொல்லிட்டேன்.
0: சரி, அப்ப அடுத்த ஆளுக்கு சந்தர்ப்பம் கொடுப்போமா?
2: சரி, நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம். நான் தவளையோட தான் நின்றேன். நான் அதுக்கு முன்னம் போய் அவ அறையா சொன்னவா?
0: ஓ, அறல ஏதோ சொன்னவா.
1: சரியா.
0: ஓகே. அடுத்ததா உங்களுக்கு நல்லொரு பேர் தாரா. தாவனா, தாவனா. ஓகே. அதுக்கு தரவு முதல் சொல் கல்கி ஆரம்பித்து அவரது மகளால் முடித்து வைக்கப்பட்ட நாவல். கல்கி ஆரம்பித்து அவரது மகளால் முடித்து வைக்கப்பட்ட நாவல். அடுத்த சொல் சென்னை நகரின் முதல் பெண் மேயர். சென்னை நகரின் முதல் பெண் மேயர். முதலாவது வந்து கல்கி ஆரம்பித்து அவரது மகளால் முடித்து வைக்கப்பட்ட நாவல். ஒரு நாவலும் ஒரு ஆளின் பெயரும் பெறவணும்
1: என்ன?
0: ஆமாம்.
1: ரெண்டாவது
0: தடவை சொல்றதா? சென்னை நகரின் முதல் பெண் மேயர். சென்னை நகரின் முதல் பெண் மேயர். அமரதாரா என்பது சரியான பதில். கல்கியின் மகளவ. அடுத்தது சென்னை நகரின் முதல் பெண் மேயர். அப்ப இந்த பேர்ல ஆரம்பிச்சு அங்க ரெனோ வரும்
1: என்ன?
0: சென்னை, சென்னை இந்தியா, மெட்ராஸ். தாரா செரியன் என்பது சரியான பதில். பாராட்டுக்கள், வாழ்த்துங்கள் கமலமணி அக்கா.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அடுத்ததாக

நிலைய கழக நேரம் 6:14 நிமிடங்களாக இருக்கும்போது ஐக்கிய ராஜ்யத்தில் 5:14 நிமிடங்கள் என்று 3 கேள்விகள் தான் இருக்கின்றது அந்தாதியில். அடுத்த கேள்வி உங்களுக்கான கேள்வி வந்து பன் பானா மூன்று சொல்லி என்னென்ன பன். இன்று மத்திய மாவதி என்ற ராகத்தின் பண்டைய பெயர். இன்று மத்திய மாவதி என்ற ராகத்தின் பண்டைய பெயர். இன்று வந்து மத்திய மாவதி என்று சொல்லினா பண்டைய பெயர் என்ன? அடுத்த சொல் தமிழர் விடுதலை கூட்டணி அடித்தளம் இடப்பட்ட இடம். ஓஹோ, தமிழர் விடுதலை கூட்டணி அடித்தளம் இடப்பட்ட இடம். ஒரு இடம் பெற வேணும், மற்றதொரு ராகம் பெற வேணும். மத்தியாவதி என்ற ராகத்தின் பண்டைய பெயர். இணைப்பை ஏற்படுத்துங்கள். இந்த கேள்விக்கு பிறகு என்னும் 2 மொத்தம் 3 கேள்விகளே எம் கைவசம் இருக்கின்றது.

0: உங்களுக்கான கேள்வி பண். இன்று மத்தியமாவதி என்ற தாகத்தின் பண்டைய பெயர். அடுத்த சொல் தமிழர் விடுதலை கூட்டணி அடித்தளம் விடப்பட்ட இடம். வந்திருப்பவர் வணக்கம். என்பது தவறான விடை. அப்படி ஒரு ராகம் இருக்கு, ஆனால் தவறான விடை.
1: மண்ணில்தானே தொடங்க வேணுமே என்ன?
0: பண் பண் மண்ணில்ல பண்
1: பண்ணா பண்ணாரி பண் இருந்தியே பண்ணாரி என்று இல்லை என்ன மற்றது இடம் சொன்ன நீங்களா பண்
0: சொல்லுங்க. தமிழர் விடுதலை கூட்டணி அடுத்தளம் விடப்பட்ட இடம்.
1: பண்ணில முடிய வேணும் அதை என்ன
0: பண்ணிலே அதை ஆரம்பிக்க வேணும்.
1: பன்னாகம்
0: பன்னாகம் என்பது சரியா. பன்னாகம் எங்க இருக்கு தெரியும்?
1: பன்னாகம் பன்னாகம்
0: இலங்கையில வர போது
1: கவலைப்படியாக்கலாம்.
0: நண்பர்கள் நான் இதை தவறு செய்தால் கோபமாக இந்த ஊரை பற்றி பேசுவார்கள்.
1: பன்னாகம் சரி, இது பின்னுக்கு பண் வரும். என்ன பன்னெண்டு
0: வரும்? நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லுவோம். குறிஞ்சி பண் என்பதும் பன்னாகம் என்பதும் சரியான விடை. அப்ப நீங்கள் பன்னாகம் அமர்ந்திருக்க நானும் ஏன் விடுவானே உங்கள்ட்ட கேட்கலாம். இப்ப என்ன நான் இருக்கிறது வந்து நிகழ்ச்சி கொண்டிருக்கின்றது பணிப்பாளர் இந்த ஊர் உங்களுக்கு தெரியும் என்ன. அப்ப அந்த அவற்ற ஊரை சொல்லி வேணாமாம். எங்கிற உடுவிலம்பி தர்மலிங்கம்
1: அவர் தர்மலிங்கம் வந்து
0: உடுவில் அவர் சொல்லி வரான். குப்பலான் வந்து உடுவிலுக்குலாம் வரும். நான் கட்டுவன் வந்து கே கேஸுக்கு வரும். அப்ப என்ன தமிழரசு கட்சியின் கோட்டை குப்பலான் என்று சொல்லுவாராம். வேற இடத்துக்கு ஆக்கள் சொல்லுவினம் எங்கென்ற ஊரை பற்றி. நாங்கள் ஒரு சின்ன கிராமம். அவன் சொல்லுவினம் நாங்கள் சொல்ல இல்லையா கே கேஸ் ஆக்கள் சொல்ல இல்லை. வேற வட்டுக்கோட்டை மற்றது உடுவில் ஆக்கள் சொல்லுவினம் காங்கேசுந்தர தொகுதியில தமிழரசு கட்சி வெற்றி பெறுவது நிச்சயம். ஆனால் அறுதி பெரும்பான்மை வெற்றி மஜோரிட்டி என்று சொல்லுவினம் அறுதி பெரும்பான்மையை உறுதி செய்வது கட்டுவன் கிராம மக்கள் அவ்வளவு வெறு பிடித்தவர்கள் தமிழாட்சி கட்டுமே.
1: நீங்கள் இப்படி விஷயங்கள் சொல்லியாக்க ஒரு நிகழ்ச்சியா செய்யுங்கோ. அந்த இந்த நிகழ்ச்சிகள் செய்யக்கல அந்த நிகழ்ச்சிக்கு ஆக்கள் பார்த்தோன்றிருப்பினும் தான் இன்றைக்கு ஆக்கள் வரவு குறைவாயிருக்கு.
0: வந்திருக்கேன் இவ்வளவு பேர் வந்திருக்கேன்
1: அடிக்க எனக்கு வேற கெனியா காண இல்ல
0: வரையில கொஞ்சம் வேற ஆனால் வந்திருக்கிறீர்கள் சந்தோஷமா இருக்கிறது.
1: விமர்சனங்கள்
0: வந்தால் தான் நாங்களும் திருந்திரத்துக்கும் இன்னும் சிறப்பாக அமைறதுக்கும் நன்றாக இருக்கும். எல்லாம்
1: ஒரு நிகழ்ச்சிக்கு உண்ட சொல்லாமலுக்கு இன்னொரு நிகழ்ச்சியில சொல்லலாம்.
0: அந்த என்ன சொல்லுங்க பன்னாகம் என்று வந்தபடிக்கு நீங்கள் சொன்னீங்களோ அமலிங்கம் பக்கத்துல பக்கத்துல சொன்னீங்களோ அதுக்காண்டி தான்
1: சொன்னா.
0: ஓகே பாராட்டுகள். நன்றி நன்றி பாராட்டுகள். இன்னும் இரண்டு கேள்விகளை இருக்கின்றன. நிலைய கழிக நேரம் 6:20 மணியாக இருக்கும் பொழுது உங்களுக்கான அடுத்த கேள்வி மதி. முதல் சொல் காசி மன்னனின் மகனை கொன்றதற்காக பழி சுமத்தப்பட்ட கற்புக்கரசி. அடுத்த சொல் அந்த கற்புக்கரசியின் தந்தை. உங்களுக்கான தரவு மதி. இப்போது இணைப்பில் வந்திருக்கின்றார். யார் என்று பார்ப்போம். வணக்கம்.
1: பெயர் சந்திரமதி.
0: பெயர் சந்திரமதி. அடுத்து
2: அடுத்தது கேள்வி சொல்லுங்க.
0: அடுத்த சொல் அந்த கற்புக்கரசியின் தந்தை.
2: மரிவந்தனோ மரியா மரியானனோ அப்படி ஒரு பேர் வரும் அவருக்கு.
0: மரிவாணன் இல்லை, தவறான விடை. சந்திரமதி சரியான பதில்.
2: சந்திரமதி அது கேள்விப்பட்ட இதா கிடையாது, தெரிஞ்சபடியே சொன்னேன். எத்தனை இடத்துல சும்மா கடைசி
0: தான் அஞ்சு இடத்துல வேறும், அதாவது மதி வந்துட்டது. அப்ப என்ன மூன்று எழுத்து? ஒரு கேள்வி மட்டுமே இருக்கின்றது, அதனை தொடர்ந்து
2: சொல்லட்டும்.
0: ஓகே, நன்றி, பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அடுத்ததாக அணைப்பில் வந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
3: நான் மதி என்ன சொல்றேன்.
0: மதி
3: மதி
0: இல்ல என்பவருக்கு திருப்பி சொல்ல தவறு. ஐந்து எழுத்துல வேறு. மதிக்கு பிறகு
3: என்ன?
0: மதி தாயன் என்பது சரியான பதில். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் கமலமணி அக்கா.
3: நீங்க நாலு
0: ஐந்து எழுத்து சொன்னா மதிக்க விட்டா மூன்று
3: எழுத்து.
0: ஓகே, என்ன ஒரு சந்தர்ப்பம் இருக்கு என்ன ஆளுக்கு. மீண்டும் மீண்டும் இணைப்பில் வந்திருப்பவர், வணக்கம். அவரது இணைப்பில் துண்டிக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கான கேள்வி, இறுதி கேள்வி, நந்தி. நந்தி முதல் சொல் திடமிழ சங்கத்தை நிறுவியவர் இவர். முதல் சொல் திடமிழ சங்கத்தை நிறுவியவர் இவர். அடுத்த சொல் சேது நாணயத்தில் பொறிக்கப்பட்டிருந்த கொடி. சேது நாணயத்தில் பொறிக்கப்பட்டிருந்த கொடி. உங்களுக்கான சொல் நந்தி. இப்போது இணைப்பில் வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம் குணாலயா.
2: நிகழ்ச்சியை முடித்து வைக்கிறேன்.
0: ஓகே,
2: கேள்வியிலும் விளங்கியிலும் அதிலும்
0: முதல் சொல் திடமிட சங்கத்தை நிறுவியவர் இவர். அடுத்த சொல் சேது நாணயத்தில் பொறிக்கப்பட்டிருந்த கொடி.
2: நந்தி அப்படியே பேர் ஞாபகத்துல உடனே இல்ல.
0: நந்தியில முடிஞ்சு நந்தியில தொடங்கும்.
2: ஓ, நந்தி கொடியை சொல்றீங்களா? திருவிழா திரு
0: என்ன சொன்னீங்க?
2: நந்தி கொடி.
0: சொல்றீங்க, சொல்லிவிடுங்க. நந்தி கொடி தான்.
2: நந்தி கொடி
0: பின்னுக்கு
2: முதலாவதுக்கு அவருக்கு நந்தி முடிய வேணும். இது நந்தி என்று வருமா? அப்படி நடக்கல. எத்தனை எழுத்துல வருது?
0: ஒன்று ரெண்டு மூன்று நாலு எழுத்து வந்து நந்தி என்று முடியும்.
2: அதான் திரு
0: நாலு எழுத்து வந்து நந்தி என்று முடியும். ஒரு உதவி செய்திருக்கிறேன். இப்ப மெட்டாக்கள் அடிக்க வேற போன தங்களுக்கு உதவி செய்யல. அண்டி கண்டி சித்தி சின்னம்மா என்று சொன்னோன்னா உதவி செய்கிறாரு வேற.
2: இதோட
0: முடியுது. என்னுடைய இது இருக்கு, ஊரை கண்டுபிடிக்கணும். நீங்க இணைப்பில் வந்திருப்பவர், சி வணக்கம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் வீட்டு.
0: வணக்கம்.
4: நாங்கள் இந்த நந்தியில ஒரு இதொன்று எடுக்கிற நாங்கள் தெரியுமோ? நந்தியில தான் தவிலுக்கு இந்த பதம் எடுக்கிற நாங்கள்.
0: பதம் தவிலுக்கா?
4: அந்த தவிலுக்கு அந்த ஒரு சின்ன பக்கம் இருக்கு, தொப்பி பக்கம் உண்டு,
0: தண்டு பக்கம் உண்டு. வந்து கம்பால அடிக்கிறாரு.
4: தவுக்களி, அது கம்பன் சொல்றீங்களா?
0: தவுக்களி. அது நீங்கள் உங்களுக்கு உரிய சொல்ல. இப்ப நாங்க சும்மா இல்லையா சாதாரண வச்சவங்களை கம்ப அடிக்கிற பக்கம், மற்ற பக்கம் பெருசா இருக்கும். அது மாதிரி மிருதங்கத்துல ஒரு பக்கம்
4: இது எடுக்கிறதானே அந்த பதம் என்று சொல்லி அந்த நடுவில் ஒரு கருப்பை வெப்பி நம்ம வட்டமா?
0: அது மிருதங்கத்துல இருக்கு.
4: மிருதங்கத்துல இருக்குது.
0: மிருதங்கத்துல இருக்கிறது சரி. மிருதங்கத்துல அந்த இதுக்கு என்ன பூசுவார்கள் தெரியுமா? டாய்ஸ் டியூன் பண்றதுக்கு.
4: அது வந்து இந்த இது இந்த பதத்தை தான் பூசுறோம். அந்த பதத்தை வலிச்சு தான் அதுக்கு வச்சு அந்த சவுண்டு வர்றதுக்கு அதை பூசி பூசி பூசி எடுப்பினம். அது
0: அதுக்கு அந்த மிருதங்கத்துக்கு என்ன பூசல வேண்டும் தெரியுமா?
4: அது இவர் தான் கேட்கலாம்.
0: நீங்கள் அது சாப்பாடா சாப்பிட்ற? நீங்கள் இனிப்பாயும் சாப்பிடலாம், சமைச்சும் சாப்பிடலாம், முட்டரிக்கலையும் போடலாம். ரவை ரவை இருக்கலோ
4: அது வந்து இந்த வச்சு வச்சு நான் சொல்றேன். இதுக்கு வச்சிர நந்தி என்று
0: சொல்றேன். வச்சிர நந்தி என்பது சரியான பதில். அடுத்தது
1: நந்திக்கொடி
0: என்பதும் சரியான பதில். கேள்வித்துடன் முடிந்தது. தொடரப்போகின்றது உங்களுக்கு அருகான ஊர். உங்களுக்குரிய எட்டெழுத்திலே ஒரு ஊர், எட்டெழுத்து, வடமாகாணம் உள்ள தீவு மாவட்டத்தில் அமைந்துள்ள ஓர் கிராமம். இது கடைத்துறைப்பற்று பிரதேச செயலர் பிரிவில் அமைந்துள்ளது. கரைத்துறைப்பற்று பிரதேச செயலர் பிரிவில் அமைந்துள்ளது. முல்லைத்தீவுக்கு தெற்கே, தென்கிழக்கே, முல்லைத்தீவுக்கு தென்கிழக்கே சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இது சும்மா தரவினைத்தான் தரவு தரப்போம். சரியோ? முற்பகுதி, முற்பகுதி இது உண்டானால், இது உண்டானால் வம்சம் தலைக்கும். இது சரியாக இருந்தால் கதை சிறப்பாக இருக்கும். பிற்பகுதி நீர்த்தேக்கம். மூன்றும் எட்டையும் இருக்கா வச்சிருங்க, மூன்றாவது எழுத்தையும் எட்டாவதையும் வச்சிருங்க பக்கத்திலே. அதோட ஏழாவது எழுத்து ஒரு கால் போட்டு, ஏழாத எழுத்துக்கு ஒரு காலை போட்டு எட்டையும் சேர்த்தால் முதல் முதலாவதுக்கு வந்து மூன்றையும் எட்டையும் வச்சிருங்க முதல், அதோட சேர்த்து ஏழாவது எழுத்துக்கு முன்னால் ஒரு காலை போட்டு எட்டும் சேர்ந்தால் இப்படி நிற்பார்களாம் அநேகமான பெண்கள். சரியோ? மூன்று நாலு அஞ்சு ஆறுடன் ஏழாவது எழுத்தை மாற்றினால் இதற்கு எல்லைகள் உண்டு, இதற்கு எல்லைகள் உண்டு, இதற்கு இது எல்லைகள் உண்டு. திரும்பவர்கள் செல்லட்டோ. முற்பகுதி இது உண்டானால் வம்சம் தடைக்கும். இது சரியாக இருந்தால் கதை சிறப்பாக இருக்கும். பிற்பகுதி ஒரு நீர்த்தேக்கம், பிற்பகுதி நீர்த்தேக்கத்தை இப்படி தண்டுவார்கள். மூன்றும் எட்டுடன் ஏழாவது எழுத்துக்கு ஒரு கால் போட்டு எட்டும் சேர்ந்தால் இப்படி நிற்பார்களாம் அநேகமான பெண்கள். மூன்று நாலு ஐந்து ஆறுடன் ஏழாவது எழுத்தை சற்று மாற்றினால் இதற்கு இது எல்லை உண்டு. இப்போது வந்து சீமலகா சொல்ல போறீங்களோ? விளம்பரத்தை போடுவோம். ஹலோ, வணக்கம். வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்போம் சகோதரி. வணக்கம். வணக்கம் சகோதரி. திக்கண்ணடா, வணக்கம்.
5: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
0: நாங்கள் நலம், நீங்களும் நலமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு. ஆகா, இதுவும் என்னமா தவம் செய்தது இந்த கலையகம். நீண்ட நாட்கள் பிறகு நேரடியாக நிகழ்ச்சியில் திருத்தி கன்னடா அவர்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. உங்கள் வரவு நல்வரவாகட்டும். சொல்லுங்கள்.
5: நன்றி. நீங்கள் சொன்னது கருநாட்டுக்கேணி வருமோன்னு யோசிச்சேன்.
0: கருநாட்டுக்கேணி அது என்ன? கருவாடு கழிப்படுறது என்ன? கருநாட்டுக்கேணி
5: கருநாட்டுக்குறவுகள்
0: சரியா இருக்கு.
5: காமெடி
0: இப்படி பண்ணல தானே. முற்பகுதி இது உண்டானால் வம்சம் தடைக்கும்.
5: கரு சரி வரும் போல கிடக்குது.
0: ஓகே, நீங்க சொல்லிட்டீங்க. ஒரு விட சரியான பதில் என்று நான் என்ன சொல்லுவே இல்லையா? சரியான விடையா இருக்கலாம், தவறாம இருக்கலாம். நான் உங்க தரவு எப்படி
5: சொல்லி பார்க்க
0: சொல்லி பாக்குறீங்க. நானும் அது மாதிரி நானும் கேட்டு பாக்குறேன். பிற்பகுதி நீர்த்தேக்கம்
5: கேணி அப்படி வருமா?
0: சரி, கேணி. மூன்று மட்டும் அது ஒரு பக்கத்தில் வச்சுக்கொண்டு ஏழாவதுக்கு முன்னால் ஒரு காலை போட்டு எட்டையும் சேர்த்தால் இப்படி நிற்பார்களாம் பெண்கள்.
5: மூன்றும்
0: மூன்றே எட்டையும் முதல் எடுங்கோ. அத பக்கத்துல பக்கத்துல வச்சுக்கொண்டு ஏழாவது எழுத்துக்கு முன்னால் ஒரு காலை போட்டு, ஏழாவது எழுத்தோட ஒரு காலை போட்டு எட்டாவது எழுத்தையும் சேர்த்திங்கண்டால் பெண்கள் மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழோட எட்டாவது எழுத்தை சற்று மாற்றினால் இதுக்கு இது எல்லை உண்டு. எல்லை
5: எல்லை உண்டா நாட்டுக்கு?
0: சரி சரி சொல்லுங்க.
5: நாட்டுக்கு
0: நாட்டுக்கு நாடு எல்லாம் உண்டு. இது ஏன் காமடி கிமடிக்கு சொல்லுங்க நீங்கள். இந்த விட சரியோண்டு நான் என்ன சொல்லல பாப்பா, மற்ற என்ன சொல்லி மட்டும்
5: ஒரு பணிவான வேண்டுகோள்
0: சொல்லுங்க.
5: அதாவது இப்படி இவ்வளவு தூரம் இழுக்க கூட அடுத்த இன்னும் இருக்கு, கொஞ்சம் சினிமா இருக்கும், அவர்கள் வந்து
0: இணையறதில்லை. இல்ல இப்ப சியாமலாக்கா நிக்கிறா, அவத்தான் எடுக்க போறேன். அது என்னத்துல வந்து நிக்கிறான் கதைச்சிருக்க மாட்டேன்.
5: நீங்க
0: சொல்வது சரி.
5: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். வணக்கம். இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்
6: வணக்கம் பிபி. நான் அந்த முதல் அந்த கரு அந்த வச்சு மட்டும்தான் நான் கண்டுபிடிச்சேன். இப்ப திக்கல் நட சொன்னது பிறகுதான் அதை அதுகளை போட்டு பார்த்தா சொன்ன ஒரு சரி கர்நாடக நீ சரி என்று நானும் சொல்றேன்.
0: நானும் சொல்றீங்க பாப்பா சரியான விடைய உண்டா.
6: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அடுத்த வணக்கம் சியாமலாக்கா.
7: வணக்கம். நான் விட சொல்ல நீங்க கட்டாக்கி போட்டீங்க.
0: நான் கட்டாக்கி போட்டேனோ?
7: கட்டாக்கி
0: சொல்லுங்கள் நீங்கள்.
7: நானும்
0: சியாமலாக்காவோட நாங்கள் கர்நாட்டுக்கு என்பது சரியான விட சரியான விளக்கம் திரு திக்கண்ணா அவர்கள் தந்திருக்கிறார்கள். என்ன
7: முதல் சொல்லுறாங்க
0: இல்ல அவர் சரியோ சரியான்னு சொல்ல இல்ல சரியா. ஓகே உங்களோட அவர் சொன்னதை நீங்கள் சொல்றதை
7: மேற்றுக்கொள்றேன்.
0: நன்றி நன்றி வணக்கம்.
8: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள் பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம் தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை நாணயம் உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியூ டு மார்சல் ஃபோர் 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40. 40 சைபர் சைபர்
9: ஒரு கவிதை சொல்வாயா.
10: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
11: எத்தனை பேருக்கு?
10: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
11: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
10: ஓ அப்படி என்ன, டிஆர்டி கிட்ட சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
8: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசுலா செப்பலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் 1 42 41 77 67 அல்லது சைபர் 6 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
0: ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவிளான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி, காலம், இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541 76 386 14 82. மூத்தி லவ்சான் 0541 79 77 11 712. தர்மலிங்கம் பிரபா 0541 76 51 83 04. கல்வி கண்ணை திறந்த வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம், அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: நிலையக்கலேகநேரம் 6:40 ஐக்கியராட்சியத்தில் 5:40. கண்டுபிடி நிகழ்ச்சியில் இறுதி அங்கமாக ஓர் ஊரை கண்டுபிடியுங்கள், ஒத்த சொல்லொன்றை கண்டுபிடியுங்கள். ஒரு ஊர், ஒரு ஒத்த சொல். கோலம் என்றால் எந்த மிருகத்தை குறிக்கும்? கோலம் என்றால் எந்த மிருகத்தை குறிக்கும்? ஒத்த சொல். ஊர் ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுக்காக கண்டுபிடி நிகழ்ச்சியின் இறுதி பகுதியாக ஒரு ஊரொன்றை கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்ததாக ஒரு ஒத்த சொல். ஒத்த சொல் வந்து கோலம் என்றால் எந்த மிருகத்தை குறிக்கும்? கோலம் என்றால் எந்த மிருகத்தை குறிக்கும்? ஒத்த சொல் இது. அடுத்ததாக ஊர். நாங்கள் இப்போ ராஜாண்ணன் 70வது பிறந்த நாள் ஒரு சின்ன கப்பலுக்கெல்லாம் நடந்தது. ஊர்ற கப்பலில் நின்ற கப்பலில் நடந்தது. வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஆங்கிலத்தில் ஒரு பதம் சொல்வார்கள், நோ ஃபோர்கெட் த கான்செப்ட். அதாவது நிகழ்ச்சியின் தன்மை மாறக்கூடாது. நோ ஃபோர்கெட் த கான்செப்ட். அந்த வகையிலே நீங்கள் கோலம் என்றால் எந்த மிருகம் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். ஊரானது முற்பகுதியில் 2வது எழுத்துக்கு மேல் ஒரு குட்டு போட்டால் ஒரு ஆயுதம். 2வது முதலாவது எழுத்துடன் 2வது எழுத்துக்கு மேல் ஒரு குட்டு போட்டால் ஒரு ஆயுதம். இந்த ஊரை நாங்கள் பிரித்து எழுதுவோம் என்று சொல்ல, தெங்கு சககாய் தேங்காய் என்று சொல்லுவோம் அல்லவா? தெங்கு சககாய் தேங்காய். அதுபோல் இந்த ஊரை பிரித்தால் பிற்பகுதி ஒரு நீர்த்தேக்கம். முற்பகுதியில் 2வது எழுத்துக்கு மேல் ஒரு குட்டு போட்டால் இது ஓர் ஆயுதம். அந்த ஊரை பிரித்து எழுதுவமாக இருந்தால் பிற்பகுதி ஒரு நீர்த்தேக்கம். இது எந்த ஊர் என்பதை கண்டுபிடித்து நீங்கள் நெருங்குங்கள். என்னும் வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்கள்.
1: கோலம்
0: கோலம் இன்று நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட அதோட சொன்ன ஒரு ஒத்த சொல்லின் விடையோட வரும். இது இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். என்று சொல்லிச்சினாம், ஏதோ சொல்லிச்சினாம். கதத்தை கொண்டிருப்பது யார் என்று இருக்கா சொல்லுங்க. அவர்களது செல்ல வேணுமாங்கான
1: முற்பகுதியில
0: 2வது எழுத்துக்கு மேல குட்டு போட்டால் ஒரு ஆயுதம். குட்டு போட்டால் ஆயுதம். இந்த எழுத்தை பிரிக்க வேணும். இந்த தெங்கு சககாய் தேங்காய் என்று சொல்வார்கள் அல்லவா, அது மாதிரி இந்த ஊரை பிரித்தால் பிற்பகுதி ஒரு நீர்த்தேக்கம். இதுக்கு விட சொல்லாவிட்டால் அது சொல்ல மாட்டேன். சொன்னா நான் கண்டுபிடிச்சிருவேன். இதுக்கு விட விட இல்லை. முதல் விட சொல்றவருக்கும் பாராட்டுக்கள் எப்பவும் இருக்குதானே. இந்த விட சொல்லாதாக்களை நான் எழுதி வச்சுட்டு ஒரு ஆளுட்டா குட்டுப்பேன். அவர் என்ன செய்வார் என்று உங்களுக்கு தெரியும் தானே. அதுக்குதான் சொன்னார். வட மாகாணத்துல என்னத்தான் வீடே சொன்ன ஒரு தடை கொண்டு தந்திருந்தான். அப்புறம் அதையும் சொல்லி சொன்னான் ஆங்கிலத்துல நோ ஃபோர்கெட் த கான்செப்ட். இப்பவும் இதுக்கு பொருந்தும், இப்பவும் இந்த நிகழ்ச்சிக்கு பொருந்தும், நிகழ்ச்சியின் தன்மை மாறக்கூடாது. நானே வாழைப்பழத்தை உரிச்சு வாய்க்கல தீர்த்து விட்ட மாதிரி வந்துடும். அப்ப என்ன நாளுக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்போமோ?
1: செவ்வாய்க்கிழமை
0: சனிக்கிழமை தானே, நானும் என்ன வார புதன்கிழமை தானே, அப்புறம் வந்துடுவா இல்லையா நானும் பெறுவேன் பாப்போம். வார புதனை விட்டாங்கால் புதன் சின்ன அருண்மத்தவன் வரமாட்டான் சொன்னார் பாப்போமா?
1: சரி
0: ஓகே, நன்றி நன்றி. இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம், வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம் அன்பு நண்பர் திக்கம் நடா அவர்களே சொல்லுங்கள்.
2: நன்றி
0: வணக்கம். அடுத்ததாக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம், அவரது இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது.
3: கண்டு பீடி அவனை கண்டு பீடி நின்று கலவாடி ஓடி தான் கண்டு பீடி கண்டு.
0: வணக்கம் வணக்கம்.
2: ஹலோ.
0: ஓ வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க.
2: பன்றி என்றும் சொல்லலாம், முள்ளம் பன்றி என்றும் சொல்லலாம், அளவு எடுத்துக் கொள்ளுங்கள். நன்றி வணக்கம்.
0: முள்ளம் பன்றி என்பது சரியான விடிய உண்டு பாப்பம் என்ற அப்போதான் பண்டிகை என்று பேசினவ, பிறகு தவளை கண்டுச்சினாம், பிறகு இப்போ இப்ப ஒரு ஆள் சொல்லி போட்டு போறாரு திக்கன்னடா சுவீட என்று முள்ளம் பண்டிகை என்று
2: சரியா
0: பாப்பம். ஊரை கண்டுபிடிக்க இல்லையோ,
2: ஊரின் கண்டுபிடிக்க இல்ல, செலவு பத்தாமல் இந்த இடம் சொன்னீங்களாவது எல்லாருக்கும்.
0: நான் இதே சொல்லி வர்றேன், போனா லீனா கானா இன்னா டீனா போலி காண்டி கண்டு சொல்லிவிட்டா நீங்க கண்டுபிடிச்சு விடுங்க சுகம.
2: கண்டுபிடிச்சிட்டு வரேன்.
0: அது சுகமான இதா, தண்டாவளத்துக்கு மேல முதலாவது எடுத்துதான் தண்டாவளத்துக்கு மேல குட்டு போட்டால ஒரு ஆயுதம். அந்த ஊரை
2: ரெண்டு பேருமா
0: விளங்க இல்ல தெங்கு சககாய் தேங்காய் என்ற மாதிரி அந்த ஊரை பிரிச்சதுனால் பிற்பகுதி நீர்த்தேக்கம். நோ ஃபர்கெட் த கான்செப்ட். இது இன்றைக்கு நாங்கள் இப்ப ராஜாண்டேன்ற 70வது பிறந்த நாள்ல வச்சு இந்த கேள்வியா கேட்க கொண்டு பிறந்தனால் சரி வேற போச்சு.
2: சரி பாப்போம், மீண்டும் சந்திப்போம்.
0: மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி
0: நன்றி வணக்கம்.

0: திரு திக்கண்ணடா அவர்கள் சொன்ன விடை சரியான விடை. கோலம் என்பது முள்ளம் பன்றி. அப்போதான் கொடுத்திருந்தான் பன்றிக்கு தரவு கொடுத்திருந்தான். கணக்க தரவுகள் இருக்கின்றது. இன்னும் ஊருக்கு ஒரு தரம் இன்னும் கண்டுபிடிக்கல. இன்னும் சொற்ப வினாடிகளே இருக்கின்றன. நம்பது 12 நிமிடங்கள் தான் இருக்கின்றது. பாப்போம். வருகின்ற இப்போது வாட்ஸ்அப்பில் ஒருவர் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வாட்ஸ்அப்பில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
1: ஹலோ.
0: ஓ சொல்லுங்க திக்கண்ணடா, மீண்டும் வந்திருக்கிறீர்கள். கல கட்டுது இல்லை.
1: அவர் கொண்டாடு சொந்த இடம்.
0: எந்த இடம்?
1: அந்த இடம் தான்
0: அவற்ற சொந்த இடம். அந்த ஊர் அது எந்த ஊருங்க திருவாயில விரட்டும். பாப்போம்
1: என்னண்டு சொல்லி பாக்குறேன்.
0: வேலனை என்பது சரியான பதில். எப்படி கண்டுபிடித்தீர்கள்?
1: எனக்கு ஒரு நண்பர் உடனே தகவலில்
0: அனுப்பிவிட்டார். நீர்த்தக்கம் சரிதானே
1: அடுத்த கேள்வியை கேளுங்க. இன்னும் இருக்கு சந்தர்ப்பம்.
0: அடுத்த கேள்வியை

வணக்கம். உங்களுக்கான அடுத்த ஊருக்கான தரவு ஐந்தெழுத்தில் ஓர் ஊர் வடமாகாணத்தில், ஐந்து எழுத்தில் ஒரு ஊர் வடமாகாணத்தில், மூன்றாவதும் ஐந்தாவதும் சேர்ந்தால் இது விசேஷ காலங்களில் திருவிழாக்களில் உபயோகிப்பார்கள். திருடன சரதியாக இந்த ஊரை எடுத்தபடிகள் கொஞ்சம் அப்படி தான் தகவல் வரும். ஐந்தெழுத்தில் ஓர் ஊர், மூன்றாவது எழுத்தும் ஐந்தாவது எழுத்தும் இது விசேஷ காலங்கள் திருவிழாக்களில் இதை உபயோகிப்பார்கள். முதலாவது எழுத்தும் ஐந்தாவது எழுத்தும் சிறு பிள்ளைகள் செய்தால் நன்றாக இருக்கும், பெரியவர்கள் மிருகங்கள் செய்தால் கோபம் வரும். இந்த மூன்றும் நாலும் ஐந்தும் சேர்ந்தால் இப்படி இருப்பவர்களை எனக்கு பிடிக்காது, இப்படி இருப்பவர்களை எனக்கு பிடிக்காது. ஐந்தெழுத்தில் ஒரு ஊர், மூன்றும் ஐந்தும் இது விசேஷ காலங்களில் திருவிழாக்களில் திருமணங்களில் இதை உபயோகிப்பார்கள். ஒன்றும் ஐந்தும் குழந்தைகள் செய்தால் சந்தோஷம், பெரியவர் செய்தால் கோபம். மூன்றும் நாலும் ஐந்தும் சேர்ந்தால் இப்படி இருப்பவர்களை எனக்கு பிடிக்காது. இதுக்கு முன்னால் வேறொரு சொல்லு வரும், வந்து இதுவும் சேர்ந்து வரும்போது இவர்களை எனக்கு பிடிக்காது, யாருக்குமே பிடிக்காது. இப்படியாக ஒரு தொழிலும் உண்டு. பிற்பகுதிக்குள் ரெண்டு எழுத்தை சேர்த்தால் இப்படியான ஒரு தொழிலும் உண்டு. ஒரு குறிப்பிட்ட தொழில் செய்பவரை இப்படியும் சொல்வார்கள். ஹலோ,

0: சொற்ப நேரங்களே இருக்கின்றது. ஏழு ஏழு நிமிடங்கள் இருக்கின்றன. கண்டுபிடித்து நெருங்கினீர்களாயிருந்தால் நாங்களும் சந்தோஷமாக நிகழ்ச்சியை முடித்து விட்டு அடித்து சாத்தி போட்டு விட்ட போகலாம். இப்போது பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் சகோதரி சியாமலா அவர்கள். வணக்கம் சகோதரி சியாமலா.
1: வணக்கம்.
0: சொல்லு என்ன சாமான். கரவட்டி. கரவட்டி சும்மா சொல்லுங்க. அப்பம் தரவுகளை ஒரு தரம் இல்ல. இங்கே பிள்ளை அதெல்லாம்
1: கேக்குறேன்
0: இல்ல. ஒரு தரம் இணப்பில இல்ல. இன்னும்
1: திருவிழாக்கள்ல
0: கல்யாண வீட்டுல மரண வீட்டுல மூன்றும் நாலும் அஞ்சும் இப்படி இருப்பவர்களை எனக்கு பிடிக்காது. மாயாணத்தில் இருப்பவரை சொல்றது
1: என்ன
0: வெட்டிகான். வேலை பார்த்த யார் பார்த்தார்கள்? ஒரு ஆள் பிரசித்தி பெற்றவர். அவர் பேர் இதுல படம் இருக்கு நாடாமில் நடிப்பினா வி வி வைரமுத்து. நடிகர் சிலகம் சிவாஜி கணேசனிடமே பாராட்டு பெற்றவராம் வி வி வைரமுத்து அவர்கள். என்ன இலங்கையை சேர்ந்தவர்கள். அவருக்கு சோடியாக நடிப்பது சந்திரா அண்டுரா அன்றி தான் நடிக்கிறவர். நான் அவரை ரெண்டு மூன்று தடவை
1: பார்த்துருவேன்
0: ஊரில். அதே மாதிரி உதரம் இல்ல கதைப்பம் கொஞ்ச நேரம் ரெண்டு மூன்று நிமிடங்கள். அதே நேரத்தில் சத்தியவான் சாவித்திரி என்ற ஒரு நாடகம் தெரியும் தானே உங்களுக்கு?
1: கதையும்
0: பார்க்கல. அது நீங்கள் இது ஹரிச்சந்திர மாயணம் என்றால் வி வி வைரமுத்து. இது சத்தியவான் சாவித்திரி என்றால் சின்னமணி. வில்லுப்பாட்டு சின்னமணி. சின்னமணி அவர் தான் ஜமனுக்கு வருவர். சத்தியவனா வந்து அதே மாதிரியை சேர்ந்த அவற்றை வீட்டு பக்கத்தில் நான் இருந்தான். சோடியா வாரதாரே நான் சொல்ல வரேன்டா. சோடியா சத்தியவன் சாவித்திரியா வாரது பைலட் பிரேம்நாத் படம் பார்த்தீங்களா? சரி பாருங்க. எடுத்து அதில் வந்து ஜெயசித்ராவுக்கு பக்கத்தில் ஒரு கிளியை வச்சுக்கொண்டு ஒரு அவன் சிநேதியா அவர் வருவா. அவங்க பேர் மணிமேகலை. அவ வந்து எஸ்டேட் பகுதியை சேர்ந்தவ. அவ தான் கூடுதலாக ஜாழ்ப்பாணம் வந்து சத்தியவான் சாவித்திரியில் சாவித்திரியை நடிப்பேன். அவள் எல்லாரோடையும் சேர்ந்து நடிக்க நல்ல ஒரு கலைஞர் தான். அவர் நல்ல ஒரு கலை உள்ளம் படைத்தவர்கள். நல்ல நடிப்பு.
1: நாங்கள் கூட காசி பிள்ளையரங்கள நாடகங்கள் பார்த்துருந்தாங்க.
0: என்ன எங்களுக்கு எங்கட சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கல்லோ காங்கிரஸ் சுந்தர அங்க வருஷம் வருஷம் போட்டி அந்த நாடக போட்டிகள் நடத்துவினோம். அச்சுவேடியிலே மறுத்து நடக்கிறது மாதனையில் நான் ரெண்டு மூணு தரம் சின்னமணி. அவரை சின்னமணிட்ட கட்டம் ஜமன்ற கட்டம் வந்து ஒரு டண்டரை மூன்று மணி போலாம் வரும். வந்தா இல்லாரம் நித்திர தூங்கி வளைஞ்சு கொண்டிருப்பினோம். அவர் அந்த சூலாயத்தில் கீழே வந்து வெடிமருந்து பவுடரை கூழுக்கு வந்து கட்டிருப்பினா அவர் அந்த சூலாத்தால் மேடையில் ஒரு அட்டி அட்டிச்சாரன்னா சும்மா வெடிக்கும். அப்படியே அது பாதுகாப்பான வடி எல்லாம் சனமெல்லாம் திட்டுக்கிட்டு அழும்புவினோம். என்ன அப்படி நான் எழுதம்பி இருக்கிறேன். அவர்களுடன் பழகியவன் என்ற முறையிலே திரு சின்னமணி அவர்கள், திரு மகாலிங்கம் சத்தியவன் நடிக்கிறவர்கள், இவங்கிற மணிமேகலை மூன்று தடவை அவருடன் உரையாடி இருக்கிறேன். மூன்று தடவை பார்த்துருக்கிறேன் என்ற முறையில் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிலைய கலைக நேரம் 6:57 இருக்கிறேன். நன்றி சகோதரி சியாமலாக்காக்கு நன்றியை கூறிக்கொண்டு இத்துடன் கண்டுபிடி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டிருக்கின்றோம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியின் பிரதான பகுதியில் இருந்து நிகழ்ச்சியின் குரு என்று சொல்லலாம், நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் சகோதரி சொபிதா ராசையா அவர்களுக்கும், இன்று அவர் சற்று உடல்நிலை குறைவாக இருப்பதால் அந்த நிலையை எனக்கு தந்து அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு உதவியதற்கும் அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்பவர்கள் சகோதரி சொபிதா ராசையாவுடன் உங்கள் அன்பு சகோதரன் விபி. ஒலித்து ஓய்ந்தது கண்டுபிடி மூன்றும் என்னும் ஒரு நாள் என்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம். நன்றி நேயர்களே, நன்றி.

0: மாதிரி இருக்கு.
1: ஓ ஹேமா, எப்படி சேமா இருக்கீங்களா?
0: என்ன அடையாளம் தான் இது, என்ன கோலம் இது?
1: ஐயோ, நீங்க அந்த மாதிரி இருக்கிறீங்க, நான் வந்து பார்த்த மாதிரி இப்போ கடவுள்லாம் உங்களை என் காலம் வந்தது தெரியாது. எப்படி சுகமா இருக்கிறீங்களா?
2: உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23.

0: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணுமென்றாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன? டிஆர்ஜியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
2: என்ன சமையலோ, என்ன சமையலோ.
3: உங்கள் தேவையர் சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள். தேவி மகால் உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள். தேவி மகால் 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள். தேவி மகால் மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசு லாட்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
4: நேரம் சரியாக 7:05. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் 8 வரை திரைசை பாடல்களை 8 மணியிலிருந்து 9 வரை திரைசை பாடல்களை கேட்போம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிட்ட

0: தேர்வு படிப்பது போட்டியில் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு
2: நூலகம் NWLULAGA நூலகம்.

நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்திகள் அனுசரணை வழங்கி வாழ்நிலை கெடுத்து வருகின்றார்கள் நூலகம் .com இணையதளத்தினரும். செய்திகளை வாசிப்பவர் பிலிப் தேவா. செம்மணி மனித புதைகுழியின் மூன்றாம் கட்டத்தின் 47 நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் நடைபெற்றது. இதன்போது 8 மனித எலும்புக்கூடு இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதேவேளை அடையாளம் காணப்பட்டதில் 5 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் செம்மணி புதைகுழியில் 1, 2, மற்றும் 3 கட்டம் என இதுவரையில் 101 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 515 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 506 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. தமிழ் அரசியல் கைதிகள் இருவருக்கு பணி வழங்கப்பட்டு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டதான செய்தியொன்று அண்மையில் வெளிவந்தது. ஆனால் அவர்கள் இன்னமும் சிறைக்குள் தான் இருக்கின்றார்கள் என கோமகன் தெரிவித்துள்ளார். அதில் இருவருக்கு பிணை வழங்குவதற்கான மேன்முறையீட்டு வழக்கில் பிணை வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு வழக்கிற்கான பிணையே வழங்கப்பட்டது. அவர்களுக்கு எதிராக வேறு நீதிமன்றங்களில் வேறு வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் அந்த வழக்குகளுக்கும் பிணை வழங்கப்பட்டால் மட்டுமே அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள். அந்த வழக்குகளுக்குரிய திகதிகள் இதுவரும் 10 மாதமே உள்ளதால் அவர்கள் தொடர்ந்தும் சிறையிலேயே இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் இன்னமும் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. திச விகாரிக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட பவானி வீதியை வைத்து தெற்கில் குழப்பங்களை ஏற்படுத்த சதித் இடம்பெற்று வருவதாகவும் இதற்காக குழுவொன்று யாழ்ப்பாணம் அழைத்து நோக்கி வரப்படுகிறது என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பவானி வீதி விடுவிப்புக்கு தடை போட முடியாது என்று நீதிமன்றம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. இதையடுத்து இந்த தீர்ப்பை அடிப்படையாக வைத்து வாட்ஸ்அப் குழுக்கள் உருவாக்கப்பட்டு பிழையான தகவல்களை கூறி தெற்கில் இனவாதம் பரப்பப்படுகிறது என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவ்வாறாக போலி தகவல்களை பரப்பி ஆட்கள் திரட்டப்பட்டுள்ள நிலையில் போராட்டம் நடத்துவதற்காக அவர்கள் தற்போது யாழ்ப்பாணம் நோக்கி அழைத்து வரப்படுகின்றனர். திசை விகாரிக்காக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளையும் வீதியையும் விடுவித்தால் கலவரங்களும் குழப்பங்களும் ஏற்படும் என்று நீதிமன்றத்தை நாடும் போலீசாரும் இத்தகைய அப்பட்டமான குழப்பச் செயல்கள் தொடர்பில் அமைதியாக உள்ளமை பல தரப்பினரிடமும் கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. வழி மண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று முற்பகல் 8:30 வெளியிடப்பட்ட பலத்த காற்று தொடர்பான அபாய எச்சரிக்கை அறிவுறுத்தலுக்கமைய நாட்டைச் சூழவுள்ள சில கடற்பகுதிகளில் நிலவும் அதிகப்படியான கொந்தளிப்பான தன்மையை கருத்தில் கொண்டு கடற்தொழில் மற்றும் நேரியல் வள திணைக்களம் அனைத்து மீனவ சமூகத்திற்கும் இந்த விசேட அறிவித்தலை விடுக்கின்றது. குறித்த அறிவிப்பின்படி மாத்தறை முதல் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளிலும் சிலாபம் முதல் கல்பட்டி ஊடாக மன்னார் வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு 70 km வரை அதிகரிக்கக்கூடும். இதன் காரணமாக இந்த பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாகவோ அல்லது மிகவும் கொந்தளிப்பாகவோ காணப்படலாம் என்பதால் கரையோர கடற்

மக்களுக்காக வழங்கப்படும் உதவியே மனிதனின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய உதவியாகும் என்றும், எங்களால் எதுவும் முடியாது என்றில்லை, முயன்றால் எதுவும் முடியும் என்ற மனப்பாங்குடன் மாணவர்கள் தமது இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றும் வடக்கு மாகாண ஆளுநர் நவீன வேதநாயகன் வலியுறுத்தினார். யாழ்ப்பாணம் வீரசங்க மண்டபத்தில் இன்று கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இலவச கலத்தரங்கில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். சட்டத்தரணி வேத் தேவ சேனாதிபதி அவர்களின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட இந்த கருத்தரங்கிற்கு பிரபல வர்த்தகர் நாகரத்னம் அவர்கள் அனுசரணை வழங்கி வருகின்றார். மாணவர்களை நோக்கி உரையாற்றிய ஆளுநர் வடக்கு மாகாணத்தின் கல்வி முன்னேற்றம் ஒவ்வொரு மாணவரின் அர்ப்பணிப்புடனும் இணைந்திருப்பதாக குறிப்பிட்டார். இந்த ஆண்டு வடக்கு மாகாணத்தை முன்னணிக்கு கொண்டு வருவோம் என்ற உறுதியுடன் பரீட்சை மண்டபத்துக்குள் செல்ல வேண்டும் என்றும், ஒவ்வொரு மாணவரின் வெற்றியும் அவரது தனிப்பட்ட வெற்றியை மட்டுமன்றி வடக்கு மாகாணத்தின் பெருமையையும் உயர்த்தும் என்றும் அவர் தெரிவித்தார். 16 வயது வாழ்க்கையின் முக்கியமான திருப்புமுனை என்பதால் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து தவறான பழக்க வழக்கங்களிலிருந்தும் நேரத்தை வீணடிக்கும் செயல்களிலிருந்தும் விலகி கல்வியில் முழு கவனத்தையும் செலுத்துமாறு அவர் மாணவர்களிடம் கேட்டுக்கொண்டார். சமூக ஊடகங்களின் அளவுக்கு மறிய பயன்பாடு மற்றும் கால விரயம் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடும் என்பதால் நேரத்தை பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். அரசாங்கமும் வடக்கு மாகாண நிர்வாகமும் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்துக்காக பல்வேறு முதலீடுகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்ட ஆளுநர், பாடசாலைகள், ஆசிரியர்கள், நூல்கள் மற்றும் கல்வி வசதிகள் அனைத்தும் மாணவர்களின் வெற்றிக்காகவே உருவாக்கப்பட்டுள்ளன என்றார். அதேவேளை மாணவர்களின் எதிர்காலத்தை கட்டியெழுப்ப வேண்டியது அவர்களை என்பதையும் வலியுறுத்தினார். தொடர்ந்து உரையாற்றிய அவர் கல்விக்கான உதவியே மனித வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய முதலீடு என குறிப்பிட்டார். அதற்காக மாணவர்களுக்காக இலவச கருத்தரங்கை ஏற்பாடு செய்து அதற்கு அனுசரணை வழங்கிய ஏற்பாட்டாளர்களின் சமூக பொறுப்புணர்வை பாராட்டியது அவர். இத்தகைய முயற்சிகள் வடக்கு மாகாணத்தின் கல்வி முன்னேற்றத்துக்கு வலுவான பங்களிப்பை வழங்கும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனைகளின் போது மொத்தம் 431 தரமற்ற மோட்டார் சைக்கிள் தலைக்கவசங்கள் நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த தரமற்ற தலைக்கவசங்களை பயன்படுத்திய நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை 3500 தரமற்ற தலைக்கவசங்களை உற்பத்தி செய்வதில் ஈடுபட்ட 2 நிறுவனங்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த சமரக்கோன் தெரிவித்துள்ளார். வருடாந்தம் வேதி போக்குவரத்து விபத்துகள் காரணமாக 2500 முதல் 2700 வரையான நபர்கள் உயிரிழப்பதாக வேதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபையின் தலைவர் மஞ்சுள குலரத்ன தெரிவித்துள்ளார். இந்த உயிரிழப்புகளில் சுமார் 1000 மரணங்கள் மோட்டார் சைக்கிள் விபத்துகளினாலேயே ஏற்படுகின்றன என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். கிளிநொச்சி பரவி பாஞ்சான் பாலத்தை புனரமைக்க கோரி பொதுமக்கள் தண்ணீரில் இறங்கி நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பேசாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பேசாலை 8 வட்டாரம் பகுதியில் காணப்பட்ட பட்டைக்காட்டு பகுதியிலிருந்து வெள்ளிக்கிழமை மதியம் ஆண் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் சடலம் ஒன்று காணப்படுவதை அவதானித்த அந்த பகுதி மக்கள் உடனடியாக கிராம சபையாளரோடாக பேசாலை போலீசாருக்கு தகவல் வழங்கினர். இதனையடுத்து பேசாலை போலீசார் குறித்த பகுதிக்கு சென்றனர். இதன்போது போலீசார் குறித்த சடலத்தை மீட்டதோடு மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது சடலமாக மீட்கப்பட்ட நபர் பேசாலை 8 வட்டாரத்தைச் சேர்ந்த லாரன்ஸ் அமோரிசன் அடிகளும் காணப்பட்டார். குறித்த நபர் 2 பிள்ளைகளின் தந்தை என்றும், மீன்பிடி தொழிலை மேற்கொண்டு வரும் நிலையில் குறித்த நபர் சடலமாக மீட்கப்பட்ட இடத்திலிருந்து சற்று தொலைவில் அவரது வீடு உள்ளமை தெரிய வந்துள்ளது. மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பேசாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பேசாலை 8 வட்டாரம் பகுதியில் காணப்பட்ட பட்டைக்காட்டு பகுதியிலிருந்து நேற்று மதியம் ஆண் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் சடலம் ஒன்று காணப்படுவதை அவதானித்த அந்த பகுதி மக்கள் உடனடியாக கிராம சேவையாளரோடாக பேசாலை போலீசாருக்கு தகவல் வழங்கினர். இதனையடுத்து பேசாலை போலீசார் குறித்த பகுதிக்கு சென்றனர். இதன்போது போலீசார் குறித்த சடலத்தை மீட்டதோடு மேற்கொள்ள

செய்யப்பட்ட விசாரணைகளின் போது சடலமாக மீட்கப்பட்ட நபர் பேசாலை 8 வட்டாரத்தைச் சேர்ந்த லோரன்ஸ் மாரிஸ் வயது 41 என அடையாளம் காணப்பட்டார். கிளர்ச்சி கரச்சி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பறவை பாஞ்சான் பகுதி 79 வீதியிலிருந்து சுமார் 280 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இரும்பு பாலம் சேதமடைந்துள்ளதால் குறித்த பாலத்தின் ஊடான போக்குவரத்து மிகவும் ஆபத்து நிறைந்ததாக காணப்படுகிறது. 46 வருடங்களாக புனரமைக்கப்படாத பாலம் உடைந்து விழும் ஆபத்தான நிலையில் பாலம் காணப்படுகிறது. குறித்த பாலத்தின் ஊடாக கண்டி மருதநகர் கிராம மக்களும் கிளிநொச்சி மகாவித்தியாலயத்துக்கு செல்லும் மாணவர்களும் அதிகம் பயன்படுத்தி வருகின்றனர். 1980 ஆண்டுகளில் அமைக்கப்பட்ட பாலம் 1985 ஆண்டு காலப்பகுதியில் சேதமடைந்து விடுதலை புலிகளால் தற்காலிகமாக பாலம் அமைக்கப்பட்டது. குறித்த பகுதியில் விடுதலை புலிகளின் சமாதான செயலகம், அரசியல் துறை தலைமை அலுவலகம், அவர்களின் கல்வி பிரிவு திட்டமிடல் செயலகம், பல முக்கிய அலுவலகங்கள் காணப்பட்ட பகுதியாகும். தற்போது குறித்த பாலத்தின் வழியே அதிக அளவான மணல் ஏற்றிய ரிப்பர்கள் பயணம் செய்தமையால் குறித்த இரும்பு பாலம் சேதமுற்று இடிந்துவிடும் ஆபத்தில் உள்ளது. இத்தொடர்பில் அரசியல்வாதிகள் கரச்சி பிரதேச சபையின பல தரப்பினர்களிடமும் எடுத்துக் கூறிய எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதனால் தாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரகீத் எகேனி கூட வழக்கு அவிஷோட மூவர் அடங்கிய மேல் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளரும் அரசியல் ஆய்வாளருமான பிரகீத் எக்னினி குடவின் வழக்கு விசாரணை விஜயராம விஷேட மூவரடங்கிய மேல்நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நேற்றைய வழக்கு விசாரணையின் போது 115 முதல் 118 வரையிலான சாட்சிகள் நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் 117 இலக்க சாட்சியிடம் வாக்குமூலம் பதிவு செய்யும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதேவேளை ஏனைய சாட்சிகள் இந்த வழக்குடன் நேரடியாக தொடர்பற்றவர்கள் என கூறி நீதிமன்றத்தினால் விடுவிக்கப்பட்டனர். அதற்கமைய அடுத்த வழக்கு விசாரணையின் போது 117 சாட்சியிடம் தொடர்ந்து சாட்சியமளிப்பு இடம்பெற உள்ளதுடன் 4 இலக்க சாட்சியையும் அன்றைய தினம் ஆஜராகுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கமைய இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் 20 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2010 ஆண்டு ஜனவரி மாதம் 24 தேதி கோமாகம பகுதியில் வைத்து ஊடகவியலாளர் பிரகீத் எக்னே கூட கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டார். குற்ற புலனாய்வுத் திணைக்களத்தால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து ராணுவ புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் சிலர் கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணைகளை விரைவுபடுத்தும் நோக்கில் விஷயோட மூவரடங்கிய மேல்நீதிமன்ற நீதிபதிகள் குழு முன்னிலையில் சாட்சி விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இலங்கை தபால் துறையை நவீனமயப்படுத்துதல் தொடர்பான பூர்வாங்க கலந்துரையாடல் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்கவும் தபால் திணைக்களத்தின் அதிகாரிகளுக்கும் இடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்கவினால் ஜூலை 9 சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சின் 2027 ஆண்டு வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடலின் போது வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு அமைய தபால் திணைக்களத்தை நவீனமயமாக்குவதில் நிலவும் தற்போதைய சிக்கல்களை கண்டறிவதையும் தபால் சேவையை மிகவும் செயல்திறனான மற்றும் லாபகரமான சேவையாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் மற்றும் ஆற்றல்களை கண்டறிவதையும் நோக்கமாக கொண்டு இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. தற்பொழுது தபால் திணைக்களம் வங்கி மற்றும் காப்புறுதி நிறுவனங்களுடன் இணைந்து நிதி சேவைகள், சம்பிரதாய தபால் சேவைகள் மற்றும் பொருட்கள் விநியோகம் ஆகிய 3 பிரதான வழிகளில் தனது சேவைகளை வழங்குவதாக தபால் மாதிபர் SRW MRP சத்குமார் அங்கு சுட்டிக்காட்டினார். பொருட்கள் விநியோகத்திற்கான பெரும் சாத்தியக்கூறுகள் சந்தை வாய்ப்பும் தற்போது உருவாகியுள்ளது என்றும் சந்தை வாய்ப்புகளில் 10-15 வீத பங்களிக்கும் அந்த சேவைகளை விரைவாக விரிவுபடுத்த வாய்ப்புள்ளது என்றும் தபால் மாதிபர் தெரிவித்தார். குறிப்பாக அதற்கு வர்த்தக முடிவுகளை எடுக்கும் திறனை அதிகரித்தல், லாபகரமான சேவைகளில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுக்கான கொடுப்பனவுகளை அதிகரித்தல் போன்ற மறுசீரமைப்பு முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டிய தபால் மா அதிபரும் இந்த நோக்கத்திற்காக திரைசேரியுடன் இணைந்து தற்போது ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார்.
உலக தபால் சேவை அவ்வப்போது ஏற்படும் மாற்றங்களுக்கு முகம் கொடுத்து நவீன விடயங்களுடன் தன்னை மாற்றிக்கொண்டு அபிவிருத்தியில் முன்னேறியுள்ளது என்று ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க இதன்போது தெரிவித்தார். சம்பிரதாய தபால் சேவைகள் படிப்படியாக கைவிடப்பட்டு வரும் வேளையில் இலத்திரனியல் வர்த்தகம், இ காமர்ஸ் மற்றும் இணையவழி அடிப்படையிலான பொருட்கள் விநியோக நடவடிக்கைகள் விரிவடைந்து வருவதாகவும் ஜனாதிபதியின் செயலாளர் அங்கு சுட்டிக்காட்டினார். தபால் சேவையின் சம்பிரதாய செயல்பாடுகளில் ஏற்படும் குறைவை விட அதனால் உருவாக்கப்படும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன என்றும் அந்த புதிய வர்த்தக வாய்ப்புகளில் கவனம் செலுத்தும் வகையில் திணைக்களத்தின் ஊழியர்கள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் மறுசீரமைக்கப்பட வேண்டுமென்றும் ஜனாதிபதியின் செயலாளர் மேலும் சுட்டிக்காட்டினார். மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் உடனடியாக நடத்துவது ஜனநாயகத்தை மதிக்கும் செயலாகும். அப்படி இல்லையாயின் காலதாமதத்தை மேற்கொள்ளுமாக இருந்தால் ஜனநாயகத்தை மதிக்காத குற்றச்சாட்டாக அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக இருக்கும் என கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் மனாஸ் மக்கீன் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் ஒருவர் இது தொடர்பில் வினவிய போதே இவ்வாறு அவர் தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில் 2017 இதுவரைக்கும் இருந்த அரசாங்கங்கள் ஒவ்வொரு சாட்டுப்போக்குகளையும் சொல்லி எப்படி மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் பிற்போட்டார்களோ அதுபோல தற்கால அரசாங்கமும் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகும். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஒரே அரசாங்கத்தையும் குற்றச்சாட்ட முடியாது. ஏனெனில் மாகாண சபை தேர்தல் கட்டம் கட்டமாக நடத்தப்பட்டதால் முதலாவதாக 2017 சப்ரகமுக மாகாணம், கிழக்கு மாகாணம், வடமத்திய மாகாணம் ஆகிய 3 மாகாணங்களும் முடிவிட்டது. 2017 மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி தலைமையில் நல்லாட்சி அரசாங்கம், 2019 கூட்டபாய அரசாங்கம் போன்றன மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் அக்கறை காட்டவில்லை. அதுபோன்று 2022 ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த போதிலும் தேர்தலை நடத்துவதில் ஆர்வம் காட்டவில்லை. ஆனால் இந்த அரசாங்கம் தேர்தல் கொள்கை பிரகடனத்தில் தெளிவாக சொல்லப்பட்ட விடயம் அரசாங்கத்தை கையில் எடுத்து 1 வருடத்துக்குள் நடத்துவதாக சொன்னார்கள். ஆனால் 20 மாதங்களை கடந்து 2 வருடங்களை அண்மித்துள்ளது. இருந்தபோதிலும் பிற்போடப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தினார்களா அதனை நாம் வரவேற்கின்றோம். ஆனால் மாகாண சபை தேர்தலை பிற்போட்டமையை ஏற்றுக்கொள்ள முடியாது. குறித்த தேர்தலை நடத்த முடியாமைக்கு தொழில்நுட்ப கோளாறு, எல்லை முள் நிர்ணய பிரச்சினை உள்ளது. தேர்தல் சட்டமுறையில் மாற்றம் கொண்டுவர முயற்சித்தார்கள். இதில் 2017 கலப்பு தேர்தல் முறையை கொண்டுவர முயற்சித்தார்கள். பாராளுமன்றத்தில் இதற்கு சார்பாக எவரும் வாக்களிக்காத காரணத்தினால் அது தடைப்பட்டது. தற்போதைய நிலையில் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டுமாக இருந்தால் பழைய முறையில் விகிதாசார விருப்பு வாக்கு முறையில் நடத்தப்பட வேண்டும். அதற்கு மாற்றாக புதிய முறையில் நடத்துவதாக இருந்தால் காலம் துவைப்படும். இதனால் இரட்டிப்பாக மாறலாம். அண்மையில் அனைத்து கட்சிகளும் கலந்து கொண்ட கூட்டத்தில் முன்மொழியப்பட்ட தீர்வாக பழைய முறையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அதன்பின் எல்லை நிர்ணயம் செய்து புதிய முறைக்கு மாற்றலாம். எனவே எமது தேர்தல் கண்காணிப்பு அமைப்பும் கூட பழைய முறையில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதையே வலியுறுத்துகின்றது என்றும் அவர் தெரிவித்தார். சத்ருகொண்டான் பகுதியில் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் போலீசில் முறைப்பாடளித்த நபர் சிஐடி பிரிவின் 4 மாடிக்கு அழைக்கப்பட்டுள்ளார். இந்த படுகொலை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவினால் நியமிக்கப்பட்ட குழுவில் பெயர் குறிப்பிடப்பட்ட 3 ராணுவ தளபதிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் இதுவரையில் விசாரிக்கப்படவில்லை. முறைப்பாடளித்த நபரை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் விசாரணைக்கு அழைப்பது நியாயமற்றது. வடக்கு மற்றும் கிழக்கில் இடம்பெற்ற பல படுகொலைகள் தொடர்பில் இதுவரை காலமும் முன்னெடுக்கப்பட்டுள்ள விசாரணைகள் என்னவென்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கின் ராசமாணிக்கம் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். 1990 செப்டம்பர் மாதத்தில் மட்டக்களப்பில் இடம்பெற்ற சத்ருகொண்டான் படுகொலைகள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் முறைப்பாடளித்த நபரை 2026 August 14 காலை 9 மணிக்கு புதிய குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் தலைமையகத்தின் 4 மாடியில் உள்ள கொலை விசாரணை பிரிவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. 2026 3rd 20th இலக்க குறிப்பின் கீழ் மேற்கொள்ளப்படும் விசாரணையின் தற்போதைய நிலைமை என்ன, இதுவரை எட்டப்பட்டுள்ள முன்னேற்றம், விசாரணையின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள தகவல்கள், பதிவு செய்யப்பட்டுள்ள சாட்சியங்களின் எண்ணிக்கை, அளிக்கப்பட்ட விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை, சந்தேக நபர்கள் எவரேனும் அடையாளம் காணப்பட்டுள்ளனரா, கைது செய்யப்பட்டுள்ளனரா அல்லது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதா மற்றும்
இவ்விசாரணை சட்டம் அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதா அல்லது அத்தொடர்பில் ஏதேனும் பரிந்துரைகள் செய்யப்பட்டுள்ளதா? வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஆயுத மோதல்களின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டமை படுகொலைகள், மனித படுகொலைகள் மற்றும் ஏனைய பாரிய குற்றங்கள் தொடர்பான எத்தனை சம்பவங்கள் தற்போது இலங்கை போலீஸ் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பதிவேடுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளன? இந்த ஒவ்வொரு சம்பவத்தினதும் பெயர் அல்லது அமைவிடம் மற்றும் அது இடம்பெற்ற ஆண்டை குறிப்பிட முடியுமா? தற்போது எத்தனை விசாரணைகள் தீவிரமாக இடம்பெறுகின்றன, எத்தனையில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன மற்றும் வழக்கு தாக்கலின்றி எத்தனை விசாரணைகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதா? ஆயுத மோதல்கள் தொடர்பாக சேனல் 4 ஆவணப்படங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து இலங்கை போலீஸ் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அல்லது வேறு ஏதேனும் சட்ட அமுலாக்க அதிகார சபையினால் ஏதேனும் விசாரணைகள், குற்றவியல் நடவடிக்கைகள் அல்லது வழக்கு தொடர்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளனவா, வாராயின் எத்தனை விசாரணைகள், குற்றவியல் நடவடிக்கைகள் அல்லது வழக்கு தாக்கல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதா? சத்துருக்கொண்டால் மாத்திரமல்ல வடக்கு மற்றும் கிழக்கில் பெரும்பாலான பகுதிகளில் பல படுகொலைகள் இடம்பெற்றுள்ளன, ஆனால் அவை தொடர்பில் எவ்வித விசாரணைகளும் முன்னெடுக்கப்படவில்லை. கிளிவட்டி பிரதேசத்தில் குமாரபுரத்தில் 6 பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் அன்றாதபுரம் பகுதிகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அவர்களுக்கு என்ன நேர்ந்ததென்பது இதுவரையில் தெரியவில்லை. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல படுகொலைகள் இடம்பெற்றுள்ளன, அவை தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள விசாரணைகள் என்ன என்றார். இந்தியா இலங்கை ஆடை வர்த்தக மாநாடு இன்டெக்ஸ் ஸ்ரீலங்கா 2026 கண்காட்சியில் ஒரு பகுதியாக வேர்ல்டெக்ஸ் இந்தியா நிறுவனத்தினால் இந்திய உயர்ஸ்தானிகரத்தில் ஆதரவுடன் கடந்த வியாழக்கிழமை கொழும்பு பண்டார் நாயக்க ஞாபகர்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது. பிராந்தியத்தின் முன்னணி சர்வதேச ஜவுளி குழு கண்காட்சியான இன்டெக்ஸ் ஸ்ரீலங்கா 2026 இந்தியாவின் பங்கேற்பு குறிப்பிடத்தக்கதாக அமைந்ததுடன் ஆடை உற்பத்தி துறையின் முழுமையான உற்பத்தி சங்கிலியின் இந்தியாவின் திறன்களை வெளிப்படுத்தும் வகையில் 80 மேற்பட்ட இந்திய கண்காட்சியாளர்கள், ஏற்றுமதி ஊக்குவிப்பு சபைகள் மற்றும் தொழில்துறை அமைப்புகள் பங்கேற்றன. இன்டெக்ஸ் ஸ்ரீலங்கா 2026 இந்தியாவின் பங்கேற்பின் முக்கிய அம்சமாக இன்கிரெடிபிள் டெக்ஸ்டைல் ஆஃப் இந்தியா என்ற சிறப்பு அரங்கு அமைக்கப்பட்டது. இந்திய ஆடை உற்பத்தி அமைச்சு மற்றும் வர்த்தக திணைக்களத்தின் கீழ் இயங்கும் முன்னணி ஏற்றுமதி ஊக்குவிப்பு சபைகளான பிளெக்ஸில், டெக்ஸ் ப்ராசஸில் மற்றும் மெக்ஸ்டெக்ஸில் உள்ளிட்ட அமைப்புகளின் ஆதரவுடன் இந்த அரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இந்திய அரங்கிற்கு விஜயம் செய்து பங்கேற்ற இந்திய கண்காட்சியாளர்கள் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார். வர்த்தகம், வாணிபம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க ஆகியோர் இந்தியா இலங்கை ஆடை வர்த்தக மாநாட்டில் உரையாற்றினர். தமது உரைகளில் குறிப்பாக ஜவுளி மற்றும் ஆடைத்துறையில் இந்திய ஏற்றுமதியாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு இலங்கையில் காணப்படும் வாய்ப்புகளை அவர்கள் எடுத்துரைத்தனர். இந்த மாநாட்டில் ஜாயிண்ட் அப்ரல் அசோசியேஷன் ஃபோரம் உள்ளிட்ட முக்கிய வர்த்தக சபைகளின் பிரதிநிதிகளும் முன்னணி வர்த்தக நிறுவனங்களும் பங்கேற்றனர். இதன் மூலம் இந்தியா மற்றும் இலங்கையின் ஜவுளித்துறைகளைச் சேர்ந்த பல்வேறு தரப்பினருக்கு நேரடியாக தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது. இந்திய உயர்ஸ்தானிகர் தமது உரையில் இந்தியா இலங்கை வர்த்தக கூட்டாண்மையின் வலிமையை எடுத்துரைத்ததுடன் ஜவுளித்துறையில் வலுவான விநியோகச் சங்கிலி தொடர்புகள் மற்றும் தொழில்துறைகளுக்கு இடையிலான கூட்டாண்மைகளை மேம்படுத்துவதன் மூலம் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேலும் விரிவுபடுத்துவதற்கான குறிப்பிடத்தக்க வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்தார். ஜவுளி மற்றும் ஆடைத்துறை இந்தியா இலங்கை வர்த்தக மற்றும் பொருளாதார உறவுகளின் முக்கிய தூண்களில் ஒன்றாகும். இந்தியா இலங்கை ஜவுளி வர்த்தக மாநாடு இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக தொடர்புகளை மேலும் வலுப்படுத்தவும் பரஸ்பர நன்மை பயக்கும் புதிய ஒத்துழைப்பு வாய்ப்புகளை ஆராயவும் முக்கியமான தளமாக அமைந்தது. உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை 67 மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை 65 உயர்த்துவதற்கான அரசியலமைப்பின் 22 திருத்தத்துக்கு தொடர்ந்தும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டு வருகின்றது. அரசாங்கம் இந்த திருத்தத்தை அரசாங்க வர்த்தமானியில் வெளியிட்டுள்ள நிலையில் இந்த திருத்தத்தை கைவிட அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் கடுமையான நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளதாக சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணிகள் குழு எச்சரித்துள்ளது.
பிரதம நீதியரசர் 67 வயதை அடையும் திகதி அல்லது பிரதம நீதியரசராக நியமிக்கப்பட்ட திகதியிலிருந்து 6 ஆண்டுகள் நிறைவடையும் திகதி ஆகிய இரண்டில் எது முந்தியதோ அதுவே அவரது ஓய்வு பெறும் திகதியாக அமையும் என்று அந்த வர்த்தமானி அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஜனாதிபதி சட்டத்தரணியும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவருமான அனுர மெத்தே கூட சட்டத்துறையைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இந்த நகர்வுக்கு எதிராக படிப்படியாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று கூறினார். தேவை ஏற்பட்டால் தாங்கள் வீதியில் இறங்கி போராடப் போவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக அரசியலமைப்பில் தற்காலிக திருத்தங்களை செய்வதை விட புதிய அரசியலமைப்பை அறிமுகப்படுத்துவதே சிறந்த தேர்வாக இருக்கும் என்றும் மெத்தேகொட கூறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அடிப்படை வேதனங்கள் உயர்த்தப்படவில்லை. மாறாக தற்போதைய எரிபொருள் விலைகளுக்கு ஏற்ப எரிபொருள் கொடுப்பனவு திருத்தியமைக்கப்பட்டமையினால் அவர்களின் வருமானத்தில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது என்று பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் நிசாந்த ஜெயவீர தெளிவுபடுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் நாட்டின் பொருளாதார நிலைமை சீரடைந்ததை தொடர்ந்து தகுதி வாய்ந்த அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவை அரசாங்கம் திருத்தி அமைத்துள்ளதாக தெரிவித்தார். இதன் காரணமாக எரிபொருள் கொடுப்பனவை பெறும் அனைத்து அரசு அதிகாரிகளின் மாதாந்த கொடுப்பனவிலும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாகவே நாடாளுமன்ற உறுப்பினர்களும் திருத்தப்பட்ட எரிபொருள் கொடுப்பனவு மூலம் இந்த அதிகரிப்பு கிடைத்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளரான சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சியர் ஷானி அபயசேகர பிரதி காவல்துறை மா அதிபராக தரம் உயர்த்தப்பட்டுள்ளார். இந்த தரம் உயர்வு 2020 ஆண்டு ஆகஸ்ட் 25 தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வழங்கப்பட்டுள்ளது. தொடர்புடைய தரமுயர்வு நடைமுறைகளை கருத்தில் கொண்டு ஷானி அபயசேகரவை பிரதி காவல்துறை மா அதிபர் பதவிக்கு உயர்த்த தேசிய காவல்துறை ஆணைக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது. தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக பணியாற்றி வரும் அபயசேகர தனது சேவை காலத்தில் பல முக்கிய குற்றவியல் விசாரணைகளை கண்காணிப்பதில் ஈடுபட்டுள்ளார். பொருள மெகசின் சிறைச்சாலையில் கடந்த 6 தேதி இரவு இடம்பெற்ற மோதலில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 11 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் கோமாகம கட்டுவான பகுதியைச் சேர்ந்த 35 வயதான முகமது அஸ்மான் ஷரீப்டின் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த நபர் கல்கிசை பகுதியில் இடம்பெற்ற இரட்டை மரண சம்பவம் மற்றும் நேர்கொழும்பில் இடம்பெற்ற இரட்டை மரண சம்பவம் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் தொடர்பில் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோமாகம ஹந்தையா என அழைக்கப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவுடன் தொடர்புடைய ஒருவரின் ஒப்பந்த துப்பாக்கிதாரியாக அவர் செயற்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இத்தொடர்பாக காலி, அம்பாறை, நீர்கொழும்பு மற்றும் ஹோமாகம உள்ளிட்ட பல நீதிமன்றங்களில் அவருக்கு எதிராக வழக்குகள் நிலுவையில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கனேமுல்ல சஞ்சீவ் அமரணம் தொடர்பான ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்பட்டவர்களில் இவரும் ஒருவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான நீதிமன்ற தீர்ப்புகள் அல்லது இறுதிக்கட்ட முடிவுகள் குறித்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகவில்லை. மெகசின் சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மதபோதையில் வாகனம் செலுத்தியமை உள்ளிட்ட 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரும் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர்மன் ரவி செனிவரத்னவுக்கு எதிராக கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு விசாரணையை முன்னெடுத்துச் செல்வதற்கு கொழும்பு மேல்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. மேற்படி மனு மீதான வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள்ள திலகரத்ன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கடந்த 2023 ஆண்டு வெள்ளவத்தை கடற்கரை வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்து தொடர்பில் விபத்தை தடுக்காமை, அலட்சியமாக வாகனத்தை செலுத்தியமை மற்றும் மதுபோதையில் வாகனம் செலுத்தியமை ஆகிய 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் ரவி செனிவரத்னவுக்கு எதிராக வெள்ளவத்தை போலீசாரால் கல்கசி நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு கடந்த ஜூலை 9 தேதி கல்கிசி நீதவான் காஞ்சனா நிரஞ்சனா டி சில்வா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோதே விபத்தை தடுக்க தவறிய குற்றச்சாட்டை ரவி செனிவரத்ன ஒப்புக்கொண்டதை அடுத்து அவருக்கு 2500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இதன்போது ஏனைய இரு குற்றச்சாட்டுகளையும் திரும்ப பெற்றுக்கொள்ள போலீசார் அனுமதி கோரிய போதிலும் அதற்கு அனுமதி அளிக்காத நீதவான் வழக்கை ஆகஸ்ட் 20 தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டார். முறைப்பாட்டாளரான வெள்ளவத்தை போலீசாரே குற்றச்சாட்டுகளை திரும்பப் பெற முற்பட்ட போது அதற்கு அனுமதி அளிக்காத நீதிவானின் உத்தரவு
தவறானதென சுட்டிக்காட்டி ரவி சனிவரத்ன சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி கபில வைத்தியரத்ன கொழும்பு மேல்நீதிமன்றத்தின் மீளாய்வு மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இந்த மனுவை ஆராய்ந்த மேல்நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள்ள திலகரத்ன கல்கிசை நீதவான் நீதிமன்ற வழக்கு விசாரணையை இருவரும் செப்டம்பர் 7 வரை இடைநிறுத்தி இடைக்கால உத்தரவு பிறப்பித்தார். அத்துடன் மனுவின் எதிர் மனுதாரர்களான வெள்ளவத்தை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் சட்டமாதிபர் ஆகியோர் செப்டம்பர் 7 நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அறிவித்தல் விடுக்குமாறும் சென்போது உத்தரவு பிறப்பித்திருந்தார். மெகசின் சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தில் உயிரிழந்த கைதி பாதாள உலக குழுவின் முக்கிய நபரான கோஸ்மல்லி என்பவரின் பிரதான ஒப்பந்த துப்பாக்கிதாரி என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இவ்வாறு உயிரிழந்த கைதி கோமாமுக ரத்தொழுக்கம கட்டுவனை வீதியைச் சேர்ந்த முகமது அஸ்மான் ஷெரிப்தீன் என பாதுகாப்பு தரப்பினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். சிறைச்சாலைக்குள் கைதிகளுக்கு இடையே ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு எல்லை மீறி சென்றதாலேயே இந்த மோதல் வெடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் படுகாயமடைந்த குறித்த சந்தேக நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலை அதிகாரிகளும் பொதுசாரும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மெகசின் சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களைத் தொடர்ந்து விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள அக்கி தேசிய கட்சியின் சிரேஷ்ட உபத்தலைவரும் முன்னாள் அமைச்சருமான அகிலவிராஜ் காரியவாசத்திற்கு பாதுகாப்பு வழங்குமாறு கோரி சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு ஐக்கிய தேசிய கட்சி கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. பதில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஜெனரலுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கோரல் எழுதியுள்ள கடிதத்தில் இதுவரும் ஆகஸ்ட் 18 வரை விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள அகிலவிராஜ் காரியவாசத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது சிறைச்சாலை அதிகாரிகளின் பொறுப்பாகும் என வலியுறுத்தியுள்ளார். கடந்த வியாழக்கிழமை இரவு மெகசின் சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறையின் போது கைதியொருவர் கொல்லப்பட்டதை அடுத்து முன்னாள் அமைச்சரின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக கட்சி கவலை தெரிவித்துள்ளது. மேலும் சில விவகாரங்கள் குறித்து விவாதிப்பதற்காக கட்சியின் தலைவர் வஜிர அபயவர்தனம் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு இடையில் ஒரு அவசர சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யுமாறும் ஐக்கிய தேசிய கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசராக பதவியில் இருந்த காலத்தில் அரசுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகளின் கீழே அகிலவிராஜ் காரியவாசம் கைது செய்யப்பட்டு மெகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பத்திரளை கதிரான பகுதியில் கடந்த ஜூலை 23 இடம்பெற்ற பிறந்தநாள் விழாவின் போது ஒருவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் துப்பாக்கிதாரி உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேல்மாகாண வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களின் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சந்தேகப்படும் நபரும் அடங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேல்மாகாண வடக்கு குற்றப்பிரிவு காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளின் பிணை நடைமுறைகளை விரைவுபடுத்துவதற்கும் அரசு பகுப்பாய்வாளர் அறிக்கைகளை பெற்றுக்கொள்வதில் நிலவும் தாமதத்தை தவிர்ப்பதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணேகாரா தெரிவித்துள்ளார். கொழும்பிலின்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள காணொளி பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசு பகுப்பாய்வாளர் அறிக்கைகள் தாமதமானதால் விளக்கமறியில் உள்ள கைதிகள் பிணை பெறுவதில் கடும் சிரமங்களை எதிர்நோக்கி வந்த நிலையில் அதனை நிவர்த்தி செய்ய 70 புதிய பணியாளர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ளதுடன் இதுவரும் ஆகஸ்ட் மாதத்துக்குள் புதிய நவீன இயந்திரங்களும் கொண்டுவரப்பட உள்ளன. இதன் மூலம் மாதம் ஒன்றிற்கு 7,500 முதல் 9,000 வரையான அறிக்கைகளை விரைவாக வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் போதைப் பொருள் தொடர்பான சட்ட திருத்தங்கள் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதால் மேல் நீதிமன்றங்கள் மூலமாகவே விரைவாக பிணை பெறும் வாய்ப்பும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எனவே சிறைச்சாலைகளுக்குள் ஒரு சிலர் ஏற்படுத்தும் வன்முறைகளுக்கோ அல்லது சதித்திட்டங்களுக்கோ பலியாகாமல் பொறுமையுடன் செயல்படுமாறும் அரச உடைமைகளுக்கோ அல்லது சிறைச்சாலை சொத்துக்களுக்கோ சேதம் விளைவிக்க வேண்டாம் என்றும் கைதிகளிடம் தெரிவித்துக் கொள்வதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தொலைபேசி எண் பேர்வுத்திறன் சேவை வரும் செப்டம்பர் மாதத்தில் ஆரம்பிக்கப்படாது என அரசாங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது. நாடாளுமன்றத்தில் டிஜிட்டல் பொருளாதார பிரதியமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக வெளியாகிய ஊடக அறிக்கைகளை திருத்தியமைக்கும் வகையிலேயே அரசாங்கம் இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. தற்போது காணப்படும் சிக்கல்களுக்கு தீர்வு கண்டு இந்த சேவையை திறம்பட செயல்படுத்துவதற்காக இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு அமைச்சு மற்றும் தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்களுக்கு இடையே கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாக மட்டுமே
பிரதியமைச்சர் குறிப்பிட்டதாக அரசாங்கம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொலைத்தொடர்புத்துறையின் பங்குதாரர்கள் செப்டம்பர் மாத இறுதிக்குள் ஒரு இறுதி உடன்பாட்டுக்கு வர தவறினால் இலங்கை தொலைத்தொடர்பு சட்டம் மற்றும் தொடர்புடைய உரிம நிபந்தனைகளின் கீழ் ஒழுங்குமுறை உத்தரவொன்றை பிறப்பிக்க நடவடிக்கை எடுக்கும் என்றே பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே செப்டம்பர் மாத இறுதி என்பது தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் ஒரு உடன்பாட்டுக்கு வருவதற்கு வழங்கப்பட்ட காலக்கெடுவே தவிர அது சேவையின் அதிகாரப்பூர்வ தொடக்க தேதி அல்ல என அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நுகர்வோர் உரிமைகளை பாதுகாக்கும் அதே வேளையில் இந்த சேவையை கூடிய விரைவில் அறிமுகப்படுத்துவதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாகவும் இதன் அதிகாரப்பூர்வ தொடக்க தேதி உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு கடல் வழியாக கடத்துவதற்காக பிரப்பன் வரசை கடற்கரைக்கு வாகனத்தில் கொண்டு வரப்பட்ட 297 கிலோகிராம் கஞ்சா பொட்டலங்களை இன்று ராமநாதபுரம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனமும் கைப்பற்றப்பட்டுள்ளது. தொம்பகவில போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாதராவ குளத்தில் நீராடச் சென்ற சிறுவன் ஒருவன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக தொம்பகவில போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று நண்பகல் இடம்பெற்றுள்ளதாகவும் குறித்த குளத்தில் நீராடச் சென்ற நபர் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக தொம்பகவில போலீஸ் நிலையத்துக்கு தகவல் கிடைத்ததாகவும் அதன் அடிப்படையில் போலீசார் முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் மூலம் குறித்த சிறுவன் மீட்கப்பட்டு உடனடியாக மொன்றாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பேசாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பேசாலை 8 வட்டாரம் பகுதியில் காணப்பட்ட பெட்டைக்காட்டு பகுதியிலிருந்து வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு ஆண் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரேலியா, காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நாளை நடைபெறவுள்ளது. நாடளாவிய ரீதியில் அமைந்துள்ள 2723 பரீட்சை நிலையங்களில் புலமை பரிசில் பரீட்சை நடைபெறவுள்ளது. இதில் மொத்தம் 294,089 பரீட்சார்த்திகள் தோற்றவுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரில் எனக்கு தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலியின் இரவு பிரதான செய்திகள். நிலைய கலை நேரம் 9:41, ஐக்கியராஜ்யத்திலே 8:41. தொடரும் இந்திய செய்திகளில், கரூரில் இறந்தோரின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கியதை ரத்து செய்வதற்கு எதிராக வழக்கு August 14 உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது. கரூரில் தமிழர் வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களின் குடும்பத்தினர் ஒருவருக்கு அரசு July 27 அன்று அரசு வேலை வழங்கியது. இதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கிய அரசு பணி ஆணையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ரத்து செய்ய உத்தரவிட்டுள்ளது. இதற்கெதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. அதேபோல அரசு பணி பெற்றவர்களும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து மனு தாக்கல் செய்துள்ளனர். தொகுதி மறு வரையறையை மசோதா குறித்து தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்தாய்வு கூட்டம் என்ற பெயரில் இன்று தமிழர் வெற்றிக் கழக அரசும் நடத்தும் அரசியல் நாடகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்காது என திராவிட முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளரும் மக்களவை உறுப்பினருமான கனிமொழி தெரிவித்துள்ளார். மேலும் தொகுதி மறுவரையறையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை, இதில் மேற்கொண்டு விவாதிக்க எதுவும் இல்லை. மேகதாது அணைக்கு எதிரான சட்டப்பேரவை தீர்மானத்தை தமிழக பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து மத்திய நீர்வளத்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து வழங்கிட தமிழ்நாடு அரசின் பிரதிநிதிகள் முன் வருவார்களா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய அரசு மீண்டும் கொண்டுவர திட்டமிட்டுள்ள தொகுதி மறுசீரமைப்பு மசோதா குறித்து இன்று கலந்தாய்வு நடத்த தமிழக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு முதல்வர் ஜோசப் விஜய் அழைப்பு விடுத்திருந்தார். இத்தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ், காங்கிரஸ் கட்சி தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் திராவிட முன்னேற்ற கழக நிலைப்பாட்டை தெரிந்து கொள்ளவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்ட தமிழர் வெற்றிக் கழகத்துக்கு அழுத்தம் கொடுத்ததாக அவர் கூறினார்.
அவர் பேசுகையில், மிகுதாது பிரச்சினைக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் கூட்ட வேண்டும் என நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். ஆனாலும் அதற்கென கூட்டத்தை கூட்டாத முதல்வர் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்திற்காக தமிழ்நாட்டில் உள்ள மக்களவை மாநிலங்களவை பாராளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தை கூட்டுகின்றார் என தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் வரும் திங்கட்கிழமை முதல் 3 நாட்களுக்கு முக்கிய விவகாரங்கள் மீதான விவாதம் நடைபெற இருப்பதால் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று அந்த கட்சியின் கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளார். அந்த 3 நாட்களிலும் தங்களின் பாராளுமன்ற உறுப்பினர்களை அவை அலுவல்களில் கட்டாயம் பங்கேற்க செய்யும்படி கூட்டணி கட்சிகளையும் காங்கிரஸ் கேட்டுக் கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பயங்கரவாதத்தை ஒழித்தால் மட்டுமே பாகிஸ்தானுடன் உறவை சீரமைப்பது குறித்து பரிசீலிக்க முடியும் என்று மத்திய அரசு தரப்பில் மக்களவையில் நேற்று தெரிவிக்கப்பட்டது. எண்ம தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் மூலம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களுக்கு எதிராக தாக்கலான மனுக்கள் மீது பதிலளிக்க கோரி மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. நாட்டில் கச்சா எண்ணெய் இருப்பு குறையவில்லை. 40-60 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெயை போதும் கையிருப்பு வைக்கப்பட்டு வருகிறது. அதில் எந்த பற்றாக்குறையும் இல்லை என்று எரிபொருள் துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். இந்தியாவும் சீனாவும் எல்லை பிரச்சனைகளை அரசு தந்திர ராணுவ பேச்சுவார்த்தைகள் மூலம் தொடர்ந்து தீர்த்துக் கொள்ள ஒப்புக்கொண்டுள்ளன. எல்லை கட்டுப்பாட்டு கோடு குறித்து தவறான புரிதல்களையும் கண்காணிப்புகளையும் தவிர்க்க இந்த முடிவை இரு நாடுகளும் எடுத்துள்ளன. புதுடெல்லியில் நடைபெற்ற 36வது இந்திய சீனா எல்லை விவகார ஆலோசனைக் கூட்டத்தில் இருதரப்பும் வெளிப்படையான பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகின்றது. இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்களில் கடும் வெள்ளத்தால் சுமார் 100 பேர் இறந்ததாக அதிகாரிகள் அறிவித்திருக்கின்றார்கள். அசாம் மாநிலத்தில் குறைந்தது 97 பேர் இறந்த கிட்டத்தட்ட 170,000 பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டனர். அவர்களில் பலர் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேறி தற்காலிக முகாம்களில் தஞ்சமடைந்தனர். வெள்ளத்தால் பேரழிவு ஏற்பட்டதாகவும் வழக்கு நிலைக்கு திரும்ப பல காலமாகும் என்றும் இந்திய சுகாதார அமைச்சர் JP Nadda கூறியுள்ளார். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் மின் கட்டமைப்பை மேம்படுத்தும் நோக்கில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அனில் மேனன், ஜெசிகா மொய் ஆகிய 2 NASA விண்வெளி வீரர்கள் விண்வெளி நடையை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளனர். விண்வெளி நிலையத்தின் ஸ்ட்ராஃபோர்ட் 6D ட்ரஸ் பகுதியில் உள்ள 3B மின் பாதையில் புதிய சூரிய மின் தகடுகளை பொருத்தும் நோக்கில் குவஸ்ட் ஏர்கிளக் பகுதியிலிருந்து வெளியேறிய இருவரும் சுமார் 6:27 விண்வெளியில் தீவிரமாக செயல்பட்டு அந்த பணியை வெற்றிகரமாக நிறைவேற்றியிருக்கிறார்கள். உத்தரகண்டை சேர்ந்த பெண் உலகத்திலேயே மிக நீண்ட கூந்தலை கொண்டவர் என்கின்ற கினஸ் சாதனைக்கு சொந்தக்காரரானார். உத்தரகண்டைச் சேர்ந்தவர் ரேணு தரியல். இவர் யூபராவாகவும் உள்ளார். அண்மையில் இவர் ஒரு கினஸ் சாதனையை படைத்துள்ளார். உலகிலேயே மிக நீண்ட கூந்தலை கொண்டவர் என்கின்ற சாதனைக்கு சொந்தக்காரரானார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் TRT தமிழொலியின் இரவு பிரதான செய்திகள். நிலைய கலிக நேரம் 9:47 ஐக்கியராஜ்யத்தில் 8:47 செய்திகள் தொடர்கின்றது. ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் முழுமையாக திறக்கும் ஒப்பந்தத்தை ஈரானும் ஓமானும் நெருங்கி வருகின்றன. ஒப்பந்தம் 2 கட்டங்களாக அமல்படுத்தப்படும் என்று ஈரானிய அரசாங்க ஊடகம் கூறுகிறது. கட்டணங்களும் விதிக்கப்படலாம். ஹோர்முஸ் நீரிணையில் 2 பாதைகள் உள்ளன. ஒன்று ஈரானை ஒட்டிய வடக்கு பாதை, மற்றொன்று ஓமானை ஒட்டிய தெற்கு பாதை. புதிய ஒப்பந்தத்தின்படி முதற்கட்டத்தில் கப்பல்கள் வடக்கு பாதை வழியாக நுழைந்து தெற்கு பாதை வழியாக வெளியேறும். 2வது கட்டத்தில் இந்த 2 பாதைகளும் படிப்படியாக அகற்றப்பட்டு அவற்றுக்கு பதிலாக நீரிணையின் நடுப்பகுதியில் புதிய பாதை திறக்கப்படும். அந்த புதிய பாதை எப்போது திறக்கப்படும் என்பது தெரியவில்லை. அதில் உள்ளே வரும் கப்பல்களை ஈரான் நிர்வகிக்கும். வெளியே செல்லும் கப்பல்களை ஈரானும் ஓமானும் சேர்ந்து நிர்வகிக்கும். காப்புறுதி, எரிபொருள் நிரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளுக்கு கட்டணம் வசூலிக்க ஈரான் விரும்புகிறது. துருக்கி மற்றும் பாகிஸ்தானுடனான பாதுகாப்பு ஒப்பந்தம் சவுதி அரேபியாவுக்கு பாதுகாப்பை தராது என ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியா பட்டத்திலவரசர் முகமது பின் சல்மான், பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் மற்றும் துருக்கி அதிபர் ரிஷப் தைப் எர்டோகன் ஆகியோர் 3 நாடுகளுக்கும் இடையேயான முத்தரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் நேற்று கையெழுத்திட்டனர். இதன்படி ஒரு நாட்டின் மீதான தாக்குதல் மற்றும் 2 நாடுகளின் மீதான தாக்குதலாக கருதப்படும் எனவும்
மூன்று நாடுகளும் தங்களின் பாதுகாப்பு மற்றும் இராணுவ பலத்தை அதிகரிக்க இந்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் துருக்கி மற்றும் பாகிஸ்தானுடனான சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு ஒப்பந்தம் அவர்களுக்கு பாதுகாப்பை தராது என ஈரானிய நாடாளுமன்ற உறுப்பினர் இப்ராஹிம் ரசாயி கூறியுள்ளார். இது பற்றி அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பகுதியில், அமெரிக்காவுக்கு பல ஆண்டுகளாக ஒருதலைப்பட்ச ஆதரவு அளித்தும் பாதுகாப்பு கிடைக்காதது போல துருக்கி மற்றும் பாகிஸ்தானுடனான வெறும் காகித ஒப்பந்தமும் அவர்களுக்கு பாதுகாப்பை தராது என்பதை சவுதி உணர வேண்டும். மற்றவரிடம் பாதுகாப்புக்கு கெஞ்ச வேண்டிய நிலை ஏற்படாத வகையில் உங்கள் கொள்கைகளை சீரமைத்துக் கொள்ளுங்கள் என கூறப்பட்டுள்ளது. முன்னதாக துருக்கி, சவுதி அரேபியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய மூன்று நாடுகளுடன் ஈரான் கடல் மற்றும் நிலம் வழியாக எல்லைகளை பகிர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. சீனாவுடனான நட்புறவில் விரிசல் ஏற்பட்டு வந்த நிலையில் அந்த நாட்டில் உள்ள ஒரு துணை தூதரகத்தை இஸ்ரேலிய அரசு மூடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிச்வான் மாகாணத்தில் சிங்ரு நகரத்தில் செயல்பட்டு வந்த இஸ்ரேலிய துணை தூதரகம் மூடப்பட்டதாக ஹாங்காங்கை சேர்ந்த சீன செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. ஏற்கனவே சீனா மற்றும் இஸ்ரேல் இடையான உறவில் தொடர்ந்து விரிசல் ஏற்பட்டு வந்தது. இதனிடையே ஈரான் மற்றும் அரபு நாடுகளுடனான உறவை மேம்படுத்த சீன அரசு முயன்று வருவதால் இஸ்ரேல் அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் ஷங்காய், குவான்சூ, ஹாங்காங் ஆகிய நகரங்களில் இஸ்ரேலிய துணை தூதரகங்களும் பெய்ஜிங்கில் ஒரு தூதரகமும் செயல்பட்டு வருகின்றன. மேலும் சீனாவில் உள்ள தங்களின் தூதரகம் ஒன்றை மூடப்போவதாக இஸ்ரேலிய அரசு அறிவித்திருந்தது. ஆனால் அதற்கான காரணம் எதுவும் இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்படவில்லை. முன்னதாக காசா விவகாரத்தில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தாலும் இஸ்ரேல் மீதான ஹமாஸ் படையின் தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவிக்காத காரணத்தினாலும் சீனாவுடனான இஸ்ரேலின் உறவில் விரிசல் உருவானது குறிப்பிடத்தக்கது. சமூக ஊடகத்தில் பரவிய தவறான தகவலால் ஸ்பெயினின் வட ஆபிரிக்க பிரதேசமான சியூட்டாவுக்குள் ஒரே வாரத்தில் 72,000 குடியேறிகள் நுழைந்துள்ளனர். மோரக்கோவிலிருந்து பலர் கடற்படியாக நீந்தி சியூட்டாவை அடைய முயன்றனர். இந்த முயற்சியில் உயிரிழந்த 78 பேரின் உடல்களை ஸ்பெயின் அதிகாரிகள் மீட்டுள்ளனர். மேலும் 11 உடல்கள் மொரோக்கோ மீட்டுள்ளதாக தெரிவித்தது. சியூட்டா எல்லை திறந்துள்ளது என்ற தவறான தகவல் தகவல் சமூக ஊடகங்களில் வேகமாக பரவியதே இந்த சம்பவத்திற்கு காரணம் என அதிகாரிகள் கூறுகின்றனர். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் பரவிய தகவல்கள் மில்லியன் கணக்கான பார்வைகளை பெற்றன. இதனால் ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள் என பலரும் தங்கள் உயிர்களை பணையம் வைத்து எல்லையை கடக்க முயன்றனர். இந்த நடவடிக்கை திட்டமிட்டு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஆனால் எல்லை திறக்கப்படவில்லை என்றும், சட்டவிரோதமாக வரும் குடியேறிகள் திருப்பி அனுப்பப்படலாம் என்றும் சட்ட நிபுணர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர். இதுபோன்ற முயற்சிகள் மீண்டும் நடக்கலாம் என சமூக ஊடக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். அமெரிக்காவில் பிறப்பால் கிடைக்கும் குடியுரிமையை கட்டுப்படுத்த அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் முயற்சி எடுத்துள்ளார். சுற்றுலா விசாவில் அமெரிக்காவுக்கு வந்து குழந்தை பெற்றுக்கொள்ள திட்டமிடுவோரை இலக்காக கொண்ட புதிய உத்தரவில் அவர் கையெழுத்திட்டுள்ளார். தற்போதைய நடைமுறை தவறாக பயன்படுத்தப்படுவதாக திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதற்கு முன் அவர் எடுத்த முயற்சியை அமெரிக்க உச்சநீதிமன்றம் நிராகரித்திருந்தது. வெளிநாட்டு தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்புடையவர்களின் குழந்தைகளுக்கு குடியுரிமை மறுப்பதும் புதிய உத்தரவின் இலக்கு. வெளிநாட்டு அரசாங்கங்களின் சார்பாக செயல்படுவோரையும் அது குறிவைக்கிறது. டிரம்பின் நெருங்கிய ஆலோசகர்களில் ஒருவான ஸ்டீபன் மில்லர் இதனை தெரிவித்தார். அமெரிக்க அரசமைப்பு சட்டத்தின் 14வது திருத்தத்தின்படி அமெரிக்க மண்ணில் பிறக்கும் பெரும்பாலான குழந்தைகளுக்கு இயல்பாகவே குடியுரிமை கிடைக்கிறது. இந்த நடவடிக்கை குடியேற்ற விதிகளை கடுமையாக்கும் டிரம்பின் பரந்த திட்டத்தில் ஒரு பகுதியாக அமைகிறது. தாய்லாந்து பள்ளி துப்பாக்கிச்சூட்டில் காயமுற்றவர்களில் 9 பேர் ஆபத்தான நிலையில் உள்ளனர். அந்த நாட்டு பிரதமர் அனுட்டின் சாரன் ராங்கூன் இதனை தெரிவித்தார். துப்பாக்கிச்சூட்டை நடத்தியவர் 14 வயது மாணவர். அவரின் நண்பரிடம் விசாரணை நடத்திய போது மாணவர் மன உளைச்சலில் இருந்ததாக தெரிவித்துள்ளார். அவர் திட்டமிட்டு தாக்குதல் நடத்தியதாக அனுட்டின் கூறினார். மாணவர் பள்ளியில் துப்பாக்கிச்சூடு நடத்தும் முன் வீட்டில் தமது தாத்தா பாட்டியையும் சுட்டுக் கொண்டார். அவர் மொத்தம் 8 பேரை கொண்டதாக AFP செய்தித்தளம் குறிப்பிட்டது. முன்னர் 15 பேர் காயமிட்டதாகவும் அவர்கள் மீது குண்டு பாயவில்லை என்றும் சொல்லப்பட்டது. அண்மை தகவல்படி பள்ளியில் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் 30 பேர் காயமடைந்தனர். 13-14 வயதுடைய 2 மாணவர்களின் உடலை துப்பாக்கி தோட்டா துளைத்தது. அவர்களை காப்பாற்ற மருத்துவர்கள் போராடுகின்றனர். இரத்த தானம் செய்ய முன்வரும்படி மருத்துவமனை பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது.
அமெரிக்காவின் அட்லாண்டா நகரில் பெண் ஒருவர் மருத்துவமனைக்கு எதிராக வழக்கு தொடுத்துள்ளார். அவர் 43 வயது கசான்ட் பாக்ஸ்டேல். கடந்த ஆண்டு அதிக இரத்தப்போக்கும் கருப்பையில் கட்டிகளும் ஏற்பட்டதால் கசான்ட்ரா மருத்துவமனைக்கு சென்றார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு கருப்பை புற்றுநோய் இருப்பதாக தெரிவித்தனர். அதை நம்பி பெண் தமது கருப்பையை அகற்றினார். புற்றுநோய் சிகிச்சை தொடரும் என்றும் காஸ்ட்ராவிடம் சொல்லப்பட்டது. அறுவை சிகிச்சைக்கு பிறகு காஸ்ட்ராவுக்கு மரபணு பரிசோதனை செய்யப்பட்டது. புற்றுநோயை காட்டும் திசு மாதிரி வேறொரு நோயாளிக்கு சொந்தமானது என்பதில் அதில் தெரிய வந்தது. அப்போதுதான் காஸ்ட்ராவின் மருத்துவ முடிவுகளும் இன்னொரு பெண்ணின் மருத்துவ முடிவுகளும் கைமாறியது அம்பலமானது. இதனால் கசான்ட்ரா கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். பாகிஸ்தானில் 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் 1900 அதிகமான குழந்தைகள் வன்கொடுமை வழக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சமீப காலமாக அதிகரித்து வருவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்தோனேஷிய குழந்தை கடத்தல் விவகாரத்தில் சிங்கப்பூரில் ஏதேனும் குற்றம் நடந்துள்ளதா என்பதை அதிகாரிகளால் உறுதிப்படுத்த முடியவில்லை. இந்தோனேஷிய குழந்தை கடத்தல் கும்பலைச் சேர்ந்த சிலருக்கு அந்த நாட்டில் கடந்த மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்தோனேஷியாவிலிருந்து குறைந்தது 12 குழந்தைகள் சிங்கப்பூருக்கு கடத்தப்பட்டதாக கும்பலின் தலைவர் ஒப்புக்கொண்டார். ஒவ்வொரு குழந்தையும் 17,000 வெள்ளிக்கும் 21,600 வெள்ளிக்கும் இடைப்பட்ட தொகைக்கு விற்கப்பட்டதாக அவர் சொன்னார். கடத்தல் விவகாரம் குறித்து கேட்ட கேள்விகளுக்கு சமுதாய குடும்ப மேம்பாட்டு அமைச்சும் உள்துறை அமைச்சும் பதில் அளித்தன. தற்போது கிடைத்திருக்கும் விவகாரங்களை வைத்து சிங்கப்பூர்களுக்கோ சிங்கப்பூரை தளமாக கொண்ட அமைப்புகளுக்கோ அதில் தொடர்புள்ளதா என்பதை கூற முடியவில்லை என்று அதிகாரிகள் கூறினர். குற்றம் சிங்கப்பூரில் நடந்ததா என்பதையும் உறுதியாக சொல்ல இயலவில்லை என்றும் அவர்கள் கூறினர். கடத்தப்பட்ட ஒவ்வொரு குழந்தையின் அடையாளத்தையும் அவர்களின் உண்மையான பெற்றோரின் விவரத்தையும் கண்டறிய இந்தோனேஷிய அதிகாரிகளுடன் அணுக்கமாய் பணியாற்றுவதாக அமைச்சர்கள் தெரிவித்தன. குழந்தையின் நலனுக்கு எது சிறந்தது என்பதை மதிப்பிட்டு முடிவெடுக்க அந்த விவரங்கள் உதவியதாக இருக்கும் என்றும் அதிகாரிகள் கூறுகின்றனர். மலேசியாவின் ஜொகூர் மாநிலத்தில் தாம் பெற்றெடுத்த குழந்தையை கொலை செய்ததாக கல்லூரி மாணவி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மாணவிக்கு 19. கடந்த மாதம் வாடகை வீடொன்றில் கழிப்பறையில் குழந்தையின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. குழந்தையின் உடலில் பல கத்தி குத்து காயங்கள் இருந்ததாகவும் தெரிவிக்க வருகின்றது. கடுமையான வயிற்றுவலியால் துடித்த மாணவியை அவரது ஆசிரியர் மருத்துவமனைக்கு எழுதிச் சென்றார். அப்போதுதான் மாணவி குழந்தை பெற்றிருந்ததும் அம்பலமானது. மாணவியின் கருப்பையில் மேலும் ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தையை அவர் நலமுடன் பெற்றெடுத்ததாக செய்தி ஸ்தாபனம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. விசாரணையில் உதவ மாணவியின் 19 வயது காதலன் கைது செய்யப்பட்டார். பெண்ணுக்கு 450 ட்ரிங்கட் கொடுத்து கருவை கலைக்குமாறு தாம் கேட்டுக்கொண்டதை காதலன் ஒப்புக்கொண்டார். தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட காதலன் 8 நாட்களுக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த கொலை வழக்கில் அரசாங்க தரப்பு சார்பாக அவர் சாட்சியம் அளிப்பார். விளையாட்டுச் செய்திகளில் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியின் போது ரசிகர்கள் இலவசமாக அனுமதிக்கப்படுவார்கள் என்று இலங்கை கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. இலங்கையில் சுற்றுலா பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்கிறது. இரு அணிகளுக்கும் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி ஆகஸ்ட் 15 காலி சர்வதேச திடலிலும் 2 போட்டி ஆகஸ்ட் 23 கொழும்பில் உள்ள SSC திடலிலும் நடைபெறவுள்ளது. கொரியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரஷிகா ஸ்ரீ, அஸ்மிதா சாலிஹா, தன்வி சர்மா ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார்கள். சென்ட் லூயிஸ் ரபீட் மற்றும் பிளிட்ஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற பிரஜ்ஞானந்தாவுக்கு முதல்வர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நிறைவாக நாணய மாற்று வீதம். நாணய மாற்று வீதத்துக்கான அனுசரணையை வழங்குகின்றார்கள். உடனுக்குடன் செய்திகளையும் TRT தமிழ்மொழியின் ஒலிபரப்பையும் மறுபொலியிருப்பாக எடுத்து வரும் TRT தமிழ்மொழி.com நிறுவனத்தினரும். ஒரு ஹீரோ இலங்கை நாணய மதிப்பீட்டில் 387.66 இந்திய பெறுமதியில் 109.94 ஒரு US டாலர் 335.38 இந்திய பெறுமதியில் 95.12 ஒரு சுவிஸ் ஃப்ரான் 415.16 இந்திய பெறுமதியில் 111.74 ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 452.40 இந்திய பெறுமதியில் 128.26 ஒரு கனடியன் டாலர் 140.57 இந்திய பெறுமதியில் 68.22 ஒலிபரப்பாகிய நாணய மாற்றுவதற்கான அனுசரணையை வழங்கியிருந்தார்கள். உடனுக்குடன் செய்திகளையும் TRT தமிழொலியின் ஒலிபரப்பையும்
இணையதளத்தினூடாக எடுத்து வரும் www.trttamiloli.com இணையதளத்தினர் ஒலிபரப்பாக எமது இரவு பிரதான செய்திகளுக்கான அனுசரணையை வழங்கியிருந்தார்கள். நூலகம் .com மற்றும் விடி காஷன்கரி நிறுவனத்தினர். நன்றி, வணக்கம் இர்களே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழில் எமது சுவிஸ் நேரம் காற்றலையில் வரும் வரை வர இருப்பது என் இரவின் ராகங்கள்.

0: நேரம் 10:31 காட்சியில் 9:31 கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சின் 24 முழித்துக் கொண்டிருக்கும் ஐரோப்பாவின் முதல் 24 தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் ஒரு 26 தொடர்ந்து வானிலைக்கு விளக்கிறது சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் சொல்லுங்கள் வெல்லுங்கள் போட்டி நிகழ்ச்சி.
1: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ் 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர்

0: வந்த தடைகள் அனைத்து முடைத்து தினமும் 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழோடு. இணையதளத்தில் www.trttamilnadu.com செயற்கைக்கோள் ஒளிபரப்பில் 9 பாக்கியில் 11727 வேட்டிகளில் மற்றும் டிரான்ஸ்ரே ஃப்ரீ பாக்ஸ் ஒரேஞ்ச் பாக்ஸ் வீக் பாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழோடு. உங்கள் உணர்வுகளின் ஒளியாக என்றும் டிஆர்டி தமிழோடு.
1: நேரம் 10:35 கிராட்சியத்தில் 9:35 நேரத்தில் கேட்டுக்கொண்டு பிரான்சில் 24 மணி நேரம் ஒழித்துக் கொண்டிருக்கும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானிலைகளில்

சுவிஸ் நேரம். இது உங்களின் நேரம். வணக்க நிகழ்ச்சி மூலம் இனிமையான இரவு பொழுதிலே சுவிஸ் நிகழ்ச்சியூடாக ஐரோப்பிய வான்வெளிகளை தாண்டி உங்கள் வாசல் தடி வந்து உங்களை சந்திப்பதை இட்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். சுவிஸ் நேரத்தில் சொல்லுங்கள் வெல்லுங்கள் போட்டி நிகழ்ச்சி. இன்றைய சொல்லுங்கள் வெல்லுங்கள் போட்டி நிகழ்ச்சியில் முதலில் ஒரு பாடல் ஒளிபரப்பாகவும், கடந்த வார நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாக அதே பாடல் தான். அந்த பாடலிருந்து வருகின்ற சொற்களிலிருந்து உங்களிடம் கேள்விகள் கேட்கப்படும். அதே போல் பொது அறிவு, தாயகம், இலக்கியம், ஆன்மீகம், சினிமா சம்பந்தமான கேள்விகளும் உங்களிடம் கேட்கப்படும். மாலை இணைந்து கொள்கிற ஒரு நேரம் ஒரு கேள்வி கேட்கிற போது ரெண்டு தடவை கேள்வியும் ரெண்டு தடவை விடையும் கூறப்படும். மேலும் கேள்வி கேட்பதை விடை கேட்பதை தவித்துக் கொள்ளுமாறு உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நல்லவர்களே, நீ இன்றைய நேர்ச்சிக்குள் வந்ததற்கு நான் ரெடி, நீங்க ரெடியா? அப்படின்னு அடுத்த தொலைபேசி இலக்கங்களை 0033 1 48 32 15 40 இல்லை இன்னொரு தொலைபேசி இலக்கம் 0033 9 51 48 47 71 அல்லது நமது வைபர் இலக்கம் இருக்கிறது 0033 6 50 74 74 என்ற வைபர் இலக்கத்தில், அல்லது வாட்ஸ்அப்பில் இணைந்து உள்ள விரும்புகிறவர்களுக்கு வாட்ஸ்அப் இலக்கமானது 0033 6 89 86 55 29. இதில் எந்த இலக்கத்திலாவது நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்துக் கொள்ளலாம். இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு நீர் அதிகபட்சமாக 5 தடவை சிறப்பித்துக் கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குரிய பாடலோடு

0: நல்லவர்களே, இப்பொழுது முதல் நீங்கள் நேச்சிருக்கிறந்து உள்ள நினைப்புக்கு வரலாம். அழைப்பு அடுத்த முடித்தல பேசியிருக்கேன். உங்களுக்கு தெரிந்த இலக்கங்கள் தான் 0633 6 50 0 74 24 27 இது வைபர் இலக்கம், வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கிறது 0633 6 89 86 55 29 என்ற வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கின்றது. அல்லது நமது தொலைபேசி இலக்கங்கள் ஆக 0633 1 48 32 15 40 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கமாக 0633 9 51 47 71 ஆகிய தொலைபேசி இலக்கங்கள் இருக்கின்றது. ஆகவே இந்த இலக்கங்களில் நீங்கள் இந்த இலக்கத்திலாக நினைந்து கொண்டு நிகழ்ச்சியிற்கு சிறப்பித்துக் கொள்ளலாம். சுவிஸ் நேரத்தில் சொல்லுங்கள் வெல்லுங்கள் போட்டி நிகழ்ச்சி. அதே நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வைபரோடாக அணிந்திருக்கிற முதலாக நேரே அன்பாக அழைத்துக் கொள்ளலாம். வணக்கம் வைபரோடாக அணிந்த நேர், வணக்கம் வணக்கம் வைபருடன் ஒரு நேர் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். அவர் தனது இணைப்பை துண்டித்திருக்கின்றார் என தெரியவில்லை. தொடர்ந்து வாழ் இணைந்திருக்கிறார். அடுத்த வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் கமலமணி.
1: நான் வந்து இப்ப என்னத்தை கேட்டு சொல்லாம வேற கேட்கலாமோ?
0: இல்ல, முதலாவது வந்து ஒரு கல்வியை கேட்டா சொன்னா தான் மற்ற கல்வி போகலாம்.
1: வயது போட்டதில்ல
0: தமிழர்கள் தங்களது என்று உரிமை கொண்டாடுவது. தமிழர்கள் தங்களது என்று உரிமை கொண்டாடுவது கடந்த வாரம் சொல்லியிருந்தேன், விடவரவில்லை. ஆகவென்று நீங்கள் அப்படி விட கண்டுபிடிப்பீங்க நம்பிக்கையில். தமிழர்கள் தங்களது என்று உரிமை கொண்டாடுவது.
1: எல்லாத்தையும்
0: பக்கத்துல தமிழர்கள் தங்களது என்று உரிமை கொண்டாடுவது. தமிழர்கள் தங்களது என்று உரிமை கொண்டாடுவது அது இது என்றான் கேட்டிருந்தேன். இதற்கான பதிலை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதே நேரத்தில் மற்ற கேள்விகளுக்கு நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அந்த வரை தொடர்ந்து நின்றிருக்கிற ஷியாமலா அவர்களை வானிலை எடுத்துக் கொள்கிறேன். வணக்கம் ஷியாமலா.
2: வணக்கம்
0: வணக்கம் ஷியாமலா. நிலமா?
2: ஓ நிலம், உங்களோட சத்தம் குறைவா வருது.
0: நான் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கேன். இரவு தானே, வேற கொஞ்சம் குறைச்சி
2: வச்சுக்கேன்.
0: நித்திர குழப்ப கூடாது.
2: அது சரி.
0: ஆக்கள் உலக நித்திர உண்டா தான் நானும் கூட்ட நித்திர உள்ளலாம்.
2: அது சரி. என்னது போன முறை இதுக்கு என்ன விட எல்லாம் தருது
0: தெரியல, ஞாபகம் இல்லை. எழுதி வைக்கிறது தானே,
2: எழுதி வைக்கிறேன்.
0: சரி, உங்களுக்கான கேள்விக்கு போவோம். முதல் கேள்வி
2: தானே,
0: உங்களுக்கான கேள்வி வருவது இலவாதான் கிடக்குது.
2: என்னோட
0: உடைய என்ன உங்களுக்கான கேள்வி அவருங்க. தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படும் உறுப்பு எது? தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுகின்ற உறுப்பு எது? தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுகின்ற உறுப்பு எது?
2: நான் இதுக்கு ஊர சொல்லி பார்க்கிறேன். இந்த பாட்டு கேள்வி
0: ஊரா?
2: ஓ,
0: ஊர் என்பது சரியான பதில் இல்லை. ஆர்வத்தோடு இணைந்து கொண்டு நன்றிகள். முன் சந்திப்போம்.
2: நன்றி வணக்கம். நன்றி
0: வணக்கம். அவர் திருமதி சியாமலா இணைந்து கொண்டு அவரை தொடர்ந்து வாழ இணைந்திருக்க அடுத்த வணக்கம். அவர் அழைப்பை துண்டித்திருக்கின்றார். பாடலில் கேட்கப்பட்டிருக்கிற கேள்விதானே, தமிழர்கள் தங்களது என்று உரிமை கொண்டாடுவது எது என்று கேட்டிருந்தேன். அது அது பாடலிலிருந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதே போல் புதரில் கேட்கப்படுகின்ற கேள்வி, தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுகின்ற உறுப்பு எது என்று கேட்டிருந்தேன். இரண்டு கேள்விக்குமான பதில்கள் நீங்கள் கண்டுபிடித்தேன் சொல்லலாம். மீண்டும் அந்த பாடலை ஒழிக்க பாடலை கேளுங்கள். சில கேட்டால் சில உங்களுடைய கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். யோகம்

0: வேறு 8:53 7:53 நான்கு இணைப்பிலும் நேர்கள் காத்துக் கொண்டிருப்பதால் யாருமே இணைப்பை ஏற்படுத்த வேண்டாம் என்று தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வானிலை இணைந்திருக்க அடுத்த நிறைய அன்பாக வானிலை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்
0: திருமதி பேபி கணேசன், இணைந்திருக்கிறீர்கள். நலமா?
1: ஓ நலம். நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
1: பாட்டை திரும்ப கொடுத்துட்டீங்க. உண்மையா நீங்க கேட்ட கேள்வியல் தொக்கி நிக்கிற கேள்வியல் கஷ்டமா தான் இருக்கு சொல்ல
0: தேர்வது.
1: அது அப்படி இருக்கலாம், ஆனா ஏதோ சேர்ந்து வருது போல கிடக்கு, எனக்கு தெரியல.
0: தமிழர்கள் தங்களது கொண்டாடுவது,
1: அது அந்த சொல்லு சொல்லி இருக்க வேணும். அது இப்ப சொல்லி போட்டு நான் ஓடிடுவேன் பிறகு வேணாம். நான் வேற கேள்விய கேட்டுட்டு முயற்சி செய்து பார்ப்போம். சினிமாவில ஒன்று கேளுங்களேன்.
0: வாழ்த்துக்கள்.
1: இதுக்கு அறிஞர் அண்ணாவின் திரைக்கதை வசனத்துல
0: வந்த முதல் திரைப்படமா?
1: பராசக்தி.
0: பராசக்தி என்பது கருணாநிதியுடையது. ஆகவே யாரோ இணைந்து உண்டமைக்கு நன்றிகள். முன்ன சந்திப்போம், நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
0: தொடர்ந்து வாழ் இணைந்திருக்கு அடுத்த நிலை. வணக்கம்.
2: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் வதனா.
2: ஆமா
0: நிலமா?
2: ஆமா நிலம். நீங்கள்?
0: நாங்கள் நிலமா இருக்கிறோம், நன்றி.
2: சொல்லுங்கள். என்ன பை?
0: அடுத்த நீங்க எந்த பதிப்பு போறீங்க? யாருடைய பிறந்த நாள் உலக இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது? யாருடைய பிறந்த நாள் உலக இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது? நீங்களே சொல்லணும். கேள்விதான் நான் சொல்ல முடியும், நீங்களே
2: சொல்லுங்க.
0: யாருடைய பிறந்த நாள் உலக இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது?
2: சுவாமி
0: விவேகானந்தர் என்று சொல்றீர்கள். சுவாமி விவேகானந்தர் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். இந்த உள்ளிட பெற்றிருக்கிறீர்கள். அடுத்ததாக முதல் திரைப்படம் பாடல் கல்வி இருக்கிறது, இல்லாட்டி எங்கள் தாயக இலக்கிய பக்கம் தான் போகணும்.
2: சும்மா ரேடியோ போட கூட இது நடக்குது. என்னத்த சொல்றது? முதல் திரைப்படம்.
0: முதல் திரைப்படம் கதவசன வழங்கிய முதல் திரைப்படம்.
2: நல்ல தம்பி.
0: நல்ல தம்பி என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். ஒரு இலக்கியம் அல்ல தாயகம் இல்லை பாட்டு கழிக்க மறுபடி சொல்ல
2: வேணும். பாட்டு
0: பாட்டு கழிக்க மறுபடி சொல்ல வேணும், அல்லது இலக்கிய தாய பக்கத்துக்கு நீங்கள் போகலாம்.
2: பாட்டு
0: பாடலில் கட்டியே கட்டணும். கேட்கவே இல்லையே.
2: பாட்டு நீங்கள் போனாலும் கவலை வழியாக வந்தேன்.
0: ஆமாம் தமிழர்கள் தங்களது என்று உரிமை கொண்டாடுவது.
2: தமிழர்கள் தங்களது அவர் தனி மேனேஜரை சொல்கிறீங்களா இல்லை
0: ஒரு சொல்லல என்னன்னு சொல்லா நீங்கள் சொல்லி கூட சொல்ல சொல்லுவீங்க அவர் திருமதி பதினாறு அவரை தொடர்ந்து இணைந்திருக்கின்ற தேவி அவர்களையும் இணைத்துக் கொள்கிற பைபிளோட இணைந்திருக்க. வணக்கம் தேவி.
3: வணக்கம்.
0: நலமா இருக்கிறீர்கள் தானே?
3: நான் கொண்டு வந்த விட வேவியக்க சொல்லிட்டா.
0: ஓ
3: என்ன மர்மமா வச்சிருக்கீங்களோ எங்களுக்கு தெரியல. நீங்கள் இந்த நீங்களா சொல்லி போட்டு வேற கேள்வி வேறையத்தாங்களா?
0: இல்ல கொஞ்சம் விடுவோம். நானும் கொஞ்சம் விடுவோம்.
3: கஷ்டமான
0: வழி வரைக்கும் வச்சுருக்கோம்.
3: கஷ்டமான பாட்டை விட்டுட்டு நீங்கள் எனக்கு என்னென்ன நிக்குது அந்த
0: நெப்போலியனை தோற்கடித்த வீரன் யார்? நெப்போலியனை தோற்கடித்த பிரிட்டிஷ் கடற்படை வீரனுடைய பெயர்
3: என்ன?
0: தோற்கடித்த பிரிட்டிஷ் கடற்படை வீரனின் பெயர்
3: என்ன?
0: சொல்ல மாட்டேன். நீங்களா சொல்லணும்.
3: நன்றி வணக்கம்.
0: அவர் திருமதி தேவிஜன்ராஜ். அவரை தொடர்ந்து வானிலை இணைந்திருக்கின்ற கமலமணி அவர்களை வானிலை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் கமலமணி.
4: வணக்கம்.
0: வணக்கம். நலமா இருக்கீங்களானே?
4: நன்றி
0: வணக்கம். அவர் திருமதி கமலமணி. அவர் திறந்து வாழ் இணைந்திருக்க அடுத்த நேர். வணக்கம். வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வாழ் இணைந்திருக்க அடுத்த நேர். வணக்கம்.
5: வணக்கம்.
0: ரஜினி. நிலமா?
5: நாங்கள் நிலம். நீங்கள் தானே?
0: நாங்கள் நிலமா இருக்கிறோம். நன்றி.
5: பாட்டு கழி போன வரை என்ன கெட்ட கழி இப்போ போய்கொண்டே இருக்கு. இப்போ என்ன கேள்வி இருக்குது?
0: அந்த பாட்டுக்கள் இருக்குது. அந்த சினிமா அந்த இதில் புதலை நெப்போலியன் தோக்கடித்த பிரிட்டிஷ் கடற்படை வீரன் யார் என்று
5: கேட்டிருந்தேன்.
0: ஆமாம்.
5: நேரடியாக கேட்ட மாதிரியும் இல்லை. என்னதான் இருக்கு?
0: ஆமாம், சினிமா கேட்டு சொல்லி போட்டார்கள். ஆமாம். சினிமாவில் உங்களுக்கான கேள்வியாக இருக்கிறது. மஞ்சுளாவுடன் ஜெயலலிதா அணிந்து நடித்த திரைப்படம் இது. மஞ்சுளாவுடன் ஜெயலலிதா அணிந்து நடித்த திரைப்படம் இது.
5: அந்த பாட்டு கேள்விக்கு அதை சொல்லு வந்து தொக்கிருக்குதோ
0: தொக்கிக்கு இல்லையா நேரடியா வருது
5: சொல்லு. மஞ்சுளாவும் ஜெயலலிதா அவன்தான் மனிதன்.
0: அவன்தான் மனிதன் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். இலக்கியத்தில் உங்களுக்கான கேள்வி வருகிறது. இமிவரம்பர் என புலப்படுகின்ற நெடுஞ்சேரலாதனுடைய மனைவியின் பேர் என்ன? நெடுஞ்சேரலாதனின் மனைவியின் பேர்
5: என்ன? அது அந்த புதரிக்கு சார்லஸ் ஒக்காக்கு வந்த பேரா?
0: இல்ல, தவறான பதில். மீண்டும் முயற்சியுங்கள். நன்றி, வணக்கம். அவர் திருமதி ரஜினி நடந்துள்ள தொடர்ந்து வைப்பாக அமைந்திருக்கின்ற குகன் அவர்கள் வாழ்ந்து நினைத்துக் கொள்கிறேன். வணக்கம்
6: குகன். வணக்கம்.
0: நலமா?
6: நலம் நலம் நலம்.
0: சொல்லுங்கள்.
6: நாங்கள் வரகு வேப்பம் என்று சொல்லிட்டு வந்தது.
0: என்னத்துக்கு?
6: தமிழர்கள் வந்து முருகனை வந்து தங்களுடைய தமிழ் கடவுள் என்று சொல்றது. அப்பதான் கந்தன் என்று வந்தது ஒரு சொல்லு, அதை சொல்லி
0: பாக்குறேன். தமிழ் கடவுள் என்றதான் தமிழர்கள் தங்களின் உரிமை உண்டாடுறது கந்தன்
6: என்பது. உரிமை உண்டாடுறது தமிழ் கடவுள்
0: கந்தன் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். கந்தன் மட்டும்தான் முருகன் மட்டும்தான் சொல்லுவார் தமிழ் கடவுள். பாட்டன் உப்பாட்டன் என்று சொல்லாவே சரியான பதில். வாழ்த்துக்கள். அடுத்ததாக பதிப்பு போறீங்களா?
6: தெரிஞ்ச சினிமா தான் கேட்டு பாருங்கள், தெரிஞ்சா சொல்லுவோம். நடிப்பு
0: சரத்குமாரன் நக்மா அணிந்து நடித்த மூன்று திரைப்படங்கள் சொல்லுவோம். சரத்குமாரோட நக்மா அணிந்து நடித்த மூன்று திரைப்படங்கள்.
6: ரகசிய போலீஸ் தெரியும் ஒரு படம்.
0: ரகசிய போலீஸ்
7: கண்டுபிடிக்கண்டு ஆமா போட்டாலும் நீங்க வச்சு பைபர்ல போடலாம் மோதிரியில போட்டாலும் பாக்க மாட்டீங்களேன் நஞ்சனா. சரியா, நான் இன்னொரு கேள்வி கேட்டீங்களா? இந்த நெடுஞ்சேரலாதன் மனைவியின் பேர் மணக்கிள்ளின்னு குறிப்பா கட்டே.
0: மணக்கிள்ளி என்பது சரியான பதில் அல்ல. ஆர்வத்தோடு
7: நன்றி,
0: நன்றி, வணக்கம். அவர் திருமதி ஜெனி அவர்கள் அவர் தொடர்ந்து வாழ்ந்து இணைந்திருக்கின்ற அடுத்த. வணக்கம்.
8: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் தேவி.
8: நன்றிகள்.
0: வாழ்த்துக்கள்.
8: எனக்கு
0: இல்ல, வேற பதி வேற பதி கேட்கலாம். இலக்கியத்தை கேட்காது.
8: இலக்கியத்துல கேட்கல. வந்துட்டு வேற காங்களே.
0: எந்த தர எந்த பதி உங்களுக்கு சாரண எதை கேட்க போறீங்க நீங்க?
8: சினிமாவில்
0: உங்களுக்கு அந்த கேட்ட கேள்விக்கு நீங்க ரெண்டு ரெண்டு படம் இருக்கா சொல்லுவாங்க, சரத்குமாரன் நக்மா அவனை நினைத்த மூன்று திரைப்படங்கள் கேட்டது நான் ஒன்று ரகசிய புள்ளி சொல்லி போட்டேன், ரெண்டு சொல்ல வேண்டும். சரத்குமாரோட நக்மானந்து நடித்த அன்று பிரபலமாக அவர் பேசப்பட்ட ஒரு நக்மாவும் சரத்குமாரை
1: நடிச்சாது
0: கேள்வி விட மாட்டோம், வெட்ட கேப்போம். சியாமலாக்கா வந்திருக்கா சில விளையாவா சொல்லுவா? சரி நன்றி, இணைந்து நன்றி
1: நன்றி
0: வணக்கம். தொடர்ந்து வாழ் இணைந்திருக்கா அடுத்த வணக்கம் வணக்கம் அவருடைய தொடர்ந்து இருக்கு சியாமலா அவர்கள் வாழ் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்
9: வணக்கம்
0: வணக்கம் சியாமலா, இரண்டாவது வேகம் வந்திருக்கீங்க சொல்லுங்கள்.
9: ரெண்டு விட கொண்டதுனா போயிட்டுது
0: கடப்படத்த
9: அது கொண்டதுனா இது இமயவரம்பன்
0: அது போட்டு சொல்லி
9: மனக்கிள்ளி என்று தான் போட்டு இருக்கு, நீங்க அது

0: அந்த எண்ணெயை வேற மண்டியாத நீங்க தேடுங்க, அது அப்படித்தான் கிடக்குது. சரி பாட்டுல ஒண்ண கேளுங்க.
1: ஒருவருடைய குணத்தையும் நம்ம அவர்கள் சொல்வதுண்டு. ஒருவருடைய
0: குணத்தை
1: கேட்டுப்போட்டேன், கேட்டு போட்டேன், அதனால இந்த கேள்வி நிக்கிறது. ஒருவருடைய குணத்தையும் இவ்வாறு நம்ம அவர்கள் சொல்வதுண்டு.
0: அப்ப எனக்கு கேள்வியே தாங்க,
1: நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் இந்த கேள்வி கேட்க கூடாது.
0: கேட்கறேன்
1: உங்கள்ட்ட கேட்கல தானே, இன்றைக்கு ஏற்படுத்துங்க. நன்றி, வணக்கம். ஒருவருடைய குணத்தையும் இவ்வாறு நம்ம அவர்கள் சொல்வதுண்டு.
2: பொது அறிவில் ரெண்டு கேளுங்க பாப்பா.
1: பொது அறிவில் உங்களுக்கான கேள்வி

0: விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட முதல் விலங்கான நாய் பெயர் என்ன? விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட முதல் விலங்கான நாயினுடைய பெயர் என்ன?
1: லைகா.
0: லைகா என்பது சரியான பெயர். பதில் வாழ்த்துக்கள். தனக்கு லைக்கா டேபிளுக்கு வச்சிருக்க
1: சினிமாவில் இல்லையல்ல போயிட்டதல்ல
0: சினிமா போட்டுதான்
1: அதற்கு விளங்க.
0: ராமநாராயணன் இயக்கி விஜயகாந்த் நடித்த முதல் திரைப்படம் இது. மூன்று படம் இருக்குது. ராமநாராயணன் இயக்கி விஜயகாந்த் நடித்த முதல் திரைப்படம் இது.
1: யார் கதாநாயகி என்று சொல்லுவீங்களா?
0: விஜயகாந்த் சொல்றேன். இது
1: அல்ல கதாநாயகி யாரு
0: தெரியல. அவர் திருமதி பேபி கணேசன் அவர் தொடர்ந்து வாழ்நிலை வணக்கம்.
2: ரஜினி
0: சொல்லுங்கள்.
2: என்னென்ன
0: ஒளி நாடாவில் முதல் முதல் குரல் பதிவு செய்யப்பட்டது எந்த நாட்டில்? ஒளி நாடாவில் அதாவது டேப்பில் முதல் முதல் ஒளிப்பதிவு செய்யப்பட்டது எந்த நாட்டில்? ஒளிப்பதிவு டேப்பில் குரல் பதிவு. ஆமாம், குரல் டேப்பில் முதல் குரல் பதிவு செய்யப்பட்டது எந்த நாட்டில்? சினிமா கேள்வி. ராமநாதன் இயக்கி விஜயகாந்த் நடித்த முதல் திரைப்படம் இது.
2: முதல் திரைப்படம்
0: ராமநாயக்கு மூன்று திரைப்படம் இருக்கு. அதில் முதல் திரைப்படம்
2: மூன்று திரைப்படம் கேட்டீங்களா?
0: முதல் திரைப்படம் கேட்டு
2: முதல் திரைப்படம் வேங்கையின் மைந்தன்.
0: வேங்கையின் மைந்தன் என்பது சரியான பதில் இல்லை. அறுபத்தி ஒன்று ஐந்து ஒன்றைக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வலை இணைந்திருக்க வதனா அவர்களை வலை இணைத்துக்கொள்ள. வணக்கம் வதனா. வணக்கம் வதனா.
3: வணக்கம்
0: வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம் பதினா. மூன்றாவது தடவை வந்திருக்கிறீர்கள், சொல்லுங்கள்.
3: இப்போ ஆமாம் கேட்குது. இப்போ என்ன கேட்ட நீங்கள்

0: ஒளிப்பதிவு
1: நாடாவில் தேப்பில் முதல் ஒளிப்பதிவு செய்யப்பட்டது, இந்த நாட்டில் குரல் பதிவு ஒளிப்பதிவு செய்யப்பட்டது.
0: பிரான்ஸ்
1: என்பது சரியான பதில் இல்லை. அவர் தோழி நன்றிகள் முன்னே சந்திப்ப நன்றி வணக்கம். அவர் திருமதி வதனானந்தன், அவர் தொடர்ந்து வாழ் இணைந்திருக்கிறீர்கள். இணைத்துக் கொள்ளும் போது சின்ன விளம்பர இடவுகளை
2: ஒரு கவிதை சொல்வாயா?
0: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோவில் உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனால் அதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னால் நீங்கள் எங்கே வேணுமென்றாலும் கேளுங்க, நாங்கள் அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியாக இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன, டிஆர்டியில் சொன்னதன்படியே ஈஸியாக முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க்யூ.
4: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
1: நேரம் 11:17 கட்சத்தில் 10:17 தமிழ் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது சொல்லுங்கள் வில்லுங்கள் பேட்டி நிகழ்ச்சி. நேரத்தில் 4 இணைப்புகளில் நேர்கள் காத்துக் கொண்டிருப்பதனால் யாருமே இணைப்புக்கு முயற்சிக்காதீர்கள். யாரோ துண்டித்த பின்பு நீங்கள் இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம். இப்பொழுது கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வி, சினிமாவில் ராமநாராயண இயக்கத்தில் விஜயகாந்த் நடித்த முதல் திரைப்படம் என்று கேட்டிருந்தேன். பாடலில் கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வி, ஒருவருடைய குணத்தையும் இவ்வாறு நம்மவர்கள் சொல்வதுண்டு என்று சொல்லியிருந்தேன். அதே போல் புதரவை கேட்கப்பட்டிருந்த கேள்வி, ஒலிநாடாவில் முதல் குரல் பதிவு ஒளிவு செய்யப்பட்டது எந்த நாட்டில் என்று கேட்டிருக்கிறேன். இலக்கியத்தில் கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வி, இமயவரம்பன் நெடுஞ்செல்லாருடைய மனைவியின் பெயர் என்ன? இந்த கேள்விகள் இப்பொழுது வானிலை காத்திருக்கிற தொடர்ந்து வானிலை காத்திருக்கிற அடுத்த நேரம் நடத்திக் கொள்கிறேன். வணக்கம்.
5: என்ன அது மசூதியை தான் நான் அப்பையில இருந்து என்ன விட இல்ல, அது மசூதிக்கு பின்னாலாம் தேடிக்கொண்டிருக்கிறேன். போனமுறை குவாய்த்தாராது
1: சொன்னது
5: இப்ப என்ன கசட்டக்கோடரும் போயிட்டு
1: போயில
5: அது பிலிப்ஸ் தான் அடிச்சது. ஆனா முதல் முதல்ல கேம் வருங்க வார என்ன செய்வோம். கோழியை கேட்டுட்டு நான் அதுக்கு பசங்கட்டா
1: கேளுங்க.
5: இப்ப என்னென்ன கிடக்குது கேட்கலாம், எங்க போகலாம்.
1: பாடல் கல்வி இருக்க ஒருவருடைய குணத்தையும் வார நம்ம சொல்லுவோம் கேட்டிருந்தேன். அதே போல் சினிமாவில் கேட்கப்பட்டிருக்கிற கல்வி, ராமநாதன் இயக்கத்தில் விஜயகாந்த் நடித்த முதல் திரைப்படம் என்று கேட்டிருந்தேன். புதரவில் அந்த ஒலி நாடா, அதாவது ஒலி
5: நாடாவது,
1: அது மட்டும் இலக்கியத்தில் கேட்கப்பட்டிருக்க கல்வி இருக்கிறது. மேடம் நீங்கள் தாய பகுதி போயில் போகலாம் வேறு அது ஒன்று தான் இருக்குது. புதுசாக போகணுச்சா
5: தாயத்துக்கு போயிட்டு தெரியாதுக்கு போகலாம் தானே,
1: சொல்லி போட்டு போகலாம் ஒரு எனக்கு சொல்லிவிடா போயிடா, சொல்லாமல் வேணா போகலாம்
5: சொல்லாம போகலாம். சரி, தாயத்தில் உன்னை கேளுங்க, பார்த்துட்டு நான் இந்த பாயலாம் வந்து
1: பார்க்குறேன். உங்களுக்கான தாய கேள்வி வருகிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகம் எவ்வாறு அழைக்கப்படும்? ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகம் எவ்வாறு அழைக்கப்படும்?
5: அவ்வளோத்துக்கு அரசியல் படிச்சிருந்தா இன்னைக்கு இந்த நிலம், நாங்கள் கொஞ்சம் காசு சேர்த்து கொண்டு ஏதாவது செய்து கொண்டு போயிருக்கலாம். இல்ல அதை விடுங்க, அது எனக்கு தெரியல, தெரிஞ்சிருக்கும் ஆனா அது இப்ப வருவதில்லை. அது எப்படி இப்ப கொஞ்ச நாளா எல்லாரும் அரசியல் ஃபாலோ பண்றோம், ஆனா அந்த அளவுக்கு மண்டையில பதிஞ்சு நிக்கிறது இல்ல. நான் கசட்டை கோர்றதுக்கு ஜெர்மனி என்று சொல்லி பாக்குறேன்.
1: சரியான பதில் இல்ல. நன்றி வணக்கம்.
5: அரோகரா, நன்றி.
1: தொடர்ந்து வாட்ஸ்அப் ஆனந்த கமலமணி அவர்களை வாழ்ந்து வணக்கம் கமலமணி.
6: வணக்கம். வேத்து ஒரு
1: தோடு ஓடுது, அங்கே ஓடுது. என் ஃபேன் இல்லையே, ஏசி இல்லையோ.
6: சிவப்பு
1: மல்லி என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
6: மற்றது அந்த இதுக்கு இத்தாலியன் சொல்லி பாக்குறேன்.
1: இத்தாலி என்பது சரியான பதில். எல்லாரும் தோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. முன்னு சந்திப்போம். நன்றி வணக்கம்.
6: நன்றி வணக்கம்.
1: அவர் திருமதி கமலமணி. அவர் தொடர்ந்து நினைந்த குவன் அவர்களும் வணக்கம். குவன் வணக்கம். சொல்லுங்கள்.
7: பாடல் கேள்விக்கு சொல்லி பாக்குறேன். தங்கமான குணம்.
1: தங்கமான அதே மாதிரி ஒரு சொல்லுதான். இது ஒரு சொல்லு குணத்தை கூட இந்த கூடுதலா பேச்சு அந்த கூட அந்த பேசைக்கு அப்படித்தான் இந்த செல்ல பாய்ப்பாரு. உங்களுக்காக வருகிறது. நிறைவுடன் திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் யார்? நிறைவுடன் திரைப்படத்தை
7: முக்தா பிலிம்ஸ்.
1: முக்தா பிலிம்ஸ் தான் தயாரிப்பு.
7: குமார் இசை, சிவாஜி வாணிஸ்ரீ. வாணிஸ்ரீ நல்லா பிடிக்கும்.
1: வாணிஸ்ரீ கூட கொண்டாட வருவா என்ன?
7: வாணிஸ்ரீ எனக்கு பழைய நடிகர்கள் நல்லா பிடிச்ச நடிகை வாணிஸ்ரீ. இப்ப அண்மையில் பிறந்த நாள் கூட
1: வந்திருந்தது.
7: வசந்த மாளிகையோட எனக்கு அவர் நடிச்சது சிவாமியின் சிலை நல்லா
1: பிடிச்சது. நான் வசந்த மாளிகையும் கௌரவம் தான் பார்த்தேன் நினைக்கிறேன். இன்னொரு படம் உண்டு பார்த்தேன். இன்னொரு
7: கௌரவம் இல்லையே வாணிஸ்ரீ.
1: புண்ணிய
7: பூமி, வாணி ராணி,
1: அதெல்லாம்
7: கடைசியா நடிச்சதும் சிவாஜியோட நல்லது குடும்பம். இது முதல் சரி சும்மா சொல்லி நான் தேட துவங்க இல்லையா சொல்லிப்பா. திருலோச்சந்திரன் சொல்லிப்பா. மற்றபடி
1: திருலோச்சந்திரத்துக்கு நன்றி. நெருங்கி நன்றி. வணக்கம். தொடர்ந்து வாழ இணைந்து கடத்தின. வணக்கம்.
8: வணக்கம்.
1: மீண்டும் தேவி சொல்லுங்கள்.
8: பாடல்ல போயிட்டு
1: போயில.
8: அப்ப தங்கமணி சொன்னவர் அது பிள்ளையாது?
1: பிள்ளையா.
8: அப்ப எனக்கு வேற தாருங்களா சொல்லி
1: பாக்கட்டா?
8: இங்கிலாந்து சொல்லி பாக்குறேன். அந்த ஒளிப்பதிவில
1: இங்கிலாந்து என்பது சரியான பதில் இல்ல. நன்றி வணக்கம். தொடர்ந்து வாழ இணைந்து கடத்தின. வணக்கம். வணக்கம். வணக்கம். அவருடைய இணைப்பை துண்டித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து வாட்ஸ்அப்போடு அணிந்திருக்கின்ற கமலமணி அவர்களை வாழ் இணைத்துக் கொள்கிறேன். நான் கதவை அணிந்திருக்கின்றார். வணக்கம் கமலமணி.
9: கணக்கில் மட்டும் நல்ல புலியா கிடா.
1: விளக்கு இல்லை நமக்கு குறிச்சு எனக்கு தெரிய என்ன மாட்டேன். இந்த குறிச்சு வைக்கிறேன். நான் இந்த கோடு ஓட்டு வைக்கிறேன்.
9: நான் ஜப்பான் சொல்லி பார்க்குறேன்.
1: ஜப்பான் என்பதும் சரியான பதில் இல்லை. உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
9: நன்றி வணக்கம்.
1: அவர் கமலமணி இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வாழ் இணைந்து கடத்தினேன். வணக்கம்.
10: வணக்கம்.
1: வணக்கம் திருமதி பேபி.
10: பாடல்ல அந்த கேள்வி நிக்குது. அதை தவித்து வேற கேட்க மாட்டீங்களா?
1: பாட்டுக்கு பஞ்சம் இருக்கு. அது கேள்வி ஒரு சொல்லுக்கு வச்சு கேள்வி எழுதுறதுன்றது கஷ்டமான வீடு.
10: வாழ்த்துக்கள். நீண்ட நேரம் முயற்சித்தும் கிடைக்கல. ஆனா படம் பிளி அந்த திருலோகச்சந்தர் பிள்ளையா ஒன்றும் இல்ல நிலுவை இல்ல. அப்ப நான் முக்தா ராமசாமியும் அவரை சொல்றேன்.
1: முக்தா ராமசாமி என்பது சரியான பதில் எல்லாரும் நன்றி வணக்கம். தொடர்ந்து வாழ் இணைந்து கடத்தினே வணக்கம்.
11: வணக்கம் ரஜினி என்ற
1: ரஜினி என்னிருக்கீர்கள் மூன்றாவது தடவையாக.
11: ஆமா
1: புதரைக்கள்ளி போட்டு பாட்டு கள்ளி இருக்குது, சினிமா கள்ளி இருக்குது, ஓட்டு போடும் வயது 18 என்று அறிமுகப்படுத்திய முதல் நாடு எது? ஓட்டு போடும் வயது 18 என்று அறிமுகப்படுத்திய முதல் நாடு எது?
11: 18 வயல ஓட்டு போடுறாங்க.
1: அதான் முதல் முதல்ல 18 வயலாம் ஓட்டு போடலாம்னு சொல்லி அறிமுகப்படுத்தின நாடு எது?
11: அடுத்தது வேற என்ன இருக்குன்னு சொன்னீங்க?
1: பாடல் கள்ளி. அந்த இலக்கிய கள்ளிக்கு இன்னும் விட வரவில்லை.
11: அதுவும் வரையில்ல, அதுவும் தெரியல. மற்ற சினிமா கள்ளி என்ன சொன்னீங்க?
1: சினிமா கள்ளி தான் நிறைவுடன் திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் யாருன்னு கேட்டிருந்தேன்.
11: திரைப்படத்துக்கு முதல் என்ன சென்ன விட சின்ன வைத்தம் சொன்ன போய் வந்தீங்களா
1: என்ன?
11: இதுக்கு வந்து முக்தா சீனிவாசன் சொல்லி பாக்குறேன்.
1: முக்தா சீனிவாசன் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். மூன்று உள்ளீடு கிடைக்கிறது உங்களுக்கு.
11: புதுசு கேட்கலாம்.
1: ஆமா சினிமாவில் கேட்காது. அவர் திருமதி ரஜினி அவர் தொடர்ந்து வாட்ஸ்அப் மன்னும் கமலமணி அவர்களை வழிநடத்திக் கொள்கிறேன். வணக்கம் கமலமணி.
12: ஓ நான் கனடாவோட வந்தேன்னா அதுவும் போட்டு
1: அஞ்சாம் தடவை.
12: அப்ப நான்
1: இன்னொரு கேள்வியே சொல்லுங்க. ஓட்டு போடும் வயது 18 என்று அறிமுகப்படுத்திய முதல் நாடு எது என்று கேட்டது. வயது
12: ஐரோப்ப நாடு சொல்றீங்க?
1: ஐரோப்ப நாடு.
12: எனக்கு நாடு மனதுல வருது, இந்த பேர் வருது இல்ல.
1: நாடு வருது, பேர் வருது இல்ல. நாடு படம் தெரியுதா?
12: கொடிஞ்சாவது வருதா? வருதுல அந்த எனக்கு இந்த ஒருக்க அந்த கேள்வி வந்த கேள்வி மாதிரி தான் இருக்குது. அந்த மனதுக்கு நிக்குது, பேர் வருது இல்லையா?
1: ஞாபகத்தில் ஒளியில வருது இல்ல. மனசுக்கு நிக்கிறது ஒளியில வருது
12: இல்ல. நான் போயிட்டு திரும்பி
1: வரேன். வந்துட்டீங்க கொள்ளுங்க.
12: அப்ப இது பாட்டுக்கு வந்து அந்த பிறப்பிடம் வருது, அது அதை வச்சு சொல்லலாமா?
1: புறப்படம் சொல்றேன். பிறப்பு என்பது. நன்றி வணக்கம். தொடர்ந்து நின்ற கோன் அவர்களை வாங்க எடுத்துக்கிறேன். வணக்கம் கோன்.
13: வணக்கம் ஜெயன்.
1: வணக்கம்.
13: முக்தா சீனிவாசன் தெரிஞ்ச பேர்.
1: அதான் முக்தா பிலிம் சொன்னீங்க, சீனிவாசன் சொல்லல.
13: நான் எதிர்பார்க்கல, அவரே டைரக்ட் பண்ணிட்டு அப்பதான் தயாரிப்பு தயாரிப்பு. சரி ஓகே. இதுல பாட்டுக்கு சொல்லி பார்ப்போம். யோசி க
1: அன்பாகவும் குற்றச்சாட்டாகவும் வரக்கூடியது
13: அன்பாகவும்
1: குற்றச்சாட்டம் அழைக்கப்படுவது. அப்ப நாங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அவர் கூனத்தில் வணக்கம்.
5: வணக்கம்
1: சுதாகரன்.
5: ரெண்டாவது
1: அல்ஜீரியா தவறான பதில். மூன்று சந்திப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வல்லையன எதிர்காலத்தினை வணக்கம். வணக்கம் வணக்கம் அப்படி நெப்பை துண்டித்துக்கொண்டு தொடர்ந்து நினைந்து ஷியாமலா அவர்களை வல்ல எடுத்துக் கொள்ள. வணக்கம் ஷியாமலா.
14: வணக்கம்.
1: மூன்றாவது தடவையாக வந்திருக்கிறீங்க.
14: என்னென்ன கேள்வியல் நிற்கிது?
1: பாடல் கேள்வி நிற்கிது. ஒருவருடைய குணத்தை இவ்வாறு நம்மவர்கள் சொல்வதுண்டு. அடுத்தது சினிமா கேள்வி சொல்லிவிட்டார்கள். புதறிவு கேட்கப்பட்ட கேள்வி இருக்கிறது. 18 வயது ஓட்டுப்படும் வயதாக அறிமுகப்படுத்திய முதல் நாடு எதென்று. அதே போல் இலக்கிய கேள்வியும் அந்த கேள்வி தான் இருக்கிறது. புதறிவிலாம் கேட்ட கேள்வி நிற்குது. அந்த ஓட்டுப்படும் வயது 18 என்று அறிமுகப்படுத்திய முதல் நாடு எது?
14: சரியா.
1: மற்ற
14: கேள்வி என்ன சொன்னீங்க?
1: பாடல் கேள்வி இருக்கு. பாடல் கேள்வியோட குணத்தையும் வர அழைப்பதுண்டு. மற்றது இலக்கிய கேள்வி இருக்கிறது. நெடுஞ்சீரலாடைய மனைவியின் பேர் என்ன என்று
14: கேட்டிருந்தேன்.
1: தாய கேள்வி அல்லாட்டி நீங்க சினிமா கேள்வி கேட்கலாமா?
14: சரி, தாயக கேள்விய கேளுங்க.

0: அனுராதபுரத்தை முதன்முதலாக ராசதானியாக்கிய மன்னன் யார்? அனுராதபுரத்தை முதன்முதலாக ராசதானியாக்கிய மன்னன் யார்?
1: தக்கன் ஞாபகம் வராது. இது வந்து அந்த 18 வயசு ஐரோப்பாக்குள்ள வருதா நாடு?
0: ஐரோப்பாக்குள்ள வருதாமா. நன்றி வணக்கம். தொடர்ந்து ஜெனி அவர்களை எடுத்துக்கொள்ளுங்க. வணக்கம் ஜெனி. வணக்கம் சொல்லுங்கள். அப்போது நீங்கள் முயற்சித்த கமலமணி இணைப்பில் இருந்தார்.
2: நீங்கள் இப்ப கேட்ட கேள்விக்கு பாண்டு வாசுதேவன் என்று கூறிப்பாகட்டே.
0: பாண்டு வாசுதேவனா?
2: இங்கிலாந்து
0: என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
2: இன்னொரு வழி அந்த பாட்டில ஒன்று தொங்கி நீக்கிதல்வன்
0: வள்ளி என்று கூறிப்பாக்கட்டா?
2: வள்ளி
0: என்று வண்ணம் தெரியாதவங்களுக்கு சரியான பதில். அவை வள்ளியை சொல்ல முடியாது. இணைந்து வழியாக நன்றி இணைந்தமைக்கு நன்றி வணக்கம். அவருடைய குணத்தை வாரன் நம்ம அவர்களோடு சொல்வதற்கு வண்ணம் என்பதுதான் சரியான பதில். ஆக இணைந்து கொண்டவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு தொடர்ந்து வாழ்க்கை காலத்தினர் இணைத்துக் கொள்வதற்கு சின்ன விளம்பரவுகளை.
3: பரிசுலா செப்பலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
0: நேரம் 10:35 டி தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஸ்விஸ் நேரம். இன்றைய ஸ்விஸ் நேரத்தில் சொல்லுங்கள் வெல்லுங்கள் போட்டி நிகழ்ச்சி. சொல்லுங்கள் வெல்லுங்கள் போட்டி நிகழ்ச்சி அந்த பாடல் எழுப்பாகி அந்த பாடல் நமக்கு கேட்கப்படும். அதில் புதறிவு, தாயகம், இலக்கியம், ஆன்மீகம், சினிமா சம்பந்தமான கேள்விகளும் உங்களிடம் கேட்கப்படும். அந்த வகையிலே பாடலில் கேட்கப்பட்ட கேள்வி இப்பொழுது போய்விட்டது. அதிகமாக அந்த கேள்விகளும் இணைப்பில் ஆக இலக்கிய கேள்வி மட்டும் இருக்கின்றேன். இமயவரம்ப நெடுஞ்சீரநாதருடைய மனைவியின் பெயர் என்னென்று கேட்டிருக்கின்றேன். திறந்து வாழ் இணைந்திருக்கிற நடத்தினை வணக்கம். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்க திறந்து வாழ் இணைந்திருக்கிற நடத்தினை வணக்கம்.
4: வணக்கம்.
0: ரஜினி இணைந்திருக்கிறீர்கள் நான்காவது தடவையாக.
4: புகாரியும் போயிட்டு ஆனா புகாரிக்கு நீங்கள்
0: இங்கிலாந்து சார் நீங்க சரியா இங்கிலாந்து
4: ஆனா அதுக்கு முதல் செக்கோஸ்ல நான் 40 கொடுத்துருக்கேன்.
0: 18 வயதுக்கு
4: 1969
0: போய்விட்டது. உலகின் முதல் தமிழ் புத்தகம் அங்கு அச்சடிக்கப்பட்டது. உலகின் முதல் தமிழ் புத்தகம் அங்கு அச்சடிக்கப்பட்டது.
4: தமிழ் புத்தகம்
0: இந்த நகரத்தில்
4: மற்றது
0: வேற ஒன்றும் இல்லை. இலக்கிய கல்வி மட்டும்தான் இருக்குது.
4: கேக்கொல்லிக்கு உறக்கத்துல இருந்து இருக்கு. தமிழ் புத்தகமா?
0: ஆமா, தமிழ் புத்தகம். விலங்கி அச்சடிக்கப்பட்டது. நன்றி, வணக்கம். தவறான பதில். அவர் திருமதி ரஜினி அவரை தொடர்ந்து இணைந்திருக்கின்ற ஷியாமலா அவர்களை எடுத்துக் கொள்கிறேன். வணக்கம் ஷியாமலா.
5: வணக்கம்.
0: நான்காவது அளவையாக வந்திருக்கிறீர்கள்.
5: அதெல்லாம் கணக்கு பாருங்க ஒழுங்கா. நான் இது புதர் இவன் இந்த புத்தகம்.
0: ஆமாம், ஐரோப்பிய நாடு சொல்லலாம்.
5: பாட்டில கேளுங்க, பாட்டில கேட்கலாம்.
0: பாட்டில கேள்வி. அடுக்கவும் அடக்கவும் உதவும். அடுக்கவும் அடக்கவும் உதவும்.
5: அடக்கவும் அடுக்கவும்.
0: அடுக்கவும் அடக்கவும் உதவும்.
5: அது என்ன சாமான்?
0: அடுக்கவும் அடக்கவும் உதவும். கஷ்டமா இருக்கா அல்லது எங்க நேர்களுக்கு கொஞ்சம் இது குறைஞ்சு விட்டுதான் தெரியல? இல்லாட்டி பாட்டு கேள்வி டக்குனு முடிஞ்சிடறது. தட்டு என்றதாம் சரியான பதில். வாழ்த்துக்கள்.
5: தட்டுன்றதாம்,
0: தட்டில் அடுக்கி வைப்பேன் சொல்லுவேன். ஒரு தட்டு தட்டி விட்ட
5: அவருக்கு போயிடுவேன்.
0: ஒரு தட்டு தட்டி விடணும் குதிக்கிறார். ரெண்டு தட்டு தட்டு ரெண்டு தட்டு தட்டினா ரெண்டு தட்டு தட்டினா தான் நல்லா வந்து சொல்லுவார். இடங்கு வரணும். வாழ்த்துக்கள்.
5: சினிமாவில் கேளுங்க, தெரியாட்டி நடத்த சொல்லிட்டு போறேன். இனிய வரம் வந்த மறந்துடாம சொல்லுங்க. நான் மறந்துட்டேன்.
0: கார்த்திக்கும் பிரபுவும் இணைந்து நடித்த முதல் திரைப்படம் எது? கார்த்திக்கும் பிரபுவும் இணைந்து நடித்த முதல் திரைப்படம் எது?
5: கார்த்திக்கும் பிரபுவும் இணைந்து நடித்தது ஒரு படம் தான் எனக்கு தெரியும். அது முதல் படமா பிறகு படமா தெரியாது. இமய வரம் என்ற மனுஷிக்கு பதுமன் தேவி என்று வருமா?
0: இல்லை இல்லை வராது. நிலக்கியதில் அவர் இருக்காது.
5: நன்றி,
0: வணக்கம். நேஷன் வந்து பிரான்ஸ் நிலையப்பகம் கேட்டி தமிழில் தமிழை இடம்பெற்றுக் கொண்டிருப்பது. ஸ்விஸ் நேரத்தில் சொல்லுங்கள் விலங்கள் போட்டி வச்சு மீண்டும் அந்த பாடலை தருகிறேன். பாடலை கேட்டுக்கொண்டு எச்சில் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள்.

0: நேரம் 11:45 ஆகி கழிச்சு 10:45 டிஆர்டி தமிழில் இடம் பெற்றுக் கொண்டிருப்பது. சுவிஸ் நேரம் சுவிஸ் நேரத்தை சொல்லுங்கள் விலங்கள் போட்டி கழிச்சு சொல்லுங்கள் விலங்கு போட்டி கட்சியில் இப்பொழுது கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வியில் பாடல் கேள்வி போய்விட்டது, சினிமா கேள்வியும் போய்விட்டது, இலக்கியத்தை கேட்கப்பட்டிருக்கின்றது. அந்த நிலையமாக அந்த கேள்வி நிற்கின்றது. இமய வரம்ப நெடுஞ்செயலாளருடைய மனைவியின் பேர் என்ன என்று கேட்டிருந்தேன். அதேபோல் பொது அறிவில் கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வியும் போய்விட்டது நிற்கின்றேன். இதற்கான பதில்களோடு வானிலையில் இணைந்திருக்கின்ற நேர்களை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம். நான்கு அழைப்பில் நேர்கள் இருக்கிறபடியால் நீங்கள் யாரும் அனைப்பு முயற்சிக்க வேண்டாம். திருமதி பேபி கணேஷ் நான்கு ஆதரவையாக இணைந்திருக்கிறீர்கள்.
1: சினிமா கேள்வி
0: இருக்குதா?
1: கார்த்திக்கும்
0: பிரபு நடித்த
1: பாடல்ல ஒரு கேள்வி கேளும்.
0: பாடல் உங்களுக்கான கேள்வி, ஒருவர் மீது அல்லது ஒரு பொருளின் மீது ஏற்படும் ஈர்ப்பு, ஒருவர் மீது அல்லது ஒரு பொருளின் மீது ஏற்படுகின்ற ஈர்ப்பு.
1: தெரியாத வச்சுக்கொண்டு இப்ப சினிமாவுக்கு சொல்லி பார்க்கிறேன். அதிசய பிறவிகள்.
0: அதிசய பிறவிகள் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
1: பொது அறிவுக்கு நாடு தானே, நகரஞ்சனான ஒன்று தானே. போர்த்துக்கள் லிசபோன் என்று சொல்றேன்.
0: லிஸ்பன்.
1: லிசபோன்
0: என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
1: அந்த இலக்கிய கல்வி அப்படித்தான் நான் கிடைக்க வருது.
0: மனதில் அப்படிதான் வருது.
1: அது இளங்கோடிகள் இந்த மனைவி தானே?
0: இளங்கோடிகள் மனைவியா?
1: பாட்டுக்கு திரும்ப ஒரு பொருளில் அல்லது இன்னொருவரில் ஏற்படும்
0: ஒருவர் மீது அல்ல ஒரு பொருளின் மீது ஏற்படும் ஈர்ப்பு.
1: இஷ்டம்.
0: இஷ்டம் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். மீண்டும் 5 பெற்றிருக்கிறீர்கள். இந்திய ராணுவத்துடன் மோதலில் முதல் முதல் களப்பலியானவர் யார்? இந்திய ராணுவத்துடன் மோதலில் முதல் முதல் களப்பலியானவர் யார்?
1: தொடர்ந்து
0: வணக்கம். வணக்கம். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்படுகின்றது. தொடர்ந்து இணைந்திருக்கின்ற குவன் அவர்களை வானிலை இணைத்துக் கொள்கிற. வணக்கம் குவன்.
2: வணக்கம்.
0: மூன்றாம் தடவையாக
2: வந்த பதில் எல்லாம் போட்டு
0: அதிசய பிரபலவாதிகளே.
2: நீங்கள் ஒரு திரைப்படங்க பாப்பம் முடிஞ்சா சொல்லிட்டு போவோம்.
0: கவிதாலயாவின் தயாரிப்பில் விஜய் நடித்த திரைப்படம் இது. கவிதாலயாவின் தயாரிப்பில் விஜய் நடித்த திரைப்படம் இது.
2: நடிச்சிருக்கிறார்
0: கவிதாலயா?
2: தொடர்ந்து
0: வாட்ஸ்அப்போடு
3: வணக்கம். நான் வந்த கல்வி தான் போயிட்டது. அக்காசிட்டேன் போத்துக்கல்லோட வந்தேன். அடுத்தக்கும் அதிசய பிறவிங்க ரெண்டும் போயிட்டு ஒரு பாடலுக்கு ஒரு கல்விய கேளுங்கன்னா கேட்டுட்டு நான் இன்னொன்று சொல்லி
0: பாடல் உங்களுக்கான கேள்வி. இன்று இதற்கான மவுசு தாயகத்திலும் புலம்பிலும் நம்பர் மத்தியில் அதிகரித்திருக்கின்றது. இன்று இதற்கான மவுசு தாயகத்திலும் புலத்திலும் நம்பர் மத்தியில் அதிகரித்திருக்கின்றது. இன்று இதற்கான மவுசு தாயகத்திலும் புலத்திலும் நம்பர் மத்தியில் அதிகரித்திருக்கின்றது.
3: தவறான
0: பதில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
3: நன்றி.
0: இதற்கான மவுசு தாயத்திலும் புலத்திலும் நம்ம ஒரு மத்தியில் அதிகரித்திருக்கின்ற கேள்வி பாடலில் வந்திருக்கிறது. தொடர்ந்து வாழ் இணைந்திருக்கின்ற அடுத்த வணக்கம்.
4: வணக்கம்
0: வணக்கம் ரஜினி, என்ன உதவி தலைவராக இணைந்திருக்கிறீர்கள்?
4: அந்த தாயார் கேள்வி சொல்லுங்க.
0: இந்திய இராணுவத்துடனான மோதலில் முதலில் களப்பலியானவர் யார்?
4: அவர் தளபதியோ?
0: இல்லை, தளபதி இல்லை, முதல் பலியானவர்.
4: நீங்க
0: கவிதாலயன் விஜய் நடித்த திரைப்படம் எது?
4: திருமலை.
0: திருமலை என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். 4 புள்ளிகள் பெற்றிருக்கிறீர்கள்.
4: அந்த இதுக்கு இந்திய ராணுவ கடுமையோட
0: முதல்
4: இன்று
0: இதற்கான மவுசு தாயகத்திலும் புலத்திலும் நம்ம மத்தியில் அதிகரித்திருக்கின்றது. அக்டோபர் 10 தேதி. உலகின் மிகப்பெரிய இயற்கை துறைமுகம் இந்த நாட்டில் உள்ளது. உலகின் மிகப்பெரிய இயற்கை துறைமுகம் இந்த நாட்டில் உள்ளது.
4: பாடலுக்கு மாப்பிள்ளை என்று சொல்லி பார்க்கிறேன்.
0: மாப்பிள்ளை என்பது சரியான பதில் அல்ல. மாப்பிள்ளைக்கு தேடுறாங்க. மாப்பிள்ளைக்கு நன்றி, வணக்கம். அவர் திருமதி வேவினேஷன். அவர் திறந்து நினைந்திருக்கிற ஜெனி அவர்களை நினைச்சுக்கிறேன். வணக்கம் ஜெனி.
3: வணக்கம்னா நீங்கள்கிட்ட தாய கேள்விக்கு அக்டோபர் 10 செத்தவாண்டைக்கு மாலதி சொல்லி
0: பார்க்கலாம். பெண் புலியில மாலதி என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். 3 புள்ளியை பெற்றிருக்கிறீர்கள். அடுத்ததாக
3: இப்ப நீங்க கேட்டீங்களா இயற்கை துறைமுகங்கள்ல பெரிய துறைமுகம்?
0: ஆமாம். எந்த நாட்டில்?
3: சிட்னி
0: என்று சொன்ன சிட்னி என்பது சரியான பதில் அல்ல. ஆர்வத்தோடு இணைந்து கொண்ட மிக்க நன்றிகள். முன்னே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம் எல்லாம்.
0: அவர் திருமதி ஜெனி அவர் திறந்து நின்று ஷியாமலா அவர்களை வழி எடுத்துக் கொள்கிற. வணக்கம் ஷியாமலா.
5: வணக்கம். இறுதி தடவையாக ஏதாவது கேளுங்க,
0: ஏதாவது கேட்டு கேள்வி பாடல் கேள்வி. இன்று இதற்கான மவுசு தாயத்திலும் பல திருமாதியத்திற்கு பாடல் கேட்கப்பட்டு கேள்வி இருக்கிறது.
5: அதுக்கு தெரியும் சொன்னா பெண்ணு கேள்வி கேட்க இல்லாதானே, இனி வரவும் மேலாதானே. அதுக்கு தங்கம் என்று சொல்றேன்.
0: தங்கம் என்பது சரியான பதில் அல்ல. அறுபத்தோடு நினைந்து கொண்டு
5: தங்கம் பிள்ளை.
0: தங்கம் பிள்ளை, நன்றி, வணக்கம். தங்கத்துக்கு அன்று இல்லையா? அன்று அன்று வாக்கான மவுசு இருந்தானே தங்கத்துக்கு.
5: நன்றி.
0: நன்றி வணக்கம். தொடர்ந்து வானிலையில் இணைந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம். சிங்கப்பூரா அயர்லாந்து சொல்லி பாக்குறேன்.
0: இருந்து இருந்து ஆர்வத்துக்கு நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஜெனி அவர்களை வந்து எடுத்துக்கொள்ள. வணக்கம் ஜெனி. ஜெனியுடைய துண்டித்துக்கொண்டார். அவர் அயர்லாந்து வந்தார் இல்லை. தொடர்ந்து ஹுவன் அவர்களை வந்து எடுத்துக்கொள்ள. வணக்கம் ஹுவன். கார்த்திக் நடித்த 100வது திரைப்படம் இது. கார்த்திக் நடித்த 100வது திரைப்படம் இது.
2: சரி, புதறிவுக்கு சொல்லி பாப்ப. நீங்கள் ஆஸ்திரேலியா அயர்லாந்து மில்லியன் படியா? நான் தேர்ந்தெடுத்த வந்து அடுத்த யூகே இருக்குது. யூகே சொல்லி பாப்ப.
0: இயற்கை துறை தான் நான் கேட்டிருந்தேன். மிகப்பெரிய இயற்கை துறைமுகம் யூகே என்பது தவறான பதில். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நேரங்கள் அணிந்து கொள்ளுங்க. நன்றி, அணிந்து நம்பிக்கை. நேரம் 11:53 கிடைச்சது. 10:53 விஷயமான இணைந்திருக்கின்ற நேர் வணக்கம். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டது. நல்லதிகளை துறந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டிருக்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சிக்கலன் சிறப்பித்த நிகழ்ச்சியை செவிமடுத்துக் கொண்டிருந்த தமிழர் இணைத்தன்பர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி இன்றைய நிகழ்ச்சியில் அதி கூடிய புள்ளிகளை திருமதி பேபி கணேஷ் அவர்கள் பெற்றிருக்கிறார். அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கலன் சிறப்பித்த நிகழ்ச்சியை செவிமடுத்துக் கொண்டிருந்த தமிழர் இணைத்தன்பர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி மீண்டும் தியாட்டி தமிழரியின் மற்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நீர்களே தொடர்ந்தும் இணைந்திருங்கள். நாளை காலை எமது வளமையான நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும் வரை சிங்கப்பூர் துறையிறப்பகம் சிங்கப்பூர் ஒளி நிகழ்ச்சிகளை எமது அலைவரிசையில் நீங்கள் கேட்கலாம்.
7: ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி, காலம், இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-14-82, மூத்தி லவ்சான். சைபர் சைபர் 41 79 77 11 712. தர்மலிங்கம் பிரபா சைபர் சைபர் 41 76 51 83. சைபர் 34. கல்வி கண்ணை திறந்த வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: வானொலி ஒலி 9:08 கேட்டாலே பரவசம். இன்று 2026 ஆகஸ்ட் மாதம் 9 ஞாயிற்றுக்கிழமை, இவ்வருடத்தின் 222 நாள். ஆண்டு நிறைவு பெற 147 நாட்கள் எஞ்சியிருக்கின்றன. பராபவ ஆண்டு ஆடி மாதம் 24 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஹிஜ்ரி 1448 சஃபர் மாதம் பிறை 25
1: ஒலி 9:08 மணி நேர ஒளிபரப்பை
2: அலைவரிசை 96.8 MHz மீ லிசன் செயலி மற்றும் மீ லிசன் .sg/ஒலி 968 வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
3: நமது தேசிய தினத்தன்று சிங்கப்பூர் மிளிரும், அதுபோல் நீங்களும் ஜொலிக்கலாம். ஜோய் ஆலுகாசுடன் கொண்டாடுங்கள். 9 விழுக்காடு GST உள்ளடக்கிய விலையில் வைர நகைகளை வாங்கி மகிழுங்கள். கூடுதலாக தங்க நகைகளின் செய்கூலியில் முழுமையான 30 விழுக்காடு தள்ளுபடியை பெற்றிடுங்கள். உங்கள் அருகாமையில் உள்ள ஜோய் ஆலுகாஸ் கிளைக்கு இன்றே செல்லுங்கள். இச்சலுகை ஆகஸ்ட் 10 வரை மட்டுமே. ஒரு தேசம் பல சிறப்பு.
4: ஜோய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: சிங்கப்பூரில் முதல் முறையாக உங்களை மகிழ்விக்க வருகிறார் பிரபல பாடகி சக்தி ஸ்ரீ கோபாலன். சுவாரே சிங்கப்பூர் வழங்கும் நெஞ்சுக்குள்ளே சக்தி ஸ்ரீ கோபாலன் லைவ் இன் சிங்கப்பூர் கலை நிகழ்ச்சி. சனிக்கிழமை ஆகஸ்ட் 29 மாலை 6:30 கேபிட்டல் தியேட்டர் அரங்கில் பரபரப்பாக விற்பனையாகும் நுழைவுச் சீட்டுகளுக்கு செல்லுங்கள் sistic.com.sg. மேல் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் 8808 0177.

பாலரும் ஒலி ஒன்பதாறு ஏட்டு கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எங்களுடைய மனமார்ந்த தேசிய தின வாழ்த்துக்கள். நான்கு இனம் நான்கு மொழி, ஆனாலும் நமக்கு இது ஒரே நாடு. எங்கும் புன்னகை முகங்கள், எங்கும் உழைப்பாளர் கூட்டம். அதனால் வந்தது நமக்கு முன்னேற்றம். அறிவுக்கே இங்கு முதல் இடம், அதனால் பாரில் நாம் புகழ் நாடு. இனமொழி பேதம் இல்லை இங்கு, அதனால் எல்லோருக்கும் இது தாய் வீடு. கொடி எங்கும் பறக்கவிட்டு கொண்டாடுவோம் தேசிய தினத்தை. 61வது தேசிய தின வாழ்த்துக்கள் மீண்டும். நேர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஏன்னா உங்களை ஒரு காலை நேரத்துல சந்திச்சு பல மாதங்கள் ஆகிவிட்டன. உங்களுக்காக காலை 6 மணியிலிருந்து 10 மணி வரை நிகழ்ச்சிகளை இன்று வழங்க வந்துள்ளேன் யாஸ்மின் அரிஃபா. தொடர்ந்து ஒலி 96.8 கேட்டுக் கொண்டிருக்கும் நேர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு நேருக்கு இன்று தேசிய தின அணிவகுப்பு அன்பளிப்பு பை காத்துக்கிட்டே இருக்கு. அதனால வானொலி பக்கமா நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வாங்க. நல்ல பல தகவல்கள், சுவாரஸ்யமான அங்கங்கள் யாவும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றன நேர்களே. சரி, நிகழ்ச்சிக்கு போவோமா? ஒலி 96.8 கேட்டாலே பரவசம், ஒலியில் உல்லாசம். நான் யாஸ்மின் அரிஃபா, காலை 10 மணி வரை.

0: மூன்று முத்தான பாடல்கள் உங்களை மகிழ்வித்திருக்கும் இந்த காலை வேளையில அப்படின்னு நான் நம்புறேன் நேர்களே. ஏ எம் ராஜாவுடைய இசையில ஜிக்கி கொண்டு வந்த பாடலை கேட்டோம். ஆ மருதகாசி வரிகளை கொடுக்க விடி வெள்ளி திரைப்படத்திற்காக அந்த பாடல் ஒலியேறியது. அதற்கு முன்பாக விஜயபுரி வீரன் இந்த திரைப்படத்திற்காக டி ஆர் பாப்பா அவருடைய இசையில ஏ எம் ராஜா குழுவினர் கொண்டு வந்த பாடலும், அதற்கு முன்பாக நிகழ்ச்சியின் முதல் பாடலாக பதி பக்தி திரைப்படத்திற்காக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய வரிகள்ல விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில டி எம் சவுந்தரராஜன் கொண்டு வந்த பாடல் வீடு நோக்கி ஓடுகின்ற அப்படிங்கிற பாடல் முதல் பாடலாக ஒலிபரப்பானது. சிங்கப்பூரை பற்றிய மூன்று சுவாரஸ்யமான தகவல்களும் உங்களுக்காக காத்துக்கொண்டே இருக்கின்றன. இந்த அங்கத்துல தொடர்ந்து இணைந்திருங்க.
1: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

0: ரகுராஜன் வரிகளை கொடுக்க எம்எஸ் விஸ்வநாதன் அவருடைய இசையில கீழ்வானம் சிவக்கும் இந்த திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் கொண்டு வந்த பாடல் இடம்பெற்றது.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: இந்த காலை வேளையில கிடைத்திருக்கும் போக்குவரத்து தகவல்கள், டிபிஇயை நோக்கி செல்லும் கேபிஇ டனல் குறிப்பாக அப்பர் பாய்லேபா ரோட் அங்க வந்து வாகனம் பழுதாகி இருக்கு அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு. நேர்களை எம்சிஇயை நோக்கி செல்லும் ஏஒய்இ அலெக்சாண்டர் ரோடுக்கு அப்பால் மூன்றாம் தடத்தை தவிர்த்துட்டுங்க, அங்கும் இந்த காலை நேரத்துல வாகனம் பழுதடைந்துள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: ஜீனே அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கள். 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகள வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷய ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: உங்க குடும்ப உறுப்பினர்களோடு KFC வழங்குகிற சிறப்பு விருந்தை அனுபவிச்சு கொண்டாடுங்க. 10 கோழி துண்டுகள் தொட்டுக்க 2 வகை டிப்ஸ், 12 சிறிய அளவு கோழி துண்டுகள், 2 சாதாரண அளவு பிசைந்த உருளை கிழங்குகள், 2 சாதாரண அளவு காய்கறிகள், 4 சாதாரண அளவு குளிர்பானங்கள். கடையில் சாப்பிட்டாலும் கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிட்டாலும் 39 வள்ளி 95 காசு மட்டும்தான். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்தினா 44 வள்ளி 95 காசு மட்டும்தான். KFC ல ருசித்து

0: உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும், கேட்டாலே பரவசம்.
1: ஒலி 9:08 கேட்டாலே பரவசம் ஒலியில் உல்லாச நிகழ்ச்சியை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நேரலி. உங்களுக்காக இன்று நிகழ்ச்சிகளை வழங்கிக்கிட்டு இருக்கேன் யாஸ்மின் அரிஃபா. தொடர்ந்து இணைந்திருக்கும் நேரலுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. 61வது தேசிய தின வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களுக்கு. சரி, 3 சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றன அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இருப்பினும் நான் மீண்டும் பார்ப்போமா, நம்முடைய விலங்கியல் தோட்டத்துல உங்களுக்கு தெரியும் பல வகையான மிருகங்களை வந்து காட்சிக்கு வச்சிருப்பாங்க. பலரும் வந்து அங்க போயிருக்கலாம். ஒரு சுவாரஸ்யமான தகவல், இது வந்து பல ஆண்டுகளுக்கு 1980ஆம் ஆண்டுகள்ல இடம்பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, கொரிலா குரங்குகள், இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வெளிநாடுகள்ல மற்ற விலங்கியல் தோட்டத்துல நீங்க பார்த்திருக்கலாம், ஆனா சிங்கப்பூர்ல நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. என்ன நடந்துச்சுன்னா நீங்களே, 1980களில் ஐரோப்பாவிலிருந்து 4 ஆண் கொரிலா குரங்குகளை கொண்டு வந்திருக்காங்க சிங்கப்பூருக்கு. பசுமையான அழகான ஒரு இடத்துல அவற்றை வந்து பொதுமக்களின் பார்வைக்காக வச்சிருந்தாங்க, குறிப்பா ஒரு வெளிப்புற காட்சிக்கு மாதிரி வச்சிருந்தாங்க. என்ன நடந்துருச்சுன்னா, இந்த 4 கொரிலா குரங்குகளும் இந்த மண்ணில தாக்கு பிடிக்க முடியல. துரதிருஷ்டவசமாக அந்த 4 ஆண் கொரிலாக்களும் இறந்து விட்டன. எப்படின்னு கண்டுபிடிக்கும் போது, ஒரு குறிப்பிட்ட பாக்டீரியா, இந்த வகை பாக்டீரியா வந்து இந்த குரங்குகளுக்கு சரியாக ஒத்து வரல. உயிருக்கு ஆபத்தை விளைவித்ததன் காரணமாக 4 ஆண் கொரிலாக்களும் மடிந்து போயின. அதன் பிறகுதான் யோசிச்சு ஒரு ஆராய்ச்சி எல்லாம் மேற்கொண்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கும் போதுதான் இந்த மண் அவங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னு வந்து கூறப்பட்டது. முக்கியமாக மெலிடியோசிஸ் அப்படிங்கிற அரிய நோயால பாதிக்கப்பட்டு இந்த 4 கொரிலா குரங்குகளும் இறந்து விட்டன. இந்த நோய் குறிப்பாக சிங்கப்பூர் மண்ல காணப்படும் ஒரு வகை பாக்டீரியா அப்படின்னு நம்பப்படுகின்றது. அதன் பிறகு மீண்டும் முயற்சி செஞ்சாங்க. 1990களில் உயிரியல் பூங்கா நிர்வாகம் மீண்டும் என்ன செஞ்சாங்க, 2 கொரிலாக்களை கொண்டு வந்தாங்க, முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அப்பவும் துரதிருஷ்டவசமாக அவற்றில் ஒன்று வந்து நோயால் பாதிக்கப்பட்டது. சரி, உண்மையிலே இந்த மண் ஏதுவாக இல்லைன்னு இருக்கும் மற்றொரு குரங்கை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் நெதர்லாண்ட்ஸ்க்கு அனுப்பி வச்சுட்டாங்க. சுவாரஸ்யமான தகவல் இல்லையா? மீண்டும் இன்னும் சற்று நேரத்தில் சந்திப்போம்.
2: சிலு சிலுவென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள், மணல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள்.

0: ஜி திரைப்படத்திற்காக கங்கை அமரன் வரிகளை கொடுக்க இளையராஜாவின் இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா கொண்டு வந்த பாடல் இடம்பெற்றது. அதற்கு முன்பாக ராஜா தி ராஜா வாலியின் வரிகள், இளையராஜாவின் இசையில மனு கொண்டு வந்த பாடலும் உங்களை மகிழ்வத்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நேர்களை காலை மணி சரியாக 6:37 நெருங்கி கொண்டிருக்கின்றது.
1: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
2: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க.
3: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
2: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
3: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
2: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
3: பஸ் பயணம்.
2: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
3: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
4: இது ஒரு விதி.

0: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதியை ஒலியோட கொண்டாடுங்க.
1: சிங்கப்பூரை பற்றிய தகவல்களை நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். சற்று முன்பு கொரில்லா குரங்குகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீர்களே, நம்ம வழக்கமா வெளியே செல்லும் போது இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பலரும் கருதுற ஒன்று கழிவறை. குறிப்பாக பேரங்காடிகளுக்கோ அல்லது வெளியிடங்களுக்கு செல்லும் போதோ நம்ம முக்கியமா சுத்தமா இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒன்று பொது கழிப்பிடம். ஆனா வழக்கமா சிங்கப்பூர்ல உள்ள கழிப்பறைகள் வெளிநாடுகள்ல உள்ள பெரும்பாலான கழிப்பறைகளை விட சுத்தமாக இருப்பதற்கு ஒரு நல்ல காரணமும் இருக்கு. World Toilet Organization, அதாவது உலக கழிப்பறை அமைப்பு தலைமையகம் இங்கதான் இருக்கு. உலக அளவுல சுகாதாரம் மற்றும் கழிப்பறை வசதிகள் தரத்தை மேம்படுத்துவதற்காகவே முக்கியமாக அமைக்கப்பட்டதுதான் இது. 2001 சிங்கப்பூரால் நிறுவப்பட்டது இந்த அமைப்பு. பெருமையா இருக்கல, தனி ஒருவர் முயற்சி செஞ்சால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இன்று வரை பார்த்தீங்கன்னா உலக கழிப்பறை அமைப்பு வளரும் நாடுகள்ல 1 பில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் எதிர்கொள்ளும் மோசமான சுகாதார நிலைமைகளை மேம்படுத்துவதற்காக பாடுபட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். நீர்களே, பெருமைக்குரிய ஒரு விஷயம்தான். இப்ப வந்து நடப்புல இருக்கும் திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும் போது செனி ஷாப் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது. சமூக தொழில் நிறுவனம் இது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கம்போடியா, இந்தியா, மொசாம்பிக் போன்ற நாடுகள்ல உள்ளூர் மக்கள் அவங்களுடைய வசதிகளை மேம்படுத்த, கழிப்பறைகளை சரியாக அமைத்து கொடுக்க இந்த அமைப்பு பாடுபட்டு வருகின்றது. இது ஒரு பெருமைக்குரிய விஷயம். சிங்கப்பூர்ல இது இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நாம் மாரத்தட்டி கொள்ளலாம்.

0: ஒரு தேநீர் போட்டு தரவா?
1: உங்களுக்கு எப்படி இருக்கு?

0: தனி ஒருவன் திரைப்படத்திற்காக பாடல் ஒலியேறியது. ஹிப் ஹாப் தமிழா வரிகளை கொடுத்து இசையமைச்சிருந்தார் போபு ஷாஷி. ஹிப் ஹாப் தமிழா பாடிய பாடல் இடம்பெற்றது. காலை மணி சரியாக 6:44 நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நேயர்களே,
1: போக்குவரத்து நிலவரம்
0: இப்போது பார்த்தீங்கன்னா, தீவின் பிரதான சாலைகள்ல போக்குவரத்து இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை சுமூகமாகவே காணப்படுகின்றது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

சிங்கப்பூருக்கு 61வது பிறந்த நாள். அதனால அதனை முன்னிட்டு இந்த வாரம் முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க பெற்றுக்கொண்டு இருப்பீங்க. பல நிகழ்ச்சிகள்ல வந்து பல கேள்விகளும் கேட்கப்பட்டிருக்கும். இன்றைய நிகழ்ச்சியில ஒருவருக்கு தேசிய தின அணிவகுப்பு அன்பளிப்பு பையும் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த கேள்வி உங்களுக்காக பிறகு இடம்பெறும். சரி, சற்று முன்பு கொரிலா குரங்குகள் அப்புறம் வந்து நம்முடைய கழிப்பிடங்கள் அதனை பற்றி தெரிந்து கொண்டோம். நிறைவான என்னென்ன நேர்களே, சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய பல கட்டடங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. வானளாவிய கட்டடங்கள் அப்படின்னு தைரியமா சொல்லலாம். கட்டடங்கள் எவ்வளவு உயரமாக இருந்தாலும் பொதுவா இங்க இருக்கக்கூடிய கட்டடங்கள் 280 மீட்டருக்கு மேல போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரம்பு இருக்கு. முக்கிய காரணம் என்னன்னா நம்முடைய ஆகாய போக்குவரத்து. சாங்கி விமான நிலையத்திற்கு அருகில இருக்கும் நிறைய கட்டடங்கள் இருப்பதால விமானங்கள் பாதுகாப்பாக புறப்படவும் தரையிறங்கவும் போதுமான இடைவெளி தேவைப்படுகிறது இல்லையா. அதனாலதான் முக்கியமா இந்த கட்டடங்களுடைய உயரத்திற்கு இந்த வரம்பு வைக்கப்பட்டுள்ளது. ஆனா ஒரே ஒரு கட்டடம் மட்டும் ரொம்ப ஸ்பெஷல், கோகோ டவர். இந்த கட்டடத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். சிங்கப்பூர்ல இந்த கட்டடம் மட்டும்தான் சிறப்பு அனுமதி பெற்று 283 மீட்டர் உயரம் கொண்ட கட்டடமாக இருக்கின்றது. மத்திய வட்டாரம் தஞ்சோங் பகார் வட்டாரம் இருக்கு இல்லையா, அங்கதான் இருக்கு இந்த கட்டடம். ஆனா ரொம்ப நாளைக்கு இது நீடிக்க போறது இல்லைங்க. வரும் 2028 த ஸ்கை வாட்டர்ஸ் அப்படிங்கிற புதிய கட்டடம் டீ முடிக்கப்படும் போது சிறப்பு அனுமதியோடு 305 மீட்டர் உயரம் கொண்டதாக அந்த ஸ்கை வாட்டர்ஸ் கட்டடம் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுகின்றது. அதாவது நம்முடைய தற்போது இருக்கும் குவாகோ டவரை விட உயரமாக இருக்கும். இதற்கு மட்டும் எப்படி சரியா அனுமதி கிடைச்சிச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது விமான நிலையத்திற்கு போதுமான தூரத்துல இந்த கட்டடம் அமைந்திருக்கும் அப்படிங்கறதுனால சிறப்பு அனுமதி பெற்று இந்த கட்டடம் இருக்க போது ஆகாய போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாது அப்படின்னு கருதப்படுகின்றது. முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல கட்டடங்கள் எவ்வளவு உயரமாக இருந்தாலும் விமானங்களுக்கு பாதுகாப்பு எப்போதுமே முக்கியம் அப்படிங்கறத கருத்தில் கொண்டுதான் செயல்படும். 3 அழகான தகவல்களை நீங்க பெற்றுக் கொண்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். மீண்டும் சிங்கப்பூருக்கு நம்முடைய தேசிய தின வாழ்த்துக்கள்.

0: வைரமுத்துவின் வரிகள். ஏ ஆர் ரஹ்மான் அவருடைய இசையில மலேசிய வாசுதேவன் சுஜாதா பாடிய பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. நேயர்களே,
1: போக்குவரத்து நிலவரம்.
0: பல இடங்களில் போக்குவரத்து சீராகவே காணப்படுகின்றது. போக்குவரத்து செய்திகள் இருந்தால் பிறகு நாங்கள் தெரிவிப்போம்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதி

ஒலியில் உல்லாசம் நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேரடி உங்களுக்காக மன்மதன் திரைப்படத்திற்காக பாடல் காத்துக்கிட்டே இருக்கு. யுவன் சங்கர் ராஜா அவருடைய இசையில நாமுத்துக்குமார் வழங்கிய வரிகள் இவை. சிங்கப்பூரை பற்றிய ஒரு சில தகவல்களை நம்ம தெரிந்து கொண்டோம். 7 மணிக்கு பிறகு நேரடி நம்ம உரையாட இருக்கின்றோம். சிங்கப்பூர்ல நீங்க மிஸ் பண்ற ஒன்று, அதாவது அந்த காலத்துல இருந்துச்சு யாஸ்மின் இப்போது இல்ல அப்படின்னு ஏதேனும் நீங்க சொல்றீங்களா? உங்களுடைய அனுபவங்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம். பிறகு நீங்க வந்து வாட்ஸ்அப் மூலமாக பங்கெடுக்கலாம். சரியா? 9688 9688 என்ற எண்ணுக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்க அனுப்பி வைக்கலாம். அதற்கு முன்பாக 7 மணி செய்திகள், அதன் பிறகு சந்திப்போம்.

0: காலை மணி 7, மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சினி. பிரதமர் லாரன்ஸ் வாங் சிங்கப்பூரில் வாழ்க்கை செலவு உள்ளிட்டவற்றில் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் ஆதரவுக்கான புதிய அணுகுமுறை குறித்து அறிவிக்கவிருக்கிறார். அதற்கான திட்டங்களை எதிர்வரும் ஆகஸ்ட் 23 தேசிய தின கூட்ட உரையில் அவர் வெளியிடுவார். பிரதமர் வாங் தமது தேசிய தின செய்தியில், மேலும் நிச்சயமற்ற சூழலை நாடு எதிர்கொள்ளும் நிலையில் சிங்கப்பூரை எதிர்காலத்திற்கு தயார்படுத்துவதற்கான தமது கண்ணோட்டத்தை பகிர்ந்து கொண்டார். உற்பத்தி திறனை பெருக்க செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை சிங்கப்பூர் முழுமையாக பயன்படுத்தும். அதே நேரத்தில் வாழ்வாதாரம் குறித்த ஊழியர்களின் கவலைகளை போக்க அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளும் வழங்கப்படும். சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க சிங்கப்பூரின் எரிசக்தி பாதுகாப்பு தொடர்ந்து வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் கூறினார். எதிர்காலத்தில் சவால்கள் இருந்தாலும் அவற்றிலிருந்து மீண்டு வரும் திறன், வெளிப்படைத்தன்மை, ஒற்றுமை ஆகியவை சிங்கப்பூரின் வலிமைக்கு அடித்தளமாய் அமைந்துள்ளன என்று திரு வாங் கூறினார். இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 7,500 பேர் தேசிய தின விருதை பெறுகின்றனர். நாட்டிற்கு அவர்கள் ஆற்றிய தொண்டு, சேவையை போற்றும் விதமாக விருது வழங்கப்படுகிறது. இவ்வாண்டின் ஆக உயரிய த ஆர்டர் ஆப் தமாசிக் விருதை இருவர் பெறவிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் தலைமை நீதிபதி சுந்தரேஷ் மேனன். விருது தமக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய அங்கீகாரம் என்றார் அவர். நீதித்துறையை வலுப்படுத்த அயராது உழைப்பவர்களுக்கு விருதை அர்ப்பணிப்பதாக திரு சுந்தரேஷ் மேனன் குறிப்பிட்டார். இவ்வாண்டு மேன்மைக்குரிய உன்னத சேவை விருது 5 பேருக்கு வழங்கப்படுகிறது. அவர்களில் ஒருவர் 86 வயது டாக்டர் இஸ்கண்டர் ஜலீல், சிங்கப்பூரின் தலைசிறந்த மட்பாண்ட கலைஞர். தேசிய தின அணிவகுப்பு 10 பிறகு மீண்டும் தேசிய விளையாட்டரங்கிற்கு திரும்புகிறது. 40,000 அதிகமானோர் இன்றைய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனை முன்னிட்டு காலை 7 சாலைகள் மூடப்பட்டுள்ளன. சுமார் 30 சாலைகள் பாதிக்கப்படும். அனைவரின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய தேசிய விளையாட்டரங்கை சுற்றிய பகுதிகளில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது. தேசிய தின அணிவகுப்பில் கலந்து கொள்வோர் பாதுகாப்பு சோதனைகளுக்கு முன்கூட்டியே செல்லுமாறு காவல்துறை அறிவுறுத்துகிறது. அதிகமான உடைமைகளை எடுத்து செல்வதை தவிர்க்கும்படியும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. சிங்கப்பூரின் 61 பிறந்தநாளை முன்னிட்டு தீவெங்கிலும் பற்பல ஏற்பாடுகள். மாஜுலா சிங்கப்பூரா கோ பியான் என்பது இந்த ஆண்டின் கருப்பொருள். கொண்டாட்டங்களில் பலரும் எதிர்பார்க்கும் ஒன்று வான வேடிக்கை காட்சி. தேசிய அரங்கிற்கு அருகிலுள்ள காலாங் பேசின் மிதக்கும் தளத்திலிருந்து வானங்கள் ஏவப்படும். ஒத்திகைகளின் அடிப்படையில் மாலை 7:30 அளவில் சிறிய அளவில் வானவேடிக்கை தொடங்கும். முக்கிய வானவேடிக்கை சுமார் 8:10 நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வானவேடிக்கையை பார்க்க மக்கள் வேறு சில இடங்களிலும் கூடலாம். காலாங் பேசின், காலாங் ரிவர்சைட் பூங்கா, தஞ்சோங் ரூ நடைபாதை, ஸ்டேடியம் ரிவர்சைட் வாக், கோல்டன் மைல் காம்ப்ளெக்ஸ் உள்ளிட்ட இடங்களில் இலவசமாக வானவேடிக்கையை கண்டு ரசிக்கலாம். லெங்கோக் பாருவில் புதிய சமூக நடுவம் குடியிருப்பாளர்களுக்கு விளையாட்டு வசதிகளையும் சமூக சேவைகளையும் வழங்கவிருக்கிறது. புதுப்பிக்கப்பட்ட குயின்ஸ்டான் விளையாட்டு நிலையத்தின் அதிகாரப்பூர்வ விழாவில் புதிய நடுவம் குறித்து அறிவிக்கப்பட்டது. குயின்ஸ்டான் விளையாட்டு நிலையம் மூவாண்டாய் புதுப்பிக்கப்பட்டது. தேசிய தின கொண்டாட்டத்துடன் நேற்று அது அதிகாரப்பூர்வமாய் திறக்கப்பட்டது. புதிய வளாகத்தில் பல்வேறு விளையாட்டு நிகழ்ச்சிகளில் குடியிருப்பாளர்கள் கலந்து கொண்டனர். தொகுதிக்கான நாடாளுமன்ற உறுப்பினர் எரிக் சுவா, சக்கர நாற்காலி பயன்படுத்துவோருக்கு குடியிருப்பை மேலும் வசதியாக்கும் திட்டங்கள் இருப்பதாய் கூறினார். மூத்தோருக்கு தொண்டுள்ளியம், வழிகாட்டுதல் என கூடுதல் வேலைவாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்படவிருக்கிறது. இனி சில வெளிநாட்டு செய்திகள். ஈரானும் ஓமானும் ஹொர்முஸ் நீரிணை வழியாக புதிய கப்பல் போக்குவரத்து பாதையை அமைப்பதற்கான ஒப்பந்தத்தை விரைவில் எட்டக்கூடும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இருதரப்பும் ஒரு தற்காலிக பாதை குறித்து பேசி வருவதாக திரு அபாஸ் அராக்சி சொன்னார். ஆனால் ஹொர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படுவதற்கு வேறு சில நிபந்தனைகளும் இருப்பதாக அவர் கூறினார். ஜூன் மாதம் இஸ்லாமாபாத்தில் செய்து கொள்ளப்பட்ட தற்காலிக சண்டை நிறுத்தத்தை அமெரிக்கா மீறியதற்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்பது ஈரானின் நிபந்தனைகளில் ஒன்று. இதற்கிடையே ஈரான் போர் மற்றும் அமைதிக்கு இடைப்பட்ட தற்போதைய நிச்சயமற்ற சூழலிலிருந்து விலகிச் செல்ல வேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான பதற்றம் தொடர்ந்து நீடிக்கும் நிலையில் அதிபர் மசூத் பெசஷ்கியான் அவ்வாறு சொன்னார். எந்தவொரு ஒப்பந்தத்திலும் விதிமீறல்கள் ஏற்படக்கூடும் என்றும், ஆனால் மோதலுக்கு பதிலாக பேச்சுவார்த்தை மூலம் அவற்றை தீர்க்க தெஹரான் முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தாய்லாந்தின் பள்ளியில் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்தவர்களுக்கு மக்கள் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். கடந்த 4 ஆண்டுகளில் நிகழ்ந்த மிக மோசமான துப்பாக்கிச்சூட்டு சம்பவமாக அது கருதப்படுகிறது. துப்பாக்கிச்சூட்டை நடத்திய 14 வயது மாணவன் உட்பட 9 பேர் மாண்டனர். மருத்துவமனையில் இன்னும் 14 பேர் சிகிச்சை பெறுகிறார்கள். அவர்களில் 7 பேர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக தாய்லாந்தின் சுகாதார அமைச்சு சொன்னது. சம்பவம் நடந்த பள்ளியில் அனைத்து வகுப்புகளும் வரும் 14ஆம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: சிங்கப்பூர் இந்த ஆண்டு அதன் 61வது தேசிய தினத்தை கொண்டாடுகிறது. அதனையொட்டி பிரதமர் லாரன்ஸ் வாங் விடுத்திருக்கும் தேசிய தின செய்தியின் தமிழாக்கம் இன்று மாலை மணி 5:55 வசந்தத்தில் மறு ஒளிபரப்பாகும். பிரதமரின் உரையை கலாச்சார சமூக இளையர் துறை அமைச்சு, மனிதவள அமைச்சு ஆகியவற்றுக்கான துணை அமைச்சர் தினேஷ் வாசுதாஸ் வாசிப்பார். ஒலி 968 அது இடம்பெறும். தேசிய தின செய்தியை மீ வாட்ச் இணைய பக்கத்தில்

0: தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்கீங்க. மிக்க நன்றி உங்களுடைய செய்திகளுக்கு, சந்தோஷமா இருக்கு. குறிப்பாக இன்று காலை நிகழ்ச்சிகளை வழங்குவதில் நீண்ட நாட்களாச்சும் உங்களை நான் காலை நேரத்துல சந்திச்சு ஒலி 9 அறியத்துல யாஸ்மின் அரிஃபா உங்களுக்காக நான் நிகழ்ச்சிகளை வழங்கிக்கிட்டு இருக்கேன். முக்கியமா இப்ப நம்ம வந்து உரையாட இருக்கின்றோம் அப்படின்னு சற்று முன்பு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த காலத்துல சிங்கப்பூர்ல இது இருந்துச்சு, ஆனா இப்ப குறைஞ்சிட்டு வருது, அன்றிலுமா இது இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கும் ஒன்று எது, அதாவது ரொம்ப மிஸ் பண்ற அப்படின்னு நீங்க நினைக்கும் ஒன்று, அனுபவிச்ச ஒன்று, அதை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். 9678896 என்ற எண்ணுக்கு உங்களுடைய செய்திகளை, உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து அனுப்பி வைங்க. சுருக்கமா நீங்க பதினா சிறப்பாக இருக்கும். 9678896 என்ற எண்ணுக்கு அனுப்பி வச்சிருங்க. இது ஒலியில் உல்லாசம்.
1: ஒலி 9688 போக்குவரத்து நிலவரம்.
0: வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE வுட்லண்ட்ஸ் ரோட் எக்ஸிட்ல இந்த காலை நேரத்துல போக்குவரத்து அதிகமாக காணப்படுகின்றது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: பெற்ற கிறிஸ்துவ பாடல் உங்களை மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
1: வார இறுதி ஒலியில் உல்லாசம், தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 968 கேட்டாலே பரவசம். ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: தேசிய தின அணிவகுப்பை முன்னிட்டு ஒரு சில சாலைகள் போக்குவரத்துக்கு மூடப்பட்டிருக்கும். ஸ்டேடியம் வாக், அதனை நோக்கி செல்லும் ஸ்டேடியம் கிரசன்ட், ஸ்டேடியம் வேக அப்பால் போக்குவரத்துக்கு மூடப்பட்டிருக்கு. காலாங் பாயலிபா எக்ஸ்பிரஸ் வே, குறிப்பாக ஸ்டேடியம் ரோடு கேட்டு செல்லும் ஸ்டேடியம் டிரைவ், இந்த சாலையும் இன்று போக்குவரத்துக்கு மூடப்பட்டிருக்கும். ஸ்டேடியம் போலவார், அதனை நோக்கி செல்லும் ஸ்டேடியம் டிரைவ், குறிப்பாக கேபிஇக்கு பிறகு தஞ்சோங் ரோவை நோக்கி செல்லும் ஸ்டேடியம் வே, ஜலான் பனான் கப்பால் இந்த சாலைக்கு அப்புறம் ஸ்டேடியம் வே மூடப்பட்டிருக்கும். மவுண்ட் பேட்டன் படோக், இந்த சாலைக்கு இட்டுச் செல்லும் ஸ்டேடியம் போலவார், இந்த சாலையும் மவுண்ட் பேட்டன் ரோடுக்கு பிறகு சாலை மூடப்பட்டிருக்கும். இன்று போக்குவரத்து நிலவரம்.

0: பார்த்தா நட்சத்திரமாய் ஜொலிக்கும், மனதை மயக்கும், எல்லோருக்கும் பிடிக்கும். அது என்ன?
1: வைரம்.
0: சரியா சொன்னீங்க,
1: வைரம் எல்லாருக்கும் பிடிக்கும் தான். ஆனா எல்லாராலையும் வாங்க முடியுமா?
0: முடியும்க்கா.
1: என்ன சொல்ற
0: அக்கா? நம்ம தேசிய நாளை முன்னிட்டு ஏபிஜே அபிராமியில ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை வைரத்துக்கு 50 விழுக்காடு தள்ளுபடி தராங்க.
1: வைரத்துக்கு 50 விழுக்காடு தள்ளுபடியா?
0: ஏபிஜே அபிராமியில எல்லாமே உலகத்தர வைரங்கள் உத்தரவாத சான்றிதழோட தராங்க. அதுவும் தெளிவான விலைப்பட்டியலோட வாங்கிக்கலாம்.
2: அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ், சிங்கப்பூர்.
3: இதுதான் KFC சாந்து ஆதரவு பயிற்சி கூடம். KFC-இன் சாந்து இவ்வளவு சுவையாக இருக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் உதவி தேவைப்படலாம்.
4: எங்களுக்கு இன்னும் வேணும்.
3: நீங்க சொல்லுங்க. புத்தம் புதிய 4 சாந்துகள்ல வரவிருக்கு. அவங்க சொல்லுவாங்க,
4: எனக்கு எல்லாமே வேணும்.
3: நீங்க சொல்லுங்க. 8 வெள்ளி 50 காசுக்கு டபுள் டெப் பிளாட்டர் மீல் உணவை பெறுங்க, அல்லது 15 வெள்ளி 90 காசுக்கு டபுள் டெப் பார்ட்டி பாக்ஸ் வாங்கி சுவைங்க. மாலா மேனியா, சீசி அனியன், ஒயிட் கரி ஷோ, சீக்ரெட் கிரில் போன்ற சாந்துகள்ல கிடைக்குது. ஞாபகம் இருக்கட்டும், சாந்துல நல்ல தொட்டு குழச்சு சாப்பிடுங்க. சாந்திரியே விழாம இருந்தா சரி. மிக்க நன்றி.
5: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
6: வந்த காற்றி ஒரு தேனி போட்டு தரவா,
7: உங்களுக்கு எப்படி
8: இருக்கு?
7: இருக்கியோட கொண்டாடுங்க.

0: நன்றி சீதா, உங்களுடைய செய்திக்கு
1: இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம் நந்தினி.
1: அனைவருக்கும் சிங்கப்பூரின் 21st நேஷனல் டே வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: நான் என்ன ரொம்ப மிஸ் பண்றேன்னா, நம்மளோட சிங்கப்பூர் கர்டசி லயன். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல எல்லாம் அந்த சிங்கம் வச்சுதான் வந்து கர்டசி ரொம்ப வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அது வந்து அப்புறம் கிராஜுவலி அது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது வந்து நான் ரொம்ப மிஸ் பண்றேன்.
0: நன்றி நன்றி நந்தினி. ஆமா, நீங்க சொல்லுவது சரிதான். அதாவது பணிவன்பு இயக்கம் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த சிங்காலாயனை வந்து பயன்படுத்தி இருப்பாங்க. அது வந்து இப்போது இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் பள்ளிகள்ல. ஆனா கண்டிப்பா வேற விதமா வந்து இந்த வகுப்புகள், இந்த பயிற்சிகள் நடத்தப்படும் அப்படிங்கறது என்னுடைய கருத்து. அடுத்து யாருன்னு பார்ப்போம். ராதாகிருஷ்ணன் நாயுடு ஐயா வந்து செய்தி அனுப்பி வச்சிருக்கீங்க, மிக்க நன்றி. என்ன சொல்றீங்கன்னு பார்ப்போமா.
2: காலை வணக்கம் யாஸ்மின் ஆரிஃபா அவர்களே. நான் ராதாகிருஷ்ணன் நாயுடு, பிஷாந்தி அழைக்கிறேன். முதலில் உங்களுக்கு தேசிய தின நல்வாழ்த்துக்கள். அதாவது இந்த மீரபோஸ் அந்த அந்த வாசம் அது மறக்க முடியாதுங்க. அதாவது 1960s, அதாவது 1960s காலகட்டத்தில் நான் அந்த ரெடிமாஸ் பிரைமரி ஸ்கூல், அதாவது மவுண்ட் ஃபேவர் கீழே இருக்கும், அப்போ நான் பிரைமரி படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த பிரேக் டைம்ல அந்த ஒரு மலாய்க்காரர் அவர் வண்டியை தள்ளிட்டு அந்த மீரபோஸ் விற்பாரு, 5 காசு 10 காசு அந்த டைம்ல. ரொம்ப அருமையா இருக்குங்க. இன்று வரைக்கும் அந்த டேஸ்ட் கிடைக்கலங்க. அருமையா செஞ்சு அந்த அந்த நினைவுகள் 1960 பக்கத்துக்கு போகுதுங்க. நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். கண்டிப்பா சில நேரங்கள்ல சில அந்த நறுமணம் அல்லது வந்து அந்த சுவையை நம்ம ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். அத வந்து ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு ராதாகிருஷ்ணன் நாயுடு. இது போன்ற விஷயங்கள் அந்த காலத்துல நான் ரொம்ப இருந்துச்சுங்க, இது செஞ்சோம், ஆனா இப்ப நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிங்கிற விஷயம் உங்கள்ட்ட இருந்தா பகிர்ந்து கொள்ளுங்க. 9688 9688. நான் யாஸ்மின் அரிஃபா காலையில உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன்.

0: நவராத்திரை படத்திற்காக விக்னேஷ்வன் வரிகளை கொடுக்க அனிருத்தின் இசையில் பாடல் ஒலியேறியது. நகாஷ் அசீஸ் ரம்யா பஹரா இவங்க கொண்டு வந்த பாடல் இடம்பெற்றது. அதற்கு முன்பாக விவேக்கின் கற்பனையில அனிருத்தின் இசையில ஜவான் திரைப்படத்திற்காக அனிருத் பிரியா மல்லி கொண்டு வந்த பாடலும் இடம்பெற்றது. ஒலியில் உல்லாசம் நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீர்களே 61வது தேசிய தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த காலத்துல வந்து சிங்கப்பூர் இப்படி இருந்துச்சு, இதை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க வந்து நினைக்கும் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிருந்த மலர் வந்து செய்தி அனுப்பி வச்சிருந்தாங்க. மலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து படம் பார்க்கறது ரொம்ப பிடித்த ஒன்று. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வீசியா அந்த டேப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து இரவல் வாங்கலாம் யாஸ்மீன். முக்காவாசி பாத்தீங்கன்னா வந்து ஒரு 2 வந்து 5 வள்ளி, ஒரு 3 டேப்ஸ் வந்து 10 வள்ளி சொல்லிட்டு அந்த கடைக்கு சென்று தமிழ் படங்களை இரவல் வாங்கலாம், நேரடியாக சென்று பெற்றுக்கொள்ளலாம். அப்புறம் வந்து பார்த்து முடித்த பிறகு ஒரு சில நாட்களுக்கு பிறகு அதை நேரடியாக கடையில போய் கொடுத்துடணும். அந்த காலகட்டத்தை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன்னா அதுல வந்து நிறைய படங்கள் 90கள் 80கள் காலகட்டத்தில் வந்திருந்தன. நேரடியாக வந்து தொலைக்காட்சியில் அதை பார்க்க இயலாது. அதனால இந்த மாதிரி படங்களை நாங்கள் வந்து இரவல் பெற்று வீட்டில் வந்து அந்த டேப் ரெக்கார்டர் இருக்கும்ல அதில் வந்து போட்டு நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா எனக்கும் வந்து ஞாபகம் இருக்கு. துளசி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா.
1: ஹாய், ஓகே, என் பேரு துளசி.
0: வணக்கம் துளசி.
1: And happy National Day to everyone.
0: Ungalukkum.
1: Okay, the very good memories of myself that now BT Primary School la padiche naanga the last batch. And then during our primary school days naanga vande very excitement for National Days because naanga there's a song, Malay song, Chan Mali Chan.
0: Aama.
1: Okay, naanga enna pannuvona and the part vandhale we are very excitement because Coca-Cola can irukuna அந்த தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு அதுக்குள்ள அரிசி போட்டு அது மேல பேப்பர் கவர் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு அந்த பாட்டு வரப்ப மட்டும் we will use that can to shake. அந்த அரிசி சத்தத்துல அந்த ஷேக் பண்றப்ப அந்த பாட்டு வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நாங்கள் அந்த பாட்டு வந்தாலும் ரொம்ப சத்தமா கத்தி பாடிக்கிட்டு அது மட்டும் இல்லாம ஸ்டாண்ட் அப் ஃபார் சிங்கப்பூர். அப்புறம் we will be doing the Singapore great workout in the morning of National Day. அதெல்லாம் வந்து ஸ்கூல்ல செய்யறப்ப ரொம்ப ஃபன்னா இருக்கும், ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும். I really miss my school and then the memories, the tuck shops and everything. இப்ப வந்து பிடி பிரம்பி ஸ்கூல் வந்து சேஞ்ச் டு உமரப்புலவர். ஸோ நான் எப்பயாவது அந்த வழியா பாஸ் பை பண்றப்ப I just
0: பாலை எண்ணினேன் உங்களுக்கு
1: அந்த மெமரிஸ் அந்த கிட்னஸ் ஆஃப் த சைல்ட்ஹுட் திங்ஸ் எவ்ரிதிங் will be you know in my mind. Yeah, anyway, thank you for giving me an opportunity to talk to you. Okay, yeah, enjoy your holidays and happy National Day to everyone.
0: நன்றி துளசி, நன்றி, மிக்க நன்றி மாமா. அவங்க சொல்வது வந்து அந்த மாபெரும் சிங்கப்பூர் உடற்பயிற்சி, பல பள்ளிகள்ல வந்து மாணவர்கள் அது வந்து பயிற்சி செய்வாங்க, எனக்கும் ஞாபகம் இருக்கு. நன்றி துளசி, அவ்வாறு நீங்க வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு.

0: வருகையில் சந்தோஷ் நாராயணன் அவருடைய இசையில உங்களுக்காக கர்ணன் திரைப்படத்திற்காக தனுஷ் மீனாட்சி இவங்க கொண்டு வந்த பாடல் இடம்பெற்றது.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: இன்று போக்குவரத்து சில சாலைகளில் மூடப்பட்டிருக்கும் தேசிய தின அன்னை வகுப்பை முன்னிட்டு நிக்கல் ஹைவே, இதற்கு இட்டுச் செல்லும் ஸ்டேடியம் டிரைவ், காலாங் பயலேபா எக்ஸ்பிரஸ் வே, குறிப்பாக கேபிக்கு பிறகு இந்த ஸ்டேடியம் டிரைவ் மூடப்பட்டிருக்கும் நேரங்களில் ஸ்டேடியம் வாக்கு இட்டுச் செல்லும் ஸ்டேடியம் கிரசன்ட், ஸ்டேடியம் வேக்கு பிறகு ஸ்டேடியம் கிரசன்ட் மூடப்பட்டிருக்கும். டிபிஏ நோக்கிச் செல்லும் கேபிஇ, குறிப்பாக பிஐக்கு பிறகு இப்போது போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. அங்கு வந்து வாகனம் பழுதாகி இருப்பதால் போக்குவரத்து மெதுவடைந்துள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டார்ஹப் வழி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிடெட் கிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி Z போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புள்ள பிரீமியர் லீக் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்டார்ஹாப்பில் முன்பதிவு செய்து 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். August 13 starhub.com/samsung இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you. தனுஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனுஷ்குக்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனுஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
2: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
3: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
4: பறவைகளை பராமரிக்கிறாங்க.

0: விவேக் கொடுத்த வரிகள் சாம் சியர்ஸ் அவருடைய இசையில அயோக்யா திரைப்படத்திற்காக அனிருத் சாம் சியர்ஸ் கொண்டு வந்த பாடல் உங்களுக்காக ஒலியேறியது. காலை மணி சரியாக 7:52. போக்குவரத்து செய்திகள். நிக்கோ ஹைவே இதனை நோக்கி செல்லும் ஸ்டேடியம் ரோட் இன்று தேசிய தின அணிவகுப்பின் காரணமாக இந்த சாலை மூடப்பட்டிருக்கும். மவுண்ட் பேட்டன் சாலையை நோக்கி செல்லும் ஜாலான் பனான் கபால் இந்த சாலையும் மூடப்பட்டிருக்கும். ஸ்டேடியம் கிரசண்ட்க்கு பிறகு இந்த சாலை அமைந்துள்ளது. ஸ்டேடியம் வாக்கு இட்டுச் செல்லும் ஸ்டேடியம் கிரசண்ட் குறிப்பாக ஜாலான் பனான் கபால் இந்த சாலைக்கு பிறகு போக்குவரத்துக்கு மூடப்பட்டிருக்கும். வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE இப்போது போக்குவரத்து அதிகரித்துள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம்.

0: தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக தேடுகிறது BYD. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட BYD மற்றும் டென்சா மேம்படுத்தப்பட்ட அதிநவீன வாகனங்களை பிரத்யேக காலவரையறைக்கு உட்பட்ட சலுகைகள் மற்றும் உரிமையாளர் பலன்களுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். BYD ஆட்டோ 3, சீராயன் 7 ER, சீராயன் 8 DMI மற்றும் CL6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்கும் மாற இதைவிட சிறந்த தருணம் வேறில்லை. இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
3: டேக் ஆனியன், கட்டர் கட்டர் ஸ்மால் பீசஸ்,
2: உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை இவ்வங்கத்திற்கு ஆதரவு
4: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
5: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
2: சிங்கப்பூரின் 61வது பிறந்தநாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த காலத்துல இருந்தது இப்ப நான் மிஸ் பண்றேன் இல்ல குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு நீங்க நினைக்கும் ஒன்று என்ன அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். கோபி என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த காலகட்டத்துல வந்து நமக்கு கைபேசி எல்லாம் இல்ல இல்லையா, அதனால வந்து பொது இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த தொலைபேசியை தான் நம்ம வந்து அணுகி 10 காசு போட்டு நம்ம வந்து பயன்படுத்துவோம். அதன் பிறகுதான் அந்த தொலைபேசி அட்டை, அந்த போன் கார்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்துச்சு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நண்பர்களிடம் வந்து அழைத்து பேச அதை நான் பயன்படுத்துவேன். இன்னும் ஒரு சில இடங்கள்ல அது இருக்கு, அதாவது நம்ம வந்து 10 காசு போட்டு தொலைபேசியை பயன்படுத்துறது இருக்கு, ஆனாலும் அந்த காலம் மாதிரி வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு கோபி. கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு ஞாபகம் இருக்கு. சுஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாஸ்மின் அந்த காலகட்டத்துல குறிப்பாக தொடக்க பள்ளி அந்த நாட்கள்லாம் படிக்கும் போது பள்ளி இடைவேளை நேரத்துல வந்து பல் வந்து எப்படி தொலைக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சரியான முறை எவ்வாறு நம்ம வந்து பட்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கறத அழகா வந்து சொல்லி கொடுப்பாங்க. அதன் பிறகு வந்து நமக்கு வந்து இலவசமாக மில்க் சாக்லேட், அப்புறம் வந்து பால்லாம் கொடுப்பாங்க. சாக்லேட் பால், ஸ்ட்ராபெரி பால் இதெல்லாம் கொடுப்பாங்க. அதாவது வாழ்க்கை முறை, ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை இன்னும் சிறப்பாக எப்படி வந்து மேன்மேலும் நம்ம வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கறதுக்காக அதெல்லாம் செய்வாங்க. மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா பாருங்க, பள்ளிக்கூடத்துல அந்த காலத்துல என்னெல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்கன்னு, பல் தொலைக்கிறது கூட சரியான முறையை சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்து அப்துல் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு கேட்போமா.
6: ஹலோ, காலை வணக்கம் யஸ்மின். அந்த காலத்துல வந்து 60ஆம் காலத்துல வந்து அங்க பிரின்ஸ் எட்வர்ட் ரோட்ல ஷென்டன்வேல வந்து அங்க தள்ளுவண்டி இருக்கும், தள்ளுவண்டி நீகோரிங், அது இனிமே கிடைக்கவே கிடைக்காது. அங்க இறைச்சிலாம் ஃப்ரெஷ்ஷா தொங்கிட்டு இருக்கோம், அப்படியே வெட்டி போடுவாங்க. ஆக அங்க அது போறதுக்கு முன்னாலே அது ராத்திரில விற்பாங்க, அந்த தள்ளுவண்டியை அங்க கொண்டு வந்து ராத்திரில விற்பாங்க. மத்தியான டைம் ஆன்வர்ட்ஸ் அந்த வாடையே போதும், அரை வயிறு நிறைஞ்சிரும். அது அது சொல்ல தேவையில்லை, அந்த ருசி இனிமே கிடைக்காது. அதான் மிஸ் பண்றேன், அதை ரெடி மிஸ் பண்றேன். Okay, thank you, bye.
2: நன்றி.
6: Happy 61st National Day.
2: உங்களுக்கும் தேசிய தின வாழ்த்துக்கள். பலரும் வந்து செய்திகள் அனுப்பி வச்சிருக்கீங்க, ஆனா எல்லாருடைய ஒலிப்பதிவு அதாவது குரல் பதிவு ஒலிபரப்பு இயலாது. ஆனாலும் அந்த காலத்து ஞாபகங்கள மீண்டும் கொண்டு வந்ததுக்கு மிக்க நன்றி. அப்படி வாய்ப்பு இருந்தா இன்னும் சற்று நேரத்துல இந்த குரல் பதிவுகளை நான் ஒலியேற்ற கண்டிப்பா முயற்சி செய்யறேன். சரியா, 8 மணி செய்திகளை நாம் நெருங்கி கொண்டிருக்கின்றோம். நல்லதொரு பாடல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. 8 மணி செய்திகளை தொடர்ந்து உங்களுக்காக தேசிய தின அணிவகுப்பு சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. தேசிய தின சிறப்பு நிகழ்ச்சி ஃபாரிஷா பேசி இருக்காங்க, அவங்க வந்து தேசிய தினத்துல பங்கெடுக்க இருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படிங்கறத இன்னும் சற்று நேரத்துல நாம் தெரிந்து கொள்வோம். இணைந்திருங்க, இது ஒலியில் உல்லாசம்.

காலைமணி 8. வணக்கம். காலைமணி 8 மீடியாகாப் ஒலி 9:06 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சனி. பிரதமர் லாரன்ஸ் வாங் சிங்கப்பூரில் வாழ்க்கை செலவு உள்ளிட்டவற்றில் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் ஆதரவுக்கான புதிய அணுகுமுறை குறித்து அறிவிக்கவிருக்கிறார். அதற்கான திட்டங்களை எதிர்வரும் ஆகஸ்ட் 23 தேசிய தின கூட்ட உரையில் அவர் வெளியிடுவார். பிரதமர் வாங் தமது தேசிய தின செய்தியில் மேலும் நிச்சயமற்ற சூழலை நாடு எதிர்கொள்ளும் நிலையில் சிங்கப்பூரை எதிர்காலத்திற்கு தயார்படுத்துவதற்கான தமது கண்ணோட்டத்தை பகிர்ந்து கொண்டார். உற்பத்தி திறனை பெருக்க செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை சிங்கப்பூர் முழுமையாக பயன்படுத்தும். அதே நேரத்தில் வாழ்வாதாரம் குறித்த ஊழியர்களின் கவலைகளை போக்க அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளும் வழங்கப்படும். சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க சிங்கப்பூரின் எரிசக்தி பாதுகாப்பு தொடர்ந்து வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் கூறினார். எதிர்காலத்தில் சவால்கள் இருந்தாலும் அவற்றிலிருந்து மீண்டு வரும் திறன், வெளிப்படைத்தன்மை, ஒற்றுமை ஆகியவை சிங்கப்பூரின் வலிமைக்கு அடித்தளமாய் அமைந்துள்ளன என்று திரு வாங் கூறினார். இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 7,500 பேர் தேசிய தின விருதை பெறுகின்றனர். நாட்டிற்கு